0: தேவனமை அழைத்து நமக்கு தந்த பணியை மகிழ்ச்சியோடு செய்யவில்லை என்றால் அந்த பணியை செய்யும் முறையிலே ஏதோ பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது.
1: உன்னத உறவு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் உங்களை ஒரு குறிப்பிட்ட ஊழியம் செய்யும்படி வழிநடத்தியதை நீங்கள் உணர்ந்ததுண்டா? அது உண்மை என்றால் அவர் உங்களுக்கு தந்த பணிகளை வெற்றிகரமாக நிறைவேற்றியுள்ளீர்களா? ஒருவேளை தேவன் உங்களுக்கென்று திட்டம் பண்ணியிருக்கிற பணியை குறித்து நீங்கள் அறியாதவர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கென்று ஒரு ஊழியம் இருக்கின்றது. அது உங்கள் குழந்தைகளை தேவனுக்கு ஏற்றபடி வளர்க்கும் பணியாக இருக்கலாம், அல்லது வேத உண்மைகளின் அடிப்படையில் நீங்கள் தொழில் செய்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது உங்கள் நண்பர்களுடனோ மற்றும் உங்கள் உடன் ஊழியர்களுடனோ விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கலாம். தொடர்ந்து தேவ பணி தேவ வழியிலே என்ற இந்த நாளின் நிகழ்ச்சியை கேளுங்கள்.
0: அன்பு நேயர்களே, ஊழியத்துக்கென்று தங்களை அர்ப்பணித்து தேவனுக்கு பணி செய்யும் அநேக ஆண்களும் பெண்களும் தேவ சேவையிலிருந்து பாதி வழியிலேயே போய்விடுவதை நாம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறோம். இதற்கு ஒழுக்க நெறி ஒரு பிரச்சனையாக இருக்க வேண்டும், அல்லது அவர்கள் தேவ ஊழியத்திலே மிகவும் சோர்ந்து தொய்வுண்டு காணப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அதேபடி ஜீவிக்கிற தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி முன்வந்த நபர் தேவனாலே தரப்பட்ட அழைப்பிலிருந்து பின்வாங்கி போக முடியும் என்ற கேள்வியை நீங்கள் கேட்கலாம். அன்பானவர்களே, இதற்கு அநேக காரணங்கள் உண்டு. ஆனால் அடிப்படையான ஒரு காரணமாக இருப்பது என்னவென்றால், நாம் தேவ பணியை தவறான பாதையில் செய்வதினால் இந்த நிலை உருவாகிறது. ஆகவேதான் இந்த நாள் நிகழ்ச்சியில் தேவ பணி தேவ வழியிலே என்ற உண்மையை சிந்திக்க இருக்கிறோம். சகரியா புத்தகத்திற்கு உங்கள் வேத புத்தகத்தை சற்று திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த புத்தகத்தின் பின்னணியை சற்று பார்ப்போம் என்றால், இஸ்ரவேல் மக்கள் 70 வருட காலம் பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்தார்கள். கோரேஸ் என்ற பெர்சிய மன்னன் காலத்திலே செருபாபேலின் தலைமைத்துவத்தின் கீழ் தேவாலயத்தை திரும்ப கட்டும்படியாக எருசலேமுக்கு திரும்பச் செல்ல அனுமதிக்கப்பட்டார்கள். ஏறக்குறைய 50,000 பேர் இச்சமயத்தில் எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். அவர்கள் ஆலயம் கட்டுவதற்கு அஸ்திவாரம் போட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு ஏற்பட்ட சில தடங்கல்கள் நிமித்தமாக, கொடுமைகள் கஷ்டங்கள் நிமித்தமாக அஸ்திவாரம் போட்டு 15 வருடங்கள் கடந்த பின்னரும் ஆலய கட்டுமானத்தை தோக்குவதில் சுணக்கம் காட்டினார்கள். மெய்யாகவே ஆலயம் கட்ட அவர்கள் ஆரம்பிக்கவே இல்லை. அப்பொழுது தேவ ஆவியானவர் தேவதூதனிடம், நீ தீர்க்கதரிசியான சகரியாவிடம் போய் இவையெல்லாம் சொல் என சில காரியங்களை கூறினார். சகரியா புத்தகம் 4 அதிகாரத்திலே ஒரு தரிசனத்தை குறித்து கூறப்பட்டுள்ளது. இந்த தரிசனமானது தேவ பணியை தேவ வழியிலே எப்படி செய்யலாம் என்பதை நமக்கு போதிக்கிறது. சகரியா 4 அதிகாரம் 5-7 வசனம் வரை வாசிக்கிறேன், கவனியுங்கள். என்னோட பேசின தூதன் மறுமொழியாக, இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்! செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். செருபாபேலிடம் சொல்லும்படி இங்கே அந்த தூதனுக்கு உரைக்கப்பட்டது என்னவென்றால், இந்த வேலையை செய்து முடிக்க ஒரு வழி உண்டு. அந்த வழியின் மூலமாக நிச்சயம் இந்த பணி நிறைவேற்றப்படும். அப்பொழுது மகிழ்ச்சியின் ஆரவாரம் அங்கே எழும்பும். அது தேவனுக்கு மகிமை சேர்க்கக்கூடியதாக இருக்கும் என்று கூறப்பட்டது. அன்பானவர்களே, இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய உண்மையை கூறுகிறேன், கேளுங்கள். தேவ பணி தேவ வழியின்படியே செய்யப்பட வேண்டுமென்றால் அதற்கு நாம் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே தேவன் அதை நம்மூலமாக நடப்பிப்பார். இந்த உண்மையை நாம் அனைவரும் அறிந்திருக்கலாம். ஆனால் இந்த உண்மையில் அடங்கியுள்ள சில சிறப்பு அம்சங்களை சற்று விளக்கமாக தெரிந்து கொள்வோம். முதலாவது, தேவ பணி என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். தேவ பணி என்றதும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கும் உங்களில் சிலர்,
2: நான் வீட்டு காரியங்களை மட்டுமே கவனித்து வருகிறேன். ஆகவே நீங்கள் சொல்லும் தேவ பணிக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று நீங்கள் சொல்லலாம். அல்லது நான் ஒரு கம்பெனியில் உலக பிரகாரமான வேலை செய்கிறேன், என் வேலை முற்றிலும் அலுவலகத்தை மட்டுமே சார்ந்துள்ளது, அல்லது வயல் வேலையை சார்ந்துள்ளது, ஆகவே எனக்கும் ஆண்டவரின் பணிக்கும் எந்த விதத்திலும் ஒத்து வராது என்று சொல்லலாம். இல்லை அன்பானவர்களே, நீங்கள் செய்யும் பணி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் உங்களுக்கும் தேவ பணிக்கும் ஒரு தொடர்பு இருக்கத்தான் செய்கிறது. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட போது பரிசுத்த ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவே நம் வாழ்வினுள் வந்தார் என்று வேதம் கூறுகிறது. தம்முடைய பணிகளை நம் வாழ்வின் மூலமாக நிறைவேற்றுவதே அவருடைய குறிப்பிட்ட நோக்கமாகும். இதை குறித்து சற்று நாம் சிந்திப்போம். பொதுவாக கர்த்தருடைய பணி என்றதும் பிரசங்கம் செய்தல், போதித்தல், பாடகர் குழுவில் இருத்தல், அல்லது நற்செய்தி பணி செய்தல், அல்லது திருச்சபையில் மற்ற செயல்களில் ஈடுபடுதல் போன்ற பல அம்சங்களை நாம் எண்ணுவதுண்டு. ஆனால் இவை மாத்திரம் கர்த்தருடைய பணியில் இடம்பெறுபவை என கருத முடியாது. நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். தேவனை நேசிக்கும் ஒரு நபர் தேவனுடைய சித்தத்தின்படி நடவாமலும் அவருக்கு கீழ்ப்படியாமலும் குடும்பத்திலே பிரச்சனையை ஏற்படுத்துகிற நபருடன் திருமணத்தில் இணையும் போது அவருக்கு பரிசுத்த ஆவியானவரின் துணை தேவைப்படுமா? சிக்கல் நிறைந்த சூழ்நிலையில் வாழ்கின்ற குடும்பத்தில் பரிசுத்த ஆவியானவர் அதிகமாக தேவைப்படாமலா போய்விடுவார்? நிச்சயம் தேவைப்படுவார். தெய்வ பயமற்ற சமுதாயத்தில் தாயும் தகப்பனும் தங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் அதிகம் தேவை. தங்கள் நண்பர்கள் மத்தியிலே பாவத்திற்கு மேல் ஒவ்வொரு நாளும் வெற்றி கொண்டு வாழ பிள்ளைகளிடம் பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசை தேவை. பண கஷ்டங்கள் நிறைந்த சூழ்நிலையில் நம் கரத்தில் இருக்கும் கொஞ்ச பணத்தை ஞானமாக கையாட பரிசுத்த ஆவியானவரின் உதவி நமக்கு தேவை. இவ்விதம் நம் வாழ்வின் அன்றாட செயல்களை சரியாக செய்யும் பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு நியமித்த பணியை அவரது வழியில் செய்கிறவர்களாக இருக்கிறோம். தேவ பணியை தேவனுக்கு ஏற்றபடி செய்யும் போது நம் வாழ்வின் அன்றாட பணியை ஓரம் ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் பாருங்கள், பிசாசானவன் நாம் செய்யும் வேலைகளை உலக சம்பந்தமான வேலை, ஆவிக்குரிய வேலை என பிரித்து பார்க்கும்படி மிக தந்திரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, விசுவாசிகளாகிய நம் வாழ்வில் நாம் செய்யும் பணிகள் இவ்விதமாக பிரித்து பார்க்கக்கூடாது. தேவனுடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படும் போது நம் பாவங்கள் மட்டும் மன்னிக்கப்படாமல் நாம் தேவனுடன் ஒப்புரவாக்கப்பட்டு மீட்கப்பட்டவர்களாய் அவருடைய சரியான உறவுக்குள் கடந்து வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து நித்திய காலத்திற்கும் நம்மை மீட்கப்பட்ட பிள்ளையாக முத்திரிக்கிறார். காரணம், இயேசு கிறிஸ்து கல்வாரியில் சிந்திய இரத்தத்தினால் நாம் விலைக்கிரயமாக வாங்கப்பட்டிருக்கிறோம். நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, ஆவியானவர்தாமே நமக்குள் வாசம் பண்ணி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்வையும் சுவிசேஷத்தின் சத்தியத்தையும் நாம் செல்லும் இடமெங்கும் வெளிப்படுத்துகிறார். அப்படி இருக்க நம் வாழ்வின் எந்த பகுதியும் உலக பிரகாரமானதாக இருக்க முடியாது. தேவ ஆவியானவரால் நாம் மீட்கப்பட்ட உடனே நம் ஆவிக்குரிய நபராக மாறுகிறோம். நம் வாழ்க்கை ஆவிக்குரிய காரியங்களை வெளிப்படுத்துகிறதா இருக்கும். ஆகவே நம் வாழ்வை உலக பிரகாரமான வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை என எளிதாக பிரித்தாராய முடியாது. நாம் கர்த்தருடைய பணியை குறித்து சிந்திக்கும் போதும் பேசும் போதும் நம் வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்தை குறித்து பேசுகிறவர்களாகவே இருக்கிறோம். ஆனாலும் உண்மை என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பணி செய்யும் அநேக நபர்கள் அதை சந்தோஷமாக செய்வதே இல்லை. ஒரு நபர் சந்தோஷமாக இருக்கவில்லை என்றால் அவரிடத்தில்தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஊழியம் செய்யும் நாமும் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் காணப்படவில்லை என்றால், அல்லது அவரது பணி நமக்கு சவாலாக இருக்கவில்லை என்றால், நமக்குள் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றுதான் பொருள். ஊழியத்திலே நாம் கவலையுடனும் சோகத்துடனும் மன கலக்கத்துடனும் இருக்கும்படி தேவன் நம்மை அழைக்கவில்லை. ஊழியத்தில் கஷ்டம் வருவது இயற்கைதான். ஆனால் தொய்ந்த முகத்துடனும் சோர்ந்து போன முகத்துடனும் இருப்பதை என்னால் ஏற்கவே முடியாது என்று சார்லஸ் ஸ்டான்லி அவர்கள் கூறியுள்ளார். சோர்ந்து போன ஊழியத்திலிருந்து பின்வாங்க வழி தேடும் மனிதர்களை என்றுமே ஒரு சாட்சியாக தேவன் நிறுத்துவதில்லை. காரணம், அவர்கள் தேவ பணியை தேவ வழியின்படி செய்வதே இல்லை. நாம் தேவ பணியை தேவ வழியின்படி செய்வோம் என்றால் நிச்சயம் சில உண்மைகள் நடந்தேறும். தேவ பணியை தேவ வழியின்படி செய்ய வேண்டும் என்றால் முதலாவது நாம் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருக்க வேண்டும். சகரியா 4:6 தேவ பணி செய்யப்படும் 2 வழிமுறைகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது வழிமுறை நாமாகவே முயற்சித்து தேவ பணியை செய்வதாகும். அதாவது நம்முடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அவரது பணியை செய்கிறோம். இந்த வசனத்திலே செருபாபேலிடம் சொல்லப்பட்ட பலம் என்ற வார்த்தையை கேட்டவுடனே ராணுவ பலத்தையும் சத்துவத்தையும் பாதுகாப்பாக கொண்டு தனக்கு சொல்லப்பட்ட பணியை செய்ய முயற்சித்து பார்ப்போம் என்ற எண்ணம் அவனுக்குள் ஓடியிருக்கலாம். அதே வார்த்தையை வைத்து நாம் எண்ணும் எண்ணம் எப்படி இருக்கும் தெரியுமா? நம் சொந்த செல்வாக்கு பொருளாதாரத்தை முன்வைத்து தேவ ஊழியத்தை செய்ய முயற்சித்து பார்க்கலாமே என்ற எண்ணம் ஓடலாம். ஆனால் சகரியா நம்மிடம் கூறியது என்ன தெரியுமா? நாம் நம்முடைய சொந்த பராக்கிரமத்தை பயன்படுத்தி நம் திறமைகளையும் தாளந்துகளையும் கல்வி தகுதிகளையும் கடந்த காலத்து அனுபவங்களையும் வெற்றிகளையும் முன்னிறுத்தி நம் வாழ்க்கையை நடத்தவே முடியாது. என்னை நன்கு கவனிங்கள். தேவ பணியை தேவ வழியில் செய்யாமல் நம்மை வழிவிலகி போக செய்யும் ஒரு காரியம் எது என்று உங்களுக்கு தெரியுமா? அது மிகவும் தந்திரமான ஒரு காரியம். அது சாத்தானால் ஏற்படுத்தப்படும் காரியம். தேவ பணியை நாம் தேவ வழியில் செய்யும் போது கிடைக்கும் வெற்றியை சாத்தான் முன்னிறுத்தி, இது உன்னுடைய திறமையால் தான் கிட்டியது, இனி நீயே எல்லாவற்றையும் கையாள முடியும் என்று சாத்தான் சொல்லிக் கொடுப்பான். அதை நம்பாதீர்கள். அப்படிப்பட்ட எண்ணம் வந்தால் மன்னிப்பு கேட்டு தேவனை சார்ந்ததன் நிமித்தமாகவே இந்த ஒரு செயலை என்னால் செய்ய முடிந்தது என்று சொல்லுங்கள். நம் சொந்த பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் தேவன் தந்த பொறுப்புகளையும் வாழ்வின் பணிகளையும் செய்யும் போது நாம் என்ன சொல்வோம் தெரியுமா? நான் என் சொந்த பலத்தாலும் சக்தியாலும் இதை செய்தேன். என் சொந்த அறிவுதான் இதற்கு காரணம். தேவனுக்கும் இந்த வெற்றிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. நான் என் சொந்த திட்டத்தின்படிதான் செயல்பட்டனே தவிர சர்வவல்ல தேவனின் வல்லமைக்கு இதில் பங்கு கிடையாது என்று சொல்லிவிடுவோம். இவ்விதம் நாம் இங்கேயும் அங்கேயும் கிடைத்த கொஞ்ச வெற்றிகளை பெரிதாக எண்ணி தேவ அழைப்பிலிருந்து பின்வாங்கி போய் தேவனை சார்வதை விட்டுவிட்டு மாயையான காரியத்தை சார்ந்திருக்க ஆரம்பிப்போம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில் நாம் நம்முடைய திறமை, குணாதிசயம், செல்வாக்கு, அனுபவம், முக்கியத்துவம், நம் நிலை, அதிகாரம் போன்றவற்றை சார்ந்து வாழ்வோம் என்றால் தேவனின் பதில் என்னவாக இருக்கும் தெரியுமா? அவர் தம்முடைய உதவிக்கரத்தை நம்மிடமிருந்து எடுத்து விடுவார். நாம் நம்மிடையுள்ள திறமைகளை சார்ந்து வாழ்ந்து கொண்டு என்னால் இதை கையாள முடியும், நான் இதை சாதித்து விடுவேன் என்று சொல்லும்போது மாயைகளை பின்பற்றுவர்களாக இருப்போம். இதுதான் உலக தத்துவமாகவும் இருக்கிறது. இந்த செயலுக்கு நானே போதும், கடந்த காலத்திலும் நான் தானே இதை பார்த்து கொண்டேன், தேவனுடைய உதவி எனக்கு தேவையே இல்லை என்பதுதான் உலக தத்துவம். இதனால் நாம் தேவனின் ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் தவிக்கிறோம். லூகா 24:49 தம்முடன் இருந்த சீஷர்களை நோக்கி இயேசு கூறினது என தெரியுமா? வாசிக்கிறேன், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பரிசுத்த ஆவியானவரால் இயேசு கிறிஸ்துவுக்குள் திருமுழுக்கு பெறும் வரைக்கும், ஆவியானவரின் வல்லமையால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் தரித்திருங்கள் என்று சீசர்களுக்கு இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது. இதற்கு முன்பே அவர்கள் முழுவதுமாக ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தால் அவர் அவர்களை வெளியே அனுப்பியிருப்பார். அவர் அவர்களுக்கு திட்டவட்டமான கட்டளை கொடுத்தார். ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் துணையின்றி தேவன் அவர்களுக்கு கொடுத்த பணியை செய்ய பயிற்றுவிக்கப்படவில்லை. ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரை முழுவதுமாக சார்ந்திருப்பதன் மூலமாகவே ஒருவர் தேவ பணியை தேவன் விரும்பிய வழியில் செய்ய முடியும். மனிதனின் சுயபலத்தால் செய்யப்படும் ஊழியம் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. மனிதர்கள் பல காரியங்களை செய்ய திறம் படைத்தவர்கள். மேலோட்டமாக பார்ப்பதற்கு ஆழமாக தோன்றும் காரியங்களை உருவாக்க மனிதர்கள் பேர் பெற்றவர்கள். ஆனால் அவர்கள் செய்யும் செயல் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பதுதான் கேள்வி. நம் ஆவிக்கேற்றபடி ஒரு செயலை செய்யாவிட்டால் அது மிகவும் குறைவான அளவிலே மற்றவர்கள் வாழ்வில் விளைவை ஏற்படுத்தும். நம் வெளிப்படையாக செய்யும் செயலை கொண்டு எல்லாரையும் ஏமாற்றிவிட முடியாது. மேற்பூச்சாக செய்யப்படும் செயலை தேவ பிள்ளைகள் எளிதாக கண்டறிவார்கள். இவ்விதமான செயலை தேவன் ஆசீர்வதிக்கவும் மாட்டார். நாம் நம் சொந்த சரீர பலத்தினால் பல வேலைகளை செய்யலாம். ஆனால் அப்படிப்பட்ட வேலையை தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார். காரணம், இது தேவனுடைய நீதிக்கு புறம்பானது. இதை குறித்து சகரியா 4:6 பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என வாசிக்கிறோம். இங்கே தேவன் செருபாபேலை நோக்கி, ஜீவிக்கிற தேவ ஆவியானவராலே எல்லாம் சாத்தியமாகும் என்று கூறினார். என்னை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பானவர்களே, நீங்கள் தேவ பணியை தேவ வழியிலே பரிசுத்த ஆவியானவரை முற்றிலும் சார்ந்த வண்ணமாக செய்கிறீர்களா? இந்த கேள்விக்கு அநேகர் ஆம் என்று பதிலளிக்கலாம். இங்கே நாம் எது பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருத்தல் என்பதையும் எது அவரை சார்ந்திருக்காத நிலை என்பதையும் அறிந்து கொள்ளுதல் அவசியமானதாகும். முதலாவது, எது அவரை சார்ந்திருக்காத நிலை தெரியுமா? ஒரு காரியத்தை குறித்து ஜெபித்தேன் என்று சொல்வதும், இந்த காரியம் எப்படி நடந்தாலும் பரவாயில்லை, தேவன் பார்த்துக் கொள்வார் என்று கூறுவதும், என்னால் முடிந்தவரை நான் முயற்சி செய்துவிட்டேன், இனி தேவன் தான் பொறுப்பு என்று சொல்வதும் பரிசுத்த ஆவியானவரை சாராமல் வாழும் வாழ்க்கையாகும். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை முழுவதுமாக சார்ந்து வாழும்போது நாம் முதலாவதாக என்ன சொல்வோம் தெரியுமா? தேவனே, நீர் இதை செய்யாவிட்டால் நான் தோல்வியைத்தான் சந்திப்பேன் என்று சொல்வோம். அதற்காக, தேவனே, நான் செய்யும் செயலை நீர் ஆசீர்வதியும் என்று ஜெபிப்பது தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நாம் செய்யும் ஜெபம் ஆழமான கருத்து நிறைந்ததாக இருக்க வேண்டும். தேவனே, நீர் இதை செய்யாவிட்டால் இது ஒரு காலம் நடைபெறாது என்று சொல்கிறவர்களாக இருத்தல் மிக அவசியம். நம் சொந்த விருப்பத்தின்படி நம்மால் செய்யக்கூடிய சில செயல்கள் பார்ப்பதற்கு மிக அருமையாக தோன்றும். ஆனால் உண்மையில் அது பொய்யானதாகவே இருக்கும். நற்செய்தியை பிரசங்கிப்பதும், மக்களை தங்கள் பாவத்திலே உணர்வடைய வைப்பதும், தேவ ராஜ்யத்தினுள் மறுபரப்பு அடையச் செய்வதும், வல்லமையுள்ள திருச்சபையை கட்டி எழுப்புவதும் மனதின் சொந்த விருப்பத்தின்படியேயும் சரீரப்பிரகாரமான எண்ணத்தின்படியேயும் செய்ய முடியாது. நம் சொந்த பெருமைக்காக சில சமயங்களில் பிரம்மாண்டமான திருச்சபையை கட்டலாம். அதனால் என்னத்தான் பயன்? கட்டடங்கள் வரும் போகும். ஆனால் தேவனுக்காக மக்களை ஆயத்தப்படுத்துவது சாதாரணமான செயல் அல்ல. ஆகவே அன்பானவர்களே, என்னால் இதை செய்ய முடியாது என்று நாம் சொல்வதையே தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அவரை சார்ந்து வாழ்வேன் என்று நாம் சொல்வதே அவர் காதுக்கு இனிய வார்த்தையாக இருக்கும். தேவ பணியை எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் பரிசுத்த ஆவியானவரையே சார்ந்து செய்ய வேண்டும். சில சமயங்களிலே நாம் கையாள முடியாது என்று நினைக்கிற காரியங்களுக்காக மட்டும் நாம் தேவனை சார்ந்திருக்கிறோம். ஏன் வாழ்வின் மிகவும் அற்பமாக எண்ணப்படுகிற அநேக காரியங்களையும் நாம் கையாள தெரியாதவர்களாகவே இருக்கிறோம்? அப்படிப்பட்ட நமக்கு மிகவும் பாதுகாப்பான பக்குவமான இடம் தேவனின் பாதம்தான். ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் போதும், தேவனே, இந்த நாள் உம்முடையது, நீர் எனக்கு உதவவில்லை என்றால் என் முயற்சிகள் யாவும் கசக்கி போட்ட காகிதம் போலத்தான் இருக்கும். இத்தனை வருடங்கள் என் முயற்சிகள் எல்லாம் முறிந்து போவதைத்தான் பார்த்திருக்கிறேன். நீர் செயல்படாவிட்டால் எந்த ஒரு முயற்சியும் வாய்க்கப் போவதில்லை என்று சொல்ல வேண்டும். ஆகவேதான் எந்த ஒரு தனிநபரும் தன் படுக்கையை விட்டு எழுந்தவுடனே அந்த நாளுக்காக எபேசியர் 6:13 தொடங்கி 18 வரை உள்ள வார்த்தைகளை முன்னிறுத்தி ஜெபிக்க வேண்டும். அன்பானவர்களே, நாம் தேவ பணியை தேவ ஆவியானவரின் வல்லமையை கொண்டு செய்ய வேண்டும் என்றால் என்னால் எதையும் செய்ய முடியாது என்பதை மனப்பூர்வமாக அறிந்திருக்க வேண்டும். அதாவது நம் இயலாமையை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, தேவனே, நீர் மாத்திரம் என் மூல ஆதாரம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னை கவனியுங்கள், நாம் பரிசுத்த ஆவியானவரை மாத்திரம் சார்ந்திருக்கும் போது மட்டுமே தேவன் தமது பணியை தம் வழியிலே செய்ய நாம் விருப்பம் உள்ளவர்களாக இருப்போம். இதை விட்டுவிட்டு நம் மக்களை சார்ந்து வாழ விரும்பினால் நாம் தான் நம் வாழ்க்கையை பார்த்துக் கொள்ள வேண்டும். நாம் மற்றவர்களை பிரியப்படுத்தும்படி வாழும் பட்சத்தில் நம் அடிப்படை விசுவாசத்திலிருந்து வழிவிலகி போய்விடுவோம். அதனால் தேவன் நமக்கு நியமித்த கோட்டை தாண்டி செல்கிறவர்களாக இருப்போம். அதனால் அவரது வல்லமையை நாம் எதிர்பார்க்கவே முடியாது. நம் அடிப்படை விசுவாசத்தையும் நம் வாழ்க்கையையும் ஒரு பொருட்டாக எண்ணாத பட்சத்தில் நாம் பிரச்சனையில் சிக்கிக் கொள்வோம். ஆகவே தேவனை மட்டுமே நம் வாழ்வின் மூல ஆதாரமாக பார்க்க வேண்டும். மேலும் நம் பரிசுத்த ஆவியானவரை மட்டும் சார்ந்திருக்கும் போதுதான் அவரோடு கூட எப்பொழுதும் பேசுகிறவர்களாக இருப்போம். வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்தை குறித்தும் நாம் அவரிடம் வினாவும் போது அவரும் கேட்பார். இவ்விதம் தேவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள கலந்துரையாடல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும். இரண்டாவதாக, நாம் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் செயல்பாட்டிற்கான சான்றுகளை நாம் எதிர்நோக்கி இருக்க முடியும். அவரே செய்ய வேண்டியவற்றை நாம் அறிவோம். அவர் இந்த காரியத்தை செய்திருக்காவிட்டால் இது நிச்சயமாக நடைபெற்றிருக்கவே முடியாது. அவர் மாத்திரமே இதை செய்ய முடியும் என்ற நிலைக்கு நாம் வருவோம். பரிசுத்த ஆவியானவரின் பணிக்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும். ஆம், நாம் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருக்கும் போது அவரை குறித்து நாம் பேசுவதோடு மட்டுமல்லாமல் அவரது செயல்பாட்டின் சான்றுகளையும் அவருடைய பிரசன்னத்தால் நாம் வாழ்வில் ஏற்படும் நிலையான நிலைகளையும் காண முடியும். மூன்றாவதாக, நாம் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருக்கும் போது நாம் அதிகமாக அவருக்கு நன்றி சொல்லி துதித்துக் கொண்டிருப்போமே தவிர நம் முறையிடுதலை குறைத்துக் கொள்வோம். அவரை சார்ந்திருக்கும் யாருமே காலையில் எழுந்தவுடன் அடிமை எஜமான் முன்பு நின்று தன் தேவைகளையே சொல்லிக் கொண்டிருப்பது போல முறையிட மாட்டார்கள். நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனின் பிள்ளைகள். அவரது பிள்ளைகளாகவே அவரது சமூகத்திற்கு வருவோம். நம் திறமைகளுக்கு மேலானவற்றை செய்யும்படி அவர் நம்மேல் பிரியம் கொண்டு அதை செய்ய உதவி புரிவதற்காக நாம் தேவனை துதித்து நன்றி செலுத்த வேண்டும். காரணம், நம்மால் செய்ய முடியாததை அவர் நமக்காக செய்கிறார். தொடர்ந்து நாம் எப்பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருக்க வேண்டும் என்பதை தெரிந்திருத்தல் அவசியம். நாம் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருக்கும் போது வாழ்வில் வரும் கவலை கஷ்டம் எதுவுமே நம்மை தளரவிடாது.
1: தேவ பணியை தேவ வழியின்படியே செய்ய வாஞ்சையோடு இருக்கும் உங்களில் அநேகருக்கு இந்த நாளின் செய்தி நிச்சயம் உற்சாகம் கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும். ஜபத்தின் மூலமாக உங்கள் ஊழியம் என்ன என்பதை கண்டறியுங்கள். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை சார்ந்து உங்கள் பணியை செய்யுங்கள். தோல்வி நிமித்தம் ஏற்படும் நம்மை குறித்த தாழ்வான மனப்பான்மையானது நம்மை முழுவதுமாக ஏற்றுக்கொள்பவரின் சமூகத்திலே முற்றிலுமாக கரைந்து போய்விடும். நமக்கு மிக அவசிய தேவையான நிபந்தனையற்ற அன்பும் ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் தேவனால் மாத்திரமே கொடுக்க முடியும். சங்கீத 36 வரிகளை எழுதின ஆசிரியர் 7 வசனம் முதல் 9 வசனம் வரை தேவனின் அன்பை விவரித்து எழுதியுள்ளார். அந்த வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தியடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம்.

ஆண்டவரே, சிறு பிராயம் முதல் கொண்டு இந்த நாள் வரையில எங்களை கரம் பிடித்து தூக்கி வந்தீரே, உம்முடைய தோள்களிலே சுமந்து கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவு உடை கொடுத்து எங்களை ஆதரித்து வந்தீரே. எல்லா ஜனங்களும் போற்றி துதிக்கிற தெய்வமே, உம்

முடிவில்லாத ராஜ்யத்தை அருள, திரும்பவும் வருவேன் என்று சொன்னிறேன். ஆண்டவரே, பரலோகத்திலே உம்மையல்லாமல் வேற எங்களுக்கு யார் உண்டு அப்பா? இந்த பூலோகத்திலும் நீர்தான் எங்கள் நம்பிக்கை. ஆண்டவரே, நீர் திரும்பி வர காத்திருக்கிறோம். நீர் வாரும் ஆண்டவரே, நீர் சீக்கிரம் வாரும் ஆண்டவரே.

presence. Grant us thy presence, Lord. Lord, we want to carry your presence, oh God. ஆண்டவரே, மோசே மாதிரி நாங்களும் ஜெபம் பண்றோம்மா. உங்க பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை வேணாம், உங்க பிரசன்னம் இல்லாத ஆராதனை வேண்டாம், உங்க பிரசன்னம் இல்லாத ஊழியம் வேணாம்ப்பா. எங்கள் மத்தியில் உலாவிடும் ஆண்டவரே.

அம்மா, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில், எங்கள் சபையிலே, எங்கள் தேசத்திலே நீர் உலாவும் உலாவும். ஆண்டவரே, எங்கே ஒரு மனமும் எங்கே பரிசுத்தமும் இருக்கிறதோ அங்கே நீர் உலாவுவீரான். எங்களை பரிசுத்தப்படுத்தும் நீர் உலாவுகிற ஒரு பரிசுத்த ஆலயமாக எங்களை மாற்றும் ஆண்டவரே.

Oh Jesus, we worship the Lord. இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீர் ஆதியும் அந்தமும் ஆனவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், முந்தினவரும் பின்னவரும் ஆனவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய ராஜாதி ராஜா நீர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே.

இயேசுவே, நீரே எல்லா நாமத்திலும் மேலானவர். எல்லா முழங்கால்களும் உமக்கு முன்பதாக முழங்கும். எல்லா நாவுகளும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும். அதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We worship you, Lord.

ஆராதனை ஆர்ப்பாட்டத்தில் முடிக்கப்படக்கூடாது. ஆராதனை அர்ப்பணத்தில் தான் முடிய வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, பரிசுத்தத்தோடு நம்மை ஆராதிக்க நாங்கள் ஆராதிக்கும் பொழுதே பாவ உணர்வும் பரிசுத்த ஏக்கமும் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா, உங்க பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், நம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே பரிசுத்தர்.

0: எனக்குள்ளே
1: இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எழுந்து நின்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் மரியாளுடைய பாடல் 46-55 முடிய மொத்தமாக அந்த சாங்கை நாம் வாசிச்சுட்டு அதிலிருந்து ஒரு வசனத்தை கையில் எடுக்க போகிறோம் இன்னைக்கு. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவது என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்து உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி ஆழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாக இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். ஜெபமுங்க. இதா
2: தகப்பனே, உங்களை நன்றியோடு நாங்க துதிக்கிறப்பா. தாழ்மையின் அடிமையை கண்ணோக்கி பார்த்த அன்பு தேசர் ஆண்டவரே, இந்த மரியாளுடைய பாடலுக்காக கோடி கோடி கோடி ஸ்தோத்திரம். நீங்க என்ன சொல்லுகிறீரோ அதையே நாங்கள் சொல்லி சொல்லி சொல்லி ஆண்டவரே இந்த சத்தியத்தை ஆண்டவரே நாங்க உள்வாங்கி அற்புதங்களை காண ராஜா உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அண்ணன் வழியாக எங்களோடு நீங்க பேசி வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி கொள்ள போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.
1: எப்பவுமே எந்த ஒரு காரியத்தை நமக்கு செய்யறதுக்கு முன்னாடி அவர் முதல்ல நம்மகிட்ட கேட்கிற காரியம், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்பதை நீ
2: விசுவாசிக்கிறாயா?
1: அற்புதங்கள் எல்லாமே விசுவாசம் என்கிற ஒரு கதவு வழியா தான் உள்ள பிரவேசிக்கும்.
2: ஆமென்.
1: இன்னைக்கு அற்புதங்கள் நடக்குதுன்றத, அற்புதம் நடந்திருக்குன்றது பைபிள்ல இருக்கு. ஆனா இன்னைக்கு அற்புதம் நடக்குது அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு இந்த தலைமுறையில ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கிறதுக்கு ஒரு கூட்ட ஜனம் வேணும்.
2: எஸ்.
1: அந்த கூட்டம் தான் நீங்களும் நானும்.
2: ஆமென்.
1: அதனாலதான் தேவன் என்ன செய்வார்னா, அவருடைய செயலை செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய விசுவாசத்தை நமக்குள்ள தூண்டுவார். விசுவாசம் தூண்டப்படுகிறதுனா ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணின காரியம் நம்ம குடும்பத்துல முண்ட போகுதுன்னு அர்த்தம்.
2: ஆமென்.
1: இந்த செய்கையை வந்து நீங்க மறந்துடவே கூடாது. இட்ஸ் எ ப்ரொஃபெட்டிக்கல் ஆக்ஷன்.
2: ஹல்லேலூயா.
1: என்ன ஆக்ஷன் அது?
2: ப்ரொஃபெட்டிக்கல் ஆக்ஷன்.
1: அந்த நவம்பர்ல ஆண்டு சென்ன சீர்காழியில நான் பிரசங்கம் பண்றப்ப எல்பெத்தேல் சர்ச்ல, ஏஜி சர்ச்ல, ஆண்டவரே எனக்குள்ள நான் புதைச்சு போட்ட காரியத்தை கிண்டாதீங்க. என்ன செய்யாதீங்க?
2: கிண்டாதீங்க.
1: ஆனா சொல்ல, நீ புதைச்சத நான் கிண்ட வரல, உனக்குள்ள நான் விதைச்சத முண்ட வைக்க
2: வந்திருக்கேன்.
1: இப்படின்னா முண்டுது, இப்படின்னா
2: கிண்டது.
1: அவருடைய காரியம் நம்ம வாழ்க்கையில் அவர் வாக்கு பண்ணின காரியம் இது போல வருகிற ஆண்டுல முண்ட போகு.
2: ஆமென். எஸ்.
1: முண்டுகிறது அப்படின்னா ஜெர்மினேஷன், ஒரு காரியம் முளைச்சு வர்றது. ஜெர்மினேட், ஒரு வேர்ட் என்னன்னா, ஒரு சீட் என்னன்னா
2: முளைச்சு வர்ற,
1: முளைச்சு வர்றதுதான் என்னது தமிழ்ல, ஒரு தூய தமிழ், அதுக்கு பேர் என்னது? முண்டுகிறது.
2: முண்டுகிறது.
1: அது முண்ட போகிறது என்பதை எப்படி நீங்க நிச்சயப்படுத்தலாம்னா, ஆண்டவர் விடாம தம்முடைய வார்த்தையை தந்து நமக்குள்ள ஃபெய்த் அப்படி தூண்டிக்கிட்டே இருப்பார்.
2: ஹல்லேலூயா.
1: அதான் நம்பர்ல இருந்து நடக்குதுன்னு.
2: எஸ்,
1: நம்பருக்கு நடந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பாஸ்டர் என் ஃபெய்த்த வந்து ஆண்டவர் வர்றப்ப எல்லாம் தூண்டுறார் அப்படின்னா, அவருடைய காரியம், அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிற காரியம், அவருடைய காரியம் உங்க வீட்டுல முண்ட போகுது.
2: ஆமென்.
1: உங்க தொழில முண்ட போகுது.
2: ஆமென்.
1: உங்க தரிசனத்துல, உங்க ஊழியத்துல, உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைங்க லைஃப்ல அது என்ன செய்ய போகுதுன்னா
2: முண்ட போகிறது,
1: முளைச்சு வரப்போகுது. அதனாலதான் ஆண்டவர் தம்முடைய காரியத்தை நடப்பிக்கிறதுக்கு முன்னாடி தம்முடைய வார்த்தையை மீண்டும் மீண்டும் தந்து நம்மளை என்ன செய்கிறார், விசுவாசத்தை தூண்டுகிறார்,
2: தூண்டுகிறார். ஹல்லேலூயா.
1: அற்புத அடையாளங்களின் ஆண்டு.
2: ஆமென்.
1: எதெல்லாம் நாரி போச்சு, எதெல்லாம் செத்து போச்சு, எதெல்லாம் நாரி போச்சு, எதெல்லாம்
2: செத்து போச்சு,
1: செத்து போச்சு, எல்லாத்திலையும் கை வைக்க போறாரு.
2: ஆமென்.
1: வாக்குத்த ஆராதனை இப்பவுமே ஆரம்பமாயிருச்சு.
2: ஆமென்.
1: டிசம்பர்லயே.
2: எஸ்,
1: நவம்பர்லயே அந்த போடுனா டிசம்பர்ல என்னென்ன போட போறாரோ தெரியல.
2: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
1: பைபிள் எதுக்குன்னா, எதை சும்மா வாசிச்சுட்டு போறதுக்கு இல்ல, அதுல இருந்து நான் வாசிக்கும் பொழுது தேவன் என்னோடு பேசின காரியம் என் வாழ்க்கையில நடக்குன்றத நான் அப்படியே 100% விசுவாசிக்கணும்.
2: எஸ்.
1: ஆமென் சொல்லுங்களேன்.
2: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
1: இருக்கிறத ஈஸியா எல்லாரும் அழைச்சிடலாம், ஆனா என் ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல
2: அழைக்கிறவர். Hallelujah.
1: இடம் வாங்குறதா இருக்கட்டும் அல்லது வேற எந்த காரியமா இருக்கட்டும், எத்தனை கோடி தேவைனாலும் எப்படிதான் கூப்பிடணும்,
2: வா
1: நம்ம இருக்கிற மாதிரி பேசணும்,
2: இருக்கிற மாதிரி பேசணும். Hallelujah.
1: பேசணும்,
2: இருக்கிற மாதிரி பேசணும்.
1: நான் விசுவாசம் என்ன செய்யணும், இல்லாதவைகளை
2: இருக்கிறவைகளை போல அழைக்கிறது.
1: ஆதியாகமத்தில் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். பத்தின்படி வெளிச்சம் என்ன செஞ்சு
2: உண்டாயிற்று.
1: தேவன் அது நல்லது என்று கண்டார்.
2: எஸ்,
1: சொல்லுங்க. சொன்னார்,
2: சொன்னார்,
1: கண்டார்,
2: கண்டார்.
1: நீங்க கண்டதை சொல்ல போறீங்களா, சொன்னதை காண போறீங்களா?
2: சொன்னதை காண போகிறோம். ஹல்லேலூயா.
1: மனுஷன் எதை சொல்லுவான், அவன் கண்டதை சொல்லுவான்,
2: கண்டதை சொல்லுவான்.
1: ஆண்டு சொல்றார், நான் சொல்றதை சொல்லு, நீ சொன்னதை காண்பாய்.
2: ஆமென். ஹல்லேலூயா.
1: So God says and he saw.
2: Yes.
1: அவர் சொன்னார்,
2: கண்டார்.
1: நீங்க ஆதியாகமம் 1 அதிகாரத்துல திரும்ப திரும்ப வரும், சொன்னார், கண்டார், சொன்னார், கண்டார், சொன்னார்,
2: கண்டார்.
1: வெளிச்சம் உண்டாக கடவுது என்று
2: சொன்னார்,
1: அது நல்லது என்று
2: கண்டார்.
1: வெட்டாந்தரை உண்டாக கடவுது என்று
2: சொன்னார்,
1: அது நல்லது என்று
2: கண்டார்.
1: சொன்னார், கண்டார், சொன்னார், கண்டார், சொன்னார், கண்டார். அப்ப நான் ஒரு

0: ஆதியாகமம் 7ல பாருங்களேன், 6ல, பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும், அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். என்ன செஞ்சா?
1: சொன்னார்.
0: சொன்னபடி ஆயிடுச்சா?
1: ஆயிற்று.
0: ஏழாவது வசனம், அது அப்படியே
1: ஆயிற்று.
0: ஆயிற்று. பத்தாவது வசனம், தேவன் அது நல்லது என்று
1: கண்டார்.
0: கண்டார். சொல்லுங்க, சொன்னார்.
1: சொன்னார்.
0: அப்படியே ஆயிற்று.
1: அப்படியே ஆயிற்று.
0: நல்லது என்று கண்டார்.
1: நல்லது என்று கண்டார்.
0: அப்ப சொல்றதெல்லாம் என்ன செய்ய போகுது?
1: அப்படியே நடக்கும்.
0: நம்ம சொல்றது இல்ல, அவர் சொல்றத நம்ம சொல்றப்ப
1: அப்படியே நடக்கும்.
0: ஆண்டவர் அப்படியே செஞ்சிடறாரு.
1: ஆமென்.
0: அதை நாம எப்படி பார்க்க போறோம்? அவர் பார்த்த மாதிரி நம்மளும் நல்லது.
1: நல்லது.
0: ஹல்லேலூயா. நீங்க பார்க்கணும்னா அவர் சொன்னதை சொல்லணும்.
1: எஸ்.
0: அண்ணைய மைண்ட் என்ன சொல்லுது? நடந்தா சொல்றேன்னு. அண்ட சொல்ல சொன்னா நடக்கும்ன்றார்.
1: கண்ணுல
0: பாத்துட்டோம்னா அப்புறம் நாங்க தெம்ப என்ன செய்வோம்ல?
1: சொல்லுவோம்.
0: முதல்ல நம்பி பேசு, அப்புறம் கண்ணுல நீ என்ன
1: செய்வேன்னா.
0: இப்படிதான் ஆதியாகமமே ஆரம்பிக்குது. என்னோட பைபிள் இப்படிதான் பிகின் ஆகுது.
1: எஸ்.
0: நேற்றும் இன்றும் என்றும் என்ன செய்கிறவர்? மாறாத தேவன். அப்பறந்து இப்ப வரைக்கும் இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகிறார்.
1: எஸ்.
0: இது தேவனுடைய இயல்பு.
1: ஆமென்.
0: இது அற்புதங்களின்
1: மண்டலம்.
0: மண்டலம். இது ஒரு டீச்சிங். இது ஆனா இந்த டீச்சிங் தான் வர நாட்கள்ல பிளஸ்ஸிங்கா மாற
1: போகுது.
0: எஸ். ஹல்லேலூயா. சில நேரம் நமக்கு தேவை இருக்கலாம், சில நேரம் தேவை இல்லாம இருக்கலாம். ஆனா எப்படினாலும் ஏதோ ஒரு காலகட்டத்துல எல்லா மனுஷனுக்கும் ஒரு தேவை வரத்தான் செய்யும்.
1: எஸ்.
0: பலமுள்ளவனுக்காகிலும் உதவி செய்கிறது ஆண்டவருக்கு லேசான
1: காரியம்.
0: அப்ப நான் யார சார்ந்துதான் நான் வாழ வேண்டி இருக்குன்னா, என்னோடு பேசுகிற ஆண்டவர் ஒருத்தர் எனக்கு இருக்கிறாரு.
1: ஆமென்.
0: அவருடைய சத்தத்தை நான் கேட்டு அதை நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். அது என் வாழ்க்கையில நடக்குது. இத நான் ருசிச்சதுனால எல்லாத்துக்கும் நான் யார மட்டும்தான் நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.
1: அவரை மட்டும் தான் நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.
0: இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் தன்னோட தேவைக்கு ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்த்து கர்த்தர் அவங்களோட பேசி அதன்படி அற்புதத்தை செய்வாருன்னா நீங்க யார சார்ந்துக்குவீங்க?
1: கர்த்தரை மட்டும்தான் சார்ந்துக்குவோம்.
0: யார நம்பி வாழ்வேன் நானு?
1: கர்த்தரை நம்பி மட்டுமே
0: வாழ்வேன். இந்த வாழ்க்கை முறைக்கு நம்மள வரணும், நம்ம பிள்ளைகளையும் பழக்கணும்.
1: ஆமே.
0: அப்ப ரொம்ப காலத்து இருக்க மாட்டேன்டா, காலத்துல என் காலம் வந்தா செத்து போயிருவேன்டா, என்னை பாக்காதரா, உங்க அப்பன் பார்த்த கடவுள் என்ன செய்யறா நீ?
1: ஆறா, உங்க அப்பன் சித்தப்பேன், அவரு தாண்டா பெரியப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுங்க. நான் ஜோபலுக்கு அருமாவுக்கு அப்படிதான் சொல்லி கொடுக்கறேன். அல்லேலூயா.
0: தி ஃபெய்த்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் நாட் அபவுட் ட்ரைங் சம்திங்.
1: எஸ்.
0: நீ ஆண்ட ஒரு காரியத்தை நீங்க கட்டி எல்லாம் இழுக்க முடியாது.
1: ஹல்லேலூயா.
0: ஆண்ட ஒரு காரியத்தை
1: கட்டி எல்லாம் இழுக்க முடியாது.
0: மலைய நகர்த்த முயற்சி பண்ணாதீங்க. இது பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போகும்னு சொல்லி நீங்க சொன்னபடியே ஆகணும். உங்க இதயத்துல சந்தேகப்படாம விசுவாசிப்பீங்கன்னா நகராத மலை பெயரும்.
1: பெயரும்.
0: ஆண்டவர் மலை நகரும்னு சொல்லல, மலை பெயரும் தான் சொல்லி இருக்கிறார்.
1: மலை பெயரும்.
0: அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து கயத்தை கட்டி போட்டு என்ன செய்வோம்? மலையை கொஞ்சமாவது நேர்க்க விறுவிறுக்க மூச்சு முட்ட ஏழை ஏழை ஐலசா போட்டு உங்க மலை என்ன செய்ய முடியாது? நீங்க நகர்த்த முடியாது. ஆண்டவர் சொல்லார், விசுவாசம் இருக்கா? பார்த்து என்ன செய்ய? அந்த மலையை பார்த்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போகும்னு சொல்லு.
1: சொல்லு.
0: சொன்னதோடனே இல்லாம சொன்னபடியே ஆகும்னு இருதயத்துல சந்தேகப்படாம விசுவாசி.
1: விசுவாசி.
0: அது பெயர்ந்து போயிரும்டாங்கிறார்.
1: ஆமென்.
0: ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மலை இருக்கா?
1: எஸ்.
0: ஒவ்வொரு வீட்டுல ஒரு மலை இருக்கா? நகராத மலை. அது பேர் என்ன மலையா? பேரு
1: நகராத. பெயர்
0: சொல்ற நகராத அந்த மலை டிசம்பர் மாதத்துல இருந்து பெயர தொடங்குகிறது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: மலை நகரமா நகரமா ஆண்டவர் சொல்றார். என் விசுவாசத்தின்படி மலை பெயரும் தான்.
1: பெயரும். சொல்லு சொல்லு சொல்லு மகனே.
0: மலைகளை பெயர்க்க

0: பிசாசு வர்றதே கொல்ல வர்றான்.
1: Yes.
0: திருடன் திருடவும்
1: வல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்று வேறு ஒன்றுக்கும் அவன் வரான்.
0: அந்த சண்டாள பாவி வர்றது எதுக்குன்னா
1: கொல்ல திருட அழிக்க.
0: ஆனா நம்மளை கொல்ல வர்ற பிசாசுக்கு முன்னாடி நம்மளை நிறுத்தி சொல்றான் அப்படிங்கிற
1: சொல்ற அல்ல
0: நீ கொல்ல வர்றான் டேய் சொல்றா நீ
1: சொல்லு.
0: அவன் கொல்றான் என்ன ஆண்டவர் என்ன கையில பிடிச்சு சொல்றான்
1: சொல்லு.

0: நீங்க உங்க உங்க உங்க மகனை சில நேரம் கையில பிடிச்சு நீங்க சொல்லி கொடுக்கறப்பட்டே
1: சொல்றா அப்பா அப்பா சொல்ற சொல்ற நீ
2: சொல்ற
1: அப்பா சொல்ற அப்படின்னு என்ன
2: சொல்ற சொல்ற
1: அவனுக்கு தம்பு வருதா
2: வருது
1: அவன் எந்த தைரியத்துல சொல்றான்
2: அப்பா சொல்ற தைரியம்
1: ஆமா வீக்காகிற நம்ம சொல்றத கேட்ட மகனுக்கு தைரியம் வந்து சொல்றானே நம்மளை சிருஷ்டித்தவர் நம்மை உண்டாக்கினவர் நம்மளை படைச்ச தெய்வம் சொல்றாரு நான் சொல்றேன் சொல்றா
2: சொல்றா நான் ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன்ல சொல்றா
1: இல்ல எனக்கு அவன் கொல்றான் ஏய் சொல்றா
2: எஸ்
1: சொல்றான்றேன்ல
2: சொல்றேன்ப்பா
1: இப்டான் ஃபெய்த் பேசு
2: எஸ்
1: இப்டான் என்னக்குள்ள இருக்கிற ஃபெய்த் ஆண்டவர் தூண்டுறாரு
2: ஆமென்
1: ஆண்டவர் உங்க விசுவாசத்தை தூண்டிட்டாருனா உங்களால பேசாம இருக்க
2: முடியாது
1: முடியாது
2: முடியாது
1: அப்ப ஃபெய்த்னா என்னன்னா நம்மள எதையாவது நீ முயற்சி பண்ணு சொல்லல இந்த பெரிய காரியத்தை நீ முயற்சி பண்ண நகர்ந்துரும்னு சொல்லல நீ விசுவாசிச்சா பெயர்ந்துரும்
2: விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே
1: முயற்சி பண்ணா பெயரும் இல்ல விசுவாசிச்சா முயற்சி பண்ணா நகரம் இல்ல
2: விசுவாசிச்சா பெயரும்
1: அது பெயரணும்னா நீங்க எதை பார்த்து பேசணும்
2: மலையை பார்த்து
1: மலையை பத்தி பேசக்கூடாது
2: மலையை பார்த்து பேசணும்
1: எல்லாருக்கும் என்னன்னா
2: திணறது
1: ஆண்டவர் நீ ஒன்னும் செய்ய வேண்டாம் சாமி நான் சொல்றத நீ நம்புனா போதுன்றார்
2: எஸ்
1: இது உனக்கு நடக்க போதுன்னு சொல்றேன் இதை உனக்கு நான் செய்ய வல்லவர் என்பதை நீ என்ன செய்யறியா
2: நம்புறியா
1: விசுவாசிக்கிறியா
2: விசுவாசிக்கிறையா
1: விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே
2: விசுவாசிக்கிறேன் ஆண்டவர்
1: அப்படின்னா சொல்லு
2: எஸ்
1: என் முன்னாடி விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நாலு மனுஷ மக்களை பார்த்தா கம்முன் உட்கார்ந்து இருக்கிற அது வந்து ஆண்டவரே விசுவாசம் நமக்குள்ளதான் இருக்கணும் ஆண்டவரே
2: அது வெளியே
1: அதெல்லாம் வெளியே ஓப்பனால என்ன செய்யக்கூடாது
2: சொல்லக்கூடாது ஆண்டவர்
1: நல்லா இருக்கடா உன் விசுவாசம்ன்றாரு எத்தனை பேரு போன வாரம் நான் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் உங்க வீட்டுக்குள்ள சம்பாஷணம் பண்ணீங்க
2: ஆமென்
1: வீட்டு மலை என்ன மலைன்னு எனக்கு தெரியல ஆனா கர்த்தர் எனக்கு சொன்னபடி இந்த அற்புதம் என் வீட்டுல என்ன செய்யா
2: நடக்க போகுதியா
1: அட்லீஸ்ட் கணவன் மனைவியாவது பேசுனீங்களா
2: பேசினவர்கள் பாக்கியவான்கள்
1: நீங்க பேசாத வரைக்கும் நகரவே நகர
2: எஸ்
1: பேசாத வரைக்கும்
2: நகரவே நகராது
1: அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அவர் அற்புதம் செய்யணும்னா ஃபெய்த் வேணும் நமக்கு நமக்கு என்ன வேணும்
2: ஃபெய்த் வேணும்
1: அவருடைய வல்லமை நாம என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் அதுக்காக ஆண்டவர் வசனங்களை தந்து ரேம வார்த்தையை தந்து ரேம பாடல்களை தந்து நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்கிறாருன்னு அப்படி தூண்டுறாரு ஏன் தூண்டுறாருன்னா அவர் காரியம் என் வீட்டுல என் ஊழியத்துல என் தொழில முண்ட போகுது
2: ஆமேன்
1: இந்த மண்டலத்துலதான் நம்ம என்ன செய்யணும்
2: சொல்லணும்ன
1: அறிவாளி என்ன சொல்லுதுன்னா
2: எப்படி ஆகும்
1: என்னை கோமாளி ஆக்கி வச்சிருச்சு அறிவாளி என்ன ஆக்கி வச்சிருச்சு
2: கோமாளி
1: கோமாளி ஆக்கி ஏத்துக்கிற முடியல மைண்ட்ல என்ன செய்ய முடியல இந்த காரியம் அது எப்படி அது எப்படி அது எப்படி சாத்தியம் என்னன்னா
2: ஆகும்
1: ஆண்டவரால கைய கட்டி போடுறோம் இந்த அவிசுவாசம் இப்ப தேவன் களத்துக்கு வரணும்னா நான் என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் விசுவாசிக்கணும் என்ன தேவன் சொன்னதை அப்படியே ஒத்துக்கணும்
2: ஆமென் அப்படியே ஒத்துக்கொள்ள வேண்டும்
1: ஆனா ஏன் லட்சணம் எப்படி இருக்குன்னா என் வீட்டுல ஒரு காரியம் இல்லைன்னு இருக்கு பாருங்களேன் இனிமே இதெல்லாம் நமக்கு என்னன்னா இல்ல இத என்ன செய்யுது மனசு
2: ஒத்துக்கொள்ளுகிறது
1: சொல்ல வர்றாருன்னு புரியுதா அறிவு என்ன சொல்லுது உனக்கு அது இல்லைங்கறத என்ன செய்ய
2: ஒத்துக்க
1: ஒத்துக்க ஆனா ஆவியனர் என்ன சொல்றாரு, உனக்கு அது இருக்குன்னு சொல்றேன், ஒத்துக்கிற மாட்டியான். இல்லைங்கிறத அறிவு ஒத்துக்கிறது, ஆனா ஆவியானவர் இருக்குன்னு சொன்னா அறிவு என்ன செய்யல,
2: ஒத்துக்க மாட்டீங்க, ஏத்துக்கற மாட்டீங்க.
1: அப்ப ஃபெய்த்னா என்ன, தேவன் சொன்னதை 100% அப்படியே ஏத்துக்கிறது,
2: ஏற்றுக்கொள்வது.
1: என்ன சொல்லிட்டா தீர்க்கதரிசி எலிசா வந்து, உனக்கு ஒரு பிராணோற்போ காலத்துல ஒரு ஆண் பிள்ளைன்னு என்ன செய்வேன்,
2: அணைத்துக் கொண்டிருப்பாய்,
1: ஏதேதும் உங்களுடைய அடியாளுக்கு என்ன சொல்ல வேண்டாம்,
2: அபத்தம் சொல்ல வேண்டாம்.
1: அவ ஏற்கனவே தனக்கு குழந்தை இல்லைங்கறத ஒத்துக்கிட்டா, ஆனா இப்ப குழந்தை இருக்குன்றது என்ன செய்ய முடியல, அவளால
2: ஏற்றுக்கொள்ள முடியல,
1: ஒத்துக்கொள்ள முடியல. மனுஷனை பிசாசு எப்படி எப்படி சித்திரவதைக்குள்ளாக்குறானே, உனக்கு இல்ல புற, நீ எல்லாம் ஆள பாரு, உனக்கு எல்லாம் இல்ல புற,
2: ஒத்துக்கட
1: ஒத்துக்கட புற அப்படிங்கிறான். நீங்க என்ன சொல்லணும், முடியாதரான்னு சொல்லணும்.
2: எஸ்,
1: நீங்க என்ன சொல்லணும்,
2: முடியாதரா,
1: ஒத்துக்கிற மாட்டேன், ஒத்துக்கிற முடியாதரா, போற நீ சொல்லணும் நீங்க.
2: எஸ்,
1: பயமா இருக்கா கேக்குறதுக்கு, வீட்டுக்காரரே குடிச்சிட்டு அடிதடியில் உட்கார வச்சுங்களேன், இந்த இவன் எல்லாம் 7 ஜென்மத்துக்கும் திருந்த மாட்டான் அவன் சொல்லுவான், நீங்க சொல்லணும்,
2: ஒத்துக்கிற முடியாதரா. ஊர் ஊரா பைபிளை எடுத்துட்டு போய் கர்த்தரே தேவனு பிரசங்கிப்பாரு, நிறைய குடிகாரர ஆண்டவருக்குள்ள வழி நடத்துவாரு. அப்படி
1: உள்ள தலையெழுத்து அவ்வளவுதான், இவன் எல்லாம் திருந்தி இந்த ஜென்மத்துல என்ன செய்ய மாட்டான்,
2: நாய்க்குப்படவே மாட்டான்.
1: ஒத்துக்க, உன் புள்ள தருதலைங்கிறத
2: ஒத்துக்க,
1: ஒத்துக்க. நீங்க என்ன சொல்லணும்,
2: ஒத்துக்க முடியாதரா.
1: இத சொல்றதுக்கு தான் என்ன தேவை,
2: விசுவாசம் தேவை.
1: உனக்கு எல்லாம் வயசாகி போச்சு, இனிமே நீ எல்லாம் என்னத்த பண்ண போற, அவ்வளவுதான், உங்க காடு வா வாங்குது, வீடு
2: என்னன்னு
1: போப்பா, சாமி முடிஞ்சு வச்சு போவோம் கதை. நீங்க என்ன சொன்ன,
2: ஒத்துக்கிற முடியாது,
1: இங்கதான் ஆரம்பமே ஆகுது.
2: ஆமென்.
1: எதெல்லாம் நீங்க உங்களுக்கு இல்லன்னு ஒத்துக்கிட்டீங்களோ, அந்த டாபிக கர்த்தர் தொட்டு அது உனக்கு இருக்கும்னு சொல்றேன். நீ என்ன சொல்ல போற, இப்ப இல்லைங்கிறத ஒத்துக்கிற போறியா, அல்லது நான் இருக்குன்னு சொல்றத ஒத்துக்கிற போறியா? விசுவாசம்னா என்னன்னா, தேவன் எது நம்ம வாழ்க்கையில இருக்குன்னு சொல்றாரோ அது அப்படியே என்ன செய்யறதுன்னா ஒத்துக்கிறது.
2: ஆமென்.
1: என்ன செய்யறது,
2: அப்படியே
1: புருஷனை அறியாத அந்த கன்னி தேவன் சொன்னது அப்படி என்ன செஞ்சுக்கிட்டா,
2: ஒத்துக்கொண்டாள், ஏற்றுக்கொண்டாள்.
1: ஹல்லேலூயா. உடனே டேவிட் சொல்லுவான், நீ சரியா வம்புல என்ன செய்ய போறன்னா,
2: மாட்டிக்க போற,
1: நீ பாரு நீ என்ன நிலைமைக்கு ஆளாக போறன்றது மட்டும் என்ன செய்யணும், நீ
2: பொறுத்திருந்து பாரு.
1: நீ ஓவரத்தா ரொம்ப நாள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறன்னா, பேசிக்கிட்டு என்னன்னா தெரியுற, நீங்க சொல்லணும், ஏப்பா எனக்குள்ள இருக்கிறவர் அமைதியா இல்லப்பா, அதனால என்னாலே அமைதியா இருக்க முடியாதப்பா.
2: எஸ்,
1: சொல்றது புரியுதா உங்களுக்கு?
2: எஸ்.
1: எப்ப என்னால அமைதியா இருக்க முடியும்னா, எனக்குள்ள இருக்கிறவர் அமைதியா இல்ல, அதனால என்னாலும் அமைதியா இருக்க
2: முடியாது.
1: அவர் சொன்னதையே நானும்
2: சொல்லுவேன்,
1: சொல்லிக்கிட்டே இருப்பேன்,
2: சொல்லிக்கிட்டே.
1: கர்த்தர் வாயை திறந்து இருக்கிறாரு, வாசலையும் திறக்காமலா போவாரு,
2: நிச்சயமாய் திறப்பார். ஹல்லேலூயா.
1: நீங்க போட்ட வாய்ப்பூட்டு இருக்க, அது திண்டுக்கலோட பவர்ஃபுல்லான பூட்டு, ஊட்டையாவது உடைச்சிடலாம், உங்க வாய்ப்பூட்ட என்ன செய்ய முடியாது,
2: உடைக்கவே முடியாது.
1: வாய்ப்பூட்ட உடைச்சு ஒரு வாய்ப்பாட்டை கொடுத்தாரு, என்ன பாட்டையா கொடுத்தாரு?

0: பூட்டையாவது ஈஸியா என்ன செஞ்சிடலாம், உடைச்சிடலாம். ஆனா நம்ம வாய்க்கு நம்ம ஒரு பூட்டு போட்டிருக்கோம் பாருங்களேன். என்ன பிரசங்கம் பண்ணாலும் வாயை மட்டும் நான் திறந்த ஆமைன்னு என்ன செய்ய மாட்டேன்,
1: சொல்லவே மாட்டேன்.
0: பேசுறவங்களை முறைச்சு முறைச்சு பாப்பனே ஒழிய, பிரசங்கம் பண்றவங்களை முறைச்சு முறைச்சு பாப்பனே ஒழிய. என் வாய்க்கு நான் போட்ட பூட்ட நானே நினைச்சாலும் திறக்க முடியாதுன்ற அண்ட சொல்றாரு. வாயில பூட்டா போட்டிருக்கிற வைக்கிறேன் பாரு, வாயில ஒரு பாட்டுன்றாரு.
2: ஒரு

0: எந்த டாபிக்கே பேச மாட்டேன்னு உங்க வாய்க்கு பூட்டு போட்டீங்களோ அந்த டாபிக்கே பேச வச்சாரா?
1: ஆமென்.
0: பூட்டு உடைஞ்சிருச்சுங்க. அதான் நீங்க போட்ட பூட்டு. ஆமென் சொல்ல மாட்டேன்.
1: நோ மேன் தான் சொல்ல.
0: அல்லேலூயா சொல்ல மாட்டேன். எனக்கு அது இல்லன்றேன்ல, எனக்கு அது நடக்க என்ன இல்ல. இந்த மாதிரி என்ன போட்டு வச்சிருக்கீங்க வாய்க்கு?
1: பூட்டு போட்டு வச்சிருக்கீங்களா?
0: ஆண்டவர் சொல்றாரு, பூட்டா ஓடுற பூட்டு வாயில வைக்கிறேன் பாரு. ஒரு பாட்டு.

0: எனக்கு இந்த பாட்டு கேட்காதவங்க எல்லாம் யூடியூப்ல போய் கேளுங்க,
1: அழகான படைப்பேன்,
0: சூப்பர் சாங். எனக்கு கேட்டுட்டு பயங்கர பட்டு வைப் ஆகி போச்சு எனக்கு அந்த பாட்டை கேட்டு கேட்டு. உடனே பாஸ் கிப்சனுக்கு அடிச்சிட்டேன், அடிச்சு ஐயா என்னையா பாட்டு போட்டிருக்கிறாரு, செம்மையா இருக்கு அந்த பாட்டுங்கன்னா அவருக்கு பயங்கர சந்தோஷம்.
1: அப்பப்ப
0: நம்ம வாய்க்கு போட்டு போட்டாலும் நம்ம வாயில இப்படி ஒரு ரேமா பாட்டை வச்சு பாடுறான்றாரு பாருங்க.

0: வந்து விசுவாசிக்கிறனால அமைதியா இருக்க முடியலன்னா அவனுக்குள்ள இருக்கிறவர் பேசிக்கிட்டே இருக்கிறார்,
1: பேசிக்கிட்டே இருக்கிறார்.
0: You never let him down. கொஞ்சம் ஒரு நாள் லைட்டா அப்படி துஞ்சு போன மாதிரி இருந்தாலும் ஒரு பம்ப் பண்ணி விட்டுறாரு, புஷ்னு ஆயிடுறான். The faith walk ன்றது நம்ம நினைக்கிற மாதிரி நேத்து கிடைச்ச faithல நடக்கிறது இல்ல. திரும்ப திரும்ப ஆண்டவர் என்ன செய்றார்னா நம்மளோட பேசி பேசி பேசி பேசி நடத்துறப்ப நாமளும் அவரோட சேர்ந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிடறோம், அவர் நம்ம இடத்துல பேசினதே நாமளும் பேச ஆரம்பிச்சோம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இதுதான் அற்புதங்களின்
1: மண்டலம்.
0: மண்டலம் ஆவியானவர் தன்னிடத்துல பேசினத அவரோடு சேர்ந்து பேசுறமே சோர்ந்தே போறதில்ல.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Grace வேற, faith வேற, கிருபை வேறு,
1: விசுவாசம்
0: விசுவாசம் வேறு. கிருபை அப்படின்னா அது ஆண்டவருடைய அன்போட தொடர்புடையது. ஆண்டவர் அன்பை மட்டும் பார்த்துட்டு ஆண்டவருடைய பவரை பார்க்கலன்னா என்ன செய்யறது நம்ம? Faith எதை ரிலீஸ் பண்ணது? ஆண்டவருடைய பவரை. எகிப்துல இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்த ஜனம் ஆண்டவருடைய கிருபையை பார்த்தாங்களா? என் கஷ்டம்போ அக்னி சம்பவம் மன்னா கசந்த மாறமா காட ஆட
1: ஓட
0: எதுவும் பழசா போல.
1: எஸ்.
0: கால் வீங்கல. எவனுக்கு கொலஸ்ட்ரால் வந்து குண்டாகல 40 வருஷத்துல?
1: ஒரே சட்டை
0: போட்ட சட்டை பத்தாம போகல. ஒரே ஸ்லிம்மா இருக்கிறான் 40 வருஷமா.
1: எஸ்.
0: எவனும் சுகர் வந்து சாகல, கொலஸ்ட்ரால் வந்து என்னன்னா
1: ஆகல,
0: ஏன்னா மேகத்துக்கு கீழே.
1: எஸ்.
0: எல்லாம் கிரேஸ் ஆஃப் காட்.
1: ஆமென்.
0: ஆனா ஏன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல அவங்க சுதந்திரிக்க முடியலன்னா என்ன எல்லாம் போயிட்டு?
1: விசுவாசம் இல்லாம போச்சு.
0: எபிரேயர், எபிரேயர் 4வது அதிகாரம் தானே, மன்னிக்கணும், 3வது அதிகாரம் வசனம் 18-19. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்?
1: கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா?
0: ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று
1: பார்க்கிறோம்.
0: வாக்கு தத்தத்தை தந்தது கிரேஸ் ஆஃப் காட். ஆனா வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறவன் தான் ஆண்டவருடைய பவரை பார்க்கிறான்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நிறைய கிரேஸ பார்த்துட்டான், ஆனா என்ன பார்க்க போறான்? எழுப்புதல்ல
1: பவரை,
0: பவரை பார்க்க போறான். பவரை பார்க்கணும்னா என்ன வேணும்? ஃபெய்த் வேணும். ஃபெய்த்
1: வேணும். ஹல்லேலூயா.
0: ஆமென் சார்.
1: ஹல்லேலூயா.
0: அதனால ஆண்டவரோட எனக்கு ஒண்ணு வேண்டாம், ஆண்டவரே போதும், நீங்க இருக்கிறீங்க, நான் உங்களோட இருக்கிறேன், என்னத்தையோ நான் இருக்கிறத குடிச்சிட்டு வியாதி வருத்தம் இல்லாம நான் வந்து சேர்ந்தேன்னா என்னன்னா
1: போதும்,
0: போதும் ஆண்டவரே, அதுக்கு மேல நான் ஒண்ணு பெருசா என்ன செய்யலன்னா
1: கேக்கலப்பா.
0: 82 தொழில ஆசீர்வதிங்க, ஒரு இடம் வாங்க உதவிச்சிங்க எனக்கு, ஒரு போதும் ஆண்டவரே. அது இல்ல, அது இல்ல. எனக்கு என் லைஃப்ல ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய விரும்புறாரு, அதை நானும் விரும்ப ஆரம்பிச்சிட்டேன்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அதையே நான் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டேன்?
1: விரும்ப ஆரம்பிச்சிட்டேன்.
0: இந்த காரியம் நடக்கணும்னா எனக்கு என்ன வேணும்னா
1: விசுவாசம்,
0: ஃபெய்த் வேணும். Hallelujah.
1: Hallelujah.
0: Our faith releases God's power.
1: Power.
0: Grace releases God's love. And your faith releases God's power.
1: Power.
0: கிருப ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தும். ஆனா விசுவாசம் தான் ஆண்டவருடைய பவரை ரிலீஸ் பண்ணும்.
1: ஆமென்.
0: இது விளையாட்டு இல்ல. ஆண்டவரே என் பரம்பரையில என் தலைமுறையில நீங்க வாக்கு பண்ண காரியம் அப்படியே நடந்துருச்சுன்னு நாங்க சொல்லக்கூடிய ஒரு ஜீவனுள்ள சாட்சியா நான், என் புள்ள, என் பேர பிள்ளைங்க, என் 4 தலைமுறை இருக்கணும் ஆண்டவரே.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: வல்லமை உள்ளவர் மகிமையான காரியங்களை இந்த குடும்பத்துல செஞ்சாருன்னு என் குடும்பத்தை குறிச்சு நாங்க சாட்சி சொல்லணும் ஆண்டவரே.
1: ஆமென்.
0: அந்த மாதிரி பவர் மோடுக்குள்ள நாங்க வர்ற ஆண்டவரேங்கற
1: எஸ் லார்ட்,
0: அந்த சீரியஸ்னஸ் நமக்கு வந்தாகணும்.
1: ஆமென்.
0: பரவாயில்ல, அப்படியே வெள்ளம் போகுது, அடிச்சுக்கிட்டு நம்ம நினைச்ச வேண்டியதான்
1: போவோம்.
0: இதெல்லாம் எடுத்து நம்ம ஒண்ணும் செய்ய
1: முடியாது,
0: முடியாது அப்படிங்கிற நிலைமையில போற போக்குல போகாம ஆண்டவர் தந்த வாக்கு எனக்கு இருக்கிறபடினால இந்த போக்கில என்னால போக முடியாது,
1: முடியாது.
0: போக வேண்டியதான் போ, அப்படியே போக வேண்டியதான். ஒரு போக்குல என்னன்னா
1: போக வேண்டிதான்.
0: வாழ்க்கை என்ன நம்ம கையிலயா இருக்கு?
2: போக வேண்டியதான். அப்படியே எங்க போக போறிய? எங்க போக போறிய?
0: அப்ப இந்த வாக்கு இருக்கிறவன் இந்த போக்க ஒத்துக்கவே மாட்டான்.
1: எஸ்,
0: நல்லா இருக்கடா, எனக்கு என்ன இருக்கு?
1: வாக்கு இருக்கு,
0: வாக்கு இருக்கு.
3: ஒரு வார்த்தை ஒண்ணு போதும் உனக்கு எல்லாம் செய்ய.
0: அதனால போற போக்கில்

0: என்ன சொல்றாரு, நான் உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டேன், அதையே நீ என்ன செய்யணும், போய்
1: இருக்கு இருக்கு இருக்கு
0: இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லணும்.
1: சொல்லணும்,
0: இது சொல்றதுக்கு தேவை தைரியம் இல்ல, இத சொல்றதுக்கு தேவை
1: விசுவாசம்.
0: அதனாலதான் ஆண்டவர் ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி விசுவாசத்தை நமக்கு என்ன செய்கிறார்,
1: தூண்டுகிறார். அல்லேலூயா.
0: இத வந்து நான் ஜாயின் டிக்ளரேஷன் சொல்றேன், கூட்டறிக்கை. ஒரு பக்கம் பரலோகம் நம்மளை குறிச்சு சொல்லுது, கீழே இருந்து நானும் ஆண்டவரோட சேர்ந்து நின்று என்ன பண்றேன்னா டிக்ளேர் பண்றேன்,
1: டிக்ளேர். அல்லேலூயா.
0: மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, மருத்துவருடைய அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இது தேராது, இது
1: தேராது.
0: இது யாரோட அறிக்கை,
1: மருத்துவ அறிக்கை.
0: ஆனா விசுவாச அறிக்கை என்ன சொல்லுதுன்னா,
1: தேராது.
0: மருத்துவருடைய அறிக்கைன்னு ஒண்ணு இருந்தா, விசுவாச அறிக்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல,
1: ஆமென்.
0: மெடிக்கல் ரிப்போர்ட் ஒண்ணு இருந்தா, ஃபெய்த் கன்ஃபஷன் ஒண்ணு இருக்குல்ல,
1: ஆமென்.
0: இல்லையா சொல்லுங்களேன்,
1: ஹல்லேலூயா. Hallelujah.
0: எல்லா ரிப்போர்ட் ஆண்டவர் ஒண்ணு இல்லாம ஆக்குறார்,
1: ஆமென்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்ன, நீங்க ஆண்டவரோட சேர்ந்து கூட்டறிக்கை பண்ணிட்டு இருக்கீங்க,
1: ஆமென்.
0: என்ன அறிக்கை,
1: கூட்டறிக்கை.
0: கூட்டறிக்கைனா என்ன, இந்த வேர்ட் எல்லாம் புரிஞ்சுக்கணும். கூட்டறிக்கைனா என்ன, தேவன் சொன்னதையே நானும் சொல்றேன்,
1: தேவன் சொன்னதையே நானும் சொல்லுகிறேன்.
0: எனக்கு ஆண்டவர் கடல எந்த முரண்பாடு என்னன்னா
1: இல்லை.
0: ஆண்டவர் சொல்ல, நான் முரண்படல, நீ முரண்படாத.
1: எஸ்,
0: நான் சொன்ன காரியத்தை உனக்கு செய்யாம உன்னோடு முரண்பட போறது
1: இல்லை.
0: நீ என்னோட என்ன செய்யாத,
1: முரண்படாத.
0: நான் என்ன சொல்றேன், ஆண்டவரே நீங்க சொன்னதை நான் அப்படியே சொல்றேன்றப்ப, அற்புதம் ஓடி வருவதற்கான ஒரு தண்டவாளத்தை நான் போடுறேன். என்ன பாலம் போடுறேன், தண்டவாளத்துல ரெண்டு லைன் இருக்கா,
1: இருக்கு.
0: இந்த லைனும் அந்த லைனும் வேற வேற மாதிரி இருக்கா, ஒரே மாதிரி இருக்கா,
1: ஒரே மாதிரி.
0: ரெண்டு கட்டைகளுக்கு இடையில இருக்கிற அளவு எப்படி இருக்கு,
1: ஒரே மாதிரி.
0: ரெண்டனுடைய சைஸ் எப்படி இருக்கு,
1: ஒரே மாதிரி.
0: இது ரெண்டு கடையில என்ன மாதிரி வேற மாதிரி இருந்தா என்ன ஆகும் கதை,
1: தடம் புரண்டு விடும்.
0: இதே மாதிரிதான் ஒரு பக்கம் தேவன் பேசுறாரு, இன்னொரு பக்கம் தேவன் பேசினதை நான் என்ன செய்யறேன்,
1: பேசுகிறேன்.
0: இந்த ரெண்டு ரெண்டு வார்த்தைக்கு இடையில எந்த பிசர் அடிக்கல.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: நீங்க வீட்டுல ஏன் வண்டவாளம் தெரியாம வண்டவாளம் போட சொல்றீங்களே, என் லட்சணம் உங்களுக்கு என்னன்னா
1: தெரியாதா,
0: அதெல்லாம் விடுற, நீ முதல்ல என்ன போடுவியா, நான் சொல்றது என்ன செய்வேன்.

0: ஒரு வார்த்தை ஒண்ணு போதும் உனக்கு எல்லாம் செய்வாரு.
1: வண்டி வரப்போதியா?
0: இதனையோ
1: யாரெல்லாம் தண்டவாளம் போட்டீங்களா? வண்டி வருது.
0: வாழ்க்கையே ஜோ
1: சிக்னல்லாம் ஓர் பச்சை விளக்கு எரிஞ்சிருச்சு.

0: நம்ம பாம்பன் பாலத்துல வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுல,
1: முடிஞ்சு
0: ரெண்டாளெல்லாம் ஓகே, சிக்னல் எல்லாம் போட்டாச்சுல,
1: போட்டாச்சு,
0: தக்க தக்கன் இருக்கு. சும்மா 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறதுனால 100 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் வேகத்துல போற மாதிரி போட்டாச்சு.
1: எஸ்
0: இந்திய
1: கொடியில லைட் வேற அழகா கலர் கலர்
0: வேடிக்கை பாக்குறதுக்கு போட்டதா, வண்டி வர்றதுக்கு போட்டதா?
1: வண்டி வர போட்டது.
0: அப்ப இவ்வளவு வேலை எதுக்கு பாத்துருக்காங்க?
1: வண்டி வர,
0: வண்டி வருதுயா,
1: வண்டி வருது.
0: அதே மாதிரிதான் ஆண்டவர் இந்த நவம்பர் மாசத்துல இருந்து கடந்த வருஷங்கள்ல தண்டவாளம் போட்டு முடிச்சிட்டாரு. இனிமே என்ன வரப்போகுதுன்னா, வண்டி வரப்போகுது.

0: என்னோட தேவன் பேசுகிற காரியத்தை நான் மென்னு முழுங்கல.
1: எஸ்
0: தேவன் என்னிடத்துல பேசுற காரியத்தை நான் தாராளமா பேசுறேன்.
1: ஆமென்.
0: அந்த இடத்துல நீங்க இருப்பீங்கன்னா தண்டவாளத்தை ஆண்டவர் போட்டார்.
1: எஸ்
0: தண்டவாளம் போடுறதுக்காகதான் வாய்க்கு ஒரு கடிவாளத்தை போட்டு விட்டார். அடங்காதவனே வாய
1: வச்சுக்கிட்டு
0: விலம் என்ன பேசிட்டு இருக்காதரா, சொன்னது மட்டும் என்ன செய்யா நீ
1: பேசு.
0: தேவன் சொன்னதை மட்டும் பேசுறவங்க ஆண்டவர் உங்க வாய்க்கு கடிவாளம் போட்டு தண்டவாளம் போட்டிருக்காரு.
1: ஆமென்.
0: உங்க மண்டவாளத்தெல்லாம் தூக்கி தனியா வச்சிருங்க. ஆனா இப்போதைக்கு கரண்ட்ல நீங்க யாரு என்ன தண்டவாளம். இதுலதான் வண்டி வரப்போகுது.
1: எஸ்
0: இதுலதான் அவர் வாக்கு பண்ணின அற்புதங்கிற மகிமையான காரியம் இதுலதான் ஓடி வரப்போதே.
1: ஓடி வரப்போதே.
0: நம்மளால ஒரு தடை வந்துடக்கூடாது. அதான் நம்ம வாயினால ஒரு தடை வந்துடக்கூடாது.
1: எஸ்
0: வாய வச்சுக்கிட்டு இருக்கணும். லூக்காவின் சுவிசேஷம் 1:18-20 முடிய வாசிக்கலாமா?
1: அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி,
0: இதை நான் எதனால் அறிவேன்?
1: நான் கிழவனாய் இருக்கிறேன்,
0: என் மனைவியும்
1: வயது சென்றவளாய் இருக்கிறாளே
0: என்று. தேவதூதனே லிட்டரலா நமக்குள்ள மாதிரி உள்ளுக்குள்ள இருந்து ஆவியனர் பேசல. சகரியா காலத்துல பொன் தீப பீடத்துக்கு பக்கத்துல வந்து நின்னு தூதன் நின்னு லிட்டரலா
1: பேசுகிறார்.
0: இப்படி பேசுறாரு. இவ்வளவு தூரம் பேசியும் சகரியாவுக்கு என்ன செய்ய முடியல? பேசின காரியத்தை
1: விசுவாசிக்க முடியல.
0: ஏன்னா அவர் மண்டவாளம். அப்படி அவருடைய மண்டவாளம் என்ன மண்டவாளம்? நானும் கிழவன், என் மனைவி யாருன்னா
1: கிழவி.
0: கிழவி ஆயிட்டா இந்த நேரத்துல நீங்க பாட்டுல என்னென்ன நீங்க என்ன செய்றீங்கன்னா
1: பேசுறீங்க
0: பேசுறீங்க. உடனே ஆண்டு சொல்றார், டேய் அற்புதத்துக்கு தேவை பலன் இல்ல, விசுவாசம் தான்.
1: ஆமென்.
0: அற்புதத்துக்கு தேவை
1: உன்னுடனே
0: பேசவும்
1: உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன்.
0: இதோ தகுந்த காலத்தில் நிறைவேற போகிறேன் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினா
1: இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான்.
0: ஓ வாய்க்கு நானே பூட்டு போடுறேன். பூட்ட உடைக்கலான்னு வந்தா நீ என்னன்னா எங்கூட வம்பு பண்ணிட்டு இருக்கிற. அதனால பெரிய காரியம் நடக்க போறதுனால உன் வாய்க்கு
1: நானே ஒரு பூட்டை போடுகிறேன்.
0: இது நடக்கிற வரைக்கும் நீ என்ன செய்ய மாட்டேன்னா
1: பேசாது

0: ஊமையா இருப்ப. அப்பனா விசுவாசியாத சகரியாவ ஆண்டவர் தண்டிச்சிட்டாரா? நான் அப்படித்தான் புரிஞ்சுக்கிறேன்.
1: தேவன் தண்டிச்சிட்டாரா?
0: ஒட்டாரா ஒரு போடு, இனிமே வாய வச்சுக்கிட்டு சும்மா இருப்பேன் நீ, அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவ்வளவு குரூரமா தேவனை நினைக்கிறேன். ஆனா ஆக்சுவலா அது இல்லை, அப்படி இல்லை. சகரியா, உன் லைஃப்ல நான் ஒரு பெரிய காரியத்தை நான் செய்ய போறேன். உன்னுடைய வேண்டுதல் என்ன செய்யப்பட்டது?
1: கேட்கப்பட்டது.
0: என் காரியம் வீட்டில் முண்ட போகுதுன்னு சொல்றேன், நீ என்னடா அது எப்படி நடக்கும்னு கேட்குற. எப்படி நடக்குங்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை தர்றேன். நல்லா தானே பேசிட்டு இருக்கிற, இன்னிலிருந்து நீ பேச மாட்டேன்.
1: எஸ்,
0: பேசாதவன் பேசுறதும் அற்புதம் தான். நல்லா பேசிட்டு இருந்தவனுக்கு பேச்சு வராம போனதும்
1: அற்புதமே.
0: சகரியா வெளியில வந்து பேசலாம் நினைக்கிறாரு,
1: வார்த்தை வரல,
0: சைகையில தான் பேசுறாரு. வீட்டுக்கு போனாலும் இதுல தான் பேசுறாரு.
1: சைகை
0: சைகை பண்றப்பெல்லாம் சகரியாவோட ஃபெய்த் அப்படி பம்ப் ஆகும்.
1: ஆமென்.
0: நல்லா தானடா தூவம் கட்டிட்டு இருந்தோம், நல்லா தானடா தோத்திரம் தோத்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தோம், திடீர்னு இப்படி வாயை கட்டி விட்டாரு. நல்லா பேசுன வாய் கட்டப்பட்டு இருக்கணும். பவர் வேலை
1: செய்யுது
0: எனக்கு குழந்தை
1: பறக்க போகுது.
0: எப்படி கேட்டான்
1: வாய் பேச
0: சகரியா, தன்னோட வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது என்பதற்கான அடையாளத்தை கத்த சகரியாவோட பாடியிலே கொடுத்துட்ட.
1: ஆமென்.
0: இதுக்கு பிறகு தேவன் செய்ய போற காரியத்தை சந்தேகிக்க யாரால முடியாது.
1: சகரியாவால
0: முடியாது. ஏன்னா அவருக்கே தெரியுது வேர்ட் என்ன வேலை
1: பண்ணுதுன்னு.
0: இப்படி வாய் எழுந்துட்டாரு,
1: கட்டிட்டாரு.
0: அப்பனா ஒரு பெரிய காரியம் நம்ம லைஃப்ல என்ன செய்ய போகுதுன்னா
1: நடக்க போகுது.
0: நம்ம பேச நினைச்சாலும் நம்மளால என்ன செய்ய முடியல,
1: பேச முடியல. அல்லேலூயா.
0: ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கற்பன் செத்து போனாலும் ஆண்டவர் சொல்றார், என் கூட ஒத்து போ.
1: எஸ்,
0: உன் கற்பன் செத்து போச்சு, உன் சரீரமோ
1: செத்து போச்சு.
0: இப்ப நான் அதுக்கு வரல, நான் சொல்ற காரியத்தோட
1: ஒத்துக்கோ. அல்லேலூயா. அல்லேலூயா.
0: ஆண்டவர் உங்களோட பேசுற காரியத்தை ஒத்துக்கிட்டீங்களா?
1: என்ன
0: ஒத்துக்கிட்டேன். உங்க வீட்டில் ஆண்டவருடைய காரியம் உண்டும்.
1: ஆமென்.
0: வருகிறது ஆண்டு, ஆனா அதுல பல காரியங்கள் உண்டும்.
1: ஆமென்.
0: நீ தப்பு பண்ணிட்ட, என்ன பண்ணிட்ட?
1: தப்பு பண்ணிட்ட.
0: சமீபத்தில் என் ஃப்ரெண்டு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நான் போன வாரம் பார்த்தேன். அவன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்தது வந்து அவனுக்கெல்லாம் புரியவே இல்லையா. அவன் நினைக்கிறான், என்னடா இப்படி இருக்கான், இப்படி போயிட்டான், இவன் என்னத்துக்காவான், என்ன செய்வான், அப்படிதான் நினைச்சானா. அன்னைக்கு நானும் ஏஞ்சல் உட்காந்துருக்குறேன், எங்க முன்னாடி உட்காந்துருக்குறான். டே, வண்டி வண்டியாக கடனா இருக்குடா, என்ன பண்றதுன்னு என்னன்னா
1: தெரியல.
0: தெரியல. அவனுக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்லி, அவனுக்கு ஒரு ஜபத்தை போட்டு, அவனை ஆசீர்வதிச்சு, நம்புடா டேய், அப்போதான் அவன் கட்டி சுத்த அவுக்குறான். நான் நினைச்சேன் நீ வந்து அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு நினைச்சேன், இப்படி போயிட்டானே நான் நினைச்சேன். இன்னைக்கு நீ தாண்டா எப்படி இருக்கன்னா.
1: ஆமென்.
0: நீங்க தப்பு பண்ணல, உங்களை குறிச்சு ஆண்டவர் உங்களிடத்துல பேசினதை ஒத்துக்கிட்டீங்க.
1: ஆமென்.
0: நல்லா இருப்பீங்க.
1: எஸ், நல்லா இருப்பீங்க.
0: உங்க குடும்பத்தை குறிச்சு, உங்க பிள்ளைங்களை குறிச்சு, ஊழியத்தை குறிச்சு ஆண்டவர் பேசின வார்த்தை ஒண்ணு கூட தரையில விழாது,
1: விழாது. ஹல்லேலூயா.
0: சொல்லுங்க. நான் தப்பு பண்ணல,
1: நான் தப்பு பண்ணல,
0: ஆண்டவர் சொன்னதை ஒத்துக்கிட்டேன்,
1: ஆண்டவர் சொன்னதை ஒத்துக்கிட்டேன்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் ஒரு இறுதி அடையாளத்தை சகரியா பாடியிலே கொடுத்தாரு பாருங்களேன். சகரியா அதுக்கப்புறம் கேள்வி கேட்கறது என்ன செஞ்சாருனா,
1: விட்டுட்டார்.
0: எனக்கு தெரியும் ஆண்டவரே, எனக்கு தெரியும் நான் நல்லா பேசிட்டு இருந்தவன், நாவு கட்டப்பட்டிருக்குன்னா இது ஒரு பவர் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு. இது நீங்க தான்.
1: எஸ் லார்ட். இது நீங்க தான்.
0: நீங்க தான் எனக்கு வாக்கு பண்ணினதை நீங்க நிறைவேற்ற வல்லவர் என்பதை முழு நிச்சயமா நான் என்ன செய்யறேன்,
1: நம்புறேன், விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா.
0: எங்களுக்கு சீர்காழியில போறப்பதான் இதை ஆரம்பிச்சாரு ஆண்டவர். எங்க ஆரம்பிச்சாரு?
1: எல்பெத்தேல் சீர்காழி சபையில.
0: சீர்காழி எல்பெத்தேல் சர்ச்ல. அங்கதான் நாங்க இந்த தொட்டிலு ஜோகனோட கதையெல்லாம் சொன்னத, சாரி சாட்சிய சொன்னத இன்னொரு சேனல்ல எடுத்து அவரு பெருசா பிளாஷ் பண்ணி 54 வயசுல குழந்தை பிறக்க போதா?
1: 54 பிளஸ்ல
0: ஆம்பளை பிள்ளை பிறக்க போகுது. 52 கடா ரெடி.
1: 20th century ஆபிரகாம்
0: இவர்தான் அப்படின்னு போட்டு விட்டானுங்க. எத்தனை செய்தியை நம்ம பிரசங்கம் பண்ணியிருக்கோம். இவனாவது ஆயிரக்கணக்கில் பார்த்தானா? இதை மட்டும் 40,000 பேருக்கு மேலே
1: பார்த்தேன்.
0: நாலு நாளுக்குள்ள.
1: நாலு நாள்.
0: இதை மட்டும் எத்தனை பேர் பார்த்துட்டான்?
1: 40,000.
0: மதியம் கூட செக் பண்ணி 42,000 பேர் பார்த்துருக்கிறாங்க.
1: எஸ்.
0: சரி, உள்ள போய் நான் அந்த கமெண்ட்ஸ் என்ன போட்டிருக்காங்க வருத்திருக்கேன் பாப்போம் உள்ள போய் பார்த்தா 99% கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, எனக்கு 45 வயசு ஆச்சு, எனக்கு 50 வயசு ஆச்சு, எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 13 வருஷம் ஆச்சு, எனக்கு 15 வருஷம் ஆச்சு, எங்களுக்கு இனிமே குழந்தை இல்லைன்னு நாங்கள் நினைச்சு நாங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தோம். ஆனால் உங்க விசுவாசத்தை பார்க்குறப்ப எங்க ஃபைலை நாங்களும் ஓபன் பண்ணிட்டோம்.
1: ஆமென்.
0: எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பேரின்படியே குழந்தை என்னன்னா பிறக்குன்னு எத்தனை பேர் கீழே எங்களுக்கு குழந்தை. அப்பதான் ஒரு அம்மா எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தாங்க, உங்க விசுவாசம் அநேகருக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை என்ன பண்ணி
1: விட்டுருச்சு.
0: சொன்னாங்க, டேய் உன் விசுவாசத்தை பாக்குறப்ப எனக்கு பயமா இருக்கு, ஆனா உன்னோட சேர்ந்து நானும் ஆமேன்
1: ஆமேன் சொல்றேன் அப்படின்னா.
0: என் பிள்ளைய எவனாவது யூடியூப்ல வருத்த எடுத்துடக்கூடாது, அதுக்கு தான் எனக்கு பயமா இருக்கு. நாங்க வருத்தாலும் நான் தான்ப்பா ஜெயிப்பேன்
1: அப்படின்னு. ஆமேன்.
0: வருத்தாலும்
1: ஆமேன்.
0: ஆண்டவர் சொன்னதான் என்னன்னா
1: ஜெயிக்கும். ஆமேன்.

0: மதுரையில மத்தியானம் ஒரு விசிட்டிங் முடிச்சுட்டு நானும் ஹோட்டலும் நானும் ஏஞ்சலும் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். பாஸ்டர் ஜான்சன் ஒருத்தர் சென்னையில் இருக்கிறார். அவர் ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறார். அண்ணே, இந்த மாதிரி உங்களோட நான் ஃபோனில் பிடிக்கணும்னு நினச்சேன். நீங்கள் எதாவது மீட்டிங்கில் பிஸியாக இருப்பீங்க, அதனால் ஒரு வாய்ஸ் நான் மெசேஜ் நான் போடுறேன்னு சொல்லி அவர் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தார். என்னதான் நமக்குள்ள தேவன் சொல்ற காரியத்தை நாம அறிக்கை பண்ணி நம்ம ஃபெய்த்ல நம்ம அசைக்க முடியாம இருக்கிறப்ப, அந்த காரியத்தை குறித்து கொஞ்சம் கூட அறிஞ்சிராத இன்னொரு நபருக்குள்ளேயும் அதே காரியத்தை கத்தர் பேசுறப்ப உங்க ஃபெய்த் எப்படி இருக்கும்?
1: எஸ்
0: கேட்கலாமா என்ன பேசினாருன்னு
1: சொல்லி? ஆமென்.
0: போடு கேட்கலாமா? போடுங்க பாப்பா.
2: ஒரு ஒரு மெசேஜ் உங்களுக்கு பாஸ் பண்ணணும். அதுக்கு தான் நான் இந்த வாய்ஸ் மெசேஜ் விட்றேன். ஐ தாட் ஆஃப் காலிங் யூ பட் நாட் ஷுர் நீங்கள் எங்கேயோ மினிஸ்ட்ரியில் இருப்பீங்க, அதனால் ஐ டென்ட் கால் யூ. நார்மலாக ஐ மீன் மை ப்ரேயர் லிஸ்ட், அப்பா பேர் உங்கள் பேர் எல்லாரும் ஜோம் பண்ணுவேன். லாஸ்ட் ஒரு 15 days மேலே, ஒரு 1 month ஐ ஐம் சீயிங் அ விஷன். அதில் வந்து எனக்கு வந்து எக்ஸாக்டாக உங்கள் ஏஜ் தெரியாதுன்னு, ஒரு 54-55 மேலே இருக்கும் நினைக்கிறேன் நான். பட் இருந்தாலும் ஆண்டர் வந்து ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார்னே. ஒரு தொட்டில் அதில் வந்து ஒரு ஒரு பேபியை நான் பார்க்குறேன். கிரேஸ் அன்லிமிட்டெட் அப்படின்னு பொருட்படுகிற ஒரு பேர். இப்போ எங்கள் சர்ச்சில் வந்து இது மாதிரி ஒரு ப்ராஃபட்டிக்கலாக ஒரு கேர்ள் பேபி ஆண்டர் கொடுத்தாரு. ஸோ அவளுக்கு வந்து நாங்கள் வந்து ஜொஹானா கிரேஸ்னு பேர் வச்சோம். ஜொஹானானா கிரேஸ், ஸோ கிரேஸ் கிரேஸ் அன்லிமிட்டட்னு பேர் வச்சோம். உங்களுக்கு வந்து ஆண்டர் வந்து ஐ திங்க் நான் பார்க்குறப்ப அது ஒரு ஒரு ஒரு தீர்க்க தரிசியான ஒரு பாயாக இருந்துச்சு. ஸோ கிரேஸ் அன்லிமிட்டெட் அப்படின்ட்டு ஒரு பேர் வைக்கணும். ஐ டோன்ட் நோ இது ஆண்டு உங்கள்கிட்ட பேசியிருக்கிறாரா, இல்லை இதை குறித்து ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு எனக்கு தெரியலனே. பட் இதை நான் பார்த்தேன். ஒரு இது ஒரு 1 month, 1.5 months முன்னாடியே எனக்கு இது ஆண்டு ரொம்ப நான் காட்டினார். பட் நான் ஒரு மல்டிபிள் டைம்ஸ் எதையும் கன்ஃபர்மேஷன் பண்ணாமல் யார்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். ஸோ கிரேஸ் அன்லிமிட்டெட் இஸ் கோயிங் டு கம் இன் ஏ ஹேண்ட் வெரி சூன். ஆண்டவர் வந்து வெகு சிறிய விரைவில் இது உங்களுடைய கையில் கொண்டு வந்து வைப்பார். நான் வந்து இயேசு நாமத்தில் நம்புகிறேன். ப்ராஃபஸாய் ஐ டிக்ளேர் அண்ட் டிக்ரி தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். எவ்வளோ ஏஜ்னு எனக்கு தெரியாதுன்னு பட் ஆண்டர் சொன்னதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். கூடிய சீக்கிரம் இது நடக்கும், அதை நாங்கள் பிட்னஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு ப்ராஃபஸர் பண்ண வாக்குத்தத்துக்காக நாங்களும் காத்து கொண்டிருக்கிறோம். கத்திரங்களுக்கு செய்வார் நம்புகிறோம். பட் இது வந்து திட்டவட்டமாக நான் கைகளில் பார்த்தேன். இது எப்போவுமே இந்த நிறைய பேருக்கு இந்த ப்ராஃபஸி சொல்லுவோம் குழந்தை பிறக்கணும்னா, பட் இந்த ஃபிசிக்கலாக ட்ரீமில் இந்த விஷனில் பார்த்துட்டா அதுலேருந்து கரெக்டாக ஒரு கூடிய சீக்கிரம் நாட்டில் நடந்துருனேன். இப்போ நான் ப்ராஃபஸி சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 100-200 குழந்தைக்கு மேலே பிறந்திருக்குனேன். இந்த கடைசி விஷன் பார்த்து அந்த டைமுக்கு அப்புறம் கன்ஃபார்மாக அது நடந்துடும். ஸோ உங்களுடைய விஷனை நான் பார்த்தேன். அத்தை நாம் எமைப்பட்டும் கிரேஸ் அன்லிமிட்டெட் இது ஒரு பாயோட் பாயா ஆண்டர் கொடுக்குறாங்க. என்ன பேர்னு அதான் கேர்ள் பேபிக்கு ஜொஹானா கிரேஸ் நாங்கள் வச்சோம். பாய்க்கு எப்படி வைக்கிறது எனக்கு தெரியல. உங்களை ஆண்டவங்கள்ட்ட பேசியிருக்க வாய்ப்பு கிட்டிருந்தா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். பட் ரொம்ப முக்கியம், இட்ஸ் கம்மிங் சூன். ஆண்டவர் கண்டிப்பாக அறிகிறார். உங்களோட ஊழியத்தில் அது ஒரு பெரிய டெஸ்டிமனியாக மாறி பேசுவது நாமத்தினால நாங்கள் நம்புகிறோன்னே. உங்களுக்காக அக்கா காக்கும் ஊழியர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுறோம். அடுத்த வருடம் திரும்பி நம்ம மீட் பண்ணுவோம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரோக்ராம் நான் மார்ச்சில் ஆர்கனைஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக வாங்க. காட் பிளஸ் யூ. டைம் இருந்தால் கால் பண்ணுங்க.
0: இல்லை இல்லையா சொல்லுங்களேன்.

0: ஜான்சனுக்கு எனக்கு குழந்தை இல்லைன்னு தெரியும்.
1: எஸ்
0: ஆனா இப்ப நான் ஜொகான் டிக்ளேர் பண்றேன்றது தெரியாது அவருக்கு.
1: எஸ்
0: திரும்ப போன் பண்ணி கேட்டேன், ஜான்சன் ஏதாவது தெரியுமான்னு கேட்டேன். ஆனா எனக்கு ஒன்னும் தெரியாது, 1 மந்த் எனக்கு இப்படி வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி நான் சொல்லி 150-200 குழந்தைங்க வந்து பிறந்துருச்சு. அப்ப நான் சொன்னேன், நீங்க ஜொகானா கிரேஸ்ன்றீங்க, எனக்கு ஆண்டவர் தந்தது யாவே இஸ் கிரேசியஸ் அப்படின்னா ஜொகானன். அவர் சொன்னாரு, ஒரு மூங்கில் ஊஞ்சல் தொட்டில் அந்த குழந்தைய நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா.
1: ஆமென்.
0: மூங்கில் ஊஞ்சல் தொட்டில்.
1: எஸ்
0: சீர்காழியில எனக்கு கிஃப்ட் பண்ணது மூங்கில் ஊஞ்சல் தொட்டில்.
1: எஸ்
0: தொட்டில்.
1: எஸ்
0: நான் ஜான்சனுக்கு அனுப்பினேன், பாஸ்டர் இதை தான் எனக்கு கொடுத்துருக்கிறாங்க, அண்ணே இதுல தான் வைக்கிறாங்க அப்படிங்கிற.
1: ஆமென்.
0: எனக்கு என்னன்னா, ஆண்டவரே நான் தான் சொல்றேன், என்கிட்ட நீங்க இவ்வளவு தூரம் நீங்க பேசிட்டே இருக்கிறீங்க, நான் பேசுறத என் கூட சேர்ந்து ஆமேன்னு சொல்றதுக்கு ஒரு ஒரு கூட்டத்தை என்ன செஞ்சிருக்கீங்க தந்திருக்கிறீங்க. ஆனா பாஸ்டர் ஜான்சன் இருந்து வந்தது என்னன்னா, இந்த காரியம் எதுவுமே தெரியாத ஒரு நபரிடத்துல கத்தர் பேசுறாரு.
1: ஆமென்.
0: கிரேஸ் அன்லிமிட்டெட் அப்படிங்கிற வேர்டு வருது. ஆனா என்ன பேர் வைக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. கத்தர் உங்கள்ட்ட பேசியிருக்கிறாரா என்னன்னு கூட எனக்கு என்னன்னா
1: தெரியல.
0: அவர் ஜொகானா கிரேஸ்னு பொம்பளை பிள்ளைக்கு வச்சேன், ஆனா ஆம்பளை பிள்ளைக்கு பேரு ஜொகானன்.
1: ஆமென்.
0: ஜொகானன் இஸ் ரியல்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஒரு அற்புதங்களின் மண்டலம். நீங்க இப்ப நீங்க எப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. 25 பிரம்ம முடிச்சு உட்கார்ந்து இருப்பீங்க.
1: ஆமென்.
0: பிரம்ம முடிக்கும் உங்களுக்கு.
1: எஸ்
0: பிரம்ம முடிக்கும். நம்ம தலைமுறையில தேவன் பேசி நமக்கு காரியங்களை செய்கிறாருங்கிறத நிரூபிச்சு காட்டுறதுக்கு நம்ம லைஃப்ல ஒரு காரியம் இருக்கு.
1: ஆமென்.
0: நான் அதை நல்ல மோப்ப முடிச்சிட்டேன்.
1: எஸ்
0: விடுற மாதிரி ஐடியாவே என்னன்னா
1: இல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: வரல என்ன கதி செய்து பாருங்க. அவர் வர்றாரு. அவர் சொன்னார், அண்ணே நான் வீட்டுக்கு வந்து எனக்கு த்ரில்லிங்கா இருக்கனே. நான் சொன்னேன், சீர்காழியில மூங்கில் ஊஞ்சல் தொட்டில் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு கொடுத்த தொட்டில் என்ன தொட்டில் தான், மூங்கில் ஊஞ்சல் தொட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த போட்டோ பார்த்தோன்னா அவருக்கு இன்னும் த்ரில் ஆயிட்டாரு. எனக்கு நான் வீட்டுக்கு வந்தேன்
1: என்னன்னா,
0: புதன்கிழமை வர்றாரு, வந்து ஜோம் பண்றதுக்குன்னே வர்றாரு. நான் சொன்ன வர்றது வர்றீங்க, புதன்கிழமை சாயந்தரம் மீட்டிங்கே நீங்க முடிச்சுட்டு போங்கன்னு
1: சொல்லிட்டேன்.
0: அதனால அந்த மஞ்ச மேல ஒரு விசேஷத்தை கிருபையை கத்தர் வச்சிருக்கிறாரு. நமக்கு பல முறை சொன்ன காரியத்தை இன்னொருத்தர் மூலமா அப்படியே சொல்றப்ப ரெண்டு சாட்சிகளால, ரெண்டு சாட்சிகளுடைய வாக்கினால கத்தர் காரியத்தை என்ன செய்கிறார், ஊர்ஜிதம் பண்ணி
1: ஊர்ஜிதப்படுத்து.
0: டீல் முடிஞ்சு.
1: ஆமென். ஆமென்.
0: அது எப்படியாகும், இப்படியாகும், அப்படியாகும், அதெல்லாம் என்னன்னா
1: இல்ல.
0: அது எப்படி ஆகாது, அப்படியே ஆகும்,
1: அப்படியே ஆகும்.

0: ஆதி ஆகமத்துல யோசேப்பு தெளிவா சொல்லுவாரு, பார்வோன்ட்ட போய் 41:32 இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு
1: ரட்டித்தது.
0: எல்லாரும் சொல்லுங்க, ரட்டித்தது.
1: ரட்டித்தது.
0: அப்போ ஒரு காரியத்தை ஆண்டவர் ரெண்டு முறை பேசுறார்னா அது தேவனால நிச்சயிக்கப்பட்டிருக்கு.
1: எஸ்,
0: நம்பர் ஒன். நம்பர் டூ, அது சீக்கிரத்துல தேவன் செய்ய போறார்.
1: ஆமென்.
0: தேவனால நிச்சயப்பட்டிருக்கு.
1: தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது.
0: சீக்கிரத்தில் ஆண்டவர்
1: அதை சீக்கிரத்தில் ஆண்டவர்
0: செய்ய போறாரு,
1: செய்ய போறாரு.
0: அதனாலதான் இந்த சொப்பனம் பார்வோனுக்கு
1: ரட்டித்தது. ஹல்லேலூயா.
0: The fact that Pharaoh dreamed the same dream twice.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரே சொப்பனத்தை ரெண்டு முறை. Hallelujah.
1: Hallelujah.
0: And emphasizes God's determination to do this and do it soon. இத செய்ய தேவன் தீர்மானிச்சிட்டாரு, சீக்கிரத்துல செய்ய போறார்.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen சொல்லுங்க.
1: Amen.
0: It means that these events have been decreed by God. இது எதை குறிக்குதுன்னா இந்த சம்பவங்கள் எல்லாமே தேவனால நிச்சயிக்கப்பட்டிருக்கு. And he will soon make them happen. இத சீக்கிரத்துல தேவன் என்ன செய்ய போகிறார்?
1: செய்ய போகிறார்.
0: ஆனா அறிவு என்ன சொல்லுது? அது எப்படி
1: ஆகும்?
0: அது எப்படி?
1: அது எப்படி?
0: இங்கதான் இதை கலட்டி
1: வெளியே வச்சுட்டு
0: அது அப்படியே.
1: ஆமென்.
0: It's a miracle. It's a miracle.
1: Yes.
0: 1950 இன்னைக்கு வர்றப்ப கூட மத்தியானம் உட்காந்து நான் பாக்குறேன் ஓரல் ராபர்ட்ஸ் அவங்களுடைய கிளிப்பிங்ஸ். 1950 அவருடைய மீட்டிங்ஸ், 10 மீட்டிங்ஸ் நடந்த சயின்ஸ் மிரக்கிள்ஸ் நடக்க முடியாத லெச்ச வச்சுட்டு வர்ற ஒரு குழந்தைய தூக்கி மடியில வச்சுக்கிட்டு மனதுருக்கத்தோட ஜோம் பண்ணி அந்த காலை ஆட்டி இது பண்ணி வச்சு ஜோம் பண்றாரு. அவ்வளவுதான், ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் தான் அந்த ஒரு நிமிஷம் தான் அந்த ப்ரேயர். அவர் மடியில இருந்து கீழே குழந்தைய பையனை இறக்குறாரு, குதிச்சு இறங்குறாங்க.
1: ஆமென். எஸ்,
0: இறங்குறாங்க. அம்மாக்கு த்ரோட்டு, கண்ணு டிம் ஆகி, கையெல்லாம் மல்டிபிள் இஷ்யூ. அவங்க வந்து சொல்றாங்க, உங்களே எனக்கு மங்களா தான் தெரியுது அப்படிங்கிறாங்க. முகத்துல அவ்வளவு சோகம். அவர் கேக்குறாரு, இதை செய்ய ஆண்டவருக்கு வல்லமை உண்டுன்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களான்னு கேக்குறாரு. விசுவாசிக்கிறேன் அப்படின்றாங்க. தலையில அப்படி கை வச்சு உடனே பவர் மேனிஃபெஸ்ட் ஆகுது பாருங்களேன். கண்ணு அப்படி நல்லா தெரியுதுன்றாங்க. தூக்க முடியாத கைய தூக்குறாங்க. இதுதான் என்னால விழுங்க முடியல. இங்க முகத்தை பாருங்க, இப்படி மாறுது.
2: Stretch forth your hands. Open and close them.
0: Glory.
2: Let's help her rejoice. I shake my right hand. Yes, you have life. Shake this hand. Oh, you do have life. Now, how does your... Look straight at me. Your eyes are clear.
3: Yes, sir, you're as clear as a bell.
2: Oh, I'm so glad. You said I was a blur before, and now I'm clear.
3: Yes, sir.
2: Oh, thank you, God. You see, audience, I'm not always able to convey how I think and how I feel because words are so inadequate sometimes. But this is the way I do believe.
0: ஒரு ஃபிலிமே எடுத்துருக்கிறாங்க. நம்ம மதியானம் அந்த ஃபிலிம் ஃபுல் ஃபிலிமை நான் உட்காந்து பார்த்தேன். ஆஸ்மால அவரும் ஆஸ்மால சாக இருந்தவர் தான் ஆண்டவர் ஓரல் ராபர்ட்ஸை சோகம் கொடுத்துருக்கிறார். இந்த பையனுக்கு வந்து நிற்கிறான், அவனால் மூச்சே விட முடியாது. மேலே கையை வைக்கிறாரு. இவனுக்கு இப்போ ஆண்டவர் ஹீல் பண்ணுறாரு அப்படின்றாரு. மூச்சை இழுத்து விடுறா அப்படிங்கிறாரு. இன்ஸ்டண்ட்டாக எவ்வளவு இழுத்து விட முடியுமோ அவ்வளோ மூச்சு இழுத்து விடுறான்.
3: Hallelujah.
0: இவனுக்கு வந்து திக்குவாய். தேங்க்யூ. இவனுக்கு வந்து பேச்சே வராது. இப்படிதான் பேசுறான். திக்கோய் கைய வச்சு ஜோம் பண்ண உடனே பேச்சு அவ்வளவு ஃப்ளோ, ஃப்ரீ ஃப்ளோ.
2: In my Savior's name, let him talk.
0: ரெண்டு நிமிஷத்துல,
2: ஒரு நிமிஷத்துல, without stammering or stuttering, heal his flesh and heal so that the fear leaves him and may he never stammer again in Christ's name. Eddie, did you feel the Lord?
4: Yes, sir.
2: Where did you feel him?
4: All over.
2: Eddie, are you going to talk?
4: Yes, sir.
0: அடுத்து ஏஏ ஆலன். ஏஏ ஆலன் வந்து 1960 உள்ளவர். அவர் ஒரு ஹீலிங் இவாஞ்சலிஸ்ட். அவரு வீல் சேர்ல வந்த ஒரு மனுஷனை சேலஞ்ச் பண்றாரு. எல்லாம் ஃபெய்த் பவர், ஃபெய்த் என்னன்னா பவர் சொல்லிட்டு இவர் இப்ப நடக்கிறாரு பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த காலை வீல் சேர்ல இருக்கிறத வச்சு அந்த காலை எடுத்து வச்சு பார்த்தா இயேசு நாமத்துல நடங்குறாரு. அவர் பாட்டு வந்து நடக்கிறார். நர்ஸ் ஓடி வர்றா பின்னாடி இருந்து பதறிக்கிட்டு அந்த நர்ஸ் வந்துட்டு அடுத்து மேல ஏறிட்டு இந்த மவுண்டைன் தான் இந்த கதை தான். உன்னுடைய மலை என்ன செய்யுதுன்னா பயிர்ந்து சமுத்திரத்துல
1: அள்ளுண்டு போகுதுன்னு
0: அவரு அவரு வச்சிருந்த கிளச்ச குடுங்கன்னு கேட்டாரு. அந்த கிளச்சை வச்சுக்கிட்டு ஸ்டேஜிலே மிதிச்சு மிதிச்சு கிளச்சை உடைச்சு அந்த கிளச்சை நாலு துண்டாக்கி எந்திரிச்சு நடந்த ஒரு கையில கொடுத்து ஓ மலையை தூக்கிட்டு போன்றாரு.
1: 1960 எஸ்
0: 1950 ஓரல் ராபர்ட்ஸ், டி.எல். ஆஸ்பார்ன், ஏ.ஏ. ஆலன் இவங்க பீரியட்ல நடக்கும்னு சொன்னா என்னோட தலைமுறையிலையும் நடக்கணும்.
1: ஆமென். எஸ் எஸ்
0: நான் வந்து தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்கிறாங்க, நான் ஒரு குழந்தையா எய்ம் பண்ணி நினைச்சுக்கிறாங்க. நான் குழந்தையவே எய்ம் பண்ணல, குழந்தைய கத்தர் திணிக்கிறார் கையில.
1: எஸ்
0: ஆனா இது ஒரு பெரிய மூவா மாறப்போகுது. பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல இன்னைக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார் என்பதற்கான ஒரு சாட்சியா ஆண்டவர் என்ன ஏஞ்சலையும் சூஸ் பண்ணிருக்கிறார்.
1: எஸ்
0: அது நடந்த பிறகு சொன்னா நல்லா இருக்காது, நடக்கிற முன்னாடி சொன்னா தான் வீரியம். அதனால அதுக்கு முன்னாடி எவ்வளவு சொல்லணுமோ அவ்வளவு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்.
1: எஸ்
0: எவ்வளவு சொல்லணுமோ
1: சொல்லிக்கிட்டே.
0: நீங்க தானே உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க தானே கேட்டிய, நீங்க தான் பார்க்க போறிய.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இருதா பாருங்க. கிரிப்பிளிங் ஆபரேட்டஸ். ஆலன், ஏ ஆலன். ஃபுட்டேஜ்லாம் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.
5: What do you think about it?
6: Oh, it's wonderful.
5: You're walking.
6: Yes, I'm.
5: What do you think about it?
6: Oh, I don't know what to say.
5: You're healed.
6: Yes. Amen.
7: No more than this man couldn't walk except these crutches. He had to walk on this one. Amen.
5: This is his mountain. Tell you, I want everyone that's got a mountain come down here and stand in front of me. I'm going to speak.
0: எங்க காட்ல நடக்க போதுன எத்தனை பேர்
1: விசுவாசிங்க? ஆமென்.
0: இது எந்த வருஷம் நடந்தது?
1: 1950
0: 74 வருஷம்.
1: எஸ்
0: அல்லது 64 வருஷத்துக்கு முன்னாடி பெல்ஸ் ஆஃப் ரிவைவல் னு சொல்லி பெலிசர் தூர்த்து போட்ட துறவுகளை ஈசாக்கு என்ன செஞ்சானாம்? தோண்டி சுரக்கிற நீரூற்றை கண்டான். போன தலைமுறையில முந்தின தலைமுறையில இந்த மாதிரி பவர் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு. நமக்கு என்ன ஆசைனா எங்க தலைமுறையில மேனிஃபெஸ்ட் ஆகும்.
1: ஆமென். அப்பா
0: அதுக்கான டீச்சிங் உண்டு, அதுக்கான ஃபெய்த் எங்களுக்கு தர்றீங்க. உங்க காரியம் உண்டு.
1: எஸ் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: சூப்பர் சிங்கர் எல்லாரும் ரசிக்கிறோமா?
1: ரசிக்கிறோம்.
0: இனிமே அவர் ரசிக்கிறோமா?
1: ரசிக்கிறோம்.
0: ஒருத்தர் மட்டும் ரசிக்கிறீங்களா? மொத்த குடும்பமும் ரசிக்கிறா?
1: மொத்த குடும்பமே.
0: அப்ப இப்ப உலகத்துல ஒருத்தன் பண்றத மொத்தமா உட்காந்து ரசிக்கிறான், கர்த்தர் சொல்றாருங்கிறத ஒத்தையில ஒருத்தன் விசுவாசிக்கிறான்.
1: எஸ்,
0: உலகத்தை ரசிக்க முடியும், வார்த்தைய யாரோட பேசுறாரோ அவன் மட்டும்தான்
1: விசுவாசிக்க முடியும். ஆமென்.
0: உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை கர்த்தர் தூண்டுறாருன்னா விளையாண்டுறாதீங்க.
1: உங்க ஃபேமிலியில ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய உங்களை முன்குறிச்சதுனாலதான். ஆமென்.
0: மீண்டும் மீண்டும் உங்களிடத்துல பேசி உங்க ஃபெய்த் அப்படியே கர்த்தர் தூண்டிக்கிட்டே இருக்கிறார்.
1: ஆமென்.
0: உலகத்தை ரசிக்கிறவன் இல்ல, உங்க வார்த்தையை நான்
1: விசுவாசிக்கிறவன். ஹல்லேலூயா.
0: இரண்டாவது, உங்களிடத்துல ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை பேசிருப்பாருன்னா நீங்க வேணா எல்லாத்தையும் சொல்லலாம், ஆனா எல்லாத்தையும் அதை பேச மாட்டார் ஆண்டவர்.
1: ஹல்லேலூயா.
0: மரியாள்கிட்ட பேசினத யோசேப்பிட்ட பேசினாரா?
1: பேசினார்.
0: அவங்களுக்கு குழந்தை பிறந்தத பெத்லகேம சுத்தி இருந்த ஆடு மேய்க்கிற மேய்ப்பர்கள்ட்ட பேசினாரா?
1: பேசினார்.
0: சிமியோன்கிட்ட பேசினாரா?
1: பேசினார்.
0: அண்ணாள்கிட்ட பேசினாரா?
1: பேசினார். சாஸ்திரி கிட்ட பேசினாரா? பேசினார்.
0: எலிசபெத் கிட்ட பேசினாரா?
1: பேசினார்.
0: சகரியாட்ட பேசினார?
1: பேசினார்.
0: கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் தான் வருது. மனுக்குலத்தை ரெண்டா பிரிக்க போகிற ஒரு சரித்திரம் வெளிப்படுறப்ப அதை குறிச்ச வெளிப்பாடு ஆண்டவர் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலருக்கு மட்டும்தான் தந்தார்.
1: ஆமென்.
0: அதனால உங்க காரியத்தை ஆதரிக்க அநேகர் இல்லாம இருக்கலாம், விசுவாசிக்க நீங்க இருக்கிறீங்க ஆண்டவருக்கு.
1: ஆமென்.
0: எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும்,
1: நடக்கும்.
0: இந்த கர்த்தரிடத்துல நான் என்ன செய்யறேன்?
1: நம்பிக்கையா இருக்கிறேன்.
0: நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதுல அசைவு இல்லாமல் எப்படி இருங்க?
1: உறுதியாய் இருக்க கடவுள்.
0: உறுதியாய் இருங்க.
1: ஆமென்.
0: அற்புதங்களின் ஆண்டு ஆண்டவருடைய காரியம் முண்ட போது.
1: எஸ்.
0: உங்க வீட்ல.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: ஆண்டவர் சொன்ன வாக்கு விசுவாசிக்கிற உங்க வீட்ல.
1: எஸ்.
0: அவர் காரியம்
1: முண்ட போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: உங்களை ஒரு அற்புத சாட்சியா கர்த்தர் எடுக்கிறார்.
1: ஆமென்.
0: எனக்கு என்ன ஆசைன்னா ஆண்டவரே இந்த விசுவாசத்துக்குள்ள பாடி ஆஃப் கிறிஸ்ட் கொண்டு வரணும். அதுக்கு எங்களுக்கு ஒரு சாட்சி வேணும்.
1: எஸ்.
0: அதுக்கு தான் தொங்குறேன் ஆண்டவரே. ஜோகானன் ஜோகானன்.
1: ஆமென்.
0: நான் கேக்குறது இது ஒண்ணுக்கு ஆண்டுதான். எனக்கு ஒரு பெரிய ஆசை, எனக்கு ஏஞ்சலுக்கு அப்படி இல்லை. இது வந்து என்னன்னா ஒரு பெரிய வந்து இந்த தலைமுறைக்கு என்ன ஆக போகுதுன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதமா போகுது. ஆண்டவர் வல்லமை உள்ளவருங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஆண்டவரே எங்களை நீங்க முன்குறிச்சிங்க, அதுக்காக உமக்கு
1: ஸ்தோத்திரம்.
0: அந்த ஒரு சாட்சிக்காக தான் வல்லவர் என்ன செஞ்சாரா? மகிமையான காரியங்களை
1: செய்தார்.
0: நாம் மரியாள் பாடினாங்க.

0: கர்த்தர் பேசியிருக்கிறார்ல, உங்க மகனை குறிச்சு பேசியிருக்கிறார்ல, உங்க மகளை குறிச்சு பேசியிருக்கிறார்ல, உங்க கணவரை குறிச்சு, உங்க மனைவியை குறிச்சு, உங்க தொழிலை குறிச்சு, உங்க ஊழியத்தை குறிச்சு பேசியிருக்கிறார்ல. எப்படி பொய்யா போகும், எப்படி பொய்யா போகும். சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்ற என் ஆண்டவர் மகிமையான காரியத்தை உங்க குடும்பத்துல செய்ய போகிற ஆண்டு, மகிமையான காரியத்தை, அதிசயமான ஒரு காரியம் அவருடைய வாக்கின்படியே உங்க வீட்டுல ஆண்டவருடைய காரியம் முண்டுகிறத நீங்க பார்க்க போகிற ஒரு விசேஷித்த வருஷத்துக்குள்ள கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு வருகிறார். தண்டவாளத்தை போட்டுட்டாரு. அவரும் நீங்களும் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை பண்ணிட்டீங்க. பொய்யா போகாது. மனுஷருடைய கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்க போகிறது. இது எப்படி ஆச்சு, இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார், இன்றைக்கும் ஆண்டவர் அற்புத அடையாளங்களை நடப்பிக்கிறார் என்பதற்கான ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக உங்களை முன்குறிச்சு உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைங்களை, உங்களுடைய ஊழியத்தை ஆண்டவர் இந்த தலைமுறைக்கு ஒரு அற்புதமாக, ஒரு அடையாளமாக வைக்கிறார். சொன்ன காரியம் ஒண்ணு கூட தரையில விழாது.
1: தொடர்ந்து அறிக்கை பண்ணுங்க.
0: ஆண்டவரோட சேர்ந்து கூட்டறிக்கை பண்ணுங்க. மருத்துவ அறிக்கை இல்ல, விசுவாச அறிக்கை தான் பவர்ஃபுல்லானது. டாக்டரோட ரிப்போர்ட் இல்ல, ஆண்டவருடைய ரெவலேஷன் தான் பவர்ஃபுல்லானது. ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று. மாத்திரையில குணமானவன் இல்ல, நீ விசுவாசத்தினால குணமானவங்கிறத இந்த தலைமுறைக்கு சாட்சியா சொல்ல நான் உன்னை முன்குறிச்சிருக்கிறேன், நம்புகின்றார் ஆண்டவர். மருந்து இல்ல, வார்த்தை தான் உனக்கு மருந்து. என்னுடைய வெளிப்பாடு தான் உனக்கு மருந்து. என்னுடைய தீர்க்க தரிசனம் தான் உனக்கு மருந்து. அதுதான் அரு மருந்து. மருந்து செய்யாத வேலையை வெளிப்பாடு செய்யும். என்னோடு சேர்ந்து நீ சொன்னதை உன் கண்ணு காணும். உனக்கு நான் சொன்னதை நீ அப்படியே சொன்ன, நீ சொன்னபடியே உனக்கு ஆகும், அத உன் கண்ணு காணும். நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி, இந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம், இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள ஃபெய்த்தை தூண்டி விட்டுருக்கீங்க, இல்லைன்னா எங்களால் இப்படி எல்லாம் பேச முடியாது. நாங்கள் எங்கள் வாய்க்கு ஒரு பெரிய பூட்டு போட்டு வச்சுருக்கோம், ஆனால் அந்த பூட்டை உடச்சி இன்னைக்கு எங்கள் வாயில் ஒரு பாட்டை வச்சு திரும்ப திரும்ப பாட வைக்கிறீங்க. என்ன உங்கள் காரியம் எங்கள் வீட்டில் முண்டு ஆண்டவர். 25வது வருஷம் மறக்க முடியாத வருஷம். அப்படி ஒரு பெரிய காரியத்தை தேவரே எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவே, நிறுவதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்ற அந்த வாக்கு அப்படி நிறைவேறட்டும். இதுதான் அந்த நேரம். மகிமையான காரியங்களை செய்யுங்க, வெற்றி சிறங்க. உங்க நாமம் பரிசுத்தம் உள்ளது. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட

0: saved through the blood of Jesus has done for us.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வேதம் என்ன போதிக்கிறதோ அதை உங்களுக்கு போதித்து வருகிறோம்.
0: Now let us turn to the key verse.
1: இப்போது நம்முடைய முக்கியமான வசனத்துக்கு நாம் செல்லுவோம்.
0: Revelation chapter 12 verse 11.
1: வெளிப்படுத்தல் 12:11.
0: And they overcame him by the blood of the lamb and by the word of their testimony and they loved not their lives even unto death.
1: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
0: Three elements in the victory over Satan.
1: பிசாசை ஜெயித்த போது அதுல மூன்று அம்சங்கள் அடங்கி இருந்தது.
0: Saints victory over the Satan. In the saints victory over the Satan there were three elements.
1: பரிசுத்தவான்கள் பிசாசை ஜெயித்த போது அதுல மூன்று காரியங்கள் அடங்கி இருந்தது.
0: The blood, the word and their testimony.
1: ரத்தம் பிறகு வசனம் பிறகு அவருடைய சாட்சி.
0: How did it work together?
1: அதை எப்படி மூன்றும் இணைந்து கிரியை செய்தது?
0: They testified about what the word of God says that the blood of Jesus has done for them.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்கிறதோ அதை அவர்கள் சாட்சியாக அறிவித்தார்கள்.
0: This is how the blood, the word and the testimony works together.
1: ரத்தம் வசனம் சாட்சி இம்மூன்றும் இப்படி தான் இணைந்து செயல்படுகிறது.
0: The blood and the word never change.
1: ரத்தமும் வசனமும் மாறுவதே கிடையாது.
0: The blood never loses its power.
1: ரத்தம் தன்னுடைய வல்லமையை இழந்து போவதே கிடையாது.
0: The word of God says what it says and for eternally it is true.
1: தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அது நித்திய நித்தியமாய் சத்தியமா இருக்கிறது.
0: So the word and the blood never change.
1: ஆகவே ரத்தமும் வசனமும் மாறுவதே கிடையாது.
0: The only thing that can change among those three elements is the testimony our testimony
1: in the moonrile maarakudiyadu ond irukum endru sonnal adu nammude saatchi dhaan.
0: This is what the problem is.
1: Prachaneye idu dhaan.
0: This is why many people do not have victory over the devil.
1: Aagave dhaan pala makkal pisasin meedhu vetri pera mudigiradillai.
0: The blood of Jesus has been shed.
1: Yesu Kristuvin ratham sindapattu vittathu.
0: The word of God declares what that blood has done for us.
1: Andha ratham namakkaga enna seidirukkudhu endrai devudaiya vasanam koorugirathu.
0: But the believers sometimes are varied in their knowledge about what the blood has done.
1: Anal sila samayathile viswasigalukku Yesu Kristuvin ratham enna seidirukkudhu endru podumana alavukku arivillai.
0: Some don't know anything.
1: சிலருக்கு எதுவுமே தெரியாமல்
0: இருக்கிறது.
1: ஒரு சிலருக்கு கொஞ்சம் தெரியுது.
0: Some know a lot but they never testify about what the word says that the blood has done.
1: ஒரு சிலருக்கு நிறைய தெரிந்திருக்கிறது என்றாலும் ரத்தம் என்ன செய்திருக்கிறது வசனம் சொல்லுகிறதோ அதை அவர்கள் சாட்சியாய் சொல்லாத இருக்கிறார்கள்.
0: They don't make it their confession.
1: அதை தங்களுடைய அறிக்கையாக அவர்கள் ஆக்கிக் கொள்வதில்லை.
0: Therefore their faith is not released and power is not released.
1: ஆகவே தங்களுடைய விசுவாசம் வெளிப்படுவதில்லை வல்லமையும் வெளிப்படுவதில்லை.
0: So this is what we are talking about.
1: அதை குறித்து தான் நாம் பேசி வருகிறோம்.
0: You see the Bible says many things about what the blood has done.
1: பாருங்க ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து வேதம் பல காரியங்களை கூறுகிறது.
0: First of all it says we have already talked about 8 things.
1: முதலாம் ஏற்கனவே நாம் 8 காரியங்களை குறித்து பேசி விட்டோம்.
0: The Bible says that it has provided us redemption.
1: வேதம் சொல்கிறது அது நமக்கு மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறது.
0: The Bible says that it has given us forgiveness of sin.
1: பிறகு பாவ மன்னிப்பை நமக்கு உண்டாக்கி இருக்கிறது.
0: Thirdly the Bible says it has given us clean.
1: மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது நம்மை சுத்திகரித்து இருக்கிறது.
0: The blood brings us justification.
1: ரத்தம் நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறது.
0: It brings us sanctification.
1: நம்மை சுத்திகரித்து இருக்கிறது.
0: It speaks better things than that of Abel in the presence of God today for us and forever for us.
1: இன்றைக்கும் இன்றென்றைக்கும் தேவனுடைய சமூகத்திலே ஆபேலின் ரத்தத்தை விட மேலானவைகளை நமக்காக இயேசுவின் ரத்தம் பேசுகிறது.
0: Seventhly it has brought us into reconciliation with God.
1: ஏழாவதாக தேவனோடு நம்மை ரத்தம் ஒப்புரவாக்கி இருக்கிறது.
0: This brought reconciliation through the blood we are reconciled.
1: Yesu Kristuvin rathathu moolamai nam oppuravaakkapattirukkirom.
0: And finally we saw last week that it has given us boldness before God.
1: Kadaisaaga kalandha varam enna paarthom devunukku unbadhaaga adu namakku dhairiyathai kodukkirathu.
0: Boldness to come before God and approach God.
1: Devune samugathil vara devune anugavadharku namakku dhairiyathai kodukkirathu.
0: We are told to come boldly because the blood has been shed.
1: Ratham sindapattadanaale dhairiyamai vara vendum endru namakku sollapattirukkirathu.
0: Now let me go to the 9th thing that the word of God says about what the blood of Jesus has done.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது திருவசனம் சொல்கிறதோ அதிலே 9வது காரியத்தை நாம் பார்ப்போம்.
0: Ninthly the Bible says that the blood of Jesus, the shed blood, the precious blood of Jesus has given us the ability to live for God.
1: இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட ரத்தம் தேவனுக்கென்று வாழும்படியான ஒரு திராணியை நமக்கு கொடுத்திருக்கிறது என்று வேதம் கூறுகிறது.
0: The ability to live for God.
1: தேவனுக்கென்று வாழக்கூடிய திராணி.
0: The Christian life, the success of your spiritual life depends upon your knowledge of what the blood has done.
1: உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வெற்றியே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்ற அந்த அறிவை பொறுத்து தான் இருக்கிறது.
0: See, this is the most wonderful thing.
1: இதுதான் மிக அற்புதமான ஒரு காரியம்.
0: Christian life is built by truth.

0: கிறிஸ்துவ விசுவாசம் சத்தியத்தினாலே கட்டப்படுகிறது.
1: Without truth you can never be made strong.
0: சத்தியம் இல்லாமல் நீங்கள் பலனடையவே முடியாது.
1: You will never live the Christian life in the way that you ought to live without truth.
0: சத்தியம் இல்லாமல் கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி வாழப்பட வேண்டுமோ அப்படி உங்களால் வாழ முடியாது.
1: One of the greatest battles that Christian people have is that they get saved and spirit filled and so on, but then they slowly run into a path of backsliding.
0: கிறிஸ்தவர் சந்திக்கிற மிகப்பெரிய போராட்டம் இதுதான். இரட்சிக்கப்படுகிறார்கள், பிறகு ஆவியினால் நிரம்புகிறார்கள், பிறகு கொஞ்சம் கொஞ்சமாய் பின்மாற்றத்துல போய் அப்படியே போய் விடுகிறார்கள்.
1: They lose their excitement for the Lord.
0: கர்த்தருக்கு இருக்கிற அந்த உற்சாகம் போய் விடுகிறது.
1: They face a lot of problems.
0: நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள்.
1: There is no victory over Satan.
0: பிசாசின் மீது வெற்றி இல்லை.
1: There is only a struggle.
0: போராட்டம் தான் உண்டு.
1: The Christian life and victory over sin and devil is a big problem for them.
0: அவர்களை பொறுத்தவரையில கிறிஸ்தவ வாழ்க்கையும் பாவம் பிசாசின் மீது வெற்றி பெறுவது பெரிய போராட்டமா இருக்கிறது.
1: I say that because that is the way that it goes on mostly.
0: இதான் சொல்ல காரணம் என்ன? நிறைய அப்படி தான் இருக்காங்க.
1: Because that is the way I have lived it many years.
0: ஏனென்றால் பல வருடங்களாக நானும் அப்படி தான் வாழ்ந்து
1: வந்தேன். I have found one thing.
0: ஆனால் ஒரு காரியத்தை நான் கண்டுகொண்டேன்.
1: If you come to the truth.
0: சத்தியத்திடம் நீங்கள் வந்தால்.
1: When you get the revelation of the truth.
0: சத்தியத்தை குறித்த வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றுக்கொண்டால்.
1: The truth gives you victory.
0: சத்தியம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்.
1: You shall know the truth and the truth shall make you free.
0: சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
1: For the believer there is no better medicine than the truth.
0: விசுவாசிக்கு சத்தியத்தை விட சிறந்த மருந்து எதுவுமே கிடையாது.
1: The word of God.
0: தேவனுடைய வார்த்தை.
1: The truth of God's word.
0: தேவனுடைய வசனத்தின் சத்தியம்
1: brings great personal victory for us.
0: தனிப்பட்ட முறையிலே மாபெரும் வெற்றியை அது நமக்கு கொடுக்கிறது.
1: So tonight I want to talk about how the precious blood of Jesus that was shed for us literally gives us the ability to live our spiritual life for God, to live for God in a greater way.
0: இன்றைக்கு நமக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம் எப்படி தேவனுக்கென்று நாம் வாழும்படியாக நமக்கு உதவுகிறது, திராணியை கொடுக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம்.
1: Now you may have never thought about it like that.
0: இதை குறித்து இந்த விதமாக நீங்கள் எண்ணி பார்த்திருக்கவே மாட்டீர்கள்.
1: In the old days we sang about the blood.
0: பாருங்க, பழைய நாட்கள்ல இரத்தத்தை குறித்து
1: பாடினோம். There is power, power, power.
0: வல்லமை உண்டு, உண்டு, உண்டு என்று.
1: Wonder working power.
0: அற்புதங்களை செய்யும் வல்லமை.
1: In the blood of the lamb.
0: ஆட்டுக்குட்டியின் இரத்தத்திலே.
1: Oh, I felt something when I sang it.
0: அது பாடின போது ஏதோ ஒரு உணர்வு, உற்சாகம் வந்தது எனக்கு.
1: I knew that there was something in it.
0: அதுல ஏதோ இருக்குது என்று எனக்கு தெரியும்.
1: But nobody explained to me what was there in it.
0: ஆனால் அது என்ன இருக்குது என்று யாருமே எனக்கு விளக்கவில்லை.
1: That was the sad thing about the old days.
0: அந்த நாட்களில் இருந்த துக்கமான விஷயமே இது.
1: Nobody told me what is there in the blood.
0: இரத்தத்தில் என்ன இருக்குது என்று யாருமே எனக்கு சொல்லவில்லை.
1: Why the blood was shed?
0: ஏன் இரத்தம் சிந்தப்பட்டது?
1: What the Bible says about what the blood of Jesus has done.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்கிறது அதை சொல்லவில்லை.
1: We were not taught about that.
0: So
1: the song made us excited because we knew we could feel that there is something in it, but we never really know what was there.
0: பாடல் எங்களுக்கு ஒரு எழுச்சியை கொடுத்தது, அதுல ஏதோ இருக்குன்னு தெரியும், ஆனா என்ன இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியவில்லை.
1: Now let us turn to Hebrews chapter 9.
0: இப்போது எபிரேயர் 9 அதிகாரத்துக்கு நாம் செல்வோம்.
1: Let me read to you verse 13 and 14.
0: 13 14 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கட்டும்.
1: Hebrews 9 13 and 14.
0: எபிரேயர் 9 13 14.
1: For if the blood of bulls and of goats and the ashes of an heifer sprinkling the unclean sanctifieth through the purifying of the flesh.
0: அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டு கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால்,
1: how much more shall the blood of Christ, who through the eternal spirit offered himself without spot to God, purge your conscience from dead works to serve the living God.
0: நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியையினால் சுத்திகரிப்பதை எவ்வளவு நிச்சயம்.
1: Now it says that the precious blood of Jesus that was shed purges our conscience from dead works notice to serve the living God.
0: பாருங்க, வசனம் சொல்கிறது கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு மனசாட்சி செத்த கிரியையினால சுத்திகரிக்கிறது என்று.
1: Let me clarify something because of our Tamil translation.
0: தமிழ் மொழி பெயர்ப்பு நிமித்தம் ஒரு காரியத்தை உங்களுக்கு விளக்கி
1: சொல்ல விரும்புகிறோம். And also because of the King James English.
0: King James Englishலும் அது நிமித்தம் உங்களுக்கு விளக்க விரும்புகிறோம்.
1: It says the blood enables us to serve the living God.
0: வசனம் என்ன சொல்கிறது? ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு ரத்தம் உதவி செய்கிறது.
1: Immediately the Tamil people are thinking that this is a verse for the preachers because they are doing ministry for God.
0: ஊழியக்காரர்கள் தான் தேவனுக்கென்று ஊழியம் செய்றாங்க, ஆகவே இது ஊழியக்காரர்களை குறித்து பேசுகிறது தமிழ் ஆட்கள் நினைத்துக்
1: கொள்கிறார். Talks about how the blood enables us in ministry they think.
0: எப்படி ஊழியம் செய்வதற்கு ரத்தம் நமக்கு உதவுகிறது என்று எண்ணிக்கொள்கிறார்.
1: So it is for ministers they think.
0: ஆகவே இது தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு.
1: Even reading the King James version that gives the idea that to serve the living God is to minister as a minister in some way.
0: King James பைபிள்ல வாசிக்கும் போது அப்படி ஊழியம் செய்வதற்கு என்று சொன்னா தேவனுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஊழியம் செய்வது என்று எண்ணிக்கொள்கிறார்.
1: But actually if you look into the real meaning of the word it really does not refer to preachers or to ministry of any kind it is referring to every believer and their ability to live for God in a greater way and serve God in that way living for God
0: ஆனா இந்த வசனத்தோட உண்மையான அர்த்தம் என்ன ஏதோ ஊழியக்காரர்களுக்கும் பிரசங்கியாளர்களுக்கும் மாத்திரம் சொல்லவில்லை மாறாக ஒவ்வொரு விசுவாசிக்கும் சொல்லுகிறது தேவனை நாம் அந்த விதத்தில் சேவிக்கலாம் அவருக்கென்று வாழலாம் என்றது சொல்லுகிறது
1: because when the veil was rent in two when Jesus died on the cross
0: இயேசு சிலுவையில் மரித்தபோது திரைச்சீலை இரண்டாய் கிழிக்கப்பட்டது
1: the veil that was hiding the holy place holy of holies
0: மகா பரிசுத்த ஸ்தலத்தை மூடிக்கொண்டிருந்த அந்த திரைச்சீலை
1: this great curtain that forbade everyone else from drawing near to God
0: devunukku arigile yaru varamudiyada padik avale thaduthukondunda andha thiraichilai
1: only once a year the high priest went in
0: varshathukku oru murai mattum dhaan pradhana aasariyaga adarkullai
1: sendra even then he had to exercise great precautions before he went in
0: avan kuda ulle selvadhukku munbaga migundha echarikkalin kaariyangalai seiyavendum
1: to go in and come out once a year is a great ordeal
0: varshathukku oru murai ulle poittu veliye varadhu perum poraattama irundhathu
1: and the curtain was closed forbidding men and women to stand outside because here is the holy place holy of holies where God dwells and sinful man cannot approach God
0: இது மகா பரிசுத்த ஸ்தலம் தேவன் வாசம் பண்ணுகிற இடம் ஆகவே பாவம் நிறைந்த மக்கள் உள்ளே வரக்கூடாது என்று திரைச்சீலை அவர்களை மூடி அவர்களை தடுத்தது
1: but when the blood of Jesus was shed on the cross
0: ஆனால் இயேசுவின் இரத்தம் சிலுவையிலே சிந்தப்பட்டபோது
1: Jesus gave his life on the cross
0: இயேசு சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தபோது
1: the curtain was miraculously rent from top to bottom
0: அந்த திரைச்சீலை அற்புதமாக மேலிருந்து கீழாக கிழிந்தது
1: now it is absolutely a miracle if you read about that curtain and how thick it was and how difficult it is for any man to just go up and rent it into two
0: and the thiraichilai kurithu adu evlo thadiyaga irukum adu evlo uyaramaga irukum melirundu keela kilikkiradhu evlo kashtam adha pattila vaasina appozu ungalukku theriyadhu evlo periya arpudam endru
1: anybody that knows anything about this curtain that was hiding the holy of holies can tell us that it is absolutely a miracle that it was rent into two top to bottom
0: maga and the thiraichilai patti therindirukkira yaanalum sari அது மேலிருந்து கீழாக கிழிந்து என்று சொன்னால் அது முற்றிலும் அற்புதம் என்று தான் சொல்வார்கள்
1: not an ordinary piece of cloth it is extremely thick and strong
0: அது சாதாரண ஒரு துணி அல்ல மிகவும் தடிமனாக இருக்கும் வலுவுள்ளதா இருக்கும்
1: and it is a great length in great length
0: அது மட்டுமல்ல நீளமும் அதிகமாக இருக்கும் அது
1: and it's not easy to tear it like
0: அதை கிழிப்பது சாதாரண விஷயம் அல்ல
1: it is god who tore it up
0: அதை கிழித்தது தேவன்
1: god opened the way
0: தேவன் வழியை திறந்து விட்டார்
1: the author of the book of hebrews declares that a new and a living way has been made for us
0: எபிரேயர் ஆசிரியர் சொல்றார் நமக்கு புதிதும் ஜீவனமான ஒரு பாதை உண்டாக்கப்பட்டிருக்கிறது
1: now you know so that men and women can approach god
0: இப்போது எல்லாரும் தேவனை அணுகலாம்
1: and a greater thing is that god himself comes and dwells in the hearts of men
0: அதைவிட பெரிய காரியம் தேவனே வந்து மனிதருடைய உள்ளங்களிலே வாசம் பண்ணுகிறார்
1: and the more important thing is
0: அதைவிட அதிமுக்கியமானது
1: now there are no high priests and priests and so on
0: இப்போது ஆசாரியனோ பிரதான ஆசாரியனோ போன ஆட்கள் எல்லாம் கிடையாது
1: there are no middlemen and agents to go to god
0: இப்போ தேவனை செல்வதற்கு மத்தியஸ்தர்களோ தரகர்களோ இல்லவே இல்லை
1: there is only one mediator that is christ
0: மத்தியஸ்தர் ஒருவர் தான் அவர்தான் கிறிஸ்து
1: through offering himself as a sacrifice upon the cross of calvary
0: கல்வாரி சிலுவையிலே தன்னை பலியாக செலுத்தின மூலமாக
1: through his shed blood
0: அவருடைய சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக
1: he has once and for all opened this new and a living way for us so that all of us can enter go in and come out
0: நாம் எல்லாரும் தேவனுடைய சமூகத்திலே சென்று வெளியே வருவதற்கு ஏற்ற வண்ணமாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை ஒரே தரம் நமக்காக அவர் திறந்து வைத்து விட்டார்
1: no priest now
0: இப்போ ஆசாரியனே கிடையாது
1: we are the priest
0: நாம தான் ஆசாரியர்கள்
1: you don't look to someone as your priest
0: இன்னொரு ஆளை நம்முடைய ஆசாரியனாக நாம் பார்ப்பதில்லை
1: that is why you don't have that kind of priestly ministry that we have in the old testament we don't have it in the new testament
0: ஆகவே தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரிய ஊழியம் இருந்தது அதுபோல இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு கிடையாது
1: what is a priest
0: ஆசாரியன் என்றால் யார்
1: he went in and did some things in the holy place
0: அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் அங்க ஏதோ பண்ணிட்டு இருப்பான்
1: the holy of holies only once a year the high priest went
0: மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியன் ஒரு முறை சொல்லுவான் வருஷத்துக்கு
1: but the people were standing outside
0: ஆ மக்களோ வெளியே நின்று கொண்டிருந்தார்கள்
1: what were they doing
0: என்ன செய்து கொண்டிருந்தார்கள்
1: they just stood there and waited and just watched as the priest ministered to the lord
0: அப்படியே சும்மா அங்க நின்று கொண்டிருப்பார்கள் பிரதான ஆசாரியன் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்போது அதை பார்த்து கொண்டிருப்பார்கள்
1: அவ்வளவுதான் far away
0: வெகு தூரத்துல இருப்பதாய் உணர்ந்தார்கள்
1: they were not allowed into anywhere near the presence of god
0: தேவனுடைய சமூகத்துல கிட்ட கூட வரக்கூடாது என்று சொல்லப்பட்டிருந்தது
1: this is the way the old testament was
0: பழைய ஏற்பாட்டில் எப்படி தான் இருந்தது
1: now even today sometimes churches call the minister priest
0: இன்னைக்கு கூட சில சபைகளிலே இந்த ஊழியக்காரரை பாதிரியார் ஆசாரியன் என்று அழைக்கிறார்கள்.
1: Now the word priest once again takes them in the wrong direction.
0: அந்த priest என்ற வார்த்தை மீண்டும் தவறான பாதையில் அவர்களை கொண்டு போகுது.
1: Because you find him turning here and doing something.
0: ஏன் அவரை பாத்தீங்கன்னா இந்த பக்கம் திரும்பிட்டு எதையாவது பண்ணிட்டு
1: இருக்காரு. And the people are just lost and they're sitting there and they don't know what to do.
0: மக்களும் என்ன செய்யறன்னு தெரியாம சும்மா அப்படியே உட்கார்ந்து பார்த்துட்டு
1: இருக்காங்க. He is doing something over here.
0: அவர் இந்த பக்கம் திரும்பி எதையாவது பண்ணிட்டு
1: இருக்காரு. He is praying a prayer.
0: அவர் ஏதோ ஜெபம் பண்றாரு.
1: He is approaching the altar.
0: அவர் தான் பலிபீடத்தண்ட போறாரு.
1: He is doing the rituals.
0: அவர் தான் சடங்குகளை செய்கிறார்.
1: He goes on about doing the ceremony.
0: அவர் தான் எல்லா சம்பிரதாயங்களும் பண்ணிட்டு இருக்காரு.
1: But the people are just sitting there waiting for everything to be over.
0: ஆனா மக்கள் சும்மா உட்கார்ந்து எப்போ இதெல்லாம் முடியும்னு காத்துட்டு இருக்காங்க.
1: But we are not like that.
0: ஆனா நாம அப்படி இல்லை.
1: That is why we don't use the word priest.
0: ஆகவே தான் அந்த priest என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துவதில்லை.
1: We are all priests.
0: நாம் எல்லாரும் ஆசாரியர்கள்.
1: The Bible says in 1 Peter chapter 2 verse 9.
0: 1 பேதுரு 2:9 லே வேதம் சொல்கிறது.
1: We are a kingdom of priests.
0: நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டம்.
1: We are a kingdom of priests. As God's people all of us are priests.
0: தேவனுடைய ஜனங்களாக நாம் எல்லாரும் ஆசாரியர்களாக
1: Priests were ministering to the Lord in the worship of God.
0: தேவனை ஆராதிக்கிறதுல ஆசாரியர் எல்லாரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள்.
1: Now everybody joins in the worship of the Lord.
0: இப்போ கர்த்தரை ஆராதிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து கொள்கிறார்கள்.
1: That is why there is nothing up here.
0: ஆகவே தான் இந்த இடத்துல எதுவுமே இல்ல.
1: That is why I am not turning over there.
0: ஆகவே தான் நான் அந்த பக்கம் திரும்பிட்டு இல்ல.
1: That is why there is not a lot of things over here.
0: ஆகவே தான்
1: that we pay much attention to.
0: இந்த பக்கத்துல எதையும் வைக்கல நாம வெச்சிட்டு அதுல கவனம் செலுத்துறதும் கிடையாது.
1: There is no much decoration here.
0: இந்த பக்கம் அதிக அலங்காரம் எதுவும் கிடையாது.
1: There is nothing going on here.
0: அந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல பாருங்க.
1: We are all priests.
0: நாம் எல்லாரும் ஆசாரியர்.
1: We are all worshiping the Lord.
0: நாம் எல்லாரும் தேவனை ஆராதிக்கிறோம்.
1: We are all drawing into the presence of God.
0: நாம் எல்லாரும் தேவனுடைய சமூகத்திலே வருகிறோம்.
1: A new and a living way has enabled all of us to come in and rejoice and praise and enjoy the presence of the living God.
0: அந்த புதியதும் ஜீவனுமான மார்க்கம் தான் எல்லாருமே தேவனுடைய சமூகத்திலே வந்து ஜீவனுள்ள தேவனை நாம் அனுபவிக்கும்படி செய்திருக்கிறது.
1: This is the new covenant my friend.
0: இதுதான் புதிய உடன்படிக்கை நண்பர்களே.
1: You are not living under Pastor Moses.
0: நீங்க பாஸ்டர் மோசேஸின் தலைமையின் கீழ் வாழல.
1: Now you are living under the great shepherd Jesus.
0: கிடையாது பெரிய மேய்ப்பனாக இயேசுவின் கீழ் வாழ்ந்து
1: கொண்டிருக்கிறீர்கள். He has brought us into the very presence of God.
0: தேவனுடைய சமூகத்திற்கே அவரை கொண்டு வந்து
1: விட்டார். It is time that the New Testament people are shaken up so that they realize where they are at. They are standing on holy ground in the very presence of God.
0: புதிய ஏற்பாட்டு மக்களை நாம் ஒழுக்கி விட்டு அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் தேவனுடைய பரிசுத்த பூமியிலே நின்று கொண்டிருக்கிற உணர்வு அவர்கள் கொடுக்கப்பட வேண்டும்.
1: You are in the very holy of holies.
0: நீங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறீர்கள்.
1: Now next week I'm going to talk about how we live there.
0: அடுத்த வாரம் நாம் எப்படி அங்கே வாழ்கிறோம் என்று நான் பேச போகிறேன்.
1: The Christian life is not about entering into this presence, it is about living there in his presence.
0: கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அவருடைய பிரசன்னத்திலே நுழைவது மட்டுமல்ல அங்கேயே எப்படி வாழ்வது என்பது.
1: That is such an exciting subject about how we live in the very presence
0: of God. அது மிகவும் பரவசமான ஒரு காரியம் எப்படி நாம் தேவனுடைய சமூகத்திலே வாழ்கிறோம் என்பது.
1: But we'll wait for next week.
0: அடுத்த வாரம் வரைக்கும் அதற்காக காத்திருப்போம்.
1: Now we are talking about serving the living God.
0: ஆனால் இப்போது ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம்.
1: The blood of Jesus is the thing that enables us to live for God.
0: தேவனுக்காக வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்வது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்தான்.
1: How does it help us?
0: அது எப்படி நமக்கு உதவுகிறது?
1: By the shed blood.
0: சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக.
1: So that we can live for the living God.
0: ஜீவனுள்ள தேவனுக்காக நாம் வாழ முடியும்.
1: Now living for God and living with God in his presence is two different things.
0: பாருங்க தேவனுக்காக வாழ்வது ஒன்று தேவனோடு கூட தேவனுடைய சமூகத்திலே வாழ்வது அது வேறு.
1: We'll keep the second thing later on.
0: இரண்டாவது காரியத்தை பிற்பாடு பார்ப்போம்.
1: Now we'll talk about the living for God and what it means.
0: இப்போ தேவனுக்காக வாழ்வது என்றால் என்ன அதை குறித்து பார்ப்போம்.
1: See living for God starts with the intimacy with God.
0: தேவனுக்காக வாழ்வது தேவனோடு கூட இருக்க நெருக்கத்திலே ஆரம்பிக்கிறது.
1: You see, Christian life
0: அவர்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை
1: is based on your intimacy with God.
0: தேவனோடு கூட நீங்கள் எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கிறீர்களோ அதை பொறுத்து இருக்கிறது.
1: This is not about some ritual or ceremony.
0: இது ஏதோ ஒரு சடங்கோ சம்பிரதாயமோ அது கிடையாது.
1: It is not about what I can do for you.
0: அல்லது உங்களுக்காக நான் என்ன செய்ய முடியும் அதுவும் கிடையாது.
1: Your Christian life is about your personal intimacy with him.
0: உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை தனிப்பட்ட முறையிலே நீங்கள் அவரோடு கூட எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கிறீர்களோ அதை பொறுத்து இருக்கிறது.
1: This is why it is so important to know what the blood has done.
0: ஆகவே தான் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம்.
1: You see intimacy is difficult when our conscience forbids us from drawing near to God.
0: தேவனுக்கு அருகிலே வர முடியாதபடிக்கு நம்முடைய மனசாட்சி நம்மை தடை செய்யும் போது தேவனுக்கு நெருக்கமா இருப்பது முடியாத காரியம்.
1: The blood of Jesus purges our conscience, thereby providing that intimacy with God.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. அதன் மூலமாக தேவனிடத்தில் நாம் நெருக்கமாய் வரும்படி செய்கிறது.
1: Not just proximity, intimacy.
0: பாருங்க, கிட்ட வருகிறது கிடையாது, நெருக்கமாய் இருப்பது.
1: Proximity is nearness of place, but intimacy is a totally different thing.
0: பாருங்க, கிட்ட வருகிறது வேற, மிகவும் நெருக்கமாய் இருக்கிறது அது வேற.
1: It is not going near him, it is really knowing him and being intimate and close with being close with him.
0: அவர் கிட்ட போயிட்டோன்றது கிடையாது, மாறாக அவரை மிக நெருக்கமாக நன்றாக அறிந்து வைத்திருப்பது.
1: Now that intimacy cannot be there when our conscience is not purged.
0: நம்முடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்படவில்லை என்றால் அந்த நெருக்கம் இருக்காது.
1: This is where the blood of Jesus comes in.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த இடத்துல தான் உதவுகிறது.
1: It purges our conscience.
0: அதனுடைய மனசாட்சி சுத்திகரிக்கிறது.
1: So that we can live for God.
0: எதற்காக? தேவனுக்கென்று நாம் வாழும்படி.
1: Now if our conscience is purged, we are drawn to God.
0: நம்முடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டது என்றால் நாம் ஆண்டவரிடத்தில் நெருங்கி வருகிறோம்.
1: How does that enable us to live for God?
0: அது தேவனுக்காக நாம் வாழும்படி எப்படி நமக்கு உதவுகிறது?
1: How does intimacy with God enable us to live as spiritual life?
0: தேவனோடு நெருக்கமா இருப்பது எப்படி நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு உதவுகிறது?
1: Now this is what I want to go into today.
0: இதற்குள்ளாக தான் இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன்.
1: Turn with me to Ephesians chapter 2.
0: திருப்பும் எபேசியர் 2 அதிகாரம்
1: verse 13.
0: 13 வசனம்.
1: But now in Christ Jesus he who sometimes were far off are made nigh by the blood of Jesus.
0: முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள்.
1: Now he's talking about the Gentiles.
0: இங்கே புறஜாதியாரை குறித்து பவுல்
1: பேசுகிறார். How they were far off.
0: எப்படி அவர்கள் தூரமா இருந்தார்கள்.
1: They didn't know the living God.
0: ஜீவனுள்ள தேவனை அறியாது இருந்தார்கள்.
1: They were far away from God.
0: தேவனை விட்டு வெகு தூரத்தில்
1: இருந்தார்கள். Far away from the knowledge of God.
0: தேவனை அறிய அறிவுக்கு தூரமா இருந்தார்கள்.
1: But now they are near.
0: ஆனால் இப்பொழுது சமீபமாய் வந்து விட்டார்கள்.
1: By the blood of Jesus Christ.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே.
1: Now how does this intimacy bring about a real life, spiritual life?
0: இந்த நெருக்கம் எப்படி நமக்கு நிஜமான ஒரு ஆவிக்குரிய
1: ஆவிக்குரிய வாழ்க்கையை
0: நமக்கு கொடுக்கிறது.
1: Turn with me to Psalm chapter 65.
0: திருப்போம் சங்கீதம் 65வது.
1: 65th Psalm.
0: 65வது சங்கீதம்.
1: Verse 4.
0: 4வது வசனம்.
1: Blessed is the man whom thou choosest and causest to approach unto thee, that he may dwell in thy courts. We shall be satisfied with the goodness of thy house, even of thy holy temple.
0: உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறான் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோ.
1: Here psalmist gets a glimpse of what happens when a man begins to get intimate with God.
0: ஒரு மனிதன் தேவனுக்கு மிக நெருக்கமாய் வரும்போது என்ன நடக்கிறது என்பது குறித்து சங்கீதக்காரன் இங்கே
1: கூறுகிறார். Talking about the blessedness of being given that privilege of coming close to God.
0: தேவனுக்கு மிக நெருக்கமாய் வரும்போது அது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை குறித்து அவன் இங்கே சொல்கிறார்.
1: Turn with me to 42, Psalm 42.
0: சங்கீதம் 42க்கு நாம் திருப்போம்.
1: And verse 2.
0: 42.
1: The psalmist here says, my soul thirsteth for God, for the living God. When shall I come and appear before God?
0: இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்போது தேவனுடைய சன்னிதியில் வந்து நிற்பேன்?
1: Psalm 31 is another wonderful passage.
0: 31st சங்கீதம் இன்னொரு அற்புதமான ஒரு சங்கீதம்.
1: Psalm 31 verse 19 and 20.
0: 31st சங்கீதம் 19 20.
1: Oh how great is thy goodness which thou hast laid up for them that fear thee, which thou hast wrought for them that trust in thee before the sons of men.
0: உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதா இருக்கிறது.
1: Thou shall hide them in the secret of thy presence from the pride of man. Thou shall keep them secretly in a pavilion from strife of tongues.
0: மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவளை விளக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர்.
1: In the Old Testament times, the intimacy with God was a great thing. It was a thing that they longed for.
0: பழைய ஏற்பாட்டு நாட்களிலே தேவனோடு கூட நெருக்கமா இருப்பதா மிகப்பெரிய விஷயம். அதற்காக தான் அவள் வாஞ்சித்தார்கள்.
1: They said, oh how lovely is thy dwelling place, oh God.
0: சொன்னா என்ன சொன்னாங்க? தேவனே, என்னுடைய வாசஸ்தலம் எவ்வளவு அருமையானது.
1: There's a hunger deep inside of my soul.
0: என்னுடைய ஆத்துமாவுக்குள்ளே ஆழத்திலே ஒரு தாகம் இருக்கிறது.
1: A single day spent in your presence is better than 1,000 days without you.
0: நீர் இல்லாத இருக்கிற 1,000 நாளை விட உம்முடைய சமூகத்திலே செலவழிக்கிற ஒரு நாள் நல்லது.
1: You see, there was a longing and a hunger and a thirst for intimacy with God.
0: தேவனோடு கூட மிக நெருக்கமா இருக்க வேண்டும் என்ற ஒரு பசி, தாகம், வாஞ்சை அங்கே காணப்பட்டது.
1: But that was not an easy thing at that time.
0: ஆனால் அந்த காலத்திலே அது அவ்வளவு சுலபமானது
1: இல்லை. The blood of bulls and goats could not bring about that intimacy.
0: ஆடு மாடுடைய ரத்தம் அந்த நெருக்கத்தை கொண்டு வர முடியவில்லை.
1: Man's sin and sinfulness kept man away from God.
0: மனிதனுடைய பாவம், பாவ தன்மையும் மனிதனை தேவனை விட்டு விலக்கி வைத்திருந்தது.
1: But now the precious blood of Jesus Jesus.
0: ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம்
1: purged our consciousness.
0: நம்முடைய மனசாட்சி சுத்திகரித்து விட்டது.
1: And opened the living way.
0: ஜீவனுள்ள பாதையை திறந்து விட்டது.
1: So that we are all like priests.
0: இப்பொழுது நாம் எல்லாரும் ஆசாரியர்களை போல இருக்கிறோம்.
1: We can all go and serve the living God.
0: நாம் எல்லாரும் ஜீவனுள்ள தேவனை போய் சேவிக்க முடியும்.
1: All of this Christian life, this nearness to God, this intimacy with God is on the basis of the precious blood that was shed.
0: கிறிஸ்துவ வாழ்க்கையும் தேவனுக்கு மிக நெருக்கமா இருப்பதும் அனைத்துமே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை சார்ந்து இருக்கிறது.
1: Now everything, our whole life flows out of this intimacy.
0: நம்முடைய வாழ்க்கையே இந்த நெருக்கத்திலிருந்து உண்டாகிற விளைவுதான்.
1: The power of this Christian life.
0: இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையின் வல்லமை.
1: Our witness and testimony.
0: நாம் சாட்சியா இருக்கிறது, சாட்சி சொல்லுகிறது.
1: Everything comes from your personal intimacy with God.
0: அனைத்துமே தேவனோடு கூட நீங்கள் எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கீங்களோ அதிலிருந்து தான் புறப்பட்டு வருகிறது.
1: Friendship and fellowship with God.
0: தேவனோடு கூட எந்த அளவுக்கு நீங்கள் நட்பாக ஐக்கியம் கொண்டிருக்கிறீர்கள்.
1: That is what brings about that Christian life.
0: அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையை உண்டு பண்ணுகிறது.
1: The joy of the Christian life comes from intimacy with God.
0: கிறிஸ்துவ வாழ்க்கையின் சந்தோஷமே தேவனோடு கூட நெருக்கமா இருக்கிற
1: He shed his blood because he loved me.
0: அவர் என்னில் அன்பு கூர்ந்தார், ஆகவே இரத்தத்தை சிந்தினார்.
1: He desires me.
0: அவர் என்னை விரும்புகிறார்.
1: He cares for me.
0: அவர் என் மீது அக்கறையுள்ளவராக இருக்கிறார்.
1: He loves me.
0: அவர் என்னை நேசிக்கிறார்.
1: The fact that the blood of Jesus was shed for me shows me the very love of God for me.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டதே அதுவே தேவன் எந்த அளவுக்கு என்னில் அன்பு கூருகிறார் என்பதை காண்பிக்கிறது.
1: Any child of God, anyone who understands the precious blood that was shed and why it was shed.
0: சிந்தப்பட்ட இரத்தத்தை குறித்தும் அது ஏன் சிந்தப்பட்டது என்பதை குறித்தும் புரிந்து கொண்டிருக்கிற யாரானாலும் சரி,
1: will understand God's great love.
0: தேவனுடைய மாபெரும் அன்பை அவள் புரிந்து கொள்வார்.
1: When you understand God's great love, you cannot help but worship him.
0: தேவனுடைய மாபெரும் அன்பை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களால் ஆராதிக்காமல் இருக்கவே முடியாது.
1: When you understand God's great love, you cannot help but rejoice in him and in his love.
0: தேவனுடைய மாபெரும் அன்பை நீங்கள் புரிந்து கொண்டால் அவரிலே அவருடைய அன்பிலே நீங்கள் கலிகூரத்தான் முடியும், வேற எதுவும் செய்ய முடியாது.
1: When you understand God's great love, you cannot help but be filled with assurance and joy.
0: தேவனுடைய மாபெரும் அன்பை புரிந்து கொண்டால் பிறகு சந்தோஷமும் நிச்சயம் தான் உங்களுக்கு உண்டாகும்.
1: See, that is what is happening in the, that is what makes the Christian life, the spiritual life strong.
0: பாருங்க, இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையை அவ்வளவு பலமுள்ளதாக மாற்றுகிறது.
1: The blood of Jesus, when we know about it, it brings us great assurance of God's love.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்போது தேவனை குறித்த மிகப்பெரிய நிச்சயத்தை அது நமக்கு உண்டாக்குகிறது.
1: Many people don't draw near to God.
0: அநேகர் தேவனிடத்திலே வருவதே கிடையாது.
1: Talking about believers.
0: விசுவாசிகள் குறித்து நாம்
1: பேசுகிறோம். Don't rejoice in God.
0: தேவனிலே மகிழ்வது கிடையாது.
1: They cannot worship.
0: தேவனை ஆராதிக்க முடியவில்லை.
1: They cannot enjoy God's presence.
0: தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியவில்லை.
1: They cannot get into the things of God.
0: தேவனுடைய காரியங்களுக்குள்ள நுழைய முடியவில்லை.
1: You know, many reasons are there why they can't do it.
0: பல காரணங்கள் இருக்கு ஏன் அப்படி செய்ய முடியவில்லை.
1: Sometimes sin keeps them away.
0: சில சமயத்துல பாவம் அவளை தூரத்துல
1: வைக்கும். So many other things.
0: இன்னும் பல காரியங்கள் கூட.
1: But one of the reasons.
0: ஆனால் பல காரணங்களில ஒன்று.
1: Is this a lack of knowledge about what the blood of Jesus has done?
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கு என்பது குறித்த போதுமான அறிவு அவளுக்கு இல்லாததுதான்.
1: That is why they cannot rejoice.
0: ஆகவே தான் களி கூற முடியவில்லை.
1: That is why they cannot worship.
0: ஆகவே தான் ஆராதிக்க முடியவில்லை.
1: That is why they just look around, they say, why everybody is crazy like this?
0: அங்கதான் பாருங்க, பார்த்துட்டு ஏன் எல்லாரும் இப்படி பைத்தியம் பிடிச்ச
1: மாதிரி? Why are you worshiping like this?
0: ஏன் இப்படி ஆராதிக்கிறீங்க?
1: Why do you sing like this?
0: ஏன் இப்படி பாடுறீங்க?
1: Why do you have to be like this?
0: ஏன் நீங்கலாம் இப்படி இருக்கணும்?
1: You see, they don't understand.
0: பாருங்க, புரிந்து கொள்வதில்லை.
1: They can understand, they cannot understand the rejoicing and the joy.
0: ஏன் அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி அதை அவங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை?
1: Because they may be saved.
0: அவங்க ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம்.
1: They may be children of God.
0: தேவனுடைய பிள்ளைகளா இருக்கலாம்.
1: But the thing is, they cannot understand it because you know, they have not understood the blood of Jesus and what it has done.
0: ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்தும் அது என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்தும் புரிந்து கொள்ளாதனால இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாம
1: when they understand that,
0: இதெல்லாம் புரிந்து கொள்ளும் போது
1: then they understand God's love.
0: பிறகு தேவனுடைய அன்பை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள்.
1: God's love brings about joy and rejoicing.
0: தேவனுடைய அன்பு தான் சந்தோஷத்தை மகிழ்ச்சியையும் கொண்டு வருகிறது.
1: They rejoice in God.
0: தேவனிலே களி கூறுகிறார்கள்.
1: They are filled with the peace of God.
0: தேவனுடைய சமாதானத்தினாலே நிறைந்திருக்கிறார்கள்.
1: You see, the blood of Jesus does all these things.
0: பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் இதை எல்லாவற்றையும் செய்கிறது.
1: The blood of Jesus brings them in a close intimacy with God.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தேவனோடு கூட மிக நெருக்கமாய் நம்மை கொண்டு வருகிறது.
1: They delight and in the fellowship with God.
0: தேவனோடு கூட நாம் ஐக்கியப்படுவதிலே அதுல ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும்.
1: When you are delighting in fellowship with God, then you are able to hear the still small voice of God.
0: தேவனோடு ஐக்கியப்படுவதிலே நீங்கள் மகிழும்போது அப்பொழுதுதான் தேவனுடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை நாம் கேட்க முடியும்.
1: See, to hear the voice of God,
0: தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு
1: then you have to be intimate with him.
0: நீங்கள் அவரோடு கூட நெருக்கமாக இருக்கணும்.
1: With his voice he guides us.
0: அவர் தம்முடைய சத்தம் குரலின் மூலமாய் நம்மை நடத்துகிறார்.
1: He is the shepherd and we are the sheep.
0: அவர்தான் மேய்ப்பன் நாம் எல்லாரும் ஆடுகளாக
1: இருக்கிறோம். He speaks to us.
0: அவர் நம்மோடு பேசுகிறார்.
1: And how do we hear his voice?
0: எப்படி நாம் அவருடைய சத்தத்தை கேட்பது?
1: It is through intimacy we hear his voice.
0: அவரோடு கூட நெருக்கமாய் இருக்கும்போது தான் அவருடைய சத்தத்தை கேட்கிறோம்.
1: You see, we are not always guided by visions and dreams and great prophecies and so on.
0: வரணாம் எப்பொழுதே சொப்பனங்கள் தரிசனங்கள் தீர்க்கதரிசனங்கள் இவற்றின் மூலமா என்ன வழி நடத்தப்படுவதில்லை.
1: Sometimes we are guided like that.
0: சில சமயத்தில அப்படி நடத்தப்படுகிறோம்.
1: Not always.
0: எப்பொழுதும் கிடையாது.
1: But we are always guided by the voice of God.
0: ஆனால் நாம் எப்பொழுதும் தேவனுடைய சத்தத்தின் மூலமா வழி நடத்தப்படுகிறோம்.
1: The voice of God speaking to us.
0: தேவனுடைய சத்தம் நம்மோடு கூட பேசுகிறது.
1: And guiding us and leading us.
0: நம்மை வழி நடத்துகிறது, வழி காட்டுகிறது.
1: So the intimacy brings about all these things.
0: ஆகவே இந்த நெருக்கம் தான் இவை எல்லாவற்றையும் கொண்டு வருகிறது.
1: Intimacy gives assurance of his love.
0: நெருக்கம் அவருடைய அன்பை குறித்த நிச்சயத்தை கொடுக்கிறது.
1: Therefore it brings rejoicing.
0: ஆகவே அது களிகூறுதலை கொடுக்கிறது.
1: It brings peace and joy.
0: சந்தோஷத்தையும் சமாதானத்தை உண்டாக்குகிறது.
1: It puts the believer in a position to hear God.
0: விசுவாசி தேவனுடைய குரலை கேட்கக்கூடிய ஒரு நிலையிலே அவரை வைக்கிறது.
1: Another thing this intimacy through the blood brings is that the life and character are influenced by intimacy.
0: ரத்தத்து மூலமா வரக்கூடிய இந்த நெருக்கம் இன்னொரு காரியத்தை உண்டாக்குறது. அது என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் அவருடைய நடக்கையும் அதனாலே அதன் மூலமாக ஒரு பாதிப்புக்குள்ளாகிறது.
1: The life and character of the believer is positively influenced.
0: விசுவாசியுடைய வாழ்க்கையின் குணமும் முற்போக்கான விதத்திலே பாதிக்கப்படுகிறது.
1: Now think about that.
0: அதை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்க.
1: The blood of Jesus has been shed.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டு
1: brings intimacy.
0: அது நெருக்கத்தை உண்டாக்குகிறது.
1: It results ultimately that intimacy results in life and character in the believer.
0: அந்த நெருக்கத்தினுடைய முடிவுதான் என்ன? விசுவாசிக்குள்ளே அது நல்ல ஒரு வாழ்க்கையும் நல்ல குணத்தையும் கொண்டு வருகிறது.
1: This is a wonderful thing to think about.
0: இதை பற்றி நினைச்சு பார்த்தா ரொம்ப அற்புதமான காரியம்.
1: You become like the person that you are with.
0: ஆகவே நீங்கள் யாரோடு கூட இருக்கிறீர்களோ அவரை போலவே மாறி விடுகிறீர்கள்.
1: Whoever you spend most of your time with, that is what you become like.
0: யாருடன் அதிக நேரத்தை செலவழிக்கிறீர்களோ அவரை போல தான் நீங்களும் மாறுவீர்கள்.
1: You start hanging out with bad company.
0: கெட்ட மோசமான ஆட்களோடு கூட இருந்து பாருங்க.
1: You will be corrupt also.
0: நீங்களும் கெட்டு போய்விடுவீங்க.
1: It's no big news. I mean, it is not a great discovery. That is the truth.
0: இது ஒன்றும் பெரிய கண்டுபிடிப்பு கிடையாது. இதுதான் உண்மை.
1: If you hang out with bad people, then you become bad.
0: கெட்ட சகவாசம்னா நீங்களும் அப்படிதான் ஆயிடுவீங்க.
1: If you hang out with good people, then you become good.
0: நல்ல ஆட்களோட சகவாசம் இருந்தாலும் நல்லவர்களாக இருப்பீங்க.
1: We are talking about hanging out with God.
0: நாமோ தேவனோடு கூட இருப்பது குறித்து பேசுகிறோம்.
1: Intimacy with God.
0: தேவனோடு கூட நெருக்கமா இருப்பது.
1: Because of the blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக.
1: Enjoying his presence.
0: அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறது.
1: That results in life and character.
0: அதன் விளைவு என்ன? நம்முடைய வாழ்க்கையின் குணமும் பாதிக்கப்படுகிறது.
1: So that we live more and more like he lives.
0: இப்பொழுது அவர் எப்படி வாழ்கிறாரோ அதுபோல இன்னும் அதிக அதிகமாய் நாம் வாழ ஆரம்பிக்கிறோம். சுத்தமாய் இருக்கிறோம்.
1: We do the good things.
0: நல்ல காரியங்களை செய்கிறோம்.
1: Stay away from bad things.
0: கெட்ட காரியங்களுக்கு விலக்கமாய் இருக்கிறோம்.
1: Hate evil.
0: தீமையை வெறுக்கிறோம்.
1: Love good.
0: நல்லதை நேசிக்கிறோம்.
1: Why? Because of our time with him, our intimacy with him.
0: காரணம் என்ன? அவரோடு கூட நேரத்தை செலவழிக்கிறோம், நெருக்கமா இருக்கிறோம். அதுதான்.
1: And also when you
0: Who
1: is he?
0: யார் அவர்?
1: He is the King of Kings and the Lord of Lords.
0: அவர் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தனுமா இருக்கிறார்.
1: If you are always hanging out with the greatest person,
0: எப்பொழுதே மிகப்பெரிய அவரோடு கூட நீங்கள் இருந்தால் தங்கி இருந்தால்,
1: then you start looking different.
0: பிறகு நீங்களும் கொஞ்சம் வித்தியாசமா தோன்ற ஆரம்பிப்பீர்கள்.
1: That aura of the king gets on you. அந்த ராஜாவினுடைய அந்த நடை உடை பாவனெல்லாம் உங்களுக்கு வந்துருச்சு. அவருக்கு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒட்டிக்குது. You begin to look like a king.
0: நீங்களும் ஒரு ராஜாவை போல தோன்ற ஆரம்பிக்கிறீர்கள்.
1: I say this because Christians need to look like the king.
0: இத ஏன் நான் சொல்றேனா கிறிஸ்தவங்க ராஜாக்களை போல இருக்கணும்.
1: Are you there my friend?
0: இருக்கீங்களா நண்பர்களே?
1: Are you kings?
0: நீங்களா ராஜாக்களா?
1: It's very sad that sometimes Christian people you know think that it's very spiritual to look like people that have nothing you know.
0: ஒண்ணுமே இல்லாத பரதேசிகள மாதிரி இருக்குது தோன்றது ரொம்ப ஆவிக்குரிய தன்மைனு விசுவாசிகள் நினைச்சுக்கறாங்க.
1: That is the height of spirituality. Is that you've given up everything and you don't have nothing
0: avikuriya vaalkin uchagattame enna onnume illame ellathai vittittu apdiye irukirathu
1: they think this is the great display of spirituality
0: enna nenikiranga ipdi vaalndha adha avikuriya tanmai
1: don't mix other religions with christianity
0: paanga matra madangala kristavathodu kondu vandu
1: serukraanga christian life is different
0: kristava vaalkai vyathyasamaanadhu
1: this is the living god
0: ivar jeevanulla devan
1: the giver of life
0: jeevanai kodukkiravar
1: the source of life
0: ஜீவனுக்கு ஆதாரமே இவர்தான்.
1: There is no lack in him.
0: அவரில் எந்த விதமான குறைவும் இல்லை.
1: He is a God of plenty.
0: அவர் நிறைவின் தேவனாக இருக்கிறார்.
1: He is a God of abundance.
0: அவர் பரிபூரணத்தின் தேவன்.
1: He is light and he is life.
0: அவர் ஒளியாக இருக்கிறார். அவர்தான் ஜீவன்.
1: Then when you are intimate with him, you begin to exude that life and that light.
0: அவரோடு கூட நீங்கள் நெருக்கமாக இருக்கும்போது அந்த ஜீவன் அந்த ஒளியை நீங்களும் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறீர்கள்.
1: So that's why I don't like Christian people going around like paradesis,
0: ஆகவேதான் கிறிஸ்தவ மக்கள் பரதேசிகமா சுத்திட்டு வராங்களோ அது பிடிக்கல எனக்கு.
1: I don't like that.
0: அது பிடிக்கவே இல்லை.
1: Oh, that is not God's will.
0: பாருங்கள், அது தேவனுடைய சித்தமே அல்ல.
1: God's will is like we fellowship with him and we become like him.
0: தேவனுடைய சித்தம் என்ன? அவரோடு கூட நாம் ஐக்கியம் கொண்டு அவரை போலவே மாறிவிட வேண்டும்.
1: He is the king of kings and the lord of lords.
0: அவர் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி
1: கர்த்தருமான
0: அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய
1: all power.
0: அவர் சர்வ வல்லமை படைத்தவர்.
1: And when I walk with him,
0: நான் அவரோடு கூட நடக்கும்போது,
1: I talk with him,
0: அவரோடு பேசும்போது,
1: when I become intimate with him,
0: நான் அவருக்கு நெருக்கமா இருக்கும்போது,
1: I become a person of power.
0: நானும் வல்லமையுள்ள ஒரு மனிதனாய் மாறுகிறேன்.
1: I carry that authority.
0: அந்த அதிகாரம் எனக்கும் வருகிறது.
1: I walk with my head high.
0: நானும் தலை நிமிர்ந்து நடக்கிறேன்.
1: I begin to look like the king.
0: நானும் ராஜாவை போல இருக்க ஆரம்பிக்கிறேன்.
1: Are you
0: இருக்கீங்களா?
1: In the old times they used to talk about the wilderness,
0: அந்த நாட்கள் பாருங்க இந்த வனாந்திரத்தை பத்தி அதிகமா பேசுவாங்க.
1: But look at the wilderness.
0: ஆனா வனாந்திரத்தை பாருங்க.
1: How did the people live there?
0: அங்க வனாந்திரத்துல மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள்?
1: They were not living like paradesi.
0: அவங்க பரதேசிகள மாதிரி வாழல.
1: Even though they were in the wilderness,
0: வனாந்திரத்துல இருந்தாலும்
1: they had air conditioning by day.
0: பகல்ல வந்து ஏசி.
1: They had heater by night.
0: ராத்திரியில ஹீட்டர்.
1: God going before them and behind them.
0: தேவன் அவங்களுக்கு முன்னாகவும் போனார் பின்னாகவும் வந்தார்.
1: All the people of the world did not look at these people and say varranga paarenga paradesinga. They didn't say that.
0: உலக மக்கள் எல்லாம் இவங்கள பார்த்து பரதேசிங்க வர்றாங்க பாருங்கன்னு சொல்லல.
1: They didn't say, oh, here are the paradesis coming.
0: ஓ, பரதேசிங்க எல்லாம் வர்றாங்க பாருங்க.
1: I was going with a pastor friend of mine.
0: என்னுடைய நண்பர் போதகர் அவரோடு கூட நான் போயிட்டு இருந்தேன்.
1: And this is I think I can say that here,
0: இங்க சொல்லலாம் நினைக்கிறேன்.
1: We were going in the car and he was just looking out and there were some people religiously going down the road,
0: கார்ல போயிட்டு இருந்தாங்க. ஒரு சில ஆட்கள் ரொம்ப பக்தியோடு போயிட்டு இருக்காங்க.
1: அப்படி there's some going after some kind of a religious thing.
0: ஏதோ ஒரு மத காரியத்தை செய்ய போறாங்க.
1: This pastor said, இந்த பண்டாரங்களை பாருங்க brother. They really look like that,
0: பாக்க அப்படிதான் இருந்தாங்க பாருங்க.
1: No clothes,
0: துணி இல்ல.
1: No shoes,
0: செருப்பு இல்ல.
1: Just walking down the road,
0: சும்மா அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டு
1: இருக்காங்க. Oh, in the hot sun,
0: கடும் வெயில்.
1: All looking thin and emaciated,
0: எல்லாம் ஒல்லியே எலும்புந்தோலுமா.
1: Walking for miles and miles,
0: மைல் கணக்கா நடந்து போறாங்க.
1: Terrible. I mean, what a terrible sight.
0: பாருங்க, பார்க்கவே பயங்கரமா இருக்குது.
1: What a sad thing.
0: என்ன வருத்தமான காரியம் பாருங்க.
1: And it really saddens me when believers do that.
0: விசுவாசிகள் இப்படி செய்யும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு.
1: The people in the wilderness were not going around like that.
0: வனாந்திரத்துல இருந்த மக்கள் இப்படி எல்லாம் சுத்திட்டு இல்ல.
1: They were not like பண்டாரம்ஸ் and பரதேசிஸ்.
0: பண்டாரம் பரதேசிகள மாதிரி கிடையாது அவங்க.
1: No.
0: கிடையாது.
1: When they walked down and came down,
0: அவர்கள் போய் வந்தபோதெல்லாம்
1: the nations of the world watched at them, looked at them and said, oh, these people are coming.
0: இந்த உலகத்தின் மக்கள் எல்லாம் அவளை பார்த்து, ஐயோ, இந்த ஜனங்கள் வருகிறார்கள்.
1: Their God is the living God.
0: அவருடைய தேவன் ஜீவனுள்ள தேவன்.
1: He is too good.
0: அவர் மிகவும் நல்லவர்.
1: He watches over them.
0: அவர்களை பார்த்துக் கொள்ளுகிறார்.
1: He blesses them.
0: அவர்களை ஆசீர்வதிக்கிறார்.
1: He provides for them.
0: அவர் தேவைகளை கொடுக்கிறார்.
1: They eat every day because God gives them food.
0: தேவன் உணவு கொடுக்கிறதால அனுதினமும் சாப்பிடுகிறார்கள்.
1: They get water out of the rock.
0: கன்மலையிலிருந்து தண்ணீர் கிடைக்கிறது.
1: Their God is doing miracles for them.
0: அவருடைய தேவன் அவர்களுக்காக அற்புதங்களை செய்கிறார்.
1: Their God is giving victory over every enemy.
0: அவருடைய தேவன் ஒவ்வொரு எதிரியின் மீதும் வெற்றி கொடுக்கிறார்.
1: They ever went near Jericho, there was talk about how these people are coming.
0: Jericho kitta poradhukku munnale eppadi indha aatkal la varugiraal endra pechu engum irundhathu.
1: They were literally threatened by their presence.
0: Eluthinmadi ivude prasanna makkale archuruthiye.
1: They were not weak people walking around.
0: Ivargal belavinam aatkal ay sutti kondirukkavillai.
1: Rahab, when she met the two spies of Israel, said, we know that you're going to plunder our city.
0: Rahab and the rendu veevukarai sandhitha pod enna sonnar, engude pattanatha neengal kollaida povadhu engalukku theriyum.
1: You're going to take everything.
0: Ellathai eduthukolla povadhu.
1: Has given it in your hands.
0: தேவனே உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுத்து விட்டார்.
1: She has seen these people and heard about these people and already started believing in their God.
0: இந்த மக்களை கண்டு விட்டால் குறித்து கேட்டு விட்டால் ஏற்கனவே அவருடைய தெய்வத்தையே நம்ப ஆரம்பித்து விட்டார்.
1: Hello, are you there?
0: இருக்கீங்களா?
1: She has heard about the living God.
0: ஜீவனுள்ள தேவனை குறித்து கேள்விப்பட்டவள்.
1: She has heard about the military victories.
0: அவர்கள் பெற்ற ராணுவ வெற்றிகளை குறித்து கேட்டவள்.
1: She has heard about the wonderful provision from heaven.
0: தேவன் பரலோகத்திலிருந்து அற்புதமாய் பராமரித்தாரே அதை கேள்விப்பட்டவள்.
1: She has heard about how they walked in health and victory and prosperity.
0: எப்படி அவர்கள் ஆரோக்கியத்தோடு செழிப்போடு கூட நடந்தார்கள் என்று கேள்விப்பட்டாள்.
1: They heard about their abundance.
0: அவருடைய பரிபூரணத்தை குறித்து கேள்விப்பட்டார்கள்.
1: They heard about how their God is wonderful to them.
0: எப்படி அவருடைய தேவன் அதிசயமாய் அவர்களை நடத்துகிறார் என்று கேள்விப்பட்டார்கள்.
1: They have already believed in the living God.
0: ஆதாம் ஏற்கனவே ஜீவனுள்ள தேவனை விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டார்.
1: Is the world looking at you like that, my friend?
0: உலகம் இன்றைக்கு உங்களை அப்படியே பார்க்கிறதா நண்பர்களே?
1: Is the world looking at you?
0: உலகம் உங்களை அப்படி பார்க்குதா?
1: Are they looking at you saying, oh, here come the people of God?
0: உங்களை பார்க்கும்போது ஏதோ தேவ ஜனங்கள் வருகிறார்கள்.
1: Here comes a powerful man.
0: இங்கே வல்லமையுள்ளவர் வருகிறார்.
1: Here comes a man that's got it all together.
0: எல்லாவற்றையும் தனக்குள்ளே கொண்டிருக்கிறவர் வருகிறார்.
1: Here is a man that walks in victory.
0: வெற்றியிலே நடக்கிறவர் வருகிறார்.
1: Here is a man that lives in victory.
0: வெற்றியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் வருகிறார்.
1: Is that the way the world perceives you?
0: உலகம் உங்களை குறித்து அப்படிதான் பார்க்கிறதா?
1: That is the kind of believers we need today in the world.
0: அப்படிப்பட்ட விசுவாசிகள் இன்றைக்கு நமக்கு தேவை உலகத்திலே.
1: Not the people that depict weakness and inability.
0: பலவீனத்தை இயலாமையும் சித்தரிக்கிற மக்கள் அல்ல.
1: The people that show forth the glory of their God.
0: தம்முடைய தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய மக்கள்.
1: How do you show forth the
0: glory of God? தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவது.
1: Oh, it is not something that you put on, my friend.
0: ஏதோ இதை நீங்கள் போட்டு தரித்து கொள்வது அல்ல.
1: It is not something that you hang on your head and feet and all over your body.
0: தலையிலும் காலிலும் சரீரம் முழுவதும் மாட்டி வைத்துக் கொள்ளுகிற ஒன்று அல்ல இது.
1: You know, it's not a badge to hang on everywhere.
0: அது எல்லாத்துக்கும் குத்தி குத்தி இது badge கிடையாது.
1: People are not going to stop and read your badge.
0: மக்கள் உங்களை நிறுத்தி உங்க badge வாசிக்க போறது
1: கிடையாது. That is not what this is about.
0: இது அதை பற்றியது அல்ல.
1: How do you show forth his glory?
0: எப்படி அவருடைய மகிமையை நீங்கள் காண்பிக்க போகிறீர்கள்?
1: You must stay close to that glory.
0: அந்த மகிமைக்கு மிக அருகிலே நீங்கள் வாசம் பண்ண வேண்டும்.
1: You must live in that glory.
0: அந்த மகிமையிலே நீங்கள் வாழ வேண்டும்.
1: You must live in his very presence.
0: அவருடைய சமூகத்திலே நீங்கள் வாழ
1: வேண்டும். You must enjoy intimacy with the living God.
0: ஜீவனுள்ள தேவனோடு நெருக்கத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும்.
1: Out of that intimacy you must flow.
0: அந்த நெருக்கத்திலிருந்து அது புறப்பட்டு வர
1: வேண்டும். The joy of the Holy Ghost.
0: பரிசுத்த ஆவியின் சந்தோஷம்.
1: The peace that passeth all understanding.
0: எல்லாவற்றிற்கும் மேலான சமாதானம்.
1: Oh, that must fill your heart and your mind.
0: அது உங்கள் இருதயங்களையும் மனதையும் நிரப்ப வேண்டும்.
1: This must come out everything that you do.
0: நீங்கள் செய்கிற அனைத்திலும் இது வெளியே வர வேண்டும்.
1: In everything that you put your hand to do, the blessing of the Lord must be seen.
0: நீங்கள் கையிட்டு செய்கிற அனைத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் காணப்பட வேண்டும்.
1: Amen.
0: Amen.
1: How does it happen?
0: அது எப்படி நடக்கும்?
1: Not going giving up everything and wearing a kavi.
0: எல்லாதையும் விட்டுட்டு ஒரு காவியை மாட்டிக்கிறது நடக்காது.
1: No.
0: கிடையாது.
1: Get with God.
0: தேவனுக்கு நெருக்கமா இருங்க.
1: Get close with God.
0: தேவனுக்கு நெருக்கமா இருங்க.
1: Get to know God.
0: தேவனை அறிந்து கொள்ளுங்க.
1: His intimacy with the king makes you start looking more like the king's king.
0: ராஜாவோடு நெருக்கமா இருந்தால் தான் உங்களே அதிகமா ராஜாவை போல ஆக்குகிறது.
1: Amen.
0: Amen.
1: Are you there?
0: இருக்கீங்களா?
1: Lift up your hands and say.
0: கரங்களை உயர்த்தி சொல்லுங்க.
1: We are kings and priests.
0: நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம்.
1: We are kings and priests.
0: நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா
1: இருக்கிறோம். Oh, my dear friend, we are kings and priests.
0: அருமை நண்பர்களே, நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம்.
1: So the Christian life is not some clothing that you put on or take off. It has nothing to do with that.
0: கிறிஸ்தவ வாழ்க்கைல நாம் மாற்ற துணி எடுக்கிற துணி இதெல்லாம் கிடையாது.
1: I've heard that all my life and I'm sick and tired of that.
0: வாணல்லாம் இதையே கேட்டு சலிச்சு போயிட்டேன்.
1: You know, I rebelled against that.
0: அதுக்கு விரோதமா தான் கலகமே பண்ணேன்.
1: I don't like that.
0: எனக்கு அது பிடிக்கல.
1: Christian life is not that.
0: கிறிஸ்துவ வாழ்க்கை அதல்ல.
1: Christian life is about intimacy with our God.
0: கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நம்முடைய தேவனோடு நாம் கொண்டிருக்கிற நெருக்கம்.
1: Christian life is not going to church.
0: கிறிஸ்துவ வாழ்க்கைனு சொன்னா கோயிலுக்கு போறது கிடையாது.
1: It is not going to pilgrim places of pilgrimage.
0: அல்லது புனித ஸ்தலங்களுக்கு போவது கிடையாது.
1: Christian life is not doing some ceremonies and rituals.
0: கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சில சடங்குகள் சம்பிரதாயங்களை செய்கிறது கிடையாது.
1: Even though we do there so such things.
0: அப்படிப்பட்ட சில காரியங்களை நாம் செய்கிறோம்.
1: We have a marriage ceremony for example.
0: உதாரணத்துக்கு திருமண சடங்கு இருக்கு.
1: Or we have the ritual of communion.
0: அல்லது இந்த திருவிருந்து என்ன ஒரு சடங்கு இருக்கு.
1: See, we do certain things.
0: சில காரியங்களை நாம் செய்கிறோம்.
1: But all with a great meaning.
0: ஆனா இது எல்லாவற்றிலும் பெரிய அர்த்தம் அடங்கி இருக்கு.
1: Not a life of rituals and ceremonies.
0: கிறிஸ்தவ வாழ்க்கை வெறும் சடங்கு சம்பிரதாயங்கள் கிடையாது.
1: Going to church and coming.
0: அதுசமா கோயிலுக்கு போணுமா வந்தோமா அது கிடையாது.
1: Not just giving money to the church.
0: அல்லது சபைக்கு காசு கொடுத்தோமா.
1: It is not just singing some song.
0: அல்லது சில பாடல்களை பாடினோமா.
1: It is not just carrying a membership.
0: அல்லது ஒரு மெம்பரா இருக்கோமா.
1: Christian life is knowing the living God.
0: கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஜீவனுள்ள தேவனை அறிந்திருப்பது.
1: Our God is a living God.
0: நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன்.
1: We were created for him.
0: அவருக்காகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம்.
1: And to live with him and to know him intimately is the purpose of this life.
0: அவரோடு கூட வாழ்வது அவரை மிக நெருக்கமாய் அறிவதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமே.
1: Now this is what the blood of Jesus does.
0: இதேதான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் செய்கிறது.
1: It brings an intimacy which otherwise would not be there.
0: அது ஒரு நெருக்கத்தை நமக்கு கொடுக்கிறது. அது இல்லாமல அந்த நெருக்கம் நமக்கு வராது.
1: Amen.
0: Amen.
1: Out of that intimacy, the spiritual strength and power and positive attitude and victory, everything flows out of that intimacy.
0: அந்த நெருக்கத்திலிருந்து தான் ஆவிக்குரிய வல்லமை, பெலன், முற்போக்கான காரியங்கள் அனைத்துமே புறப்பட்டு வருகிறது.
1: Christian life is not about, you know, every time you want something going and getting prayed for that.
0: கிறிஸ்தவ வாழ்க்கை சொன்னா ஒவ்வொரு முறையும் தேவை வரும்போது யாருகிட்டே போய் ஜெபம் பண்ணிக்கிறது கிடையாது.
1: No, see, we can do that. We do that.
0: பாருங்க, நாம அப்படி செய்றோம், செய்யலாம்.
1: You know, but the thing is that that's not Christian life. You know, you just you find solace in some person, you know, say, well, if anything happens to me, I'll go to him, he'll pray for me, I'll be all
0: ana kristo vaagan sonna enna edana aachina avargitta poranga avargitta pona da aaradhal irukum apdiye vaalvadhu kediyadhu.
1: Christian life is not about that.
0: Kristo vaalkai enna adhu illa.
1: It is about knowing God,
0: devanai arivadhu dhaan,
1: living out of that intimacy.
0: Piraga andha nerukkathilirundhu nammudaiya vaalkai na vaalvadhu.
1: What is Christian ministry?
0: Kristo ooliyam endral enna?
1: What is the ministry that I do or any other minister does?
0: Naan seigira ooliyam endral enna? Mattra ooliyakkaral seigira ooliyam endral enna?
1: It is not a ministry where we just do certain things because we have learned certain things.
0: ஊழியம் என்று சொன்னா ஏதோ சில காரியங்களை கற்றுக்கொண்டதனால போய் செய்யிறது கிடையாது.
1: One of the greatest thing that the minister has to learn is intimacy with God.
0: ஊழியக்காரன் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய காரியமே கர்த்தருக்கு மிக நெருக்கமா இருப்பதுதான்.
1: We cannot just preach out of something that we have learned. We have to preach out of an intimate knowledge of God.
0: நாங்கள் ஏதோ கற்றுக்கொண்டிருந்து உங்களுக்கு போதிக்க முடியாது. மாறாக தேவனுக்கு மிக நெருக்கமா இருக்கிறோமே அதிலிருந்து தான் போதிக்க முடியும்.
1: The things that we learn teaches us about God.
0: நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் தேவனை குறித்து எங்களுக்கு போதிக்கிறது.
1: It makes us intimate with God.
0: தேவனோடு கூட நெருக்கமா இருக்கும்படி செய்கிறது.
1: Then out of that intimacy we minister.
0: பிறகு அந்த நெருக்கத்திலிருந்து நாங்கள் ஊழியம் செய்கிறோம்.
1: You see, it is all flowing out of that intimate relationship.
0: வாழ்க்கை எல்லாமே தேவனுக்கு மிக நெருக்கமா இருக்கிறோமே அதிலிருந்து புறப்பட்டு வருவது.
1: You see, this is something that we need to understand.
0: இந்த ஒரு காரியத்தை நாம் புரிந்துகொள்ள வேண்டும்.
1: You see, we are called to serve the living God.
0: ஜீவனுள்ள தேவனை சேவிக்கும்படியாக ஊழியம் செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
1: How are you going to live for God?
0: எப்படி தேவனுக்காக நீங்கள் வாழ போகிறீர்கள்?
1: You're going to live for God only when you first get intimate with him.
0: தேவனோடு கூட மிக நெருக்கமா இருந்தால்தான் அவருக்காக வாழ முடியும்.
1: That is when Christian life begins.
0: அங்கதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கிறது.
1: That is where the power is.
0: அங்கதான் வல்லமை இருக்கிறது.
1: That is where everything is.
0: எல்லாமே அங்கதான் இருக்கிறது.
1: The way you are going to live your spiritual life depends upon that intimacy.
0: உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை நீங்கள் எவ்வாறு வாழ போகிறீர்கள் என்பது அந்த நெருக்கத்தை பொறுத்து தான் இருக்கு.
1: And that intimacy depends upon the precious blood.
0: அந்த நெருக்கம் விலையேறப்பட்ட ரத்தத்தை சார்ந்து இருக்கிறது.
1: Now when you are intimate,
0: நீங்கள் நெருக்கமாக இருக்கும்போது
1: with God,
0: தேவனோடு கூட,
1: and know your God,
0: உங்கள் தேவனை நன்றாக அறிந்து,
1: and walk with him,
0: அவரோடு கூட நடக்கும்போது,
1: and have his attitude,
0: அவருடைய மனப்பான்மை கொண்டிருக்கும்போது,
1: Paul says let this mind be in you.
0: பவுல் சொல்கிறார் கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்க
1: கடவுள். Which was in Christ Jesus.
0: கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருந்த சிந்தை.
1: You see, you become more and more like him.
0: நீங்கள் அதிகமாய் அவரை போல மாறுகிறீர்கள்.
1: Paul says in 2 Corinthians 3:18 that as we behold this mirror, we are changed into the very image that we are beholding. In this mirror we behold the inner glory of God, the glory of God who lives in us.
0: இந்த கண்ணாடியிலே தானே நமக்குள்ளே வாழ்கிற தேவனுடைய மகிமையை நாம் காண்கிறோம்.
1: The more we behold,
0: நாம் அதிகமாக பார்க்க பார்க்க,
1: the more we are changed into that glory.
0: நாம் அந்த மகிமை கேட்டபடி அதிகமாக மாறுகிறோம்.
1: So that is what intimacy brings.
0: அது நெருக்கம் அதை தான் கொண்டு வருகிறது.
1: And then as a result of that,
0: அதன் விளைவாக,
1: you begin to procure the blessing for others.
0: நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறீர்கள்.
1: Amen.
0: Amen.
1: You are not there to just get blessed.
0: நீங்க மட்டும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படி நீங்கள் இல்ல.
1: Not me and my four.
0: நானோ என் குடும்பம் மட்டும் கிடையாது.
1: No.
0: கிடையாது.
1: You are there to get intimate with God and to know him so that you may be a blessing to others.
0: தேவனை அறிந்து அவரோடு கூட எதற்காய் நெருக்கமா இருக்கீர்கள் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது.
1: In what way can you be a blessing to others?
0: எந்த விதத்திலே மற்றவர்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியும்?
1: One, you become a blessing to others by intercession.
0: முதலாவது மற்றவர்களுக்கு பரிந்து பேசுவதன் மூலம் நீங்க அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம்.
1: See, intercession is not just some mechanical thing, a prayer that you just do.
0: பரிந்து பேசுவது என்பது ஏதோ ஒரு யந்திரத்தன்மையா நீங்க மக்களுக்காக ஏதோ செய்யற ஜெபம் இல்ல.
1: No, it's intercession is not like, you know, I'm going to pray 1, 2, 3, 4 for this, you know.
0: பரிந்து பேசுற ஜெபம்னா 1, 2, 3, 4 இருக்குது எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணனும் அப்படி
1: கிடையாது. Intercession first of all demands that you be in a intimate relationship with God.
0: இந்த பரிந்து பேசுவதற்கு முதலாவது தேவைய நிபந்தனையே நீங்கள் தேவனுக்கு நெருக்கமா இருக்க வேண்டும்.
1: The prayer for the weak and the needy and the sick and the suffering and the persecuted are flowing out of a heart that is intimate with God.
0: பாடுபடுகிற தேவையுள்ள மக்கள், உபத்திரவப்படுகிற மக்கள், மற்ற எல்லா மக்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமே, அந்த ஜெபம் தேவனோடு கூட நெருக்கமா இருக்கிறோமே, அதிலிருந்து புறப்பட்டு வர வேண்டும்.
1: Intercession never works well when you are not intimate with God.
0: தேவனோடு கூட நீங்கள் நெருக்கமா இல்லை என்று சொன்னால் பரிந்து பேசுகிற ஜெபம் கிரியை செய்யவே செய்யாது.
1: You will never be fruitful in prayer without being intimate with God.
0: தேவனோடு கூட நெருக்கமா இல்லை என்று சொன்னால் பிறகு ஜெபத்தினால அதிக பலன் உண்டாகாது.
1: That is why Jesus said.
0: ஆகவே தான் இயேசு சொன்னார்,
1: If you abide in me.
0: நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால்.
1: Words abide in you.
0: பிறகு வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால்.
1: Ask what you will and it will be done unto you.
0: பிறகு நீங்கள் எதை கேட்டாலும் அது உங்களுக்கு செய்யப்படும்.
1: In this way you bear much fruit, he said.
0: இப்படியாக அதிக கனிகளை கொடுப்பீர்கள் என்றார்.
1: Now abide in me.
0: என்னிலே நிலைத்திருங்கள்.
1: How do you bear prayer fruit, prayer answers?
0: எப்படி ஜெபங்களுக்கு பதில்களை நாம் பெற்றுக்கொள்வது?
1: How do you get multiplied answers to prayer?
0: எப்படி ஜெபங்களுக்கு பலன்களை அதிகமதிகமாய் பெறுவது?
1: It is by intimacy with him.
0: தேவனோடு கூட நெருக்கமா இருப்பதன் மூலமாக.
1: Intercession flows out of intimacy.
0: தேவனோடு கூட நெருக்கமா இருக்கும்போதுதான் பரிந்து பேசுகிற ஜெபம் புறப்பட்டு வரும்.
1: The person who has intimacy with God,
0: தேவனுக்கு மிக நெருக்கமா இருக்கிற ஒருவர்,
1: when he prays,
0: அவர் ஜெபிக்கும்போது,
1: he is able to lay hold on the promises of God.
0: அவர் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சொந்தரித்துக் கொள்ள முடிகிறது. அவரால்
1: தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பற்றிக் கொள்கிறார். He just holds on to the promises of God.
0: தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பற்றிக் கொள்கிறார்.
1: He feels so close to it.
0: அதற்கு அவ்வளவு நெருக்கமா இருக்கிறது போல உணர்கிறார்.
1: He believes it.
0: அதை விசுவாசிக்கிறார்.
1: He believes that if God has said it, he will do it.
0: தேவன் சொன்னால் செய்வார் என்று விசுவாசிக்கிறார்.
1: He believes that God never lies.
0: தேவன் பொய் சொல்வது இல்லை என்று விசுவாசிக்கிறார்.
1: He knows his God.
0: தன்னுடைய தேவனை அவர் அறிந்திருக்கிறார்.
1: He knows the promises of God are always good.
0: தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எப்போதும் நிறைவேறும் என்பது அவருக்கு தெரியும்.
1: So this intimacy with God makes that person in intercession lays hold on the promises of God.
0: ஆகவே தேவனோடு உள்ள நெருக்கம்தான் பரிந்து பேசும்போது தேவனுடைய வாக்குத்தத்தங்களை ஒரு பற்றிக்கொள்ள உதவுகிறது.
1: Amen.
0: Amen.
1: When you're close with God,
0: தேவனுக்கு நெருக்கமா இருக்கும்போது,
1: you will always be grabbing the promises of God.
0: எப்பொழுதுமே தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் அப்படியே பறித்துக் கொள்வீர்கள்.
1: You will feel like they are yours.
0: எல்லாம் உங்களுடையது என்பது போல உணர்வீர்கள்.
1: For me,
0: அது எனக்காக தான்.
1: It's for these people that I'm praying for.
0: நான் ஜெபிக்கிறேனே இந்த மக்களுக்காக தான் அது.
1: It is for my situation.
0: அது என்னுடைய சூழ்நிலைக்காக தான்.
1: It is God's word for me.
0: இது தேவன் எனக்கு கொடுக்கும் வார்த்தை.
1: Let me claim it.
0: நான் இதை உரிமை பாராட்டட்டும்.
1: Let me stand on it.
0: நான் அதன் மீது நிற்கட்டும்.
1: Let me drive out the devil on the basis of this.
0: இதன் அடிப்படையில் பிசாசை நான் துரத்தட்டும்.
1: And they stand on it and they lay hold of it.
0: அவர்கள் அதை பற்றிக்கொண்டு அதன் மீதே நிற்கிறார்கள்.
1: You see, that is what this intimacy brings.
0: நெருக்கம் இதை தான் கொண்டு வருகிறது.
1: And that intimacy is brought by the blood of Jesus.
0: அந்த நெருக்கம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உண்டாக்கப்படுகிறது.
1: That is why it says that the blood was shed and it purges our conscience and then we serve our living God.
0: ஆகவே தான் சிந்தப்பட்ட இரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. அதன் பிறகு ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நாம்
1: Why does it say it like that?
0: ஏன் அப்படி சொல்லுகிறது?
1: The blood must be shed.
0: இரத்தம் சிந்தப்பட வேண்டும்.
1: The conscience must be cleared.
0: மனசாட்சி சுத்திகரிக்கப்பட வேண்டும்.
1: We must be put in an intimate relationship with God.
0: தேவனோடு கூட மிக நெருக்கமாய் நாம் இருக்க வேண்டும்.
1: Our Christian life and effectiveness and ministry flows out of that intimacy.
0: நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை, நம்முடைய ஊழியம், பிறகு நாம் எப்படி நல்ல விதத்தில் இருக்கிறோம், இதெல்லாமே அந்த நெருக்கத்திலிருந்து வரக்கூடியவை.
1: Praise God.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: We are changed by it.
0: நாம் அதனால மாற்றப்படுகிறோம்.
1: The blood brings us to God.
0: இரத்தம் தேவனோடு நம்மை கொண்டு வருகிறது.
1: The blood puts us in intimacy with God.
0: இரத்தம் தேவனோடு கூட நம்மை நெருக்கமாய் வைக்கிறது.
1: And as a result we begin to be changed.
0: அதன் விளைவாக நாம் மாற்றப்படுகிறோம்.
1: We walk like kings.
0: நாம் ராஜாக்களை போல வாழுகிறோம்.
1: We walk as priests.
0: ஆசாரியர்களை போல வாழுகிறோம்.
1: We are able to minister to others.
0: மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய முடிகிறது.
1: We are able to touch the life of others.
0: மற்ற மக்களுடைய வாழ்க்கையை நம்மால் தொட முடிகிறது.
1: It comes out of that knowing God.
0: தேவனை அறிந்து கொள்கிறோமே, அதன் விளைவாக இதெல்லாம் உண்டாகிறது.
1: Amen.
0: Amen.
1: Praise God.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Oh, thank God for the blood of Jesus.
0: Oh, இயேசுவின் இரத்தத்துக்காய் தேவனை ஸ்தோத்திரியுங்கள்.
1: Without the blood of Jesus, I can never imagine an intimacy with God.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இல்லாமல் தேவனுக்கு நெருக்கமாய் வர முடியும் என்று நான் நினைத்து கூட பார்க்க முடியாது.
1: When that intimacy comes.
0: அந்த நெருக்கம் வரும்போது.
1: Nothing can break that.
0: எதுவுமே அதை உடைக்க முடியாது.
1: No situation can break
0: எந்த சூழ்நிலையும் அதை உடைக்க முடியாது.
1: No problem can break
0: எந்த பிரச்சனையும் அதை உடைக்க முடியாது.
1: No difficulty break
0: எந்த கஷ்டமும் அதை உடைக்க முடியாது.
1: Nothing can break that.
0: எதுவும் அதை உடைக்க முடியாது.
1: When that intimacy comes.
0: அந்த நெருக்கம் உண்டாகும்போது,
1: you know your God and you begin to do great exploits.
0: தேவனை அறிந்து அதற்கேற்றபடி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீர்கள்.
1: That is what we are called for, my friend.
0: அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நண்பர்களே.
1: The blood is to bring you near.
0: இரத்தம் அருகிலே உங்களை கொண்டு வருவதற்கு.
1: The blood is to make you dear to God.
0: தேவனுக்கு உங்களை அருமையானவளாக மாற்றுவதற்காக தான்
1: இரத்தம். The blood was shed to seal your fellowship and relationship with God.
0: தேவனோடு உள்ள உங்களுடைய உறவை, ஐக்கியத்தை முத்திரையிடுவதற்காக தான் இரத்தமே.
1: The blood was shed to remove everything that hindered it.
0: அதை தடை செய்த எல்லாவற்றையும் அகற்றுவதற்காக தான் இரத்தம் சிந்தப்பட்டது.
1: The blood was shed to remove everything that stood in the way of that closeness with God.
0: தேவனோடு கூட நெருக்கமாய் வர முடியாதபடிக்கு தடுத்ததே அதையெல்லாம் அகற்றுவதற்காக தான் இரத்தம் சிந்தப்பட்டது.
1: The blood was shed so that you can come to God and know God and serve God.
0: தேவனை நீங்கள் வரவும் தேவனை அறிந்து கொண்டவரை சேவிக்கவும் தான் இரத்தம் சிந்தப்பட்டது.
1: It was shed so that you can become strong.
0: நாம் பலவான்களாய் மாறும்படியாக அது சிந்தப்பட்டது.
1: Strong by knowing God.
0: தேவனை அறிவதின் மூலமாய் பலவான்கள்.
1: And serving God.
0: பிறகு தேவனை சேவிக்கிறது.
1: Living for God.
0: தேவனுக்காக வாழ்வது.
1: And ministering to others.
0: பிறகு மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வது.
1: It flows out of that.
0: அது எல்லாமே இதிலிருந்து தான் புறப்பட்டு வருகிறது.
1: So the thing that you pay attention to is your intimacy with God.
0: ஆகவே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியதெல்லாம் தேவனோடு கூட நீங்கள் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பது.
1: That comes only through the knowledge of what the blood of Jesus
0: has done. அது எப்படி வருகிறது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று அறிந்து கொள்கிறோமே அந்த அறிவிலிருந்து வருகிறது.
1: Shall we all stand up together?
0: நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம்.
1: Let us all lift up our hands and confess this.
0: நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி இதை அறிக்கை செய்வோம்.
1: Everybody say this with me.
0: எல்லாரும் இதை சேர்ந்து என்னோடு
1: சொல்லுங்க. Lifting up your hands.
0: உங்கள் கரங்களை உயர்த்தி.
1: With all your voice.
0: உங்கள்
1: from the bottom of your heart.
0: உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி.
1: Everybody say.
0: எல்லாரும் சொல்லுங்க.
1: I thank God for the blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன்.
1: The blood that was shed for me.
0: எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம்.
1: On the cross of Calvary.
0: கல்வாரி சிலுவையிலே.
1: Purges my conscience.
0: என்னுடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது.
1: Brings me to God.
0: தேவனிடம் என்னை கொண்டு வருகிறது.
1: Puts me in fellowship with God.
0: தேவனோடு ஐக்கியம் கொள்ள வைக்கிறது.
1: To know God.
0: தேவனை அறிந்து கொள்ள செய்கிறது.
1: To love him.
0: தேவனை நேசிக்க.
1: To enjoy him.
0: அவரை அனுபவிக்க.
1: To appreciate him.
0: அவரை பாராட்ட.
1: To rejoice in him.
0: அவரிலே களி கூற.
1: To have his peace.
0: அவருடைய சமாதானத்தை பெற்று
1: கொள்ள. To be changed like him.
0: அவரை போலவே மாறும்படியாக.
1: To be conformed to his very image.
0: அவருடைய சாயலுக்கு ஏற்றபடி மாற.
1: Intimacy.
0: நெருக்கம்.
1: Through the blood brings this.
0: இரத்தத்தின் மூலமாய் இதை கொண்டு வருகிறது.
1: And out of that,
0: அதிலிருந்து
1: my life becomes strong.
0: என்னுடைய வாழ்க்கை பலனடைகிறது.
1: I become mighty through God.
0: தேவன் மூலமாக நான் வல்லவனாய் மாறுகிறேன்.
1: I overcome obstacles.
0: நான் தடைகளை மேற்கொள்ளுகிறேன்.
1: I win victories over the devil.
0: பிசாசின் மீது வெற்றி பெறுகிறேன்.
1: I am triumphant over circumstances.
0: சூழ்நிலைகள் மீது நான் ஜெயம் அடைகிறேன்.
1: I am joyful.
0: நான் சந்தோஷமா இருக்கிறேன்.
1: I am happy.
0: நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்.
1: I walk with the king.
0: நான் ராஜாவோடு நடக்கிறேன்.
1: I am a priest and a king.
0: நான் ஆசாரியனும் ராஜாவுமாய் இருக்கிறேன்.
1: I am blessed.
0: ஆசீர்வதிக்கப்பட்டவன்.
1: I have the abundance of God.
0: தேவனுடைய சம்பூரணம் எனக்கு உண்டு.
1: And the glory of God fills me.
0: தேவனுடைய மகிமை என்னை மூடுகிறது.
1: Praise God.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Lift up your hands and praise God.
0: கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்க.
1: Thank him for that.
0: அதற்காய் அவரை ஸ்தோத்திரியுங்க.
1: Thank him for what the blood has done.
0: இரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதற்காய் அவரை ஸ்தோத்திரியுங்க.
1: Oh the blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்.
1: For what the blood has done.
0: இரத்தம் என்ன செய்திருக்கிறது.
1: Oh the blood that never loses its power.
0: Oh தம்முடைய வல்லமை ஒரு நாளும் இழக்காத இரத்தம்.
1: Let it cleanse you tonight.
0: அது இன்றைக்கு உங்களை கழுவட்டும்.
1: If you're far away from God,
0: நீங்கள் தேவனை விட்டு தூரமா இருந்தா,
1: don't keep going far away.
0: தூர போய்கொண்டே இருக்க வேண்டாம்.
1: Come near my friend.
0: தேவனுக்கு அருகிலே வாருங்கள்.
1: Oh, let the blood cleanse you.
0: ஓ ரத்தம் உங்களை சுத்திகரிக்கட்டும்.
1: Let it make you whole.
0: அது உங்களை சுத்தமாக்கட்டும்.
1: Let it put you in intimacy with God.
0: தேவனோடு கூட உங்களை நெருக்கமாய் கொண்டு வரட்டும்.
1: Be made whole by the blood.
0: ரத்தத்தினாலே நீங்கள் சுகமாகுங்கள்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Praise you Jesus.
0: ஸ்தோத்திரிக்கிறங்க தாமே.
1: Thank you Father.
0: நன்றி பிதாவே.
1: Thank you Lord.
0: நன்றி ஆண்டவரே.
1: Thank you Jesus.
0: நன்றி இயேசுவே.
1: You see our whole Christian life depends on the shed blood.
0: பாருங்கள் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை சிந்தப்பட்ட அந்த ரத்தத்திலே தான் இருக்கிறது.
1: Through that we come.
0: அதன் மூலமாக நாம் வருகிறோம்.
1: Through that we are intimate.
0: அதன் மூலமாக நாம் நெருக்கமாக
1: இருக்கிறோம். Through that we flow in life.
0: அதன் மூலமாக தான் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எல்லாமே புறப்பட்டு வருகிறது.
1: Amen. Amen. Life flows out of that.
0: ஜீவன் அதிலிருந்து தான் புறப்பட்டு வருகிறது.
1: Oh, thank God for the blood.
0: ரத்தத்துக்காக தேவனை ஸ்தோத்திரம்.
1: Continue to meditate upon it.
0: தொடர்ந்து இதை தியானம் பண்ணி கொண்டிருங்க.
1: Next week I'm going to talk about how we live in the holy of holies through the blood.
0: அடுத்த வாரம் எப்படி ரத்தத்தின் மூலமாய் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் வாழ்கிறோம் என்று நான் பேச போறேன்.
1: Not entering.
0: வெறும் நுழைவது மட்டுமல்ல.
1: We have talked a lot about.
0: அத பத்தி நிறைய பேசிட்டோம்.
1: Living there.
0: அங்கேயே வாழ்வது.
1: Staying there.
0: அங்கேயே தங்கி இருப்பது.
1: That is our dwelling place.
0: அதுதான் நாம் வாசம் பண்ணுகிற இடம்.
1: Look forward to the next.
0: அடுத்த வாரம் எதிர்பார்க்கிறேன்.
1: Now let us pray.

குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தவரே, ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்புகின்ற தேவனே, இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் எந்த விதமான சுகவீனத்திலே பலவீனத்திலே இருந்தால் அவர்களுக்கு சுகத்தை தருவீராக, அவர்களை சுகப்படுத்துவீராக.

அதிசயங்களை செய்கிறவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். அற்புதங்களை செய்கின்றவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே,

செங்கடலை பிளந்தவரே, உம்முடைய ஜனங்களை நடத்தி சென்றவரே, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கு நன்றி ஆண்டவரே.

தூதர்கள் உண்ணும் உணவாலே எங்களை போஷித்தவரே, உம்மை போல யார் இருக்கிறார்கள் எங்களை நேசித்திட? உம்மை போல யார் இருக்கிறார்கள்

பெரும் தீமைகள் அகன்றோட, பொல்லா மாயைகள் மறைந்தோட உமது ஆவியின் அருள் காண வருகின்ற காலங்கள் உமதாகும்.

ஆண்டவரே, இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு தந்தீர், உம்முடைய நாமம் தலைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக.

ஆண்டவரே, எங்களை நாங்கள் உம்முடைய பாதத்திலே பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய வேலையை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய சுகத்தை ஆசீர்வதிப்பாராக.

வனாந்தரத்தில் இருக்கையில தாவீது பாடின சங்கீதம் தான் சங்கீதம் 63. இது ஒரு லவ் சாங். நம் நினைவெல்லாம் கனவெல்லாம் இயேசுவாக இருக்கட்டும்.

இந்த நாளில் நம்ம வந்து இன்னொரு அடிப்படை சத்தியம், சபை என்பது என்ன. ஏன்னா இந்த சபை வந்து எலெக்ஷனுக்கு ஜெபம் பண்ணலாமா இல்லை பண்ணக்கூடாதா அப்படின்னு சொன்னதுலேருந்து நிறைய பேருக்கு எங்களுக்கு இவ்வளோ காலமாக சபையினுடைய அடிப்படையே தெரியலையே அப்படிங்கிறது நிறைய பேர் சொன்னதுனால, முதல்ல சபைங்கிறது என்ன, எதற்காக சபை ஆண்டவர் கொண்டு வந்தார், இஸ்ரவேலுக்கும் சபைக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத வருகிற நாட்களில் பார்ப்போம். இன்றைக்கு முதலாவதாக சபை என்பதனுடைய ஒரு பரந்த கண்ணோட்டத்தில் என்னங்கிறத குறித்து பார்ப்போம். முதலாவது சபை அப்படிங்கிற வார்த்தை வந்து புதிய ஏற்பாட்டில் எக்லேசியா என்று சொல்லக்கூடிய, எக்லாயோ என்று சொல்லக்கூடிய ஒரு பதத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது தான் சபை. எக்லாயோ என்றால்னால் பிரித்து எடுத்து வைக்கப்பட்டவர்கள், தனித்து எடுத்து வைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதாக தான். முதலாவது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும், சபை என்பது கட்டிடம் அல்ல. ஹலோ, சபைங்கிறது கட்டிடமே அல்ல. பில்டிங் இல்லை, கத்தீட்ரல் இல்லை, அது இல்லை, எந்த கட்டடமும் கிடையாது. சபைன்னு குறிப்பிடுவது என்னன்னா, ஆண்டவரை விசுவாசித்து அவரை அறிக்கை செய்து அவருக்கென்று வாழுகிற மக்கள் கூடுவது தான் சபையே ஒழிய கட்டடம் கிடையாது. என்னன்றைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, சர்ச்சுக்கு போனீங்களா பிரதர், சர்ச்சுக்கு போனீங்களான்னா ஏதாவது ஒரு கட்டடத்துக்கு போனதைத்தான் நினைக்கிறாங்களே ஒழிய, நாங்கள் எல்லாம் கூடி வந்து ஆண்டவரை ஆராதித்தோம், நாங்கள் எல்லாம் கூடி வந்து ஆண்டவரோடு இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து ஐக்கியத்தில் இருந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு ஒரு நல்லபடியாக ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய காரியத்தில் போனோம்னு நினைக்கிறதே இல்லை. என்னென்னா மக்களுக்கு வந்து என்ன வந்துருச்சு, சபையினாலே ஒரு கட்டடம். அதனால தான் நிறைய பேர் என்னென்னா, இன்றைக்கி வந்து கிறிஸ்தவத்தில் நிறைய பேர் கிறிஸ்தவர்களாய் வாழாமல் போனதுக்கு ஒரு உரிய ஒரு காரணம் என்னென்னா, என்னமோ ஆண்டவர் சபைக்குள்ளே இருக்கிறாரு வெளியே இல்லைன்னு. எப்படி சபைக்குள்ளே வந்தா அல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் நல்லா இருக்கீங்களா, என்ன பிரதர் சிஸ்டர், சபை முடிஞ்ச உடனே கேட்க கேட்க பார்க்க ஒரே சத்தம் தான், ஏன் அங்கே வந்து வெளியே போனோடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்களா என்ன, கிடையாது. ஏன்னா நம்ம மக்கள் வந்து என்ன புரிஞ்சுக்கொள்றது இல்லைன்னா, என்னமோ நிறைய பேருக்கு என்னென்னா, நான் அந்த லூர்து மாதா கோயிலுக்கு போனால் தான் எனக்கு நடக்கும், நான் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போகணும், அப்புறம் திருப்பதி போகிறதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம், யோசிச்சு பாருங்கள். ஏன்னா ஆண்டவர் வந்து எங்கேயும் இருக்கிறாரு. அப்போ சபை என்று அழைக்கப்படுவது யார, நம்மளை, நம்ம தான் சபை. இதை ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 3:15-16 வசனங்களில் இந்த சபை என்பதை குறித்து சொல்லும்போது ஒரு தெளிவான ஒரு காரியம் சொல்கிறார். அது என்ன, அது ஜீவனுள்ள தேவனுடைய வீடு. எப்படி ஜீவனுள்ள தேவனுடைய வீடு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம், வாசிங்க 15-16 வசனம். தேவனுடைய வீட்டிலே அறியும்படிக்கு உனக்கு எழுதுகிறேன், அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபை. எது சபை என்பது என்ன, ஜீவனுள்ள தேவன் இருக்கிற வீட்டுக்கு பேர் தான் சபை. அது எங்கே வேணாலும் இருக்கலாம், அது உங்கள் வீடாகவும் இருக்கலாம், என் வீடாகவும் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், இந்த கட்டடமாகவும் இருக்கலாம், வேற கட்டடமாகவும் இருக்கலாம், கட்டடம் பிரச்சனையே கிடையாது, ஆளுங்க தான். ஏன்னா இந்த காரியத்தில் வருகிற நாட்களில் இதை குறித்து இன்னும் ஆழமாக சொல்லி கொடுக்குறேன். பட் முதல்ல மேலோட்டத்தில் நீங்கள் முதல்ல புரிஞ்சுங்க, மக்கள் கூடி வருவது, யார் கூடி வருவது, அடுத்த வசனம் வாசிச்சிருக்கீங்களே அப்படியே புரிஞ்சிடும். 16 சேர்த்து வாசிச்சிருங்க அப்படியே, அன்றியும் இல்லை 15 பின்பகுதி என்ன இருக்கு, அந்த வீடு என்னவா இருக்கு, எழுதுகிறேன், சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கு. எதுக்கு சபைனா, சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமும் அதுதான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு பில்லர் என்று சொல்லக்கூடிய ஒரு தூணு என்னன்னா சபைதான். அப்ப வசனம் நமக்குள்ள ஆழமாய் இருப்பதற்கு காரணம் என்னன்னா, சபை என்றாலே தேவனுடைய சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமே அதுதான்.
The filler and the foundation. அதுதான் அடிப்படை, அதுதான் எல்லாமே. இது யாருன்னா, இப்ப வாசிங்க 16 வசனம். அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே. என்னன்னா, இங்க ஒப்புக்கொள்ளுகிறபடியேன்னு தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. நம்ம எல்லாரும் ஒரே விதமாய் அறிக்கை செய்ததின் படி. ஒப்புக்கொள்றதுனா நம்ம ரெண்டு பேரும் ஒப்புரவாகிறதுல எல்லாரும் சேர்ந்து விசுவாசிச்சு அறிக்கை பண்ணுவதுதான் அந்த வார்த்தை ஹோமோ லோகோனியோங்கிற வார்த்தை. ஹோமோ எல்லாரும் ஒரே போல, லோகோ பேசக்கூடிய, எல்லாரும் ஒரே போல தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடியதான் அந்த ஒப்புக்கொள்வது என்று மொழிபெயர்த்திருக்கிறாங்க. என்ன எல்லாரும் சேர்ந்து ஒப்புக்கொள்றாங்க, எல்லாரும் அறிக்கை பண்றாங்க? கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதனால் காணப்பட்டார், புறஜாதியில பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார், மகிமையில ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். இதுதான் சத்தியம். இயேசு கிறிஸ்து தேவன் மாம்சத்தில் வந்தாரு, நமக்காக மரித்தாரு, நீதிமான் என்று எண்ணப்பட்டார், அவர் மூலமா நமக்கு மீட்பு வந்தது, அவர் மகிமையில ஏற்றுக்கொள்ளப்பட்டார், அவர் வரப்போகிறார் என்று சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லக்கூடியவங்க எல்லாம் கூடி வர்றதுக்கு பேர் தான் சபை. அப்ப என்னன்னா, சபை என்பது நம்ம கூடி வரும்போது என்னன்னா, நம்ம வந்து தேவனுடைய சத்தியத்தை கேட்கிறோம், அந்த சத்தியத்தை நாம் விசுவாசிக்கிறோம். அது மாத்திரமில்ல, அந்த சத்தியத்தை நம்ம வந்து அறிந்து கொண்டு விசுவாசிக்கிறது மாத்திரமில்ல, அந்த வார்த்தையை நாம் அப்படியே கை கொள்ளுகிறோம். அது மாத்திரமில்ல, அந்த வார்த்தையை நாம் போதிக்கிறவர்களாய் மாறுகிறோம். இதுதான் ஒரு சபை, கூடி வரக்கூடிய ஒரு சபையினுடைய ஒரு காரியம். இதைத்தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரத்தில் 1வது வசனத்தில் தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ள சபையை குறித்து எழுதும்போது ஒரு சபைன்னு சொல்கிறார். அப்போ என்னென்னா, 1வது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, சபை என்பது என்னென்னா, எல்லா கிறிஸ்தவர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகர் என்று அறிக்கை செய்து விசுவாசித்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கூடி வருகிற ஒரு கூட்டத்துக்கு பேர் தான் சபை. அது இங்கே உள்ள சபையாகவும் இருக்கலாம், உலகளாவிய ஒரு சபையும் ஒன்று தான். நம்ம எல்லாருமே ஒரே சபை தான், வேறு சபை கிடையாது. ஏன்னா நிறைய பேர் இந்த வழக்கத்தில் சொன்னால், நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க? நான் பாஸ்டர் இந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு போகிறேன். எந்த பாஸ்டரும் உங்களுக்காக சாகலை. இயேசு கிறிஸ்தனுடைய சபை. அதனால தான் நம்ம சர்ச்சுக்கு பேர் என்ன? உலக தமிழ் கிறிஸ்தவர்கள் ஐக்கியம், கிறிஸ்தவர்கள் கூடி வரக்கூடிய ஒரு ஐக்கியம். இது வந்து யாருக்கு சொந்தம் இல்லை, இது யாருக்கு சொந்தம்? கிறிஸ்துவுக்கு சொந்தம். அப்போ நம்ம கூடி வருவது, கிறிஸ்தவர்களாய் கூடி வந்து சேருவதற்கு பேர் தான் சபையை ஒழிய கட்டடம் அல்ல. சரியா? இதுதான் சபை. இந்த சபை என்ன, எப்படிப்பட்டது என்று பார்ப்பதற்கு நீங்கள் வேத வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சபையை குறித்து நிறையா ஒரு உபமானங்களாக, மெட்டஃபர் என்று சொல்லக்கூடியதாக ஒரு சில படங்களாக நிறைய சொல்லப்படுது. நிறைய நீங்கள் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி, கூடி வரக்கூடிய சபையை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்படுது, ஒரு பதம் சொல்லப்படுது. அது ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு அடையாளம் ஒரு படத்தோடு சொல்லப்படுது. 1வது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பம், சபை என்பது ஒரு குடும்பம். அதில் பிதாவாகிய தேவன் வந்து ஒரு குடும்பத்தினுடைய தலைவர், நம்மெல்லாம் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியதாக ஒரு படமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சபை என்பது என்ன? ஒரு குடும்பம். அதில் பிதாவாகிய தேவன் வந்து அதில் வந்து தகப்பனாக இருக்கார், நம்மெல்லாம் அதனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியதாக. 2வது பார்த்தீங்கன்னா, ஒரு மணவாட்டி, சபை என்பது ஒரு மணவாட்டி. அப்போ மணமகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்மெல்லாம் அவருக்கு நிச்சயிக்கப்பட்ட, ஒப்பு கொடுக்கப்பட்ட, அவருக்குள்ள ஒரு கற்புள்ள கன்னிகைகளாய் நாம் அவருடைய மணவாட்டிகளாய் இருக்கிறோம். அதுதான் சபை என்று சொல்லக்கூடியதாக. 3வது பார்த்தீங்கன்னா, ஒரு திராட்சை கொடி என்று சொல்லக்கூடியதாய், செடி கிறிஸ்து, நாம் அதில் உள்ள கொடிகள் என்று சொல்லக்கூடியதா சபையை குறித்து ஒன்று ஒரு உபமானமாக இருக்குது. இன்னொன்று என்ன? ராஜ்யம். இது வந்து ஒரு பரலோக ராஜ்யம். இந்த ராஜ்யத்தை ஆளக்கூடிய ராஜா யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ராஜாவாக இருக்கிறார், நம்மெல்லாம் அந்த நாட்டினுடைய குடியுரிமை பெற்றவர்களாய் நம்ம அதனுடைய சப்ஜெக்ட்ஸாக இருக்கோம் என்று சொல்லக்கூடியதாக. அடுத்து இன்னொன்று என்ன?
ஒரு என்டர்பிரைஸ், ஒரு ஒரு தொழில் செய்வது போல உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு வந்து அவர் யார், அவர் தான் ஓனர், அவர் தான் மாஸ்டராக இருக்கிறாரு. நம்மெல்லாம் அவர் கீழே வேலை பார்க்குற வேலைக்காரர்களும் அவருடைய அடிமைகளுமாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஓமானத்தை நம்ம வேதவசனத்தில் பார்க்க முடியும். அடுத்து ஆலயம். இப்போ நம்ம தான் அந்த ஆலயம், ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. இப்போ நீங்களும் நானும் ஆலயமாக மாறிவிட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்து, ஒரு ஒரு படமும் இருக்குது. இன்னொன்று வந்து மந்தை. நம்மை மேய்க்கிற பிரதான பெரிய மேய்ப்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்மெல்லாம் அவருடைய மந்தைகள். இப்படி நிறைய படங்களாக, காட்சிகளாக சபையை குறிச்சிருக்கு. ஆனால் ஒரே ஒரு காரியம் மட்டும் புதிய ஏற்பாட்டில் வித்தியாசமாக இருக்குது. நல்லா கவனிங்க, இதுவரைக்கும் நான் சொன்ன எல்லாமே பழைய ஏற்பாட்டிலையும் இருக்குது, புதிய உடன்படிக்கையிலும் இருக்குது, பழசுலையும் இருக்குது, புதுசுலையும் இருக்குது. ஆனால் ஒரு காரியம் மட்டும் என்ன இருக்குன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் என்று சொல்வது புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளணும். அதாவது ஒரு மக்கள் கூடி வந்து சேருவது, இன்றைக்கி வர்ஷிப் நடத்தும்போது செல்வம் பிரதர் அழகாக சொன்னார், என்ன எனக்கென்று ஒரு ஜனத்தை ஏற்படுத்தினேன், அவங்க வாய்களில் நான் துதியை போட்டிருப்பேன். அது பழைய ஏற்பாட்டிலையும் ஒரு கூட்டம் கூடி வருவதை சபை என்று சொல்லக்கூடியதான் நம்ம பார்க்குறோம். ஆனால் புதிய உடன்படிக்கையில் அதை சொல்லும்போது மட்டும் என்ன சொல்கிறாருன்னா, சபையாகிய சரீரம். அது யாரோட சரீரம்? கிறிஸ்துவுடைய சரீரம், பாடி ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் சபைக்கு உண்டு, வேற எங்கேயும் கிடையாது. அப்போ இதனுடைய ஒரு தனித்தன்மையை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4:32 சொல்லும்போது அங்கே சொல்லக்கூடிய காரியம் பாருங்க, 12:12 பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமான சபையானது. அப்ப சபை என்பது என்னன்னா, புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவினுடைய சரீரம். எப்படி? கிறிஸ்துவினுடைய சரீரம். இது திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கலாம். கொலோசேயருக்கு எழுதும்போது, கொலோசே பட்டணத்தில் உள்ள சபைக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேயர் 1:18 சொல்லக்கூடிய காரியம் பாருங்க, சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த சபை என்பது கிறிஸ்துவினுடைய சரீரம் என்று சொல்லக்கூடியதா? இது எபேசியரில் வந்து பார்த்தீங்கன்னா 5:22-30 ஒரு குடும்பத்தை குறித்து சொல்லக்கூடிய காரியம் இருக்குது. 22 எப்படி ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்கணும், கணவன் மனைவி பிள்ளைகள் இதெல்லாமே வரிசையாக ஒரு ஒரு காரியமாக சொல்கிறாரு. அது என்னென்னா, கிறிஸ்துவையும் சபையும் குறித்து சொல்லக்கூடிய காரியம் சொல்கிறாரு. அதில் எபேசியர் 5:30 வாசிங்களே முதல்ல, அதுக்கப்புறம் நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோங்கிறார். 32 வாசிங்க, பெரியது கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ 23 வாசிங்க, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார், சரீரம் அவர் தலையா இருக்கிறாரு. அதுல 29 வாசிங்க, எபேசியர் 5:18 நல்லா கவனிங்க, தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. நீங்க யாராவது உங்க சரீரத்தை வெறுக்கிறீங்களா? இல்ல. இப்ப நீங்க சாப்பிட்டுட்டு வரல, இப்ப வீட்டுக்கு போய் சாப்பிடலன்னா ஒரு சிலருக்கு என்ன சொல்லுவாங்க, எனக்கு தலை வேதனை அப்படி இருக்குது பிரதர், பசிச்சிருச்சுன்னா எனக்கு தலை வேதனை வந்துடும், இது வந்துடும், ரொம்ப நேரம் நிற்க வச்சுட்டீங்க வர்ஷிப்பில், ரொம்ப நேரம் உட்கார வச்சுட்டீங்க, எல்லாம் என்ன, நம்ம சரீரத்தை நம்ம பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபடுறோம், எத்தனை சட்டை வாங்குகிறோம், எத்தனை துணி வாங்குகிறோம், எத்தனை கிரீமு, என்னென்னமோ, எவ்வளவு காரியம். யார் வந்து தன்னுடைய சரீரத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. எப்படியா? அதுபோல கர்த்தர் என்ன பண்ணுறாராம், சபையை போஷிக்கிறார். அப்போ என்னன்னா, இது வந்து அவருடைய சரீரம், இது கிறிஸ்துவனுடைய சரீரம் என்று சொல்லக்கூடிய ஒரு சபை தான். இதை நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும்.
அப்போ சபை என்பது நம்ம கூடி வர்றது, நம்ம எல்லாம் ஒரு அவயவம், நம்ம எல்லாம் கூடி வந்தால் அதுக்கு பேர் கிறிஸ்துவனுடைய சரீரம். இந்த சரீரத்தை வந்து நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ளணும். நிறைய நேரங்களில் நம்ம இந்த வேத வசனத்தை வாசிப்போம், ஆனால் நான் சரியாக புரிஞ்சு கொள்றதில்ல. நீங்கள் அப்போஸ்தலன் நடவடிக்கை 8வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், சவுல் வந்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவங்க கொலை செய்கிற காரியத்தை பார்க்குறோம். 7வது அதிகாரம் கடைசி 2 வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்தேவானை வந்து கல்லெறிஞ்சு கொலை செய்கிறவங்க துணிகளை பார்த்து கொண்டு இருக்கிறாரு. அதற்கு பின்பாக யாரெல்லாம் கிறிஸ்தவன் சொல்கிறானோ அவரெல்லாம் துன்புறுத்த போகிறாரு. 9வது அதிகாரம் முதல் 2 வசனங்களில் பார்க்குறோம், அவர் என்ன பண்ணுறாரு, தமஸ்குக்கு போகிறாரு, பிரதான ஆசாரியர்கிட்டருந்து கடிதம் வாங்கிட்டார், போய் அங்கே உள்ளவங்கள கொடுமைப்படுத்த போகிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்தவரை பார்த்து, சவுலே சவுலே நீ ஏன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறாய், அல்லேலூயா நல்லா முழிச்சிருக்கீங்க, அப்படி கேட்கல, என்ன கேட்டார், நீயே என்னைய துன்புறுத்துற, நல்லா கவனிங்க. ஏன்னா ஒரு கிறிஸ்தவனை துன்புறுத்துனா அது கிறிஸ்துவை துன்புறுத்துவது, ஏன்னா அது அவருடைய சரீரம். இந்த ஞானம் நமக்கு வேணும், ஏன்னா இந்த சரீரம் என்பது அவருக்கு சொந்தமானது, அதற்கு அவர் தான் தலை. இன்றைக்கு நிறைய சபைக்கு நிறைய சரீரத்துக்கு தலை இல்லாமல் இருக்கிறது தான் பிரச்சனை. ஹலோ, ஆமாம், கிறிஸ்து ஒரு பிரதானமாக உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய சபையினுடைய காரியங்கள் எல்லாத்துலேயும் கிறிஸ்து தலையாக இருக்கிறாரா, நல்லா சிந்திச்சு பாருங்க. அதாவது சபை என்பது கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும், கிறிஸ்துவை ஆராதிக்க வேண்டும், கிறிஸ்துவுக்கு என்று வாழ வேண்டும், எது எடுத்தாலும் கிறிஸ்துவாக இருக்கணும், கிறிஸ்துவத்தான் பிரதானப்படுத்தணும், கிறிஸ்துவா தான் இருக்கணும். அப்போ அவர் தான் தலைன்னா, தலைக்கு மரியாதை கொடுக்காலன்னா அது சபையா, சிந்திக்கணும். என்ன ஒரு சபை, ஒரு சரீரத்துக்கு தலை இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன, நீங்களே பார்த்துக்கோங்க. அப்போ என்னன்னா, கிறிஸ்து தலையா அவசியமாக இருக்க வேண்டும், கிறிஸ்து தான் தலையாக இருக்கணும். நீங்கள் எபேசியர் 1வது அதிகாரத்தில் கடைசி 2 வசனங்கள் 22-23 வாசிங்க, கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு எல்லாத்துக்கு மேல தலையா தந்தருளினார். ஆண்டவர் எல்லாத்துக்கும் மேலான தலையாக அவரை வச்சு, சபைக்கு வச்சு, அந்த சபைக்கு சகல அதிகாரங்களையும் கொடுத்து, எல்லா அதிகாரங்களும் எல்லா துறைத்தனங்களும் வறுமையிலையும் சரி இம்மையிலையும் சரி எல்லாவற்றையும் அவருடைய பாதப்படிக்கு போட்டார். அந்த பாதம் யாருடையது, சபை, அதற்கு தலைவர் அவர். அப்போ ஒரு சபை என்பது கிறிஸ்துவினுடைய சரீரம், அதற்கு தலை வந்து கிறிஸ்து. அப்போ நீங்கள் வந்து ஒரு சபை என்று சொல்லி சொன்னால், ஒரு ஜனங்கள் கூடி வந்தால் அந்த கூடி வருகையில் அந்த சபையில் வந்து தலைவர் யார் இருக்கணும், கிறிஸ்துவாக இருக்கணும், வேற யாரும் இருக்கக்கூடாது. கிறிஸ்து தான் ஒரு பிரதான தலைவராக இருந்து, கிறிஸ்து சொல்கிற பிரகாரம் நடந்து, கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதா தான் ஒரு சபை இருக்கணும். அந்த தலை சொல்கிறது போல தான் கேட்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை தள்ளி வச்சிட்டோம். நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள், உங்கள் சபைக்கு யார் தலைவர், நம்ம என்னன்னா சமுதாயத்தை வழி நடத்துவதை விட்டு விட்டு, நல்லா கவனிங்க, கிறிஸ்தவம் சமுதாயத்தை வழி நடத்துவதை விட்டு விட்டு சமுதாயத்தை பின்பற்றுகிறதாய் மாறிவிட்டது. சினிமாலையும் அரசியல்லையும் கட் அவுட் வச்சான், இப்போ சர்ச்சுக்குள்ளேயும் வைக்கிறான், இப்போ சர்ச்சுக்கு வெளியேயும் வைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம சமுதாயத்துக்கு பிரித்து எடுத்து வைக்கப்பட்ட மக்கள்னா நம்ம உலகத்தார் போலையா வாழணும், கிடையாது. அதுக்காக நம்ம தலையில நடக்கிறவங்க இல்லை, நம்மளுடைய நடவடிக்கைகள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா இருக்க வேண்டும், கிறிஸ்துவனுடைய வழிநடத்துதலின் இருக்க வேண்டும்.
அது இல்லாதனால தான் இன்றைக்கு சபை சரீரத்துக்கு வந்து தலைக்கும் சரீரத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கு. இப்போ நல்லா ஒரு நிமிஷம் சிந்திங்க, என் தலை சொல்லக்கூடிய கமாண்டை கேட்டு தான் என் கை தூக்குது இது தூக்குது. இப்போ நிறைய சபைக்கு கையும் காலும் இல்லாமல் போனது காரணம் புரிஞ்சுக்கோங்க நீங்கள். இப்போ என்ன சொல்கிறாரு, அப்படிப்பட்ட சபைக்கு நம்ம எல்லாரும் ஒரு அங்கமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். 1 Corinthians 12:12 பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா ஆண்டவருங்க சொல்ற காரியம் பாருங்க. எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் என்ன காரணங்கிறத சொல்றாரு பாருங்க, வாசிங்க தொடர்ந்து வாசிங்க. அந்த பிரகாரமாய் கிறிஸ்துவும் இருக்கிறார், நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும், எப்படி எல்லாரும் ஒரே ஆவியினாலே என்னன்னா நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதற்கு விசுவாசித்து அதை அறிக்கை செய்து நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும் போது நமக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டு நீங்க அந்த சபையாகிய சரீரத்தில் ஆவியின் மூலமாய் ஒரு அவயவமா இணைக்கப்படுறீங்க. எப்ப வந்து நான் சபைன்னு சொன்ன உடனே உலகளாவிய ஒரு கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் ஒரு அங்கமாக உங்களை கொண்டு வந்து எப்போ சேர்க்கிறாருனா, நீங்கள் ஒரே ஆவியினாலே ஒரே ஞானஸ்தானத்தின் மூலமாய் ஒரே ஆவியை கொண்டு நீங்கள் எல்லோரும் என்ன பண்ண போகிறீங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த சரீரத்தில் இணைக்கப்படுறீங்க. இணைக்கப்பட்டு வாசிங்க, ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு நம்ம தாகம் எங்கே தீருது, ஒரே ஆவியில் தான் தீருது. நம்மளுடைய தாகம் தீர்க்கப்படுவது ஒரே ஆவியில். அப்போ நம்மளை எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்து சேர்த்தது பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். முதல்ல இந்த சபை எங்கே தொடங்குச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு புரிஞ்சிடும், சரியா? சபை என்கிற பதம் முதன் முதலாக மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் இருக்குது. மத்தேயு 16:13 ஆண்டவர் கேட்குறார், சரிப்பா என்னைய நீங்கள் யாருன்னு நினைக்கிறீங்க, என்னைய பற்றி யார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க, ஆண்டவரே நீ எலியா, நீ அந்த தீர்க்கதரிசி எதுன்னு. சரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 18வது வசனம் வாசிங்களே, மத்தேயு 16:18, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல். தமிழ்ல ஒரு பதம் அங்க மிஸ்ஸிங், ஐ வில் பில்ட் மை சர்ச், நான் என் சபையை கட்டுவேன். இந்த கல்லின் மேல் நான் என் சபையை கட்டுவேன். என்ன போடலன்னு வாசிக்கிறேன், சரியா? என்ன பாருங்க, நான் சபையை கட்டினேன், கட்டுகிறேன், கட்டி கொண்டிருக்கிறேன் சொல்லலை, என் சபையை கட்டுவேன். யார் கட்டுவா? கிறிஸ்து கட்டுவார். நான் என் சபையை நான் கட்டுவேன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம சுய முயற்சியில் எதை கட்டினாலும் ஒன்றுக்கும் வேலைக்கு ஆகாது. நம்ம கட்டணும்னா ஒரு நாள் இடிஞ்சு போயிடும். எல்லாம் போகிறது போல தான் தெரியும், ஆனால் தாங்காது. ஆனால் ஆண்டவர் கட்டுற சபை என்னைக்கு நிற்கும் வாசிங்க, நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, நான் உனக்கு தருவேன், எதுவோ கட்டப்பட்டிருக்கும், எதுவோ பேதுருவே நான் உனக்கு சாவி கொடுக்குறேன், பேதுருவே நீ சொன்னதில் இருந்து நான் உனக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. மத்தேயு 16:16
இப்படி வசனங்கள்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் வசதி. எப்படி? மத்தேயோ 16:16 ஒரு வெளிப்பாடை பேதுரு சொல்கிறார். நல்லா கவனிங்க, பேதுரு சொல்கிறாரு. அதைத்தான் ஆண்டவர் சொல்லும்போது 17 சொல்கிறாரு, பேதுருவே இதை உனக்கு மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தலை, பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்துகிறான்னு சொல்கிறார். அந்த வெளிப்பாடு என்னங்கிறத 16 சொல்லுது பாருங்க. நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த வெளிப்பாட்டில் நான் தேவனுடைய குமாரன், நான் உங்களை ரட்சிக்க வந்த ரட்சகர் என்கிற இந்த வெளிப்பாட்டின் மேல நான் என் சபையை கட்டுவேன். நான் உனக்கு பாதாளத்தின் திறவுகளில் பாதாளம் உன்னை மேற்கொள்ளாது, நான் உனக்கு பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோள்களை கொடுப்பேன். நீ இங்கே என்னத்தை கட்டுவியோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கு, நீ இங்கே என்னத்தை கட்டவிழ்ப்பியோ அது பூலோகத்திலையும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய அதிகாரத்தையும் வல்லமையும் சபைக்கு கொடுத்துட்டு போகிறாரு. நம்ம பின்னாடி வர்ற செய்தியில் இதை குறித்து பார்ப்போம். பட் இன்னைக்கு என்னென்னா, முதலாவது என்னென்னா, எப்படி வந்து பரிசுத்த ஆவியின் மூலமாய் நம்ம இணைக்கப்பட்டோங்கிறத, சபையினுடைய தொடக்கம் எங்கே தொடங்குது, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு நான் என் சபையை கட்டுவேன், அந்த சபையினுடைய அடித்தளம், அந்த சபையினுடைய ஃபவுண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நான் தேவனுடைய குமாரன், உங்களை ரட்சிக்க வந்த ரட்சகர் என்கிற வெளிப்பாட்டின் மேலே கட்டப்படும், நான் கட்டுவேன் சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, என்ன, நான் போயிட்டு உங்களுக்கு பரிசுத்தாவி அனுப்பேன்னு சொல்கிறார். நீங்கள் 1 Corinthians 3 இயேசு தான் அந்த ஃபவுண்டேஷன் என்று சொல்லக்கூடியதை பார்க்குறோம். நம்ம 1 Peter 2 நம்ம இப்போ இன்சைட் அவுட்டில் பார்த்தோம், எப்படி அவர் தான் மூளை கல்லாக இருக்கிறார் என்று சொல்லக்கூடியதாக. எபேசியர் 2 எப்படி பார்க்குறோம், கிறிஸ்து தான் அந்த அடிப்படை மூளை கல்லாக இருக்கிறாரு, அதன் மேலே தான் வந்து சபை கட்டப்படுகிறது என்பதை பார்க்குறோம். அவர் தான் ஃபவுண்டேஷன், அதுக்கு மேலே வேற ஃபவுண்டேஷனே கிடையாது, தெளிவாக போட்டிருக்கு. 1 Corinthians 3 வேற ஒரு ஃபவுண்டேஷனும் வேற ஒரு இதுவும் போடவும் தேவையில்லை, ஏற்கனவே கிறிஸ்து தான் இருக்காரு, அதுக்கு மேலே தான் கட்டடம் கட்டப்பட வேண்டும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்னென்னா, முதல்ல வந்து இந்த சபையை கட்டுவதற்கு பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை கொடுத்தாரு, குமாரன் மரித்த பின்பு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அவர் தன்னுடைய சபையை கட்டுகிறார். கிறிஸ்துவனுடைய சரீரத்தை கட்டுறது யார் கட்டுறா, பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வந்து நம்மளை இணைச்சி இந்த சரீரத்தில் ஒரு அங்கமாக கொண்டு வந்து இணைக்கிறார். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை 2 பெந்தேகாஸ்தே நாள் வருது, இந்த பெந்தேகாஸ்தே நாளில் தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். அப்போ தான் எல்லாருக்கும் வந்து பரிசுத்த ஆவியானவர் பெற்று நவமான பாசை பேசி எல்லாம் செய்கிறாங்க. இப்போ இதை குறித்து சொல்லும்போது இந்த சபையை எப்படி அவர் கட்டினார், இயேசு கிறிஸ்து அதுக்கு என்ன பண்ணினார்னு சொல்கிறத அப்போஸ்தலர் நடவடிக்கை 20:28 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய காரியம் பாருங்கள், உங்களை குறித்தும் இருங்க ஒரு நிமிஷம், தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட, நல்லா கவனிச்சிங்களா, அவர் சபைய எப்படி உண்டாக்குனாரு, தன்னுடைய சுய ரத்தத்தினால, பை ஹிஸ் ஓன் பிளட் அவர் சபையை உருவாக்குனாரு. அந்த சபைய நல்லா கவனிங்க, பிதாவாகிய தேவன் குமாரன் நினைச்சாரு, குமாரன் தன் ரத்தத்தை சிந்தி சபையை கட்டுறாரு, சபையை கட்டுவதற்கு அதை மீட்டு கொண்டாரு. இப்ப அதை கட்டுறதுக்கு என்ன பண்றார், பின்பகுதி வாசிங்க, அந்த கட்டுவதற்கு இப்ப பரிசுத்தாவியானவர் என்ன வச்சிருக்கிறாரு, நம்மளை கண்காணிகளா வச்சிருக்கிறார். ஆண்டவர் குமாரனாகிய கிறிஸ்துவ அனுப்பிச்சாரு, குமாரன் தன்னுடைய ரத்தத்தின் மூலமாக சபையை மீட்டு கொண்டு சபையை கொடுத்தாரு. அந்த சபையை வந்து கட்டுவது பணி செய்வது யாரு, பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். ஏன்னா இதைத்தான் சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பேதுரு வந்து தான் எப்படி ஆண்டவர் வந்து தன்னுடைய இரத்தத்தினால நம்மளை மீட்டு கொண்டார், வெள்ளியினால இல்லை, பொண்ணுனால இல்லை, அழிந்து போகிற வஸ்துகள்னால இல்லை, எப்படி தன்னுடைய விலையேறப்பெற்ற த ப்ரெஷியஸ் பிளட், த
தன்னுடைய சொந்த இரத்தத்தினால சுய இரத்தத்தினால சொன்னது போல. ஒன்று பேதுரு முதலாவது அதிகாரம் 18-19 பாருங்களேன். உங்கள் முன்னோர்களால் நடத்தி நின்று நல்ல கவனிங்க, அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, மீட்கப்பட்டுட்டார். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்கு கொடுக்கப்படுவார் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம் யோவேல் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் ஏற்கனவே சொல்லப்படுச்சு தீர்க்க தரிசனமா. ஏன்னா அப்போஸ்தல நடவடிக்கை 2வது அதிகாரத்தில் பெந்தைக்கோஸ்தே நாளில் எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணும்போது பேதுரு யோவேல் சொன்னது போல அதைத்தான் சொல்லி அங்க பிரசங்கம் பண்றாரு. ஆனா இந்த பெந்தைக்கோஸ்தே நாளில் வரப்போகுது பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணுவாருங்கிறத

கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாள் அளவு சீஷர்களோட கூட இருந்துட்டு 5வது வசனத்தில் அப்போஸ்தலனுடைய 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் என்ன சொல்றாரு, நீங்க எருசலேமில் இருங்க. வாசிங்க, போகாமல் நீ இங்கே காத்திருங்க, கொஞ்ச நாள் இங்கே காத்திருங்க. பெந்தைக்கோஸ்தே நாள்னா எத்தனை நாள், 50வது நாள். எத்தனை நாள் வரைக்கும் உயிரோடு இருந்தார், மரித்து உயிரோடு எழும்பி வந்ததுக்கப்புறம் அவங்களோட எத்தனை நாள் கூட இருந்தார், 40 நாள் இருந்தார். இன்னும் 10 நாளில் வரப்போகுது. 10 நாள்னு சொல்லலை, நீ ரொம்ப நாள் போகாத இங்கே இருன்னு. 8வது வசனத்தில் என்ன சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் வருவார், அவர் வரும்போது நீங்கள் என்ன யூதேயா சமாரியா மற்றும் உலகம் முடிவின் கடையாந்திர வரைக்கும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. எப்போ? பரிசுத்த ஆவியானவர் வரும்போது. அது வரைக்கும் நீங்கள் ஒன்றுமில்லை, ஒளிஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. எது? எருசலேமில் உள் வீட்டு அறைக்குள்ளே உள்ளார உட்காந்து உங்களை பூட்டிகிட்டு உட்காந்துருக்கீங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலங்கொண்டு நீங்கள் என்ன சாட்சிகளாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். அப்போ என்னென்னா, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வரும்போது தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறார், நம்மளை கொண்டு போய் இந்த சபையாகிய சரீரத்தில் ஒரு அங்கமாக இணைக்கிறார். இதை நீங்கள் நல்லா முதலேருந்தே இந்த தாட் வச்சுக்கோங்க. மத்தேயு 16வது அதிகாரத்தில் பேதுரு சொன்னாரா, நீங்கள் தான் கிறிஸ்துன்னு சொன்னாரா? அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், கவலைப்படாத பேதுரு, நீ சொன்ன அந்த வெளிப்பாட்டின் மேலே நான் சபையை கட்டுறேன், உனக்கு சாவியை கொடுக்குறேன்னார். மரித்தார், உயிர்த்தெழுந்தார், 40 நாள் கூட இருந்தார், நீ எங்கேயும் போகாத எருசலேமில் இருந்தார். எருசலேமில் இருக்கும்போது உனக்கு பரிசுத்த ஆவியானவர் வரும், நீ சாட்சியாக இருப்ப, நீ எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணுவார். எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணார். முதல்ல 5000 பேர், அடுத்து 3000 பேர் ரட்சிக்கப்பட்டான். முதல்ல 3000 பேர், அடுத்து 5000 பேர், இப்படி தினந்தோறும் ஆளுங்க சேர்க்கப்பட்டாங்க சபையில். சபை வளர ஆரம்பித்தது, சரீரத்தில் ஆளுங்க சேர்த்துக்கொள்ளே வரப்பட்டாங்க. இப்போது யாருக்கு இந்த சபை ஆகிய சரீரத்தை பற்றி நல்லா தெரியும்? பேதருக்கு தான் தெரியும். இப்போ பேதர் என்ன பண்ணுறாரு, கொர்னேலியு வீட்டுக்கு போகிறார். கொர்னேலிய வீட்டில் போய் பிரசங்கம் பண்ணுறார். கொர்னேலி யாருன்னா, அவன் யூதன் அல்லாத ஆள். கொர்னேலி வந்து யூதன் அல்லாத ஆள். இந்த கொர்னேலிய வீட்டில் போய் பிரசங்கம் பண்ணும்போது இங்கே அவர் போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு தரிசனம் வந்துடுது. இப்போ கொர்னேலிய வீட்டுக்கு போய் பிரசங்கம் பண்ணுறார். கொர்னேலிய வீட்டில் இவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அவர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் வந்துடுறார். இப்போ எருசலேமில் இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே பேதுரோ கூப்பிட்டு திட்டுறாங்க, ஏய் என்ன நீ நீ வாடகு போய் புறஜாதி ஆற்றெல்லாம் நீ பேசிட்ட அப்படின்னு. அப்போ அவங்ககிட்ட பேசும்போது எருசலேம் உள்ள மக்கள்கிட்ட சொல்லும்போது அவர் சொல்லக்கூடிய காரியம் அப்போஸ்தலனுடைய 11வது அதிகாரத்தில் 15-16வது வசனத்தில் அவர் சொல்ற காரியம் பாருங்க. நான் பேச தொடங்கின போது எப்போ இறங்கினது போல, அப்போஸ்தலனுடைய 2வது அதிகாரத்தில் இறங்கினது போலவே அவர்கள் போலே இறங்கினார். இப்போ எங்கே கனெக்ட் பண்ணுறாரு பாருங்க, அவர் யோவான் வந்து ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த, எனக்கு வந்து தண்ணியில் தான் ஞானஸ்தானம் கொடுக்க முடியும், உங்களுக்கு பரிசுத்தாவியில் ஞானஸ்தானம் உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நான் பரிசுத்தாவியில் ஞானஸ்தானம் கொடுப்பேன். அப்போ சபையில் வந்து ஒரு அங்கமாக இணைக்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவியின் மூலமாய் நீங்கள் எல்லாம் அந்த சரீரத்தில் ஒரு அங்கமாக இணைக்கப்படுறீங்க. அது ஆதியில் அப்போஸ்தலனுடைய 2வது அதிகாரத்தில் நடந்தது, இன்றும் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ உடனே நீங்கள் நிறைய பேருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன கேள்வி வரும், அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா பின்னாடி இது பண்ணும்போது, ஐயோ நான் வந்து நாமான பாஷையெல்லாம் பேசுறது இல்லை பாஸ்டர், நான் மீதி பேர் மாதிரி குதிக்கிறது இல்லை, எனக்கு இந்த இது மாதிரி இழுக்கிறதெல்லாம் கிடையாது, அப்போ நான் வந்து இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அது ஒரு சிலருக்கு தான் அந்த மாதிரி, மீதி பேருக்கு எல்லாருக்கும் வரணும் இல்லை. யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகர் என்று அறிக்கை செய்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 3வது வசனம் தெளிவாக சொல்லுது, பரிசுத்த ஆவி அல்லாமல் ஒருவனும் இயேசுவே இரட்சகர் என்று அறிக்கை செய்ய முடியாது. அதனால் யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ உங்கள் எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. உங்கள் எல்லாரையும் ஆண்டவருடைய சரீரமாகிய சபைக்குள்ளே நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. அதனால தான் நம்ம சர்ச்சில் மெம்பர்ஷிப்பில் ஹெவனில் இருக்குது. ஹல்லேலூயா. சரி,
முதல்ல சபை,

0: சபைனா என்ன, அந்த சபையை வந்து எங்கே தொடங்கப்பட்டது, இப்போ அந்த சபை தொடங்கினதனுடைய நோக்கம் என்ன, என்ன பர்பஸ், ஆண்டவர் எதுக்காக சபையை உருவாக்கினார். அடுத்த செய்தியில் இஸ்ரவேலும் சபையும் என்னென்று சொல்லி கொடுக்குறேன். இப்போ முதல்ல சபை எதுக்கு கொண்டு வந்தார், முதலாவது சபையினுடைய நோக்கம் என்ன. நம்ம எல்லாருமே ஒரு வகையில் எதையாவது ஒன்றை ஆராதிக்கிற மக்கள், பை நேச்சர் நம்ம எல்லாருமே யாரையாவது ஒருத்தரை ஆராதிப்போம், எதையாவது ஒன்றை ஆராதிப்போம், நமக்குள்ளே இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்குது. இந்த சபை எதுக்கு இருக்குன்னா, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக, டு க்ளோரிஃபை காட். க்ளோரிஃபை காடுங்கிறது என்ன, மகிமைப்படுத்துவது. அது எப்படி மகிமைப்படுத்துவோம், அவரை ஆராதிப்பதின் மூலமாக நம்ம மகிமைப்படுத்துவோம். 1 கொரிந்தியர் 10:31 சொல்றது பாருங்க, எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அப்ப என்னன்னா, நம்ம எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்ய வேண்டும். அதுதான் கொலோசியர் 3:17 சொல்லும் போதும் அங்கேயும் ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் அவருடைய நாமத்தினாலே செய்து பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். அப்ப என்னன்னா, சபையினுடைய ஒரே நோக்கம், பிரதான நோக்கம் என்னன்னா, அவரை ஆராதனை செய்வது, அவரை மகிமைப்படுத்துவது, சரியா? அப்ப சபன் வந்துட்டா நம்ம எப்பவுமே பாட்டு பாடிட்டே இருக்கணுமா பாஸ்டர்? ஆராதனை பண்ணணும்னு சொன்னீங்க, மகிமைப்படுத்தணும்னு சொன்னீங்க, அப்படின்னா என்ன? நிறைய பேருக்கு இந்த அர்த்தம் தெரியாதனால நம்ம நினைக்கிறது, நிறைய பேர் சொல்லுவாங்க பரலோகத்தில் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கணும், போர் அடிக்காதா, கேள்வி கேட்குறவங்க இருக்கிறாங்கல்ல, நமக்குன்னே அதுக்குன்னு உட்காந்து யோசிச்சு கேள்வி கேட்குறவங்களும் இருக்காங்க நம்மக்கிட்ட. யோசிச்சு பாருங்க, மகிமைப்படுத்துவது இல்லை ஆண்டவரை ஆராதிப்பது என்னன்னா, உங்களை என்ன நோக்கத்திற்கு படைத்தாரோ அதை நீங்கள் நிறைவேற்றுவது தேவனை மகிமைப்படுத்துவது. இப்போ ஒரு ஆப்பிள் மரம் வச்சா நம்ம வீட்டுக்கு பின்னாடி, அது ஆப்பிள் இது வந்து பழம் கொடுத்ததுன்னா, ஆப்பிள் பழம் கொடுத்ததுன்னா அது அதனோட படைத்தவரை மகிமைப்படுத்துதுன்னு அர்த்தம். ஒரு மாம்பழம் அது மாம்பழம் கொடுத்துச்சுன்னா அது படைத்தவரை மகிமைப்படுத்துன்னு அர்த்தம். அதே போல் ஒவ்வொன்றும் அது எதற்காக படைக்கப்பட்டதோ, நம்ம எல்லாரும் சொல்கிறோம்ல, வானங்கள் தேவனுடைய மகிமையை எப்பொழுதும் பிரதிபலிக்கும். என்ன காரணம், அது சூரியன் என்ன ஆண்டவர் சொன்னாரோ அதே காலகட்டத்தில் அது பாட்டுக்கு எந்திரிச்சு வந்துக்கிட்டே இருக்கு. சந்திரன் அது அதனுடைய வேலையை செய்து அதெல்லாம் என்ன செய்து, தேவனை மகிமைப்படுது. ஹெவன்ஸ் டிக்ளேர்ஸ் த க்ளோரி ஆஃப் காட். ஏன், அதற்கு கொடுக்கப்பட்ட வேலையை அது செய்வது தான் தேவனை மகிமைப்படுத்துவது. அப்போ உங்களை இந்த சபையில் என்ன அங்கமாக சேர்த்துருக்காரோ அதை நீங்கள் செய்வது தான் தேவனை மகிமைப்படுத்துவது, அதுதான் தேவனை ஆராதிப்பது. அதில் பாடலும் ஒரு அங்கமே ஒழிய அது மட்டும் ஆராதனை கிடையாது. நீ நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஆராதனையை குறித்து கிட்டத்தட்ட ஒரு 11 செய்தி நம்ம கொடுத்துருக்கோம். யோவான் 4:23-24 ஆண்டவர் சொன்னார், இதோ பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, அது இப்பொழுதே வந்துருச்சு. என்ன, பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். தொழுது கொள்கிறவங்க எப்படி தொழுதணும், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். இதை குறித்து நம்ம தெளிவாக நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம். அதனால் நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், நம்மளை எதற்காக ஆண்டவர் படைத்திருக்கிறாரோ, எதற்காக வைத்திருக்கிறாரோ அது தேவனை மகிமைப்படுத்துவது. அப்போ ஒரு சபை தேவனை மகிமைப்படுத்துவது என்னன்னா, என்ன நோக்கத்துக்காக வைக்கப்பட்டதோ அதை செஞ்சால் தேவன் மகிமைப்படுவார், சரியா? இப்போ தேவன் எதற்காக சபையை வச்சாரோ அதை செய்யும்போது தேவன் மகிமைப்படுவார். அந்த ரெண்டு காரியம் சரியா, இந்த ரெண்டு காரியம் மட்டும் நீங்கள் சொல்லி கொடுத்துருவோம். ரெண்டு நோக்கம் சபைக்கு பிரதானமாக கொடுத்துருக்கிறார். ஒன்று வந்து என்னென்னா, சபையில் இருக்கிற பரிசுத்தவான்களை தேவனுடைய வார்த்தையில் தேறினவர்களாய் மாற்றுவது. த ஃபர்ஸ்ட் பர்பஸ் ஆர் த ப்ரையாரிட்டி ஃபார் த சர்ச் இஸ் டு எக்யூப் த சைன்ஸ். இங்கே நம்மள யார் பரிசுத்தவான் இருக்கா அப்படின்னு தேடாதீங்க, நீங்களும் பரிசுத்தவான் தான். சரியா? வேதவசனம் தெளிவாக சொல்லுது, பரிசுத்தவான் தான் உங்களை கூப்பிடுது. அதனால் நீங்களும் உங்களை பரிசுத்தவான் கூப்பிட பழகுங்க. சரியா? நான் குப்பை களிமண்ணுன்னு சொன்னதெல்லாம் போதும். குப்பை களிமண்லாம் கழுவி தொடச்சி எடுத்துட்டாரு. பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்டீங்க, மறுரூபமாக்கப்பட்டீங்க. அதனால் நீங்கள் வந்து பரிசுத்தவான், உங்களை எல்லா விதத்திலையும் தேறினவர்களாய் மாற்றி உங்களை ஒரு தகுதியுள்ளவர்களாய், தலையாகிய சரீரத்திற்கு தகுதியான ஒரு மக்களாக தகுதியாக மாற்றுறது ஒரு வேலை. இன்னொரு வேலை என்னென்னா, ஆண்டவரை பற்றி அறியாதவர்களிடம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது. ரெண்டு வேலை செஞ்சால் ஆண்டவருடைய நாமம் சபையில் மகிமைப்படும். ஒன்று என்ன, பரிசுத்தவான்களை தேறினவர்களாய் மாற்றுவது, ஆண்டவரை அறியாத மக்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது. இது ரெண்டு தான் சபையினுடைய நோக்கம். இதை ரெண்டை செய்யும்போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும், ஆண்டவருக்கு ஆராதனை செய்வதாக இருக்கும். இந்த ரெண்டு காரியத்தை தான் ஆண்டவர் நமக்கு செய்ய சொல்லியிருக்கிறார். முதலாவது, பரிசுத்தவான்களை தேறினவர்களாய் மாற்றுவது, எக்யூப்பிங் த செயின்ட்ஸ். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கை 2:42 வசனத்தில், அதாவது அந்த ஆதி திருச்சபை தொடங்கின நாட்களில் நடக்கக்கூடிய ஒரு காரியம். இந்த ஒரு வசனத்திலிருந்தே ஒரு 4 காரியம் நம்ம பார்க்க முடியும். வாசிங்க. உபதேசத்திலும், அந்நியோன்யம்னா என்ன, ஐக்கியம், அப்பம் பிட்குதல், ஜெபம் பண்ணுதல், 4 காரியம். உபதேசம் எது, தேவனுடைய வார்த்தையை போதிக்க கூடியது. என்கிட்ட நிறைய பேர் எழுதிட்டாங்க, எதுக்கு நீங்கள் எல்லா மெசேஜும் 45 நிமிஷம் 50 நிமிஷம் பேசுகிறீங்க, 1 மணி நேரம் பேசுகிறீங்க, 10 நிமிஷமாக பேசுங்க. எப்படி 10 நிமிஷமாக பேசுங்க? ஏன், ஃபாஸ்ட் ஃபுட் காலமாக இது? யோசிச்சு பாருங்கள், 15 நிமிஷம் பேசுங்க அண்ணே. ஐயா, சபையினுடைய நோக்கத்தை, அதாவது ஆண்டவருடைய வார்த்தையும் அவருடைய மகிமையும் அறியாததுனால இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு, சமுதாயம் மாறுது. நம்ம சமுதாயம் பின்னாடி போக முடியாது. நீங்கள் வேத வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க, ஆண்டவர் அப்பம் கொடுத்த அன்றைக்கி எவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணார், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். பவுல் எவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணார், காலையில் ஆரம்பித்தார், ஒருத்தர் ராத்திரிக்கு தூக்கம் வந்து கீழே விழுந்து செத்து போகிற அளவுக்கு பிரசங்கம் பண்ணார். பேதர் எவ்வளோ நேரம் ஜாவோ பிரசங்கம் பண்ணார், அவர் பண்ணிக்கிட்டே இருந்தார், கீழே விழுந்து ஒருத்தர் செத்தே போயிட்டான். பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், நெகமாயா, எஸ்ரா, இவங்க ரெண்டு பேரும் இது பண்ணாங்க, பைபிள் வேத வசனம் வாசித்தாங்க. எப்போ இருந்து, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். நம்ம என்ன, 15 நிமிஷம் போதும். ஏன், யோசிச்சு பாருங்க, ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்தா எவ்வளோ நேரம் பார்க்குறோம், இப்போ வேர்ல்டு கப் வேறு நடக்குது. இல்லை ஒரு டிவி சீரியல் பார்த்தா எவ்வளோ நேரம் பார்க்குறீங்க, ஒரு சீரியல் மினிமம் 30 நிமிஷம். அது சர்வசாதாரணம் உட்காந்து பார்க்க, ஒரு சினிமாவுக்கு போனால் 3 மணி நேரம் கட்டி போட்ட மாதிரி உட்காந்துருக்க, ஒரு 50 நிமிஷம் தேவனுடைய வார்த்தை, உன்னுடைய ஜீவனை மாற்றக்கூட வார்த்தைக்கு உட்கார முடியாதா? என்ன என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளும் சமுதாயம் போல் போவோம், அப்போ தான் அது மாற்ற முடியாது. ஐயா, இது தேவனுடைய வார்த்தை, உங்களை தகுதியுள்ளவனாக மாற்றுறதுக்கு முதல்ல அவர்கள் தினந்தோறும், நீங்கள் போய் நல்லா வாசிச்சு பாருங்கள், டெய்லி தினசரி தேவ வசனத்தில் அவ்வளவு ஆழமாக உட்காந்து படித்தாங்க. நம்ம ஆளுங்க என்ன ஆகிட்டோம், மொபைல் ஆப்பில் பார்த்துக்குறோம் பாஸ்டர், ஐ வில் பி வித் யூ இன் ஸ்பிரிட்னு ஒரு மெசேஜை போட்டு போயிட்டே இரு. தகுதியுள்ளவனாக மாற்றுறது வேத வசனம் தான் உங்களை மாற்றும். ரெண்டாவது, ஐக்கியம். ஐக்கியம் ரொம்ப முக்கியம். நான் சொன்னது போல் நம்ம சபை பேர்லேயே ஐக்கியம் வச்சுருக்கோம். என்னென்னா, இங்கே ஒருத்தரை ஒருத்தர் நம்ம உற்சாகப்படுத்தக்கூடியதா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உதவி செய்யக்கூடியதா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜபத்தில் தாங்கக்கூடியதா, ஒருவரை ஒருவர் நம்ம வந்து கடிந்து உபதேசத்துலேயும், இன்றைக்கி அருமையாக சொன்னார் இல்லையா, வர்ஷிப் பண்ணும்போது சொன்னார், சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர், அது புத்தி சொல்லுங்க மட்டும் மெதுவாக சொல்கிறீங்க, புத்தி சொல்லணும் ஒருத்தருக்கு ஒருத்தர், அதுதான் ஐக்கியம். ஏன்னா ஒருத்தர் வந்து சொல்லுமா, என்ன போய் பாரு, உனக்கு தலையில் பாரு, கண்ணாடியில் பாரு, உன் தலையில் என்ன கொம்பாக முளைச்சிருக்கு, ஏன் இப்படி தப்பாக நினைக்கிறேன்னு சொல்லணும். ஒரு புத்தி சொல்கிறது, ஒருத்தர் ஒருத்தரை திருத்துறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யக்கூடிய காரியம், அதுதான் வந்து ஐக்கியம். மூணாவது என்ன? அப்பம் பிட்கிதல். அப்பம் பிட்கிதல்ங்கிறது என்ன? ஆண்டவர் எனக்காக மரித்ததும் அவருடைய வருகையும் நினைவு கூறக்கூடியதா. நான்காவதாக ஜபத்தில் தரித்திருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார், அவர் என்ன செய்ய விரும்புகிறார்னு அவருடைய ஆலோசனையை கேட்டு செய்யக்கூடியது. இந்த நாலு காரியமும் நம்ம செய்யணும். நம்ம எபேசியர் நான்காவது அதிகாரம் 11-16 வரை உள்ள வசனங்களில் நம்ம ஒரு இது பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். ஏன்னா 16வது வசனத்திலேருந்து மட்டும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7 பிரசங்கம் நம்ம முன்னாடி பண்ணியிருக்கிறோம். இப்போ நீங்கள் அந்த 11-13 வரை உள்ள வசனங்கள் மட்டும் வாசிங்க. அனைவரும் முதல்ல கவனிங்க, எதுல? தேவனை, தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும், எது? விசுவாசத்திலையும் அறிவிலையும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க, எப்படி? பூரண புருஷராகும் வரைக்கும் நீங்க எல்லாம் சீர்பொருந்தும் பொருட்டு, உங்களை எதுக்கு தகுதியுள்ளவங்களா மாத்தணும், சுவிசேஷ ஊழியத்துக்கு வேலைக்காரராகவும், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும், அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷராகவும், மேய்ப்பராகவும். இந்த 5 வகையான ஊழியங்கள் எதுக்காக இருக்கு? உங்களை விசுவாசத்தில் விசுவாசத்திலையும் ஆவியிலையும் ஒருமைப்பட்டவர்களாக மாறி, நீங்கள் பூரண புருஷராக மாறி, அது மாத்திரமல்ல நீங்கள் என்ன ஆகணும், சீர்பொருந்தினவர்களாகி சுவிசேஷ வேலைக்கு தகுதி உள்ளவங்களாக மாற்றி, நீங்கள் எல்லாம் பக்தி விருத்தி அடைந்தவர்களாய் கிறிஸ்துவினுடைய தலையக்கூடிய சரீரத்தினுடைய அதுக்கு தக்க வளர்ச்சி உள்ளவர்களாய் பூரண புருஷனாகும் வரைக்கும் இந்த 5 வகையான ஊழியங்களும் இருக்கணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மகிட்ட தெரிஞ்சு, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே ஊழியம் என்ன? பாஸ்டர் ஊழியம். என்ன பாஸ்டர் ஊழியம்? யாரை கேளு, நான் பாஸ்டர், மீதி எல்லா ஊழியமும் ஒன்றும் இல்லை. ஏன்னா அதுக்கு தான் மரியாதை ஜாஸ்தி இருக்குது, அதுக்கு தான் காசு வருது. ஹலோ, காசு பாஸ்டருக்கு தான் வருது, அதனால தான் பாஸ்டர் ஊழியத்துக்கு போயிடுறது. இது நான் சொன்னாலும் நிறைய பேர் என்னை கோவிச்சுக்கிறாங்க, பரவாயில்ல, நான் யாராவது ஒருத்தராவது சத்தியத்தை சொல்லணும்ல. ஏன்னா ஒரு பாஸ்டர் வந்து தன்னுடைய பிள்ளையை எப்படியாவது பாஸ்டராக மாற்றி த ஊழியத்தை கொடுத்துட்டு போயிடுறாரு. ஏன்னா அது அவரோட சொத்தாக நினைக்கிறார். கிறிஸ்து தலையே கிடையாது அங்கே. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் கூட ஊழியத்தில் 30 வருஷம் 40 வருஷம் இருக்கிற ஒருத்தருமே வந்து தகுதி இல்லாதவங்களா தன் கீழே வந்து தன்னோட பையனை கொண்டு வந்து மேலே வச்சு அவங்க கையில் கொடுக்குற காரணம் என்ன? அது அவருடைய குடும்ப சொத்து, கிறிஸ்துவுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. நீங்கள் தயவுசெய்து சிந்திச்சு பாருங்கள். நான் சமீபத்தில் ஒருத்தர் பேசியிருந்தேன், அப்போ அவர் சொன்னார், நான் ஒரு சபையில் 20 வருஷமாக இப்போ சீனியர் லெவலில் இருந்தேன், ஆனால் எங்கள் சபையில் எவ்வளோ காணிக்க வருதுன்னு எனக்கே தெரியாது பாஸ்டர். நம்ம சபையெல்லாம் அந்த பிரச்சனையே கிடையாது. நீங்கள் இப்போ வேணாலும் இன்டர்நெட்டில் போய் தட்டினீங்கன்னா 2009 கணக்கு இருக்குது, நீங்கள் யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். வெரி ஓப்பன். இன்றைக்கி நீங்கள் தமிழ் சபைகளில் யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் கணக்கு காட்டுறாங்க பாருங்கள். கணக்கே கிடையாது, அக்கௌண்டபிலிட்டியே கிடையாது, யாருக்குமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு அகஸ்டின் ஜெயக்குமார் ஒருத்தர் ஜெம்ஸோட அக்கௌண்ட் நீங்கள் ஆன்லைனில் பார்க்கலாம், IMSஓட இந்தியன் மிஷனோட பார்க்கலாம், BOM பார்க்கலாம். ஒரு 2-3 இது பத்த வருது, மீது யாருமே அக்கௌண்ட்ஸ் பப்ளிஷே பண்ணுறதே கிடையாது. ஏன் யோசிச்சு பாருங்கள், ஏன் சொல்ல வேண்டியதானே? நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா 5 வகையான ஊழியங்களும் உங்களை இந்த விசுவாசிகள் என்று சொல்லக்கூடியங்கள் விசுவாசிகளாக இல்லாமல் அவர்களை பரிசுத்தவான்களை மாற்றி ஒவ்வொருத்தரையும் சுவிசேஷ ஊழிய வேலைக்கு தகுதியுள்ளவர்களாய் பூரணமுள்ளவர்களாய் மாற்ற வேண்டிய ஒரு கடமை. அதற்கு தான் சபையினுடைய முதலாவது பிரதான நோக்கம், உங்களை ஒரு தகுதி உள்ளவங்களா, ஒரு பூரண புருஷர்களாய், விசுவாசத்தில் தேர்ந்தவங்களா, எல்லாவற்றிலும் தகுதியுள்ளவர்களாய், உங்களை சின்ன பிள்ளைகளை போல இல்லாதபடி வேத வசனத்தை போதித்து வேத வசனத்தின்படி உங்களை கிறிஸ்துவை போல மாற்றுவது முதலாவது நோக்கம். அதான் சபை கொடுக்கப்பட்ட பொறுப்பு. ரெண்டாவது என்ன, தகுதி பண்ணப்பட்ட உங்களை வச்சு இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். அதான் ரெண்டாவது பொறுப்பு. கோ எவாஞ்சலைஸ் த வேர்ல்ட். இந்த எவாஞ்சலிசம் என்று சொல்லுவதை ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்தார். மத்தேயு 28:18-20 வரை உள்ள வசனங்களில் சொல்லும்போது என்ன சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் எல்லாருக்கும், சகல ஜாதிகளுக்கும் தமிழில் போட்டாலும் போட்டோம், ஜாதிக்கு ஜாதிக்கு சர்ச்சு வச்சுட்டாங்க, என்ன கொடுமை. சகல தேசத்துலேயும் சுவிசேஷத்தை சொல்லி நீங்கள் அவங்கள வந்து என்ன, நான் கற்பித்தவைகளை அவர்களுக்கு போதித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவங்கள சீஷர்களாக மாற்றி அவங்களையும் தகுதி உள்ளவங்களாக மாற்றுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் இதுதான் கொடுத்தாரு. அதே போல தான் அப்போஸ்தலனுடைய 1:8 சரியா இந்த நாளில் இதை மட்டும் பார்த்துருவோம். இந்த காரியம் மட்டும் ஞாபகம். முதல்ல சபை என்பது நம்ம ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம், கட்டடம் கிடையாது. ரெண்டாவது, இந்த சபை என்பது நிறைய ஓமானங்கள் நிறைய அடையாளங்கள் இருந்தாலும் கிறிஸ்துவினுடைய சரீரம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதான காரியம் எங்கே இருக்குது, புதிய ஏற்பாட்டில் இருக்குது. அந்த சரீரத்துக்கு உங்களை அங்கமாக கொண்டு வந்து சேர்த்து உங்களை கண்காணிகளாக வைத்து உங்களை இணைப்பது பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் இணைச்சு நீங்கள் சபையில் ஒரு அங்கமாக வந்ததுனால இந்த சபையினுடைய நோக்கம் என்ன, ஆண்டவரை ஆராதிப்பது. நான் எப்படி ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்துகிறேன், நான் வந்து எனக்கு கீழே இருக்கிற என் கூட இருக்கிற பரிசுத்தவான்களை சீர்பொருந்தினவர்களாய், விசுவாசத்தில் தேர்ந்தவர்களாய், பூரண புருஷர்களாய், சுவிசேஷ ஊழியத்துக்கு தகுதியுள்ள வேலைக்காரர்களாய் மாற்றக்கூடிய ஒரு காரியம். பரிசுத்தவான்களை சீர்பொருந்தினவர்களாய் மாற்றுவது, ஆண்டவரை அறியாத மக்கள்கிட்ட போய் சுவிசேஷத்தை சொல்லுவதன் மூலமாக நான் தேவனை மகிமைப்படுத்த முடியும். நம்ம சர்ச்சோட லோகம் மாற்றிருக்கோம், உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இது எந்த அடிப்படையில் மாற்றிருக்குன்னா, பிலிப்பியர் 3:3 எப்படி, பிலிப்பியர் 3:3 மாற்றிருக்கோம். இது அந்த புது லோகோ போட்டு ஸ்க்ரீன் இன்னும் வரல, வந்த உடனே அதை குறித்து நான் உங்களுக்கு ஒரு தடவை பிரசங்கம் பண்ணுறேன். இந்த மூணு பர்பஸும் அதில் இருக்கும். எது, நான் தேவனை மகிமைப்படுத்துவேன், எப்படி, ஐ எக்ஸால்ட் அப்படிங்கிற வார்த்தை போட்டிருக்கோம், ஏன், அது வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துறது. எக்யூப்பிங் த சைன்ஸ், எவாஞ்சலைசிங் த வேர்ல்ட், இந்த ரெண்டையும் செய்யும்போது ஆண்டவர் எனக்குள்ளே மகிமைப்படுவார். அப்போ இந்த சபை என்பது இந்த நோக்கத்துக்காக தான் படைக்கப்பட்டது. இப்போ சபையினுடைய ஃபங்க்ஷன் என்ன, இஸ்ரவேலும் சபையும் என்ன, நம்ம சபையினுடைய முதல மெய்ப்பர்களுடைய பங்கு என்ன, சபையில் உள்ள பரிசுத்தவான்களுடைய பங்கு என்ன, கடமை என்ன என்பதை வருகிற நாட்களில் நம்ம பார்ப்போம். இன்றைக்கு முதல் இந்த அடிப்படை ஒரு ஓவர் வியூ நல்லா தெரிஞ்சுவோங்க. சபை என்பது ஒரு சரீரம், அது கிறிஸ்துவனுடைய சரீரம். அந்த சபைக்கு தலைவர் வந்து கிறிஸ்து, அதில் நம்ம ஒரு அங்கம். இந்த சபை வந்து 5 வகையான ஊழியங்களை கொண்டு இதை செய்யணும், அதுதான் சரியான சபை, இல்லைன்னா அது கிடையாது. சரியா, ஜெபம் செய்வோம்.
1: சொல்கிறார், அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும் தவறாக குற்றம் சாட்டுவதும் துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவன் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். புதிய மன்னா டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகத்துல கைவிடப்பட்ட ஒரு சந்ததி, யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையில உள்ள ஒரு சந்ததி வாழ்க்கையிலே இருக்குமானால் அது திருநங்கைகள் தான், நிச்சயமா. ஏன்னா திருநங்கைகளை குறித்ததானே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதிகமா பார்த்துருப்பீங்க, அல்லது உங்களுடைய வீடுகள் அருகில் கூட நிறைய திருநங்கைகள் இருக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் அவர்களை குறித்ததான ஒரு தாகம், அவர்களுக்கு இயேசுவின் அன்பை பற்றி சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு தாகம் உங்களிடத்துல இருந்திருக்கிறதா? ஏன்னா நம் ஆண்டவர் அன்பானவர், நம்மளை அளவுக்கு அதிகமாய் நேசித்ததினால் இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறோம். அவர் நம்மளை தேடி வந்ததினாலே இன்றைக்கு நாம் பிழைத்து கொண்டிருக்கிறோம். ஆமென். நிச்சயமா. ஏன்னா அப்படிப்பட்டதான அன்புக்காக இயங்குகிற பிள்ளைகள் நிறைய உண்டு. பெற்றவர்களால கைவிடப்பட்டு சகோதரர்களால வெறுக்கப்படுகிற ஒரு சந்ததினா அது திருநங்கைகள் தான். வேதத்துல அநேக வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. 51 முறைகள் வேதத்திலே அன்னகர்களை குறித்ததான வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்டதான அன்னகர்களை குறித்ததான ஒரு பாரம் உங்களிடத்துல என்னைக்காவது உண்டா? அவங்களா பரலோக ராஜ்யத்துல இடம்பெறணும்னு என்னைக்காவது ஒரு நாள் நீங்க ஜெபித்திருக்கிறீங்களா? இனி வருகிற காலத்துல, இன கடைசி காலத்துல நாம நின்று கொண்டிருக்கிறோம். அடுத்தவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும் போது நம்ம வாழ்க்கை மாறும், நம்ம சூழ்நிலைகள் மாறும், நம்ம கவலைகள் மாறும், கண்ணீர்களும் மாறும். நிச்சயமா யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்தார். அவருடைய வாழ்க்கையிலே இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். அப்படிப்பட்டதான ஒரு சந்ததி, யாருமே இல்லாம நேசிப்பதற்கு யாரும் இல்லாத ஒரு சந்ததியை குறித்து உங்களிடத்துல நிச்சயமா ஒரு பாரம் வருமானால் நிச்சயமாகவே அது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். நிச்சயமா ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்பதை, ஒடுக்கப்படுகிற, பாதிக்கப்படுகிற, திக்கற்று போன இருக்கிற மக்களை குறித்து உங்களுக்கு ஒரு பாரம் இருக்கும்னா அது நிச்சயமாவே தேவன் கொடுக்கிற ஒரு பாரம். அவங்களுக்காக ஆண்டவரிடத்துல மன்றாடும் போது ஆண்டவர் அவர்களையும் சந்திப்பார், உங்களுடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்திப்பார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ நல்ல தெய்வம் அல்ல, எவ்வளோ பாசமானவா, எவ்வளோ நல்லவர் நம்மளுடைய தெய்வம். என்னோட வாழ்க்கையில இப்படியெல்லாம் இருந்துச்சு வாழ்க்கை. நான் பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே என்னுடைய தாயார் மரித்து போனாங்க. யாருமே இல்ல. அப்பா வேற ஒரு திருமணம் செய்து கொண்டு வேற ஊருக்கு போயிட்டேன், நடு ரோட்ல விட்டு விட்டு. பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, என்னை வளர்த்தது எங்க அம்மாவுடைய அம்மா தான் என்னைய வளர்த்தது. நான் வளர வளர என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதான சுபாவங்கள் வந்து வெளிப்பட ஆரம்பித்தது. நான் ஆணாகத்தான் இருக்கிறேன், ஆணாகத்தான் பிறந்தேன், ஆணாகத்தான் இருக்கிறேன். ஆனா என்னுடைய இருதயத்தில் இருக்கிறதான நளினங்களும் என்னுடைய உடம்பில் இருக்கிற சிறு மாற்றத்தினாலும் நான் என்ன பண்றேன், நளினத்தோடு பேசுறேன், நளினத்தோடு நடக்கிறேன், பெண்கள் செய்கிற அத்தனை வேலைகளையும் நானும் செய்து கொண்டு வருகிறேன். அப்போ பிரச்சனைகள் தான். அன்னைக்கெல்லாம் இன்னைக்கு அழகான பெயர் உண்டு வேதத்திலே, தெல்ல தெளிவாய் ஒரு நல்ல ஆண்டவர் நல்ல அன்பான பெயர்களை வைத்திருக்கிறார். அன்றைக்கு கேவலமான பெயர் நம்பர், முன்னாடி விட்டுட்டு பின்னாடி பொறணி பேசுற, கேவலமா பேசுற ஒரு நிகழ்ச்சியை கண்டாலே ஏண்டா பிறந்தோன்னு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழல் தான். அப்போ இப்படிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில குணாதிசயங்கள்னால வெளிப்பட ஆரம்பிக்கும் போது, ஒரு பருவத்துக்கு மாற்றம் அடையிற போது, ஆணாக இருக்கிற என்னுடைய உடல்ல பெண்ணாக

0: ஒரு மாறுதல் மாற்றம் அடையும் போது அவ்வளோ ஒரு விதமான வேதனை. நான் வந்து எங்க பாட்டிக்கிட்ட சொன்னேன், என்னைய வளர்த்த எங்க அம்மா சொன்னாங்க, வளர வளர சரியாயிடும், நீ கவலைப்படாத, நீ பொறுமையா இரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வளர வளர என்னுடைய பிரச்சனையும் என்னுடைய கஷ்டமும் மறைந்து போகல, முற்றுப்புள்ளி அந்த இடத்துல வைக்கல, அது மிகப்பெரிய அளவுல விஸ்வரூபமாக மாற ஆரம்பித்தது. என் வாழ்க்கை மாற்றம் அடைய ஆரம்பித்தது. என்னுடைய வேதனைகள் அதிகமாக தான் மாறுச்சு. அவ்வளோ கொடுமையான நாட்கள், அவ்வளோ வேதனையான நாட்கள் தான், அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனை. என்னுடைய குணாதிசயத்தை பார்த்து, என்னுடைய நளினத்தை பார்த்து யாருமே என்னிடத்துல பேசுவதில்லை, குறை சொல்றாங்க, கேவலப்படுத்துறாங்க. பக்கத்துல படிக்கிற பையன் வரைக்கும் என்னைய கேவலமா பேசுறான், கேவலமா நடத்துறான். அப்படி இருக்கும், யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன பிள்ளைக்கு நடக்கிற ஒரு விதமான கொடுமைகள் எவ்வளோ வேதனையை கொண்டு வரும்ல. அந்த வேதனையை என் வாழ்க்கையிலும் தான் நடந்துச்சு. நான் போய் என்னுடைய ஆசிரியர் இடத்துல நான் சொல்லும் போது, முதலாவது நீ சரியாயிரு, நீ முதலாவது கரெக்டாயிரு, நீ சரியா நடந்துக்கோன்னு சொல்லி என்னையவே குற்றப்படுத்துறாங்க. கேவலமான ஒரு பெயரோடு, கேவலமான இந்த பிறவியோடு ஏன் வாழ்றோம், எதுக்காக பிறந்தோங்கிறத இவ்வளோ வேதனையா இருக்கும், இவ்வளோ கஷ்டம் வாழ்க்கையில, வேதனையோடு இவ்வளோ போராட்டமா இருக்கும் வாழ்க்கை. நேசிப்பதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க, சொல்லுவதற்கு யாரும் இல்லை, நம்மளை குற்றப்படுத்துறதுக்கு தான் நிறைய ஆட்கள் உண்டு. சொந்தக்காரங்களுடைய ஏதாவது ஒரு விசேஷமான நிகழ்ச்சிக்கு போகும்போது அங்க சொந்தக்காரங்க பிள்ளைங்கெல்லாம் வந்து ஒன்னா கூடி விளையாண்டாலோ அல்லது பேசினாலோ அந்த இடத்துல அவங்க சொல்லுவாங்க, இவன் கூட ஏன் சேர்றேன், ஏன் இவன் கூட நிக்கிறேன், ஏன் இவனோட பேசிட்டு இருக்கிறேன், வா போவோம்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு போயிடுவாங்க. அவ்வளோ வேதனையா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அதனாலதான் நிறைய எனக்கு ஸ்கூல் இதுலயும் சரி, என்னுடைய சொந்தக்காரங்களையும் சரி, நிறைய நண்பர்கள் இல்லை, ஆனா இவ்வளோ வேதனையா இருந்துச்சு வாழ்க்கை. காலங்கள் தொடர ஆரம்பிச்சு, படிச்சா ஒரு மனுஷனோட வாழ்க்கை மாறும் அப்படின்ட்டு நான் ஒரு தீர்மானத்தை வச்சிருந்தேன். நிச்சயமா படிப்பு ஒரு மனுஷனை வேற அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகும் அப்படின்னு நான் முடிவு பண்ணினேன். என்னுடைய படிப்பை நான் தொடர ஆரம்பிச்சேன். பிரச்சனைகள் மறைந்து போகல, பிரச்சனைகள் தொடர ஆரம்பிச்சது. பிரச்சனைகளோடு தான் வாழ்க்கையை நகர்த்த ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே பிரச்சனை தான், ப்ராப்ளம் தான், என்னால ஃபேஸ் பண்ணவே முடியாது. குற்றப்படுத்துறவங்களும், கேவலப்படுத்துறவங்களும், நம்மளைய கேவலமா பாக்குறவங்களும் நிறைய உண்டு. அப்போ என்னை வளர்த்து கொண்டிருந்த என்னுடைய அம்மா திடீர்னு, நான் 10ஆம் வகுப்பு படிக்கும்பொழுது அவங்க திடீர்னு மரித்து போனாங்க. என் வாழ்க்கை ஒரு திக்கற்று போன ஒரு நிலைமை. 15 வருஷம் நம்மளை அரவணைச்சு, பாசமா பார்த்து, நம்மளுக்கு ஊக்கம் கொடுத்து, நம்மளைய நீ இப்படி இருக்காத, பரவாயில்ல, இப்படி இருந்தாலும் கூட நீ நல்ல முறையில வரணும், நல்லா படிக்கணும்னு சொல்லி நம்மளைய தேற்றுகிற ஒரு தாய் 15 வயசுல நம்மளைய விட்டு போனா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படிதான் இருந்துச்சு என் வாழ்க்கை, திக்கற்று போன ஒரு நிலைமை, அநாதையான ஒரு கொடுமை. நேசிப்பதற்கு யாரும் இல்லை, அடுத்த வேலை சாப்பிட்டேயான்னு கேட்பதற்கு கூட ஆள் இல்லாம அநாதையா நின்று கொண்டிருந்தேன். என் பாட்டி மறுத்து போய் 1 மாசம் கழிச்சு எங்க மாமாவும் அத்தையும் வந்து நைட்டு 12:30 போல வந்து என்னைய வெளியே வான்னு கூப்பிட்ட உடனே நான் வெளியே வந்ததும் அடுத்த நிமிஷம் நாங்க இருந்த வீட்டை பூட்டிட்டு என்னை தெருவுல நிக்க வச்சுட்டு அவங்க வீட்டை பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டாங்க. போ நான் கேட்டேன், நான் எங்க போக முடியும், எனக்கு யாரையுமே தெரியாது, உலகம் எனக்கு புரியல, நான் என்ன பண்ண முடியும், உங்களோட என்னைய வச்சுக்கோங்கன்னு சொல்லி எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். எங்க மாமா அத்தையும் சொன்ன ஒரு வார்த்தை, நீ எங்க கூட இருந்தீனா என் பிள்ளைங்களோட வாழ்க்கை மாறி போயிடும், உன்னால என் பிள்ளைங்களோட வாழ்க்கை கெட்டு போயிடும், நான் உன்னைய எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்பவும் கெஞ்சினேன், என்னை யாரும் கூட்டிட்டு போயிடுங்க, ஏன்னா யாரும் இல்லை எனக்கு, அப்படின்னு சொன்னேன். எங்க அத்தையும் மாமாவும் சொன்ன ஒரு வார்த்தை என் வாழ்க்கைய தலைகீழ மாத்துச்சு. எங்க மாமா அத்தையும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ எங்களோடு வந்து இருந்தீனா ஊர் உலகம் சொல்ற மாதிரி, சொந்தக்காரங்க சொல்ற மாதிரி, எனக்காவது ஒரு நாள் நான் உன்னோட சாப்பாட்டுல மறந்து வச்சிடுவோம். ஏன்னா என் பிள்ளைங்க உன்னால அவங்களுடைய வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு அவங்க யோசிச்சு அப்படி சொல்லிட்டாங்க. அவ்வளோ வருத்தமா இருந்துச்சு. 15 வயசுல யாரு தெரியும், படிச்சுட்டு இருந்தேன், பள்ளிக்கூடம் வீடுதான் தெரியும். என்னை வளர்த்துட்டு இருந்த எங்க அம்மாவும் இறந்து போனதுனால திக்கற்று போன ஒரு அனாதையான ஒரு சூழல். யாருமே தேற்றுவதற்கும் ஆற்றுவதற்கும் பாசமா சாப்பிட்டையான்னு கேட்பதற்கு கூட ஒருவர் இல்ல. அவ்வளோ ஒரு அனாதையான ஒரு வாழ்க்கை, அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. எங்க அப்பா இருக்கிற இடம் எனக்கு தெரியும், உதவி கேட்கணும்னு சொல்லிட்டு எங்க அப்பா இடத்துக்கு போனேன். அவர் டீ கடையில உட்கார்ந்து இருந்தாரு போல, நான் எனக்கு தெரியல. நான் அந்த டீ கடையை கடந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் கூப்பிட்டு எங்க போறேன்னு கேட்டாரு. நான் இந்த மாதிரி பிரச்சனைகள், அம்மா இறந்துட்டாங்க, பாட்டி இறந்துட்டாங்க, எனக்கு எங்க போறதுன்னு தெரியல, மாமா அத்தை வேண்டான்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, எங்காவது படிக்க வைங்க எனக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ கெஞ்சினேன். எங்க அப்பா சொன்ன இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தை ஒரு விதமான ஒரு கால சூழ்நிலைகள்லயே மாற்றுச்சு. அவ்வளோ ஒரு வேதனையான ஒரு வார்த்தை தான். நீ எங்க வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது, எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க, ரெண்டு பசங்க இருக்காங்க, உன்னால அவங்க வாழ்க்கை கெட்டு போயிடும், என் வீட்டுக்கு வராதன்னு சொல்லி நடு ரோட்லயே என்னைய வீட்டுக்கு வராதன்னு சொல்லி ரோட்டோட அனுப்பி வச்சிட்டாரு. அவ்வளோ வேதனையா இருந்துச்சு. எனக்கு யாருமே நேசிப்பதற்கு ஆள் இல்லாம, சாப்பிட்டியான்னு கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லாம, ஒரு அனாதையின் ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை. என் சுபாவத்தை கண்டு, என் நான் இருக்கிற இந்த மனநிலையை பார்த்து, என்னுடைய சூழ்நிலைய புரிஞ்சுக்கவே தெரியல. வளர்த்தவங்களும் சரி, என்னைய பெத்தவரும் சரி, புரிஞ்சுக்கிடல. அவ்வளோ வேதனையா இருந்துச்சு என் வாழ்க்கை. கஷ்டமான ஒரு சூழல் தான். எனக்கு தெரிஞ்சவங்க கொண்டு வந்து ஒரு கம்பெனியில வேலைக்கு சேர்த்து விட்டு போனாங்க. அப்போ 3 வருஷம் அந்த கம்பெனியில அனாதையான ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை, தனிமையின் ஒரு அவ்வளோ வேதனையானது. ஒரு மனுஷனை தனிமை மிகப்பெரிய வேதனை, கொடுமை. அது தனிமையில இருக்கும் போது ஒரு மனுஷனை அவனுடைய இந்த உலகத்துல இருக்க கூடாதுங்கிற லெவலுக்கு கூட கூட்டிட்டு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு அனாதையான ஒரு தனிமை ஒரு மனுஷனை ஒவ்வொரு நாளும் கொள்ளும். அப்படிதான் இருந்துச்சு என் வாழ்க்கை. இப்ப நான் ஒரு தீர்மானம் பண்ணினேன், 3 வருஷம் என்னோட கூட வேலை செய்யறவங்க உடம்பு சரியில்லைன்னா அவங்க வீட்டுக்கு போய் சுகமாயி திரும்பி வேலைக்கு வருவாங்க. நான் எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா யார் என்னை பார்த்துப்பா? யாருமே இல்லாம நான் அதையா நான் நிக்கிறேனே. ஒருவேளை நான் இன்னைக்கு இறந்து போயிட்டா கூட என்னை தூக்கி போடுறதுக்கு ஒரு 4 பேராவது வேணும் இல்ல அப்படிங்கிற அந்த அனாதையான ஒரு கொடுமையில அவ்வளோ யோசிச்சிருக்கேன். பல நாள் நான் தூங்குறதே இல்லை. பல நாள் அவ்வளோ வேதனையோடு இருந்துச்சு என் வாழ்க்கை. அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அப்பதான் ஒரு தீர்மானம் பண்ணினேன், வேண்டாம், இந்த உலகம் வேண்டாம், என்னை நேசிப்பதற்கு யாரும் இல்லை, என்னைய பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, அனாதையா இருக்கிற இந்த அனாதை இதோட முடிஞ்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நைட்டு ஒரு 12:30 இருக்கும் உட்காந்து வீட்டில் பாய்சன் பாட்டில வாங்கி வச்சுட்டு உட்காந்து இத குடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். இவ்வளோ அழுக. 18 வயசுல ஒரு குழந்தை, இந்த உலகம் எனக்கு வேணாம், நேசிக்கிறதுக்கு யாரும் இல்ல, பாசமா பாத்துக்கிடல யாருமே, அன்பா என்னை நேசிக்க ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லி இந்த உலகத்தை விட்டு போகணும்னு அந்த குழந்தை யோசிக்குமானா எவ்வளோ ஒரு வேதனை இல்ல. அப்படிதான் இருந்துச்சு என்னுடைய 18 வயசுல என்னுடைய வாழ்க்கை. அவ்வளோ வேதனையா இருந்துச்சு. நம்ம மறித்து போயிட்டோம், இந்த உலகம் எனக்கு வேண்டாம், இதுதான் இது தீர்வு, அனாத ஒவ்வொரு நாளும் நான் அனாதையா இருக்கேன், அனாதையா இருக்கேன்னு சொல்லி அந்த வேதனை, என் மனநிலை அவ்வளோ வேதனையா இருந்துச்சு. என்னோட வாழ்க்கையை நான் முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு இரவு 12:30 உட்காந்து பாய்சன் பாட்டில ஓபன் பண்ணி வச்சுட்டு உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். என்னோட வீட்டுல கதவு தட்டப்படுது. நான் அப்ப சொல்லிட்டு தான் போனேன், யாரோ ஒருத்தன் சாவ கூட நிம்மதியா உடல, எவனோ இந்த கதவு தட்டுறான்னு சொல்லிட்டு போனேன். அங்க போன உடனே கதவு திறந்து பார்த்தா என்னோட கூட வேலை செய்யற ஒரு அண்ணா. ஒரு விதமான பயமாவும் இருந்துச்சு. கதவு திறந்த அடுத்த நிமிஷம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாரு. 3 வருஷம் என்னை பார்த்து எந்த சொந்தக்காரங்களும் என்னை தேடி வந்து நல்லா இருக்கியான்னு கேட்கல, மாமா அத்தை தேடி வந்து நல்லா இருக்கியான்னு கேட்கல, அப்பா தேடி வந்து என்ன நல்லா இருக்கியான்னு கேட்கல. என் கூட வேலை செய்யற ஒரு அண்ணா நைட்டு 12:30 தேடி வந்து நல்லா இருக்கீங்களான்னு என்னை கேட்டா எப்படி இருக்கும்? ஒரு விதத்துல சந்தோஷமாவும் இருந்துச்சு, ஒரு விதத்துல பயமாவும் இருந்துச்சு. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா என்னுடைய குறிக்கோள் நான் சாகணும்னுட்டு உட்காந்துருக்கேன். அப்போ அந்த அண்ணா வந்து கதவை தட்டினவுடனே அந்த அண்ணா எப்படியாவது அனுப்பி வச்சுடணும், நம்ம தான் சாக போறமே அப்படின்னு சொல்லித்தான் அழுதுட்டே இருந்தேன். அப்போ அந்த அண்ணா சீக்கிரமா போ சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒண்ணு இல்லைண்ணா நல்லா இருக்கேன் நீங்க போயிட்டு வாங்கண்ணா அப்படி ஏதா இருந்தாலும் காலையில பேசிக்குவோம் அப்படின்னு அந்த அண்ணா சொன்னாரு. இல்ல இல்ல உங்களுக்கு ஏதோ பிரச்சனை, இந்த பிரச்சனை ஏதா இருந்தாலும் சொல்லுங்க, நிச்சயமா அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன் என் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு யாருக்குமே எந்த தீர்வும் இல்லை, இந்த அண்ணா வேற நினைக்கிறாரு தீர்வு கொண்டு பிடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு முதல்ல அந்த அண்ணா போனா போதும்னு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன். உடனே அந்த அண்ணா சொன்னாரு, உண்மையாலுமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, எங்க அப்பா பொய் சொல்ல மாட்டாரேன்னு சொன்னாரு. நான் கேள்வி கேட்டேன், உங்க அப்பாவுக்கு எப்படி என்னையே தெரியும், முதல்ல 15 வருஷம் 18 வருஷம் என்னை பெத்த அப்பாவுக்கே நான் எங்க இருக்கேன்னு தெரியல இந்த 3 வருஷமா, 15 வருஷம் வளர்த்த என்னுடைய மாமா அத்தைக்கு தெரியல, இந்த 3 வருஷம் நான் அனாதையா தனிமையில நான் இருக்கேன், என்னை தேடி வந்து பேசணுங்கிறதுக்கு அவங்களுக்கே தெரியல, உங்க அப்பாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, எங்க அப்பானா என்னை பெத்த அப்பா இல்ல, என்னைய பாவத்திலையும் சாபத்திலையும் உன்னையும் என்னையும் மீட்டெடுத்தவோ, அந்த கல்வாரியின் சிலுவையை சுமந்து உனக்காகவும் எனக்காகவும் கடைசி தன்னுடைய சூட்டு ரத்தம் வரைக்கும் இந்த பூமியிலே சிந்தி உன்னையும் என்னையும் மீட்டெடுத்தவர், உன்னை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற இயேசு ஒருத்தர் உண்டு, உன்னை நேசிக்கிறதற்கு ஒரு தகப்பன் உண்டு, உன்னை தாயை போல தேற்றுவதற்கு ஒருவர் உண்டு, அவர் பெயர் இயேசு. என் பிள்ளையிடத்துல போய் சொல்ல, நான் இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நம்மளை பெத்து வளர்த்தவங்களுக்கு இல்லாத ஒரு அக்கறை, யார் இந்த இயேசு? ஏன்னா 18 வருஷமா நான் ஒரு கோட்பாடோடு வளர்கிறேன், நான் கோட்பாட்டோடு நான் அந்த வாழ்க்கையின் ரீதியாக நான் பக்குவப்படுத்தி நான் அந்த வாழ்க்கையில நான் பிறந்து வளர்ந்த வாழ்க்கையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்ப எனக்கு இயேசுவை பற்றி எனக்கு தெரியல, 18 வருஷம் எனக்கு தெரியாத ஒருத்தர் இயேசு அப்படின்னு ஒரு பெயரு என்னை தேடி வந்து நைட்டு 12:30 போல வந்து நான் இருக்கேன்னு சொல்லுன்னு சொல்லுவாரானால் எவ்வளோ நல்லவர்ல, அவரை என் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டா, என் வாழ்க்கைய அவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்தா நிச்சயமா நம்ம வாழ்க்கை மாறும்னு தோணுச்சுங்க. அன்னைக்கு முடிவெடுத்தேன், யாரு என்னை கைவிட்டாலும் சரி, இந்த அனாதையான கொடுமையான தருணங்கள் என்னை நெருக்கினாலும் சரி, இந்த வேதனை நீ துக்கப்படுத்தினாலும் சரி, அந்த இயேசுவோடுதான் வாழணும். அவர் ஒருவேளை அந்த அண்ணா வரல, இயேசு என்னை தேடி வரல அப்படின்னா நான் மறித்து போயிருப்பேன். இந்த சூழ்நிலையில் நான் அழுதுகிட்டு தானே இருந்தேன், என்னை தேடி வந்து நான் இருக்கேன்னு சொல்லுவாரானா? அவர் இவ்வளோ நல்லவர், அந்த இயேசுவை நம்ம வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்தேன். பல கேள்விகள் கேட்டேன், நிறைய கேள்விகளுக்கு பதில கரெக்டா சொன்னார். நம்மளை போல திக்கற்றவர்களை யாருமே நேசிக்கலன்னு இருக்கிற அநாதையின் வாடிக்கொண்டிருக்கிற கேப்பாரற்று நடு ரோட்ல நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நேசிப்பதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே அவர் செய்த ஒரு பெரிய அற்புதம், மரணத்தின் தருவாயிலிருந்து என்னை மீட்டெடுத்திருக்க, இரவு 12:30 போல ஒருத்தருடைய கதவு தட்டி வீட்டுக்கு வந்து நான் இருப்பேன்னு சொல்லுவார், ஆனால் அவர் எவ்வளோ நல்லவர், அவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு நானும் ஒரு சாட்சிதான், என்னுடைய வாழ்க்கையும் ஒரு சாட்சிதான். இன்னைக்கு நானும் இன்னைக்கு உயிரோடு கூட அவரோடு கூட வாழும்படியா கர்த்தர் என்னை அடியாளை தெரிந்து கொண்டார். என் தேவனே, நான் முதலாவது நான் ஸ்தோத்தரிக்கிறேன். காலையில அந்த பிரேயர் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் 3 மணி நேரம் தான் தூங்கி இருப்பேன். அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஏன்னா வேதம் சொல்லுதில்ல, கர்த்தர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா அவன் புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா, கேப்பாரற்று இக்கற்று போன ஒரு சூழ்நிலை, யாருமே என்னை விசாரிக்கலன்னு சொல்லி சாவுக்கு நேராய் நான் கடந்து போனேன். என்னுடைய மனநிலையை யாராலையும் புரிஞ்சுக்க முடியல, என்னுடைய குணாதிசயத்தை யாராலையும் தெரிஞ்சுக்க முடியல, என்னுடைய சூழ்நிலைகளை யாராலையும் புரிஞ்சுக்கவே முடியல. மனுஷனால முடியலங்க, ஆனா தேவனால முடிந்தது. என்னை உண்டாக்கின தேவனால என்னை புரிந்து கொள்ள முடிந்தது. என்னுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள முடிந்தது. என்னுடைய ஏக்கங்களை புரிந்து கொள்ள முடிந்தது. என்னுடைய வேதனைகளெல்லாம் அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆமென். தாயின் கருவறையிலே தோன்றுவதற்கு முன்னதாகவே உங்களையும் என்னையும் குறித்து அறிந்திருக்கிறவர். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவனோ நம் இருதயத்தில் இருக்கிற வழிகளை ஆராய்ந்தறிகிறவராய் இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற வேதனைகளை அவர் உள்ளார்ந்து ஆராய்ந்து அதற்கு ஏன் வழி வந்தது, ஏன் இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி அதற்கு சரியான காயங்களை கட்டுகிறவர், ஆற்றுகிறவர் தான் நம் ஆண்டவர் ஆகிய இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷம் இல்ல. ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவனோடு கூட தான் இருக்கிறார். உங்களையும் அப்படித்தான். ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில நீங்களும் திக்கற்று போன ஒரு சூழ்நிலை, அனாதையின் ஒரு சூழ்நிலை, யாராவது மூலமா நீங்க ஒருவேளை கைவிடப்பட்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்க. என்னையும் நேசித்த என் ஆண்டவர், இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிற ஆண்டவர், அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரியின் சிலுவையிலே தன்னுடைய கடைசி சுட்டு ரத்தம் வரைக்கும் அவர் சிலுவையிலே சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டெடுத்தவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமென். எல்லா சூழ்நிலைகளையும் அவரால் மாற்ற முடியுங்க. அதுதான் வேதம் சொல்லுகிறது. யோவான் 14:18 வசனம் சொல்லுது, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் உங்களிடத்துல வருவேன் என்ற வார்த்தை. எவ்வளவு அழகான நல்ல வார்த்தை பார்த்தீங்களா. திக்கற்று போன நம்மளுடைய வாழ்க்கைய, கேப்பாரற்று கிடந்த நம்மளுடைய வாழ்க்கைய திக்கற்றவர்களாய் நான் விடேன், நான் உங்களிடத்துல வருவேன் என்று சொன்னவர் எவ்வளோ நல்லவர். அந்த ஆண்டவரை பிடித்துக் கொள்வோம். இன்னும் அதிகமாய் நம்ம பிடிக்கும் போது, இன்னும் அதிகமாய் அவரை தேடும் போது என்னுடைய வாழ்க்கை மாறினதே. 15 லட்சம் பேருக்கு முன்னாடி இன்றைக்கு ஒரு சாட்சியாக என் உயிர் உள்ள தேவனுக்கு வேலை செய்கிற ஒரு வேலைக்காரியா என் ஆண்டவர் என்னை தேடி வந்து என்னை தேற்றி அவருடைய வேலைக்காரியாய் வைத்திருக்கிறாரே. அவர் எவ்வளோ நல்லவோ, எவ்வளோ ஜீவன் உள்ளவோ. இன்றைக்கும் அவர் உயிரோடு தான் இருக்கிறார். உங்களையும் என்னையும் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறவரும் அவரை தொடர்ந்து அவரோட வழியில நம்ம பயணிப்போமா, அவரை தேடுவோமா. வேதத்துல ஒவ்வொரு நாளும் நாம் தேடும் போதெல்லாம் நாம் அவரை பார்க்க முடியும். தேடுகிற எவனும் கண்டடைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னாரே. நம்மளுடைய கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் அவரிடத்துல ஒப்படைக்கும் போது, நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவரிடத்துல தெரிவிக்கும் போது, நம்மளை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற நம் ஆண்டவர் நம்மளோடு கூட தான் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அடியேளை இவ்வளவாய் நேசித்து இங்கு கொண்டு வந்து உங்கள் கண்களுக்கு முன்பதாக நிறுத்தி வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னவோ, உங்களுடைய நம்பிக்கையும் என்னோட நம்பிக்கையும் வீண் போகாத நம் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிறோம். இப்படியாக என்னுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையில அந்த அண்ணா கொண்டுட்டு போய் ஒரு சபையில விட்டார். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அங்க மக்களை பார்த்த உடனே அவர்களோடு பேசுகிற அந்த அனுபவம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாட்கள் தொடர ஆரம்பித்தது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு பெரிய கண்ணாடி வீட்டுல வச்சிருப்பேன். எப்பவுமே அந்த கண்ணாடியை பார்த்து நான் சொல்வேன், எனக்காக இயேசு இருக்கிறாரு, நான் ஏன் கவலைப்படணும், எனக்காக என்னைய மரணத்திலிருந்து காப்பாற்றின என் தகப்பன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி என்னுடைய கண்ணாடியை நான் பார்த்து எனக்காக நான் ஆறுதல் சொல்லுகிறது உண்டு. அதுக்கு முன்னாடி நான் அந்த கண்ணாடியை பார்த்து சொல்வேன், உனக்காக நான் இருக்கேன் கவலைப்படாதன்னு எனக்கு நானே ஆறுதல் சொல்லுகிற ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ இயேசு என்னுடைய வாழ்க்கையிலே வந்ததுக்கு அப்புறம், இயேசு என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறார், நான் எதற்கும் கவலைப்பட மாட்டேன், நீ கலங்காத, உன்னை நிச்சயமா இயேசப்பா உன்னை பார்த்துக்குவாரு அப்படிங்கிற அந்த ஒரு மன நிறைவு என்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தது. கட்டர் அப்படியாய் நடத்தினார். என்னுடைய வாழ்க்கை நகர ஆரம்பித்தது. சபையோடு கூட என் பயணங்களும் தொடர ஆரம்பித்தன. ஏசப்பாட்ட நான் ஜோம் பண்ணேன், ஏசப்பா என்ன போல யாராகில இருக்கிறாங்களா முதலாவது எனக்கு காட்டித்தாங்கப்பா, இல்ல இந்த உலகத்துல எல்லாரும் சொல்றது போல கேவலமா ஏதோ ஒரு பிறவி தனி பிறவியா நான் பிறந்திருக்கிறேனா அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. இவ்வளவு வேதனையா இருந்துச்சு. அப்போ நான் ஜோம் பண்ணேன், ஜெபத்தை கேட்கிறவர் நாம் ஆண்டவராக இயேசு. நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் வீணாக போவதே இல்லை. கர்த்தர் வெளிப்படுத்தி தந்தார். நான் ஜோம் பண்ணேன், இசப்பா என்னைய போல யாராகில இடத்துல வந்து பேசணும்னு ஜோம் பண்ணேன். அதே போல ஒரு திருநங்கை என்னோடு கூட பேசினா. உடன் ஊழியரா இருந்த, இங்க சபையினுடைய உடன் ஊழியரா இருந்த ஒரு அம்மா பார்த்துட்டு போய் பாஸ்டர்ட்ட சொல்லிட்டாங்க. பாஸ்டர்ட்ட சொன்ன உடனே அவரு, வியாழக்கிழமை நடந்த சம்பவம், வெள்ளி சனி ரெண்டு நாள் கழிச்சு சண்டே சர்வீஸ் ஆராதனைக்காக போறேன். போன உடனே என்ன ஆயிடுச்சு, அவர் வந்து உங்களெல்லாம் கர்த்தர் நேசிக்கல, நீங்களா கர்த்தருக்கு அருவறுப்பான ஜனம், நீங்களா ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கவே கூடாதுன்னு. அவ்வளோ வேதனையா இருந்துச்சு, அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. என்னடா இது, நம்மளே நேசிக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வியோடு கூட அழுதுச்சு. ஆண்டவர் எந்த இடத்துல நான் வெக்கப்பட்டு போனேனோ அதே இடத்துல உமாளை உயர்த்த முடியும்னு சொல்லி நான் ஜோம் பண்ணிட்டு கடந்து வந்தேன். வேதனையோடு கூட நான் கடந்து வந்தேன். வாழ்க்கை மாறி போனது. திருநங்கைகளோடு என்னுடைய வாழ்க்கையை தொடர ஆரம்பிச்சேன். சபையை விட்டு, என் ஆண்டவரை விட்டு வெகு தூரம் நான் கடந்து போயிட்டேன். என் திருநங்கைகளோடு கூட என்னுடைய வாழ்க்கையை நான் ஆரம்பிச்சு என் வாழ்க்கையை பாவத்துக்குள்ளாக எல்லார போலவும் கடைக்கடையா யாசகம் கேட்டு என்னோட வாழ்க்கை அப்படியாய் நகர ஆரம்பித்தது. வேதனையோடு கூட நான் பஸ்ல உட்கார்ந்துருக்கிறேன், பக்கத்துல ஒரு பொண்ணு, நான் ஜன்னல திரும்பி பார்த்துட்டு எந்த ஊர் வந்திருக்குன்னு பார்த்துட்டு திரும்பி பார்க்கறேன், ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்துச்சு. என்னை கண்ட உடனே அந்த பொண்ணு எந்திரிச்சு ஓடிடுச்சு. அவ்வளோ ஒரு கொடூரமா, அவ்வளோ ஒரு மாதிரியான விகாரத்தோடு இருக்கேன்னா, அல்லது பாவப்பட்ட சின்மத்தை பார்ப்பது போல அந்த பொண்ணு கூட பக்கத்துல உட்காருவதற்கு இல்லை. பல பேர் என்கிட்ட பேசவே மாட்டாங்க, என்னை திட்டுடுவாங்களோ அடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுறது இல்லை போல. அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய திருநங்கை கிட்ட எந்த சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஆணோ பெண்ணோ போய் சகஜமா பேசுவது இல்லை. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா, திருநங்கைகள் எல்லாமே இலகுன மனசு உடையவர்கள். அவருங்க கிட்ட நீங்க பேசினாதான் தெரியும் உங்களுடைய அன்பான குணாதிசயம் என்னன்னுட்டு. நிறைய பேர் நம்மள நிறைய பேர் யாருக்கிட்டையுமே போய் பாவப்பட்ட ஒரு மனுஷன்கிட்டயோ அல்லது வறுமையில வாடிட்டு இருக்கவங்களையே நம்ம போய் பார்க்கறதே இல்லையே. ஏன்னா ஏசப்பா கொடுத்த அன்பை நாமளே தானே வச்சிருக்கிறோம். அடுத்தவங்க கிட்ட கொடுத்தா தானே தெரியும் ஏசப்பா நம்மளே எவ்வளவு நேசித்தாரு, அவங்களையும் நேசிப்பாருன்னு சொல்லி. அப்பதானே அவங்களுக்கும் தெரியும். பசியில இருக்கிறவனுக்கு தான் சாப்பாட்டினுடைய அருமை தெரியும். 100 கிலோமீட்டர் வெயில்ல 10 கிலோமீட்டர் நடக்கிறவனுக்கு தான் நிலனுடைய அருமை புரியும். அதே போலதாங்க, யாருமே நேசிக்காம திக்கச்சு போய் அனாதையான ஒரு வாழ்க்கைய திருநங்கைகளோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். பாவியா, பாவமான காரியம், நான் பாவியாதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். வேதனையா இருந்துச்சு. எல்லாத்தையும் விட்டு நான் அனாதையா இருக்கிறேனே, நேசிக்கல. திருநங்கைகளும் ஒரு காலகட்ட சூழ்நிலைக்கு அப்புறம் அவங்களும் என்னை நேசிப்பதை நிறுத்தி விட்டார், நிறுத்திட்டு போயிட்டார். என் கூட இருந்தவங்க எல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. போன ஆதையா நான் நின்று கொண்டிருந்தேன். உலகம் எனக்கு மறுபடியும் தோணுச்சு, இதுக்காகவா நான் வாழ்றேன், யாருமே இல்லாம அனாதையா நான் வாழ்ந்துட்டு இருக்கேனே, வேண்டான்னு தோணுச்சு. இப்போ நான் முடிவு பண்ண, இந்த உலகம் நம்மளுக்கு வேண்டாம், மனுஷால் வேண்டாம், யாருமே நம்மளுக்கு வேணாம். நம்ம மரணத்திலிருந்து நம்மளைய மீட்டெடுத்த இயேசுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை மட்டும் நம்ம பிடிச்சுக்குவோம். அவர் மட்டும் போதும், அவர் மட்டும் போதும் நம்மளுடைய வாழ்க்கையில. யாரு நம்மளை விட்டுட்டு போனாலும் சரி, அன்றைக்கு நம்மளை மரணத்தில் இருந்து விடுதலை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு மட்டும் போதும்னு என் மனசுல தோணுச்சு. ஒரு முடிவு எடுத்த அன்னைக்கு, யார் விட்டுட்டு போனாலும் சரி, என் ஆண்டவரை நான் இனி விடுவதில்லை. யார் என்ன சொன்னாலும் சரி, யாரு வேணுமாலும் உங்களை ஆண்டவர் நேசிக்கல அப்படின்னு சொன்னாலும் சொல்லிட்டு போறாங்க, ஆனா நம்மளை நேசிக்கிறவர் இயேசு. அடுத்தவங்க 1000 சொல்லுவாங்க, அதுக்காக நாம ஆண்டவரை விட்டு நம்ம வந்துட்டோமே, ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்துக்கு வந்து நம்ம வாழ்க்கை பாவக்குரியமான ஒரு வாழ்க்கையில பாவத்தோடு கூட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இதுலயும் ஒரு சந்தோஷம் நிறைவு இல்லாம வாழ்றோமேன்னு சொல்லி இவ்வளோ வேதனையா இருந்துச்சு. நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், இனி கர்த்தருக்காக தான் வாழணும், கர்த்தரோடு தான் வாழணும், கர்த்தரோடு போய் தான் வாழணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். அன்னைக்கு என் வாழ்க்கை மாறுச்சுங்க, என் ஆண்டவர் மாற்றினார் என்னை. அனுதினமும் ரட்சிக்கும் என் தேவனுக்காக நான் காத்திருக்கிறேன், அவர் என்னை கேட்டருள். என் வாழ்க்கையில என்னை அனுதினமும் நேசிக்கிற என் இயேசு உண்டு, அனுதினமும் என்னை பாதுகாக்கிறவர் என் தேவன் உண்டு, இந்த உலகத்திலே என்னை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற என் இயேசு உண்டு. அவருக்காக நான் ஒவ்வொரு நாளும் நான் அவரிடத்துல காத்திருக்கும் போது, அவருக்காக நான் காத்திருக்கும் போது தேவன் என்னை உயர்த்த ஆரம்பித்தார். என்னுடைய வாழ்க்கை அப்படியே மாறினது. அவரை பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையின்படியே என் வாழ்க்கை மாறினது. என் வாழ்க்கை வித்தியாசமாக மாறுச்சு. பாவத்திலிருந்து என்னை அழகாக மீட்டார், ஒரு ரட்சிப்பின் அனுபவம். யாசகம் கேட்டுக்கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கை அப்படியே மாறுச்சுங்க. யாசகம் கேட்காம கர்த்தரோடு கூட அவர் போஷிக்கிறதுல மன திருப்தியோடு நிறைவோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அன்னைக்கு யாருமே எங்க இடத்துல பேசல, யாருமே என்னை நேசிக்கல, நல்லா இருக்கியான்னு கேட்கல. ஆனா இன்னைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையில இருக்கிறதுனால, கர்த்தரோடு கூட நாம வாழ்றதுனால இன்னைக்கு அநேக பேர் நம்மளைய விசாரிக்கிறாங்க, அன்பா பழகுறாங்க, அன்பா பேசுறாங்க. அன்னைக்கு பஸ்ல உட்கார்றதுக்கு ஒரு பொண்ணு யோசிச்சா, இன்னைக்கு அநேக பேர் இந்த என்னோடு கூட அநேகர் பேசுறாங்க. இப்போ எவ்வளோ நல்லவர்ல பேசு, பாவத்திலிருந்து மீட்டம், பாவத்தின் சம்பள மரணம். நீ பாவத்தோடு கூட நாம வாழ்ந்து கொண்டிருந்தோமானா, நாம தொடர்ந்துகிட்டு இருக்கிற அந்த காரியத்தோடு கூட மறுபடியும் தொடர்ந்து கொண்டிருந்தோமானால் நிச்சயமா மரணத்தை தான் கொண்டு வரும். ஆனா ஆண்டவரோடு கூட நாம வாழ்வோமானால் பரலோக ராஜ்யத்திலே நாம் அவரோடு கூட வீற்றிருக்க முடியும், அவரோடு கூட வாழ முடியுங்கிறத நான் புரிந்து கொண்டேன். நான் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்தேன், என் வாழ்க்கையில இயேசுக்கு மட்டும்தான் முதலிடம், யாருக்கும் இருக்க கூடாது. இன்னைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றிருக்கிறார். அடியாளை பைபிள் காலேஜ் முடிக்க வைத்து இன்னைக்கு அவரோட ஊழியம் செய்யும்படியா ஒரு வேலைக்காரியை வைத்திருக்கிறார். இன்னைக்கு அநேகர்கள் என்னோடு கூட பேசும்படியாக, அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால அநேக பேர் கூப்பிட்டு உபசரித்து என்னைய காரியங்கள் நிறைய பார்க்கிறேன். அந்த ஜீவனுள்ள தேவன் நம்மளோட வாழ்க்கையில இருக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை மாறுங்க. அந்த ஜீவனுள்ள இயேசுவால மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும். பாவத்துல இருந்தேன் மீட்டு கொண்டு வந்து அவருக்காக வாழ வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்காக வாழ வைத்திருக்கிறார். ஒரு மனம் திரும்புதல், மனம் போன போக்குல போயிட்டு இருந்தேன், இப்படிதான் என் வாழ்க்கை இருந்துச்சு, இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை போல, நான் இதெல்லாம் அப்படிதான் அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இதைய காட்டிலும், அந்த பாவமான காரியத்தை காட்டிலும், பாவமான வாழ்க்கையை காட்டிலும் கூட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குது என்பதை என் ஆண்டவர் எனக்கு சொல்லி புரிய வைத்தார். இன்னைக்கு ஆண்டவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, கர்த்தர் போஷிக்கிற விதம் அலாதியானது, கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற விதங்கள் வித்தியாசமானது. அவரை நோக்கி பார்க்கணும், அவரை ஒவ்வொரு நாளும் தேடணும், அவரோடு கூட வாழணும். அவரை நம்மளோடு கூட நம்ம வச்சுக்கிட்டோம்னா இருதயத்துல ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் நாம நடந்தோம்னா, கர்த்தரோடு நடந்தோம்னா நம்ம வாழ்க்கை மாறுங்க. நிச்சயமா உங்களோட வாழ்க்கையும் மாறும். நிச்சயமா இதை பார்க்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை நிச்சயமா மாறுங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க. எனக்கு உதவி செய்த தேவன், பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்த தேவன், யாரும் நேசிக்காத திக்கற்று போன நிலைமையில இருந்த என்னுடைய வாழ்க்கையில வந்து எனக்கு மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்து என்னை நேசித்த தேவன், அதே ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார், இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார், உங்களோடும் என்னோடும் கூட பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவரை தொடர்ந்து இருக பிடித்துக் கொள்வோம். நிச்சயமாக நாம் சந்தோஷமும் சமாதானமுமாக வாழ முடியும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக்கொண்டு

அந்த ஆசீர்வாதத்தை ஆதியில நான் உங்க மேல வைத்திருந்த அந்த பிரியத்தை நான் பார்க்கணும்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் கொஞ்சம் பின்னாடி போகணும். சொல்லுங்கடா, நான் கொஞ்சம் பின்னாடி போகணும். ஆமா, ஏன் சொல்ல மாட்டீங்களா? பின்னாடி போகணும்னா உங்க ஆசீர்வாதத்துல கிடையாது, ஆண்டவர் மேல வைத்திருந்த அன்பு, ஆண்டவர் மேல வைத்திருந்த பாசம். ஆதியில அந்த சின்ன வயசுலாம் யூத் மீட்டிங் நிறைய போயிருப்பேன். அந்த யூத் மீட்டிங்லாம் போகும்போது அந்த இருந்த அந்த வைராக்கியம், அந்த இருந்த அந்த அபிஷேகத்துக்குள்ளாக நான் போகணும்னு சொல்லிட்டு சொல்லுங்க. பின்னாடி பக்கத்துல ரெண்டு பேரும் தட்டி சொல்லுங்க, நான் கொஞ்சம் பின்னாடி போகணும். ஆமா, பில்லி கிரகம் இறந்துட்டாரு, அப்பா கிட்டதான் கார்ல சொல்லிக்கிட்ட வந்துட்டு இருந்தேன். அவரு பெரிய ஊழிக்காரரு, இப்படி போய் நின்னாருன்னா லட்சக்கணக்கான சிகரெட் பாக்கெட் ஸ்டேஜ் வந்து உழுகுமா? எவ்வளோ லட்சக்கணக்கான சிகரெட் வீசுவாங்க, ஆண்டு வேற்று கொள்றேன், ஆண்டு வேற்று கொள்றேன் சொல்லி சிகரெட் பாக்கெட் தண்ணி பாட்டெல்லாம் ஸ்டேஜ் வந்து உழுகுமா? அவர் ஒரு நாள் கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தாரா, அந்த கான்ஃபரன்ஸில் பார்த்து அவர் ஒரு சபைக்கு போதகராக போட்டாங்க. சபைக்கு போதகராக போட்ட உடனே அவங்ககிட்ட பில்லி கிரகம் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எப்படியாச்சும் எங்கள் சபை டெவலப் பண்ணிடுவீங்கயா, எங்கள் சபை நீங்கள் எப்படியாச்சும் முன்னு கொண்டு வந்துருவீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லி கிரகம் அந்த தலைமை போதகராக வச்சுட்டு போயிட்டாங்க. கமிட்டி லீடர்ஸ் பெரிய சர்ச்சு. ரெண்டு மூணு வாரம் போயிடுச்சு, நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆனோடனே எல்லாம் புறாமப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பில்லி கிரகம் பண்ணுறது சரியில்லை, அவர் பிரசங்கம் பண்ணுறது சரியில்லை, அவர் ரொம்ப இது பண்ணுறாரு, அவர் சபையை பின்னாடி நமக்கு சபையை வளர வைப்பார்னு பார்த்தா அவர் சபையை பின்னாடி கொண்டு போயிட்டுருக்கிறாரு. நான் அதனால நான் வந்து அவரை வந்து நாங்கள் கமிட்டிலாம் பேசி அவரை நாங்கள் வார்னிங் கொடுக்க போகிறோம், அவர் சபையை பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு, 100 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போயிட்டுருக்காரு, ட்ரெடிஷ்னலுக்கு கொண்டு போயிட்டுருக்காரு, அதெல்லாம் நமக்கு ஒத்து வரான்னு சொல்லிட்டு கமிட்டி ஒரு

0: உன்னை நீ ஆயத்தப்படுத்திக்கொள்.
1: Be prepared.
0: குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் பண்ணப்படும்.
1: The horse is prepared for the battle.
0: கர்த்தரால் வரும்.
1: The victory comes from God.
0: நீ ஆயத்தப்படு.
1: Be prepared.
0: உன்னோடு கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்து.
1: Prepare others.
0: உன் தேவனை சந்திக்க ஆயத்தமாயிரு.
1: Get ready to meet God.
0: எப்பொழுதும் ஆயத்தமாயிரு.
1: Get ready.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: கர்த்தருடைய வருகை நெருங்கி போச்சு.
1: The Lord's coming is soon. Not let me to see tomorrow.
0: ஆயத்தப்படு.
1: Be prepared now.
0: ஆண்டவர் பேசும் பொழுது ஆயத்தப்படு.
1: The Lord speaks to you.
0: இதோ இருக்கிறேன் ஆண்டவரே.
1: Yes, I am here.
0: நான் ஆயத்தமாய் இருக்கிறேன்.
1: I am ready.
0: நான் ஆயத்தமாய் இருக்கிறேன்.
1: I am ready.
0: என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே.
1: Lord, you prepare me.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பரிசுத்தாவி அனுப்புகிறார்.
1: He sends the Holy Spirit.
0: வல்லமை அனுப்புகிறார்.
1: He sends the power.
0: அபிஷேகத்தை அனுப்புகிறார்.
1: He sends the anointing.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உன்னை கர்த்தர் தகுதிப்படுத்துகிறார்.
1: God makes you to be qualified.
0: எழும்ப வேண்டும்.
1: You have to rise up.
0: எழும்ப வேண்டும்.
1: You have to rise up.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: யாரோ என்று யாரோ செய்யட்டும் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது. கர்த்தர் சொல்கிறார் எழும்பு.
1: அல்லேலூயா.
0: உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன்.
1: உன்னை
0: கொண்டு நான் ஒரு காரியம் செய்ய போகிறேன். நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? ஆமாண்டவரே, இதோ நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். என்னை அனுப்பும். என்னை அனுப்பும். யார் என்னை அனுப்புவார்கள் கேட்டுக் கொண்டிருக்காதே. கர்த்தர் சொல்கிறார் நான் உன்னை அனுப்புகிறேன். Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த காலவேளையிலே
1: in this morning
0: கர்த்தர் உன்னை அபிஷேகிக்க விரும்புகிறார்.
1: The Lord wants to anoint you.
0: ஏனென்றால் நீ ஆயத்தமாக்கப்பட வேண்டும்.
1: You have to be prepared.
0: இன்னும் உன்னுடைய சுபாவம் மாறல. கர்த்தர் உன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்.
1: The Lord is preparing.
0: உன்னை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார்.
1: Making you holy.
0: உன்னை ஆண்டவர் புதுப்பித்து கொண்டிருக்கிறார்.
1: He is renewing.
0: உன்னை ஆண்டவர் மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறார்.
1: Transforming.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உன்னை முன்குறித்தார்.
1: He foreordained.
0: உன்னை அழைத்தார்.
1: He called you.
0: உன்னை தெரிந்து கொண்டார்.
1: He has chosen you.
0: உன்னை மகிமைப்படுத்துவார்.
1: He will glorify.
0: Hallelujah. மகிமையின் மேல் மகிமைப்படுத்தி.
1: He will.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவருடைய வருகையில உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் வரைக்கும் விட மாட்டார்.
1: He will not leave you.
0: ஆகவே தான் பிரியமானவர்களே,
1: That's why children
0: நமக்கு இருக்கு ஒரு பெரிய நிச்சயம் என்ன தெரியுமா?
1: The great assurance.
0: இந்த உலகத்துல நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல.
1: We not get fear.
0: ஏனென்றால் இது நான் ஏன் இஷ்டமா இந்த உலகத்துல வந்து பிறக்கல.
1: I did not born.
0: நான் ஏன் இஷ்டத்தின்படி வாழல.
1: I didn't leave.
0: என்னை அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி இந்த உலகத்தில் என்னை அனுப்பினவர் கடைசி வரைக்கும். பிலிப்பியர் முதலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்து இயேசு நாள் பரியந்தம் தொடங்கினவர்
1: அவர்தான்.
0: எபிரேயர் 12ல
1: விசுவாசத்தை
0: தொடங்கினவர்
1: அல்லேலூயா.
0: அவர்தான் துவங்குவார்.
1: He will start it.
0: அவர்தான் முடிப்பார்.
1: He will finish it.
0: அவர்தான் ஆரம்பிக்கிறார்.
1: He will begin.
0: நீயா வரல இங்க?
1: Why did you come?
0: உன் இஷ்டம் இல்ல.
1: Not your wish.
0: கர்த்தர் தான் உனக்குள்ள இதை ஆரம்பித்தார்.
1: The Lord has started.
0: ஆரம்பித்து வைத்தவர் அவர்.
1: He started it.
0: அவர்தான் முடிப்பார்.
1: He will finish.
0: அவருக்கு ஒப்பு கொடுத்து கொண்டே இரு.
1: Okay, come on.
0: ஒப்பு கொடுத்து கொண்டே இரு.
1: Come on.
0: அவருடைய கரத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து கொண்டே இரு.
1: You commit yourself.
0: ஆரம்பித்தவர் அவர்.
1: He started it.
0: துவங்கினவர் அவர்.
1: He started it.
0: முடிக்கிறவர் அவர்.
1: He will finish.
0: அல்பா ஒமேகாவும்
1: குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று உலகத்தார்
0: வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம் புசிப்போம் குடிப்போம் சாவோம் என்று அல்ல. நான் என் இயேசுவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவருக்காக நான் வாழ்கிறேன். அவருக்காக மரிப்பேன். அவருக்காக என்னை ஒப்பு கொடுத்துக்கிறேன். என் பலன் அவருடையது. என்னுடைய ஞானம் அவருடையது. என்னுடைய எல்லாம் அவருடையது. என்னுடைய குடும்பம் அவருடையது. என்னுடைய பிரயாசம் அவருடையது. நான் எதெல்லாம் செய்யறனோ எனக்காக அல்ல, என் இயேசு
1: என் இயேசுவுக்காக
0: அவருக்காக நான் வாழ்கிறேன். அவருக்காக என்கிற நிச்சயம் உன் வாழ்க்கையில் இருக்குமானால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ ராகாபா ராஷந்தரபா, உன்னை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ஆயத்தமாயிரு, ஆயத்தமாயிரு, ஆயத்தமாறு, ஆயத்தப்படு.
1: Hallelujah. Stotram tudikram tudikram tudikram andavare. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Jo aayatha padu unnodu kuda irukkralle aayatha paduthu endru sonna devan thagappuni andavare naangal ummai sandhikkumbadiyaga kartave neerengalai aayatha paduthi kondirukkireer adarkaga ummai stotrikkirom. Jo ulaga thotrathukku munbe neerengalai munkurithir engalai peyar solli azhaithir andavare adarkaga naangal ummai stotrikkirom. Hallelujah. Stotram stotram stotram. Jo kartave or thaai thetruvathu pole neerengalai thetrukkira devan andavare. தாயை காட்டிலும் நீங்கள் அதிகமாய் நேசிக்கிற தேவனாக இருக்கிறீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா.

0: சோத்திரப்பா, அந்த மோசையை நீர் பராமரித்தீரே ஆண்டவரே. மூன்று மாதம் ஆண்டவரே ஒழித்து வைத்து தகப்பனே அந்த குழந்தையை வளர்க்க நீர் கிருபை கொடுத்தீரே. அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டபடினால அந்த மோசே ஒரு பெரிய தேவ மனிதனாக வந்து ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே ரட்சிக்கும்படியாய் நீ தெரிந்து கொண்டீரே கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அன்னாலே கொண்டு தகப்பனே இதோ அந்த சாமுவேலை நீர் கொடுத்து அந்த சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக அந்த இஸ்ரவேலுக்கு காணப்பட்டதானே கர்த்தாவே, ஸ்தோத்திரம். அப்படியாய் கர்த்தாவே நீ சவுலை தெரிந்து கொண்டேன், தாவீதை தெரிந்து கொண்டு தகப்பனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆளும்படியாக பராமரிக்கும்படியாக நீர் வைத்தேரே. அதுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேபோராளை கொண்டு தகப்பனே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தீரே ஆண்டவரே, நியாயாதிபதியாய் வைத்தீரே கர்த்தாவே. அந்த சிரசா ஆண்டவரே மரித்து போகும்படியாக ஆண்டவரே தேபோராளை கூட நீர் கிரியை செய்த தேவன் ஆண்டவரே, அந்த இஸ்ரவேலுக்கு ஆண்டவரே ஒரு தாயாக அவள் விளங்கினது போல ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீ ஆண்டவரே சபையை நீர் போஷித்து நீர் காப்பாற்றுகிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே சபையின் மூலமாக நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஞானப்பாலை குடிக்கும்படியாக ஆண்டவரே பலமான ஆகாரத்தை நாங்கள் புசித்து ஆண்டவரே நாங்கள் வளர்ந்து கனி கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களை வைத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கு உண்மையாக சபைக்கு உண்மையாக காணப்பட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த நேரத்தில் நீர் வெளிப்பட்டாலும் நாங்கள் உம்மோடு கூட எடுத்துக்கொள்ளும்படியாய் நீர் எங்களை இப்பொழுதே நீர் ஆயத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. எங்களோடு கூட இருக்கிறவர்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தும்படியாக ஆண்டவர் நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துவீராக. கரைத்திரை அற்ற சபையாய் சபையை நீர் ஆயத்தப்படுத்தும், எங்களோடு இருக்கிறவர்களை நீர் ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறப்பா. இதோ நாங்கள் உண்மை தைரியமாக சந்திக்க, மகிழ்ச்சியோடு சந்திக்க கர்த்தாவே, இந்த உலகத்தில் கர்த்தாவே நீர் எங்களுக்கு எந்த எந்த எதை நீ நியமித்திருக்கிறீர்களோ அதை நாங்கள் முடித்தவர்களாக ஆண்டவரே. நற்கிரியை தொடங்கினவர் அதை கர்த்தாவே நாள் பறைந்து நடத்துகிற தேவன் ஆண்டவரே. அந்த கிரியையை நாங்கள் முடித்து ஆண்டவரே கம்பீரமாக உண்டு சமூகத்தில் வர நீர் அனுக்கிரகம் பண்ணும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

பொல்லாட்டுக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

தேவனே உம்மை ஆராதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். தேவனே, You are worthy of our praise.

0: திரியேக தேவனுக்கு இதில் பங்கு உண்டு. நிச்சயம் இந்த ரட்சிப்பு மகத்துவமானது.
1: உன்னத உறவு நேயர்களுக்கு என் வாழ்த்துக்கள். நீங்கள் குழந்தையாக இருந்த போது உங்கள் பிறந்த நாளுக்காக காத்திருந்ததை சற்று ஞாபகப்படுத்தி பாருங்கள். அதற்காக நாட்களை எண்ணி எப்படிப்பட்ட பரிசுகள் கிடைக்கும் என மனக்கோட்டைகளை கட்டி இருந்திருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த நாள் வந்ததும் வழக்கம் போல் மற்றொரு பிறந்த நாள் கொண்டாட்டத்தை அனுபவித்திருப்பீர்கள். ஆனால் முக்கியமாக கருதப்பட்ட அந்த நாளின் கொண்டாட்டம் நாளடைவில் மாறியிருக்கும். இதை போலவே நம் ரட்சிப்பின் அனுபவத்தை மிகவும் சர்வ சாதாரணமாக எண்ணியிருக்கலாம். நாட்கள் செல்ல செல்ல வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்திய முக்கிய நிகழ்வு அடியோடு மறக்கப்பட்ட ஒன்றாக மாறியிருக்கும். இன்றைய நாள் நிகழ்ச்சியில் மகத்துவமான நம் ரட்சிப்பு என்றுமே மங்கி போக அனுமதிக்க கூடாது என்பதை கற்றுக்கொள்வோம்.
0: என் அன்புக்குரிய நேயர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்விலே இடம்பெற்ற மிக முக்கியமான சம்பவம் எது என்பதை நான் அறிவேன். காரணம், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதும் உங்களின் நித்திய முடிவு அந்த நிமிடத்திலேயே மாற்றப்படுகிறது. இதுவே உங்கள் வாழ்வில் இடம்பெற்ற முக்கியமான சம்பவமாகும். அப்படித்தானே? நம் ரட்சிப்பை குறித்து விளக்கி கூறும் இரண்டு வேத பகுதியை இப்பொழுது வாசிக்கப் போகிறேன். இந்த பகுதிகள் ரட்சிப்பு என்றால் என்ன என்பதற்கு விளக்கம் தருகிறது. முதலாவது எபிரேயர் 1:3-4 வசனங்களை வாசிக்கிறேன். பொதுவாக எபிரேயர் 1 எல்லாருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக விஞ்சி நிற்கும் இயேசு கிறிஸ்துவின் மேன்மையை குறித்தே விளக்கம் தருகிறதா இருக்கிறது. 3:4 வசனங்களை வாசிக்கிறேன். இவர் தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவரானார். 1 இயேசுவை உயர்த்தி கூறின பின்பு எபிரேயரை எழுதின ஆசிரியர் 2:4 வசனங்களிலே என்ன கூறினார் என்பதை வாசிக்கிறேன். கேளுங்கள், ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றி இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? 4 சொல்லப்பட்ட இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து எப்படி கவலையற்றி இருப்போம் என்ற வாக்கியத்தை சற்று கவனியுங்கள். இங்கே ஏதோ ரட்சிப்பை குறித்து கவலையற்றி இருந்தால் என்று சொல்லப்படாமல் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையற்றி இருந்தால் என்று சொல்லப்பட்டுள்ளது. இங்கே இவ்வளவு பெரிய என்ற சொற்றொடர் ரட்சிப்பின் முழு கண்ணோட்டத்தையும் அதனின் வல்லமையையும் ஒரு தனிப்பட்ட நபரில் ரட்சிப்பின் முக்கியத்துவத்தையும் தெளிவுபடுத்தி கூறுகிறது. அன்பானவர்களே, ரட்சிப்பு மிகவும் மேன்மையானது. இந்த நாள் நிகழ்ச்சியிலே நம் ரட்சிப்பு எவ்வளவு பெரியது என்பதை கவனிக்கப் போகிறோம். நீங்கள் எவ்விதத்திலும் ரட்சிப்பை ஏனோதானோ என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது ஒரு மேலான செயல். அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. அவற்றை வேத வசனங்களுடன் நாம் பார்க்கப் போகிறோம். முதலாவது, ரட்சிப்பு பெரிதானது என்பதற்கான முதல் காரணத்தை பார்க்க இருக்கிறோம். ரட்சிப்பே மனிதனுடைய பாவ, உதவியற்ற மற்றும் நம்பிக்கையற்ற நிலைக்கு ஒரு பதிலாக இருக்கிறது. ஏன் ரட்சிப்பு பெரிதானது என்ற கேள்விக்கு தரப்படும் பதில் ஒன்றே, அது தெய்வீக பதிலே அல்லாமல் மனிதனின் பதிலாக இருக்கவே முடியாது. அதுவும் இந்த கேள்விக்கான பதில் ஒன்று மட்டுமே. எத்தனையோ தத்துவங்கள், சமயங்கள், கருத்துக்கள், வாழ்க்கையை பற்றின யூகங்கள் இருந்தாலும் மனிதனின் நம்பிக்கையற்ற மற்றும் உதவியற்ற நிலைக்கு ஒரே ஒரு தீர்வு மட்டுமே இருக்கிறது. மனிதனின் பாவ நிலையானது அவனை தேவனிடமிருந்து பிரித்து தேவனுக்கு முன்பு ஆக்கனைக்குள்ளாக தீர்த்தது. இதற்கு ரட்சிப்பு மட்டுமே ஒரு தீர்வாக இருக்க முடியும். இந்த ரட்சிப்பும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே வருகிறது. ஆகவேதான் இது பெரிதான மேன்மையான ரட்சிப்பு என்று அழைக்கப்படுகிறது. இரண்டாவதாக, ரட்சிப்பு பெரிதாக இருப்பதற்கான காரணம் இந்த ரட்சிப்பை பற்றின உண்மை பரிசுத்தமான தேவனின் இதயத்திலிருந்து வெளிப்பட்டதாகும். பிதாவாகிய தேவனே நம்முடைய ரட்சிப்பை வடிவமைத்தவர். ஆகவேதான் நம் ரட்சிப்பு பெரிதாக இருக்கிறது. மனிதர்களை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக அவர் மனம் இறங்கினவராய் மாம்சத்தில் வெளிப்பட்டு மனிதர்களோடு வாழ்ந்தார். இதையே நாம் மனித சாயலானார் என்று அழைக்கிறோம். குமாரனாகிய தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு பாவ மனிதர்கள் மத்தியிலே வாழ்ந்தார். இதன் மூலமாக பாவியான மனிதன் பரிசுத்தமான தேவனுடன் உறவு கொள்ள ஒரு வாய்ப்பை இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தினார். ஆம் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே மனிதன் தேவனோடு உறவு கொள்ள முடிந்தது. மட்டுமன்றி அவருடைய பிள்ளைகளாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட வழி உண்டாயிற்று. எபேசியர் 1:4 ஆறாம் வசனத்தையும் தொடர்ந்து ரோமர் 8:29 வாசிக்கிறேன். கவனியுங்கள். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானதாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். இந்த வசனங்களின்படி தேவன் நம்மை தம்முடைய ராஜ்யத்திலே தம்முடைய குடும்பத்திலே பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். இந்த பரிசுத்தமான தேவனின் ரட்சிப்பு திட்டத்தின்படி அவர் நம்மை உலக தோற்றத்திற்கு முன்பே இவ்விதம் தெரிந்து கொண்டார். ஆகவே இதிலே பெருமைப்பட்டுக் கொள்ள நம் யாருக்கும் எந்த ஒரு தகுதியும் கிடையாது. அவராகவே நம்மை தேடி வந்தார். பரிசுத்தமும் நீதியும் பாவமற்ற பரிபூர்ணமான தேவன் மனமிறங்கி பாவமுள்ள மனிதர்களின் வாழ்வில் வாசம் பண்ண வந்தார். அவரே நம்மை பாவத்திலிருந்து சுத்தம் பண்ணி தம்முடைய நீதியை நமக்கு தரிப்பித்து தம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்குள் வாசம் பண்ணுகிறார். மேலும் நாம் கிறிஸ்துவைப் போல வாழ வேண்டும் என்று முன்குறித்திருக்கிறார். அன்பானவர்களே, எபிரேயர் 2:4 பெரிதான ரட்சிப்பு மாத்திரமே மனிதனின் பாவ நிலைக்கு ஒரே பதிலாக இருக்கிறது. இந்த பெரிய ரட்சிப்பின் நிமித்தமாகவே பரிசுத்தமான தேவன் நம்மை அவருக்கு ஒப்பாக மாற்றினார். இதற்கு இணையாக ஒப்பிட்டு வேறு எதையும் பேச முடியாது. இப்படிப்பட்ட பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று நாம் இருக்க முடியுமா? நிச்சயம் நாம் அவ்விதம் இருக்கவே முடியாது. இந்த ரட்சிப்பு பெரிது. காரணம், நாம் முதலாவது அவரை நேசிக்கவில்லை. அவராகவே தாமாகவே வந்து நம்மை முதலாவது நேசித்தார். தேவன் ஒருவருடைய இருதயத்திலே மறுமலர்ச்சி ஏற்படுத்தாத வரை அந்த நபர் தேவனில் அன்பு கூறவே முடியாது. ஆகவே இது அன்பினால் ஏற்படுத்தப்பட்ட ரட்சிப்பு. உலகத்தில் எந்த ஒரு மார்க்கமும் இந்த ரட்சிப்பை அன்பினால் ஏற்படுத்தவில்லை. அப்படி ஒரு உண்மையும் அங்கு இல்லை. ஆனால் முற்றிலும் மேன்மையான, மிகவும் உன்னதமான, பாவம் நிறைந்த மனிதர்களால் சற்றும் நினைத்து பார்க்க முடியாத இந்த ரட்சிப்பு கிறிஸ்துவில் மட்டுமே கிட்டியது. அப்படிப்பட்ட மேன்மையான இந்த ரட்சிப்பை அன்பானவர்களே, நீங்களும் நானும் சர்வ சாதாரணமாக எண்ணக்கூடாது. ரட்சிப்பு என்பது வாழ்வில் இடம்பெறும் ஒரு முக்கியமான நிகழ்வு. இது இடம்பெறும் சமயம் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று. இதற்கு இணையாக நாம் எதையும் பேச முடியாது. உங்கள் வாழ்வில் எண்ணற்ற அதிசயமான அனுபவங்கள் இடம்பெறலாம். ஆனால் சர்வவல்ல தேவனின் கிருபையால் வாழ்வில் மாற்றம் தரக்கூடிய இந்த ஒரு அனுபவத்தை போன்று வேறு எதுவும் கிடையாது. நிச்சயமாகவே இது மிகப்பெரிய ரட்சிப்பாகும். இப்படிப்பட்ட பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருந்தால் தண்டனையிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்வோம்? தப்பித்துக் கொள்வதற்கான வழியே இல்லை. தொடர்ந்து ரட்சிப்பு பெரிதாக அல்லது மேன்மையானதாக இருப்பதற்கான மூன்றாவது காரணத்தை சிந்திப்போம். இந்த மேன்மையான ரட்சிப்பு ஏதோ ஒரு கூட்ட மக்களுக்கு அல்ல, எல்லாருக்குமே உரியது. தேவனுடைய மேன்மையான அன்பை எண்ணி பார்க்கும்போது மட்டுமே அவரது ரட்சிப்பு எவ்வளவு மேன்மையானது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். இதில் யாருக்கெல்லாம் அங்கம் உண்டு என்பதை யோவான் 3:16 கூறுகிறது. வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படியானால் தேவனின் அன்பு ஏதோ இந்த அல்லது அந்த ஒரு குறிப்பிட்ட கலாச்சார மக்களுக்காக மட்டும் சொந்தமானது அல்ல. அப்படி ஒரு கலாச்சாரத்தின் அடிப்படையிலும் தேவன் யாரையும் நேசிக்கவில்லை. மேலும் அவர் மக்களின் தரத்திற்கு ஏற்றவாறும் வித்தியாசமான முறையில் ஒவ்வொருவரையும் நேசிக்கவும் மாட்டார். ரட்சிப்பு எல்லாருக்கும் உரியது. அதனால் நாம் யாருமே என் கலாச்சாரத்தின் நிமித்தமாகவே தேவன் என்னை ரட்சித்தார் என்று சொல்ல முடியாது. நாம் எல்லாரும் பாவத்தன்மையோடு இருந்ததின் நிமித்தமாகவே தேவன் நம்மை ரட்சித்தார். தேவனுடைய அன்பு எல்லாரையும் சென்றடையும். நீ அதிகமாகவும் மிக மோசமாகவும் வன்மையாகவும் பாவம் செய்துவிட்டு வந்து பரிசுத்த ஆவியானவர் என்னை உணர்த்தினார், என் பாவத்தை மன்னியும் என்று கேட்டால் நானாவது உன் பாவத்தை எல்லாம் மன்னிக்கப் போவதாவது என்று தேவன் ஒருபோதும் யாரிடமும் சொல்லவும் மாட்டார், சொல்வதும் கிடையாது. யோவான் 6:35 ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் என்றும் ரோமர் 10:13. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்றும் ரோமர் 1:16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். இந்த வசனங்களின்படி ரட்சிப்பானது அனைத்து மனிதர்களுக்கும் ஏற்படுத்தப்பட்டது. இது எல்லா மனிதர்களுக்கும் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஈவு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, இந்த ரட்சிப்பு உங்களையும் வந்தடையும் என்பதுதான் ரட்சிப்பின் ஒரு சிறப்பு அம்சமாகும். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த ரட்சிப்பு உங்களை அந்த நிலையிலிருந்து தூக்கி எடுத்து கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக உங்களை மாற்ற ஆரம்பிக்கும். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த மேன்மையான மிகவும் உன்னதமான ரட்சிப்பு திட்டத்திற்கு இணையாக எந்த ஒரு தத்துவமும் இல்லை, எந்த ஒரு சொற்பொழிவும் இல்லை. எனவேதான் 2 Corinthians 5:17 இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வாசிக்கிறோம். ஆம், இந்த நிகழ்வினால் ஒரு தனிநபரின் வாழ்க்கை முற்றிலுமாக பரிபூர்ணமாக மாற்றம் அடைகிறது. அப்படிப்பட்ட மாற்றத்தை, அதாவது ரட்சிப்பை குறித்து நாம் எப்படி கவலையற்று இருக்க முடியும்? நாம் மறந்து போன உண்மை என்ன தெரியுமா? பாவம் நம் செயல்களிலே வெளிப்படுகிறது. அதற்காக நாம் செய்யும் செயல்களின் நிமித்தம் பாவம் செய்யாமல் நம் சுபாவத்தினாலேயே அவ்விதம் செய்கிறோம். இப்படிப்பட்ட மனிதனின் பாவ சுபாவமானது தேவனின் மன இரக்கத்தினாலே மாற்றம் பெறும். ஒருவேளை இந்த சீர்கெட்ட பாவத்தன்மையை மிகவும் வெளிப்படையாக பிறந்த குழந்தைகளில் நாம் காண முடியாது. ஆனால் அந்த குழந்தை தக்க வயதிலே ரட்சிப்பை கண்டடையாவிட்டார், அந்த சீர்கெட்ட தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட ஆரம்பிக்கும். இன்றைய காலத்தில் வாழும் வாலிபர்கள் மத்தியில் தேவனுக்கு விரோதமான பாவ காரியங்கள் காணப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவ அன்பினாலும் இரக்கத்தினாலும் வாழ்வில் மாற்றம் கண்டடையலாம் என்பதை அவர்களிடம் யாரும் விளக்கி கூறவில்லை. பாவ கொடூரத்திலிருந்து மனிதர்கள் மாற்றம் பெற தேவையானது தேவனுடைய அன்பே. இதுதான் தேவ வல்லமையாக இருக்கிறது. அதுவே மனிதர்களை மாற்றம் பெற செய்யும். கலாத்தியர் 2:20 பவுல் இதை குறித்து என்ன கூறினார் என்பதை வாசிக்கிறேன். கவனியுங்கள். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று கூறியுள்ளார். இங்கே பவுல் கூறிய அனுபவம் ஒரு மேன்மையான அனுபவம். அதுவே நம் ஒவ்வொருவரின் இரட்சிப்பின் அனுபவமாக இருக்க வேண்டும். 4, நம் இரட்சிப்பு மேன்மையானதாக இருப்பதற்கு பிதாவாகிய தேவன் நம் இரட்சிப்புக்காக செலுத்திய கிரயமே காரணமாக இருக்கிறது. இதை குறித்து சற்று சிந்திப்போம். பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தின் மக்களை அதிகமாக நேசித்ததினால் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனான இயேசு கிறிஸ்துவை நம் அனைவருக்காகவுமே ஒப்புக் கொடுத்தார். அவரையே இந்த உலகத்திற்கு அனுப்பினார். எதற்காக தேவன் அவரை அனுப்பினார்? பிரசங்கிக்கவும், போதிக்கவும், சுகமளிக்கவும், அனைவரிடமும் நண்பனாக இருக்கவும் மட்டுமா தேவன் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்பினார்? இல்லை, மரிக்கும் நோக்கத்திற்காகவே அனுப்பினார். ஆகவே இதை ஏதோ மற்ற ஒரு நபரின் மரணமாகவும், ஒரு முக்கிய கதாபாத்திரத்தின் மரணமாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேவன் இயேசு கிறிஸ்துவை மரிக்கும்படி அனுப்பினார். அது பதிலீட்டு மரணமாகவும், தியாக மரணமாகவும், பரிகார மரணமாகவும் இருக்கிறது. இந்த மரணத்தினாலே இயேசு பாவத்திற்கான கிரயத்தை செலுத்தினார். இந்த ஈகை மரணமே நம் ஒவ்வொருவரையும் பரிசுத்த தேவனின் பிரசன்னத்திற்குள் நடத்தி செல்கிறது. இந்த மரணம் தேவனுடைய பார்வைக்கு ஏற்றதுமாயிருக்கிறது. ஆம் அன்பு சகோதரனே, சகோதரியே, இவ்விதம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே பாவமே செய்யாதிருந்தும் தேவனால் தண்டிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனே பாவம் செய்யாதிருந்தும் தண்டிக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார். அவர் முற்றிலும் பாவம் செய்யாதவர். பாவத்திற்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. பாவத்திற்கு மேலாக விஞ்சி இருப்பவர் அவர். இருப்பினும் பிதாவாகிய தேவன் தம் கோபத்தை அவர் மேல் வரப்பண்ணி பாவத்திற்கான கிரயத்தை அவர் செலுத்த வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டார். இயேசுவும் அதற்கு சம்மதித்தார். இதனால் இயேசு கிறிஸ்து பாவக்கடனை தம்மேல் ஏற்றவராய் சிலுவையிலே மரித்த போது பயங்கரமான தண்டனையை அவர் ஏற்க வேண்டியதாக இருந்தது. அந்த தண்டனையின் போது தேவனின் ஐக்கியத்தை அவர் இழக்க நேரிட்டது. இந்த நிகழ்ச்சிகள் யாவும் இடம்பெற்றதன் மூலமே நாம் இரட்சிப்பை அனுபவிக்கும் நிலையில் இருக்கிறோம். அப்படியானால் இந்த பெரிதான இரட்சிப்பு மிகவும் அதிக விலை கிரயம் கொடுக்கப்பட்டு வாங்கியதாகும். ஆகவே இதை குறித்து கவலையற்றவர்களாக இருக்கக்கூடாது. 5, நாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த இரட்சிப்பு மிகவும் மேன்மையானது. காரணம், உலகத்தில் இதனுடன் ஒப்பிட்டு வேறு எதையும் பேசவே முடியாது. வாழ்வின் எந்த ஒரு அனுபவமும் இதற்கு இணையாக முடியாது. ஒரே நபர் மனுக்குலத்தின் முழு பாவத்தையும் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் இரட்சிப்படைவதற்கான வழியை ஏற்படுத்தி தந்தார். இதை போன்று நடைபெற்ற நிகழ்வு எதுவும் இல்லை. இப்படிப்பட்ட பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருந்தால் தப்பித்துக் கொள்வோமோ? நிச்சயம் தப்பித்துக் கொள்வதற்கான வழியே கிடையாது. என்னை கேட்டுக் கொண்டிருக்கும் நேயர்களே, அநேகர் இந்த செய்தியை கேட்டு நம்மை பார்த்து ஏளனமாக சிரித்து, இது என்ன இரட்சிப்பு, வேதாகமம், திருச்சபை, இதனால் என்ன பயன் என்று சொல்லலாம். இந்த இரட்சிப்பை குறித்த செய்தி மிகவும் பொருள் உணர வேண்டிய ஒரு செய்தி. இதை விட்டுவிட்டு நான் தேவ சமூகத்திற்கு முன்பு ஒரு நாள் செல்வேன், அப்பொழுது தேவன் பார்ப்பதற்கு மிகவும் நன்றாக இருந்து நற்செயல்களை செய்த நீ வா என்று தேவன் சொல்வார் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். தேவன் தம் ஒரே பேரான குமாரனை அனுப்பி நீங்கள் இரட்சிக்கும்படியான வழியை ஏற்படுத்தி இருக்கும் போது மற்ற எந்த ஒரு வழிமுறையிலும் நீங்கள் இரட்சிக்கப்படவே முடியாது. இரட்சிப்புக்கு மாற்று வழி ஒன்று இருந்திருந்தால் இயேசு கிறிஸ்து மரித்திருக்க வேண்டாமே. மேலும் மாற்று வழி என்று ஒன்று இருக்கும் பட்சத்தில் தேவன் தம் சொந்த குமாரனை மனிதர்களுக்காக பதிலீடு செய்தது உலக வரலாற்றிலே மாற்றி எழுத முடியாத ஒரு பெரிய தவறாகவே இருந்திருக்கும். இந்த ரட்சிப்பு மிகப்பெரியது. காரணம், மேன்மையான அன்புமிக்க பரிசுத்தமான தேவன் உங்களை நேசிக்கும்படியாகவே தேடி வந்தார். உங்களை ரட்சிப்பதற்கு என்ன தேவைப்பட்டாலும் அதற்காக தம் அன்பை வெளிப்படுத்த அவர் ஆயத்தமாக இருந்தார். என்ன விலைக்கிரையும் செலுத்தவும் அவர் தயாராகவும் இருந்தார். அவ்விதமாகவே அவர் செயல்பட்டு ரட்சிப்பு மகா பெரியது என்பதை விளங்க பண்ணினார். தொடர்ந்து அன்பானவர்களே, ரட்சிப்பு உன்னதமானது என்பதற்கான மற்றொரு காரணத்தை பார்க்க இருக்கிறோம். ரட்சிப்பு மாத்திரமே பரலோகத்திற்கு செல்வதற்கான ஒரே வழியாக இருக்கிறது. பரலோகத்திற்கு செல்ல இதை தவிர வேறு வழியே கிடையாது. சிலரின் போதனை எப்படி இருக்கிறது தெரியுமா? நீ யாரையும் கொலை செய்யாவிட்டால், திருடாவிட்டால், பொய் சொல்லாமல் இருந்தால், நெறிகட்ட வாழ்க்கை வாழாமல் இருந்தால் நிச்சயம் பரலோகம் சென்று விடலாம் என்பதாய் இருக்கிறது. ஆனால் இவையாவும் செய்யவில்லை என்பதற்காக நாம் பரலோகம் போய்விடலாம் என்று எண்ணிவிடக்கூடாது. பரலோகம் செல்ல ஒரே வழி மட்டுமே உள்ளது என்பதை யோவான் 14:6 இயேசு கூறியுள்ளார். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். சிலர் என்னை பொறுத்த மட்டும் பரலோகம் செல்வதற்கு பல வழிகள் உண்டு என்று சொல்கிறார்கள். அப்படியானால் அந்த வழிகள் எவை? நாம் என்ன சொன்னாலும் சரி, நம் பதில்கள் எதுவானாலும் சரி, நம் பதில்கள் பொதுவாக நம் செயல்களையே சார்ந்திருக்கும். நாம் யாருமே நம் செயல்களின் அடிப்படையில் நல்லவர்களாக மாறவே முடியாது. நம் இயல்பாகவே தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக காணப்படுகிறோம். நம் உலகத்தில் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும், நம் நிறம், மொழி, பின்னணி எதுவாக இருந்தாலும் சரி, இவை எதுவும் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்லாது, நம்மை நல்லவர்களாகவும் மாற்றாது. வாழ்வின் முக்கிய நிகழ்ச்சியான ரட்சிப்பானது ஒரு சில வினாடிகளிலே நடந்தேறக்கூடியது. அந்த நிமிஷமே உங்கள் நித்தியத்தின் முழு முடிவும் மாறிவிடும். இந்த ரட்சிப்பை குறித்து நாம் ஆர்ப்பரிக்கவில்லை என்றால் வேறு எதை குறித்து நாம் ஆர்ப்பரிக்க முடியாது. ரட்சிப்பு போற்றப்பட வேண்டிய ஒரு பிரதானமான செயலாகும். இதற்காக நாம் தேவனை துதித்து பாட வேண்டும். இந்த ரட்சிப்பை நம் வாழ்விலே வாழ்ந்து காட்டி புண்பட்டும் நம்பிக்கையை இழந்தும் இருக்கிற உலகத்திற்கு ஒரே நிரந்தர நம்பிக்கை உண்டு என்பதை காட்ட வேண்டும். நம்மிடம் இந்த ரட்சிப்பின் செய்தியின் கட்டளை இருக்கிறது. இதை நாம் அனைவரிடமும் பகிர்ந்தளிக்க வேண்டும்.
1: கிறிஸ்துவை இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ளும் சமயத்தில்தானே உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக மாற்றமடைகிறது. இன்றே தேவன் உங்களை இரட்சிக்கும்படி அவரிடம் வேண்டுங்கள். பெரிதான இரட்சிப்பின் பலன்களை அனுபவிக்க ஆரம்பியுங்கள். நாமும் கூட கடந்த நாட்களில் பாவ ஆசைகளுக்கும் விருப்பங்களுக்கும் எண்ணங்களுக்கும் இணங்கி நடந்தோம். ஆகவே மற்றவர்களைப் போல கோபாக்கினைக்கு உட்பட்டவர்களாக இருந்தோம். ஆனால் தேவன் தம் மாபெரும் அன்பினாலே அக்கிரமங்களிலே மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட பிழைக்க பண்ணினார். இதை குறித்து விளக்கி கூறும் எபேசியர் 2:8-10 வரை வாசிக்கிறேன், கேளுங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்.
2: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444-908-1231 கால் பண்ணுங்கள்.
3: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

0: சாபங்களும் ஆசீர்வாதங்களும். உபாகமம் 11 அதிகாரம் 26-28 வசனங்கள். இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும்.
1: பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களையும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே சாபத்தை கொண்டு வரும் என்றும் இதன் மூலம் நாம் அறிந்து கொள்வோம். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்மை அர்ப்பணிப்போம்.

கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சொல்லலாம், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் கிருபையே நம்மை தாங்குகிறது. நம்ம எல்லாரும் ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னத்தை நாம் உணரும்படியாக, அவருடைய கிருபையை நாம் உணரும்படியாக எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா பரிசுத்தரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவரே, மங்கி எரிகிற திரி அணையாத தேவனே உமை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா எங்களை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே, எங்களை எரிய செய்கிறவரே, எங்க தீபத்தை அணையாதவரே, இம்மட்டுமாய் காத்த நேசரே, ஓ ரபனசியந்தரா, சிருஷ்டிப்பின் தேவனே, உருவாக்குகிறவரே, ஜபங்களுக்கு எல்லாம் பதில் கொடுக்கிறவரே. எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆவில நிரம்பி கத்தரை ஆராதிக்கலாமா? ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து ஓ எங்களை பாதுகாக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இக்கட்டுகளில் எங்களுக்கு உதவி செய்கிறவரே, எங்களுக்கு ஆதரவா இருக்கிறவரே, பறந்து காக்கும் பட்சியை போல் எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களுக்கு ஆதரவா இருக்கிற எங்கள் ஆண்டவரே, உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், உமை நோக்கி பார்க்கிறோம், எங்களை பாதுகாக்கிறவரே. எல்லா இக்கட்டுகளுக்கும், எல்லா நெருக்கங்களுக்கும், சஞ்சலங்களுக்கும், தவிப்புகளுக்கும் எங்களை பாதுகாக்க

எல்லார கரங்களை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி உங்கள் அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. We love you Jesus. எல்லார சொல்லுங்க, உம்மை நேசிக்கிறேன். அவரில் அன்பு கூறுகிற யாவருக்கும் சகலமும் நன்மைக்கேதுவாய் முடியும். அவர் அன்பு கூறுகிறவர்களுக்கு நன்மை, அவர் அன்பு கூறுகிறவர்களுக்கு நன்மை. அவர்களுக்கு இடரல் இல்லை, அவர்களுக்கு சஞ்சலம் இல்லை.

ஸ்தோதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரானவரே, இந்த மாலை வேளைங்களை ஒரு விசையாய் அர்ப்பணிக்கிறோம். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல உங்க கரம் இருக்கட்டும் அப்பா. ஜெபங்களுக்கு நாங்கள் பதிலை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. எல்லா அடைக்கப்பட்ட வாசல்கள், சோர்வுகள், பலவீனங்கள், வியாதிகள் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உற்சாகத்தின் ஆவினால் எங்களை நிரப்புங்க, ஒரு விசையாய் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, இரத்தத்தினால் எங்களை சுத்திகரிங்கப்பா, எண்ணங்களை கழுவுங்க ஆண்டவரே. உங்க நித்திய வழியில் எங்களை நடத்துவீராக, எங்களை தாழ்த்தி ஒப்படு

ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். நம்மை உருவாக்கின் ஆண்டவர், அவருடைய கைகளிலே தான் நாம் இருக்கிறோம். மீண்டுமாய் ஒருவேளை உடைக்கப்பட்ட அனுபவங்கள் இருந்தால், உடைக்கப்பட்டு நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால், நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு ஆண்டவர் நம்மை உருவாக்க உண்மை உள்ளவர். உங்க இருதயம் உடைக்கப்பட்டிருக்கலாம், வார்த்தையினால் உடைக்கப்பட்டு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உருவாக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்க வாழ்க்கை உடைக்கப்பட்டிருக்கா? ஒருவேளை எந்த காரியம் எனக்கு தெரியாது, நீங்க எதுல உடைக்கப்பட்டிருக்கிறீங்களோ ஆண்டவர் கிட்ட அந்த அனுபவத்தை கொடுங்க, அந்த காரியத்தை கொடுங்க, ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவர் மீண்டுமாய் உருவாக்க அவர் உண்மை உள்ளவர். அவர் குயவன், நம் களிமண். ஆண்டவர் கையில நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம் வாழ்க்கையை சீரமைக்க அவர் உண்மை உள்ளவர். ஹாலேலூயா. எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டமா இருந்தாலும், வியாதி பலவீனங்கள் இருந்தாலும், சரீர அவயங்கள் ஒருவேளை செத்து போயிருக்கலாம், ஆண்டவரால் மீண்டுமாய் உருவாக்க ஜீவனை கொடுக்க முடியும். ஏனென்றால் அவர் சிருஷ்டிப்பின் தேவன், அவர் சிருஷ்டிப்பின் தேவன். நீங்க ஒன்னே ஒன்னதான் ஆண்டவரை விசுவாசிங்க. இந்த மாலை வேளை நாம் விசுவாசித்து அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சில பாடல்களை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம்.

ஹல்லேலூயா. மரண பயங்களை ஆண்டவர் இந்த மாலை வேளையில நீக்குகிறார். ஒருவேளை வியாதியை குறித்து மரணத்தின் பாதையில, மரணத்தின் விளிம்பிலே நின்று கொண்டிருக்கலாம், இன்றைக்கு ஆண்டவர் இந்த பாதையை மாற்றுகிறார். எத்தனை பேர் ஆமேன் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாரும் ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, எங்கள் வீடுகளிலே, ஓ நீதிமான் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், ரட்சிப்பின் கம்பீர சத்தம், நீதிமானுடைய கூடாரங்கள், ஓ கம்பீர சத்தம், ரட்சிப்பின் சத்தம், ஆனந்த பாடலின் சத்தம், துதியின் சத்தம். ஓ ரபந்தரா, ஒருவேளை உங்கள் வீட்டுல இதுவரைக்கும் அழுகையின் சத்தம் துணித்து கொண்டிருந்திருக்கலாம், இன்றைக்கு ஆண்டவர் அந்த அழுகையின் சத்தத்தை துதியின் சத்தமாய் மாற்றப் போகிறார். நீ துயரப்பட்ட நாட்கள், நீ கஷ்டத்தின் நடுவில் நடந்த நாட்கள் கர்த்தர் ஓய பண்ணுகிறார், முடிவுக்கு கொண்டு வருகிறார்.

ஆயிரம் பதினாயிரம் பேர்களில் அவர் சிறந்தவராய் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க, நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, உமை நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஹாலேலூயா. ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவர், வெண்மையும் சிவப்புமானவர், புறாவின் கண்கள் உடையவர், கேதரும் மரம் போல் ஆனவர், ஆயிரம் பதினாயிரம் பேர்களில் சிறந்தவர். கையை உயர்த்தி சொல்ல முடியுமா, என் நேசர் என்னுடையவர், என்னுடையவர், எனக்குரியவர், நான் அவருடையவன். எத்தனை பேரால சொல்ல முடியும், என் நேசர் என்னுடையவர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். வானாதி வானம் கொள்ளா, கர்த்தாதி கர்த்தர் நீரே, தேவாதி தேவன் அல்லோ, என் இதயத்தின் ராஜா நீர்தான் ஆண்டவரே. ஆமென். இந்த வரிகளெல்லாம் நாம் உணர்ந்து பாடலாம், இந்த வார்த்தைகளை உணர்ந்து பாடலாம், அர்த்தங்களை புரிந்து கொண்டு பாடுங்க. ஏதோ பாடலாம் இல்லாம இந்த வரிகளை நாம் புரிந்து கொண்டு உண்மையாய் உள்ளத்திலிருந்து நாம் பாடும்போது ஆண்டவருடைய நேச அன்பு நமக்குள்ள பொங்கிக் கொண்டே இருக்கும். ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடலாம்.

இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். எத்தனை பேர் அந்த வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் அந்த வருகையை எதிர்நோக்கி இருக்கிறீங்க? ஹல்லேலூயா! அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பக்தர்களுக்கு, விசுவாசிகளுக்கு ஆனந்தமா இருக்கும். அவர் வருகையை எதிர்பாராதவர்கள், எதிர்நோக்கி இல்லாதவர்களுக்கு அவருடைய வருகை ஒரு அதிர்ச்சி. ஆமேன், ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆண்டவர் வருகையை எதிர்நோக்கி இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா! ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தமா இருக்கணும் ஆண்டவர் வருகைக்காக. ஆண்டவரே, உம்முடைய வருகை இப்பொழுது இருக்குமானால், ஆண்டவரே, உம்முடைய வருகையில நான் காணப்பட எனக்கு கிருபை செய்யுங்கப்பா, இந்த இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா! எல்லாரும் கரங்களை உயர்த்தலாமா? ஆண்டவரே, உம்முடைய வருகை, ஆண்டவரே, நான் எதிர்பார்க்கிறப்பா, உங்க வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஓ ரபந்தரலா, சொல்லுங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க. ஓ பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தத்துக்கு மாத்திரம் ஆண்டவர் எல்லையை வைக்கவில்லை. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் பரிசுத்தமாகட்டும். சொல்லுங்க, இன்னும் என்ன பரிசுத்தமாக்குங்க. பரிசுத்தமாய் இருக்கிறன் ஒருவரும் சொல்ல முடியாது. ஆண்டவர் இன்னும் என்ன பரிசுத்தமாக்குங்க, இன்னும் என்ன பரிசுத்தமாக்குங்க. எந்தெந்த காரியத்துல நான் விழுந்து போயிருக்கிறனோ ஆண்டவர், அந்த காரியத்துல நான் பலப்பட கிருபை செய்யுங்கப்பா, என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா. எந்தெந்த காரியங்களை நாங்கள் தள்ளாடி நடந்து கொண்டிருக்கிறோமோ அந்த காரியத்துல நாங்கள் பலப்பட பரிசுத்தமாக்குங்கப்பா. பரிசுத்தத்தின் பாதையிலே, நீ ஜீவ பாதையிலே எங்களை நேர்வழியாய் நடத்துவீராகப்பா. பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, வருகை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். மகிமையின் ராஜாவாக வரப்போகிறார்.

ஹாலேலூயா. ஆண்டவர் வருகையை குறித்த ஒரு பாடல், மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்றார் மேகமீதில். ஹாலேலூயா. இந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஓ ஹாலேலூயா.

ஆதி ராஜாவாக ஆனந்தமா இருக்கிறவங்க இந்த பாடலை பாடும் போது ஆண்டவர் வருகை வந்துட்டது போல இருக்குல்ல. எல்லாரும் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி நம்ம இம்மை பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம், பூரணமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. ஓ ரபஷந்தரா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஆயத்தப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஓ இந்த எக்கால சத்தம் எங்க காதுகளிலே தொனிக்கட்டும் அப்பா, இந்த எக்கால சத்தம் ஓ எங்க காதுகளை தொனிக்கட்டும் ஆண்டவரே. செவிகளை திறந்தருளு வீராக, அந்த சத்தம் எங்கள் காதுகளில் துணிக்கட்டும்.

ஆராதனைக்குரியவர், துதிக்கு பாத்திரர், கண்மணி போல நம்மை பாதுகாக்கிறவர். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மை தப்பு வைக்கிறவர். உன்னதமானவரே, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே உன்னை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இன்றைக்கு அந்த நாமத்தை அறிந்திருக்கிற நாம் நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், நிச்சயமாய் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஓ ரபனஷந்தரே, நீர் எனக்கு போதும் ஆண்டவரே. சொல்லுங்க, நீர் எனக்கு போதும் அப்பா, நீர் எனக்கு போதும். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில விடுதலை வேணுமா? எந்தெந்த காரியத்துல விடுதலை வேணுமோ ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவர் நாமத்தை விசுவாசிக்கணும், ஆண்டவர் மேல வாஞ்சையாயிருக்கணும், ஆண்டவருடைய வசனத்தின் மேல வாஞ்சையாயிருக்கணும். அவன் என் மேல் வாஞ்சையாயிருக்கிறபடினால் அவன் நான் விடுவிப்பேன். நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன், உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். யாக்கோபெனும் சிறு பூச்சியே, ஒன்றுக்கும் கவலைப்படாதே, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஓ ரமணசந்தரா,

ஆண்டவரே, நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும். இந்த மாலை வேளையில நம் எழும்பி நின்றோம், முழங்கால் படியிட்டோம், ஆண்டவருக்கு நேராக ரெண்டு கரங்களை உயர்த்தி, நீர் எங்களுக்கு போதும் ஆண்டவரே, உன் பாதமே எங்களுக்கு தஞ்சம், யாரிடத்தில் ஆண்டவரே போவோம், ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கிறதே, யாரிடத்தில் ஆண்டவரே நாங்கள் போவோம், நித்திய வழி, ஜீவ வார்த்தை, வாழ்வு தருகிற வார்த்தை, உயிர்ப்பிக்கிற வார்த்தை, உருவாக்குகிற வார்த்தை உம்மிடத்தில் இருக்கிறதே. ஹல்லேலூயா, உம் கிருபை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. அன்று பவுல் கர்த்தரிடத்தில் சொன்னார், ஆண்டவரே இந்த முள் என்னை விட்டு நீங்கும், ஆண்டவரே நீங்க செய்யும், இந்த முள் எனக்கு வேண்டாம்ப்பா, இந்த முள் எனக்கு வேண்டாம். பவுல் மூன்று முறை ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். இனி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறீர்களோ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா, உங்க கிருபை போதும் ஆண்டவரே. ஓ, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது உங்க கிருபையே. நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்திருக்கும்படி காலையில் உமது கிருபையால் எங்களை திருப்தியாக்குங்க. ஓ ரபசந்தர, சீனாய் மலையில இயேசு கர்த்தர் மோசேக்கு வெளிப்பட்ட போது, தம் நாமத்தை கூறின போது, நான் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் நிறைந்தவர் என்று சொன்னாரே. கிருபை நிறைந்த ஆண்டவர் அவர். இந்த கிருபை இல்லாம நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. எங்கள் பலவீனங்களிலே எங்களுக்கு உதவி செய்கிற உங்க கிருபை,

0: கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை எங்களை தாங்கட்டும், எங்களை நடத்தட்டும். நீ கரத்தில் எங்களை விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே.
1: நன்றின்னு சொல்ல போகிறோம். காலைதோறும் அவருடைய கிருபை உங்களுக்காக எனக்காக புதிதாகவே இருக்கிறது. அந்த புது கிருபையால் ஒவ்வொரு நாளும் அவரே உங்களையும் என்னையும் அலங்கரிக்கிறார், அலங்கரிக்கிறார். அப்பா எந்த சூழ்நிலையிலும், அப்பா எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்காக வாழ எங்களை தெரிந்து கொண்ட அன்பை நினைத்து

கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. We are more than a conquerors. We are more than a conqueror. We are more than a conquerors.

We are more than a conqueror. நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர். இனிதான் ஜெயிக்க போறோம்ல, நீங்களும் நானும் ஜெயித்தவரின் மக்கள், ஜெயித்தவண்டே மக்கள். மலையாளத்தில் கூட ஒரு பாடல் இருக்கிறது, ஜெயித்தவரின் மக்கள். மக்களே, நீங்களும் நானும் ஜெயித்தவரின் மக்கள். எங்க போனாலும் கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எங்களை கொண்டு உங்களை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற உங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் ஆயிரம் கோடி ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள் அப்பா. ராஜா, இந்த அதிகாலையில் உம்மை தொழுது கொள்ள நீங்க பாராட்டி வருகிற இரக்கத்தை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. எந்த நாமத்துல நாங்க கொடி ஏற்றுகிறோமோ அந்த நாமத்துக்குரிய ஆசீர்வாதத்தை மக்களுக்கு தந்து பலப்படுத்துகிறவர். நான் சகாயம் பண்ணுகிறேன். You crown the year with your goodness, bountiful goodness. வருஷத்தை உம்முடைய நன்மையால், அபரிமித நன்மையால் ஆண்டவரே முடிசூட்டுகிற அன்பு தெய்வம். சங்கீதம் 65:11 ஒவ்வொருவருடைய தலையிலையும் நீங்க சூட்டுகிற கிரீடத்துக்காக நன்றி. அபிஷேகம் பண்ணினவனுக்கு, நீங்களே அரணான அடைக்கலம் அப்பா. சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்களே அரணான அடைக்கலம், விளக்கு எரியட்டும், கொம்பு முளைக்கட்டும், கிரீடம் பூக்கட்டும் என்று. ஆசாரியர்களுக்கு என்னென்னலாம் ஆசீர்வாதம், அத்தனையும் சத்தத்தை கேட்கிற அன்பு மக்களுக்கு உரித்தாவதாக, உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. கடந்து போன எல்லா ஊழியங்களிலே நாம உயர்த்தப்பட்ட அன்புக்காக ஸ்தோத்திரம். பின்பாக இருந்து ஜெபித்த அத்தனை நல் உள்ளங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி, மனதார ஆசீர்வாதம்.

இது சிறுமையின் சிறுமையை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். உங்க அழுகையின் குரலை கேட்கிறார். அவர் இருக்கிறதுனால ஒரு குறைவும் உங்களுக்கு எனக்கு வரப்போறது இல்லை. தொடர்ந்து நடந்து போறீங்க. நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். அவர்து கொண்டு துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறவர். புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறவர். புளிச்சு போச்சுன்னு நினைக்கிறீங்கல்ல, இப்ப கைரோஸ் மொமெண்ட்ல, கைரோஸ் மொமெண்ட்ல எல்லா புளிச்ச வாழ்க்கையும் களிப்பாக அவர் மாற்றி மகிழ போதுமானவர். அல்லேலூயா. பக்கத்துல பாசன், உங்க புளிப்பெல்லாம் களிப்பாய் மாறுகிறது. தாவீது வாழ்க்கையில திடீர்னு ஒரு புளிப்புள்ள வாழ்க்கை, எதிர்பாராத ஒரு நிகழ்வு. எங்க போனாலும் சியோன் கோட்டையை பிடிச்சவர் மனக்கோட்டை எங்கேயோ பறந்து போய் தத்தளிக்கிறான், வேதளிக்கிறான். ஐயோ, இந்த நரக வாழ்க்கை வேண்டாம் அப்பா, உங்க சமூகம் இல்லாம நான் செத்தே போயிடுவேன். சங்கீதம் 11, சங்கீதம் 51 11 அப்பா, பரிசுத்த ஆவியே எங்கிட்ட இருந்து எடுத்துடாதீங்க அப்பா, உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க அப்பா, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும் இரும் இரும் என்று கெஞ்சுகிறான். மீண்டும் ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். 1 Kings 15:5 சொல்லுகிறது, அந்த ஏத்தியனாகிய உரியாவின் மனைவி சங்கதி ஒன்று தவிர அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர் எந்த வழியில நடக்க சொன்னாரோ நடந்து இன்றைய வரைக்கும் உள்ளத்துல ஸ்கார் இருந்தாலும் அவர் உண்மையாக தேவ சமூகத்தில் அர்ப்பணித்ததினால் இதுவரைக்கும் ஒரு ஸ்டார் தான். சிலர் குற்ற உணர்ச்சியில இருக்கிறீங்க. எல்லா குற்ற உணர்ச்சி அவர் பீடத்தில் அப்படியே சரணடைஞ்சு, ராஜா உங்க சமூகம் இல்லாம நசத்தே போயிடுவான், வேணாப்பா இந்த உலக வாழ்க்கை, இந்த நரக வாழ்க்கை வேணாம், உங்களை விட்டு நான் பிரியிற ஒவ்வொரு வாழ்க்கையும் அது நரக வாழ்க்கை, நரக வாழ்க்கை. அப்பா சொல்லுவாங்க, பெர்க்மன்ஸ் அப்பா, எந்த இடத்துல ஆவியானவர் இருக்கிறாரோ அந்த இடம் தாண்டா நமக்கு பேலஸ். பேலஸ்ல போய் உட்கார்ந்துகிட்டு இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா அது பேலஸ் இல்லை, பேலஸ் இல்லை, அது வெறும் பிளேஸ் தான். அல்ல இல்லையா. ஆனா நீங்க ஒரு பிளேஸ்ல இருந்து பரிசுத்த ஆவியானவரோடு நாம் உறவாடும் போது நீங்க இருக்கிற பிளேஸ் பேலஸ் ஆக மாறிவிடும். அல்ல இல்லையா. அவர் மட்டும் நமக்கு போதும். அதனால் சமூகத்துல எழும்பி நின்று நாங்க எங்க போனாலும் உங்க சமூகத்தை நாங்க கேரி பண்ணணும், கேரி பண்ணணும். நாங்க கேண்டலா இருந்து அப்பா எங்க போனாலும் உலகத்துக்கு வெளிச்சம், நாங்க பூமிக்கு உப்பு. அதனால் ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. ஸ்டேஜில் நின்னா நம்முடைய முகம் தெரியக்கூடாது, அவர் சமூகம் தெரியணும். ஆராதனை தலைவர்களுக்கு சமூகத்தை கேரி பண்ணுகிற ஒவ்வொருவரும் அப்பா எங்க முகம் அல்ல சமூகம், அந்த சமூகத்தோடு உள்ள முகமே வேற. அதனால் அப்பா யாரெல்லாம் புழுங்கி கொண்டிருக்கிறார்களோ குற்ற உணர்ச்சியில புட்டிங்கி ஆண்டவரே எரிந்து மீண்டும் தங்களுடைய நிலைமைக்கு திரும்ப கைரோஸ் மொமெண்ட் மிஸ் பண்ணிடாதபடி ஒவ்வொரு நாளும் சமூகத்துல வாழ்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுகிற அன்பை நினைத்து

கை ஏந்துகிறவர்கள் அல்ல, கை ஏந்துகிறவர்கள் அல்ல. வானத்தையும் பூமியையும் உடையவராகி உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக நம்முடைய கைகளை உயர்த்த

உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு உள்ளான மனுஷன் இருக்கிறான். அழிவில்லாத ஆன்மாதான் அப்படியே முழந்தான் படி. அப்பா இசைக்கு என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் சுக்கே, உடல் சுக்கே, உள்ளுக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் ஜோயே. சுக்கேவுக்கு நிறைய சோறு போட்டு ஜோயேவை காய விட்டுற கூடாது, எல்லாம் வெல் பேலன்ஸ்டா இருக்கணும், வெல் பேலன்ஸ்டா இருக்கணும். அப்பா உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் வல்லமையாய் பலப்படும்.

0: ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் எங்களோடு இணைகிற அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். கடந்த நாட்களில் நடந்த சென்னை ஊழியங்களில் ஆண்டவருடைய நாமம் பலமாய் மயமப்பட்டது. அதிகமான டிராவல் நாளை எல்லாவற்றையும் வெற்றிகரமாக முடிச்சு ஆண்டவருடைய நாமம் மயமைப்படுத்தி திரும்பி வர தேவன் கிருபை செய்தார். ஸோ நாம் நல்ல சுடச்சுட போயிட்டு இருந்த ஒரு சீரீஸ், இடையில ஒரு சின்ன பிரேக், ஆனாலும் விட்ட இடத்துல இருந்து இன்னைக்கு தொடர ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ ஃபைனலாக நாம் முடித்தது ஆண்டவருடைய நாமத்தில் நாம் நன்மை செய்யும் பொழுது, நம்ம விதைச்ச இடத்துல நமக்கு ஒரு பலன் வரலைனாலும் தேவனிடமிருந்து ஒரு அறுவடை நிச்சயமாக வந்தே தீரும். அதனால் நாம் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் நமக்கு என்னென்னா ஒரு அறுவடை உண்டு. இதெல்லாம் குறித்து ஆண்டவர் நமக்கு நிறையா பேசினார். ஆமென். நமக்காக சேமிக்கிறது வேற, தேவனுக்காக நாம விதைக்கிறது இன்னொரு உன்னதமான அனுபவம். அப்படி நாம விதைக்கும் பொழுது தேவன் நமக்கு ஒரு மகத்தான அறுவடைய வச்சிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை நமக்கு அற்புதமா அந்த நாளில் கற்றுக் கொடுத்தார். ஸோ தொடர்ச்சியா இந்த விஷயங்களை ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு போதிக்க விரும்புகிற சத்தியம் என்னன்னா, அந்த செய்தியிலே நமக்கு லேசாக ஆண்டவர் டச் பண்ணார். ஸோ இதெல்லாம் பெண்டிங்கில் இருந்தது, ஒவ்வொன்றா இந்த நாட்களை நாம் கிளியர் பண்ண போகிறோம். ஒரு தரிசனத்தில் ஒரு ஆக்சுவலாக வெளிப்பாடு இருக்கிறதுனால தான் ஒரு தேவ மனுஷனுக்கு என்ன உண்டாதுன்னா தரிசனங்கள். ஒவ்வொரு ஊழியத்தை குறித்த தேவனிடமிருந்து வருகிற தனிப்பட்ட வெளிப்பாடுகளை ஒரு ஊழியக்காரன் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் யாராயிறார்னா தரிசனக்காரராயிறார். ஊழியமே எதுக்குன்னா தரிசனத்துக்காக தான் ஊழியம். இந்த இதை புரிஞ்சுட்டு இருக்கிறவங்க அதிகமான பேர் இல்லை. அதனால ஊழியம்னா என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு பின்னாடி எந்த தரிசனம் என்னன்னா இருக்காது. ஏதோ செய்கிறோம் அப்படின்னு தான் போகும். எல்லா ஊழியமுமே இப்போ என்ன எடுத்தீங்கன்னா, தீவுக்கு நான் அனுப்பப்பட்ட பொழுது தங்கச்சி மடத்துக்கு ஆண்டவர் போ சொல்றாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இங்கே வந்தோம். ஆண்டவர் வந்து கொடுத்த அந்த நடத்துதலுக்கு கீழ்ப்படிஞ்சு இங்கே வந்த பிறகுதான் நடத்துதலுக்கு மேலே நடத்துதலை தந்து ஆண்டவர் ரிவைவல் த்ரூ ரிஃபைனிங் அப்படிங்கிற ஒரு தரிசன வார்த்தையை தந்து அதிலிருந்து இந்த நாள் வரைக்கும் திருப்புதல் தரிசனத்தோடு எங்களை நடத்துகிறார். அப்போ எல்லாரும் ஒரு ஊழியம் செய்கிறோம்னு சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறோம். கத்தர் வெளிப்பாடுகளை தந்து நமக்கு ஒரு தரிசனத்தை கையில் தந்து இதுக்காக தான் இந்த ஊழியத்தை நான் என்ன செஞ்சுருக்கிறேன், எழுப்பியிருக்கிறேன். ஜெபத்தோட்ட ஊழியங்கள் எடுத்தீங்கன்னா அந்த ஜெபத்தோட்ட மினிஸ்ட்ரிக்ஸ் கீழேயே சப்டைட்டில் என்னையா இருக்கும், Glorifying God through praise. இது எது முழங்கால் யுத்தம் ஊழியங்கள் எடுத்தீங்கன்னா அண்ணனுடைய விஷன் என்னன்னா ப்ரேயர், எல் ஜோசப்னுடைய காரியம். நீங்கள் தங்கச்சி மடம் இங்கே நீங்கள் எடுத்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக ரிஃபைனிங், ரிவைவல் த்ரூ ரிஃபைனிங். இங்கே ரிஃபைனிங் இதே மாதிரி ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆண்டவர் வந்து ஒரு யூனிக்கான ஒரு பர்டனை தந்து பாரந்தான ஊழியம், பாரந்தான தரிசனம். ஸோ அந்த தரிசனத்தை வெளிப்பாடாக ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை அருளி செய்யும் பொழுது நமக்கு ஊழியம் செய்கிற மனுஷனுக்கு இதுதான் எங்கள் ஊழியத்தை குறித்த தரிசனம், இதுதான் எங்கள் மனசில் தேவன் நாங்கள் செய்யும்படி எங்கள் மனசில் வச்ச பாரம் அப்படிங்கிற இடத்துல நாம் ஒரு வெளிப்பாட பெற்ற ஒரு லீடரா நம்ம களத்துக்கு வந்தா மட்டும் போதாது. இங்கதான் நமக்கு வெளிப்பாட்டை தந்த ஆண்டவர் நம்ம குறிச்ச வெளிப்பாட்டை பெற்றவர்களே நமக்கு தர்றார்.
1: ஆமென்.
0: இந்த சத்தியத்தை தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு காலையில என்னோடும் உங்களோடும் பேச விரும்புறாரு. ஒரு மேன் ஆஃப் காடா எனக்கு வெறுமன ஒரு வெளிப்பாடு இருந்தா மட்டும் போதாது, அந்த பெரிய தரிசனத்தை நாம நிறைவேற்றி முடிக்கணும்னா நம்மளை குறிச்ச வெளிப்பாடுகளை உடைய சில நபர்களும் நமக்கு என்னன்னா தேவை.
1: ஆமென்.
0: இவங்கதான் கோர் குரூப், இவங்கதான் தரிசன மையம். இந்த கொஞ்ச பேரு தான் எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமா என்னன்னா மாறுகிறார்கள்.
1: ஆமென்.
0: ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படி 12 பேரை கொண்ட ஒரு படை இருந்தது, அதிரடி
1: படை. அதிரடி படை
0: உலகத்தே ஒரு கலக்கு என்ன செஞ்சிட்டாங்கன்னா
1: கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டாங்க.
0: அத்தனை உலகமே ஆண்டவருக்கு பின்னாடி போகுது அப்படின்னு சொல்லி சும்மா ஆசாரியர்கள் சதுசெயர்கள் பரிசெயர்கள் எல்லாரும் பொறாமப்படுறாங்க. அடப்போங்கடா என் பின்னாடி திரள்ற இந்த கூட்டத்தெல்லாம் நான் நம்பி என்னன்னா இல்ல, உலகத்தை கலக்கிற ஒரு படை ஏற்கனவே என் கூட இருக்கு.
1: எஸ், அல்லேலூயா.
0: சோ ஒரு தரிசனக்காரனுக்கு வெளிப்பாட்டை தருகிற ஆண்டவர், தரிசனக்காரனுக்கு வெளிப்பாட்டை தந்த ஆண்டவர்,
1: அல்லேலூயா.
0: அந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாட்டை உடையவர்களையும் தருகிறார்.
1: ஆமென்.
0: நிறைய இதில் பாருங்களேன், நிறைய தரிசனங்கள் ஏன் உடைஞ்சு ஒண்ணு இல்லாம போகுதுன்னா அந்த லீடர் வந்து தரிசனம் பெற்றவரா இருப்பாரு, ஆனா அந்த தரிசனம் அவர் பெற்ற தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு இல்லாதவங்க அவரோட என்ன செய்ய முடியாதுன்னா இணைஞ்சு பயணிக்க முடியாது. கேட்பாங்க, இப்ப தம்பிமாரெல்லாம் 26 வருஷம் ஆச்சா, ஏதா
1: 99 பைபிள் காலேஜ்ல இருந்து
0: கணக்கு என்னாச்சு, 26 வருஷம் முடிஞ்சிருச்சுல,
1: 26
0: வருஷமா என் கூட டிராவல் பண்றாங்க, 26 வருஷமா என் கூட இருக்கணுங்கிற அவசியம் அவங்களுக்கு என்னன்னா இல்லையே. அவங்களுக்கும் கிருபை இருக்கு, அவங்களுக்குன்னு வரங்கள் இருக்கு, அவங்க பிரசங்கம் பண்ணா கூட அவங்கள ஃபாலோ பண்றதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு இருந்தோம் இவங்க ஏன் பறந்து போல, நாங்க கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிறோமா
1: இல்லையே,
0: இல்ல ரெக்கையை வெட்டி வச்சிருக்கிறோமா
1: இல்லையே,
0: எங்கேயும் பறக்க கூடாது, கொஞ்சம் ரெக்க முடிச்சோடனே கத்தரிச்சிடுறோமா, நாங்க கத்தரிச்சிருக்கிறோமா யா,
1: இல்லீங்களே
0: கேட்டுக்கிறோம், ஒரு வேலை இருக்கான்னு தெரியல,
1: கத்தரிக்கலையே.
0: அதான் தந்தையவர்களும் நானும் சொல்லுவோம், கூண்டை திறந்து வச்சாலும் நீங்க பறந்து போக மாட்டீங்கிறாங்களா அப்படின்னு சொல்லி, கூண்டை திறந்து வச்சாலும் இந்த சூட என்ன செய்ய மாட்டேங்கிறான், பறந்து போக மாட்டேங்கிறானே. கேட்பாங்க, எப்படி இத்தனை வருஷமா நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கு, அந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு பிள்ளைங்களுக்கு இருக்கிறதுனாலதான் இவங்க எங்களோட இணைஞ்சு என்ன செய்யறாங்க பயணிக்கிறாங்க. இதுதான் ரகசியம், வேற ஒண்ணும் இல்லாடி.
1: ஆமென்.
0: இந்த வெளிப்பாடை மட்டும் எடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடை மட்டும்
1: எடுத்தாச்சே,
0: நம்மளை இந்த விஷயம்ல கொண்டு வந்து என்ன செய்யறாரு வச்சிருக்கிறாரு. அண்ணனுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் தான் நம்முடைய
1: தரிசனம்
0: அப்படின்னு நான் இவங்க மனசுல திணிக்கல, அவங்களுக்குள்ளேயே ஆண்டவர் அந்த வெளிப்பாடை தந்ததுனால அவங்க இத்தனை ஆண்டுகளா தொடர்ந்து என்னன்னா பயணிக்கிறாங்க.
1: எஸ்,
0: இதுதான் சீக்ரெட்.
1: அல்லேலூயா. 2002 ஆண்டவர் சொன்னார், நீ போ தங்கச்சி மடத்துக்கு போ அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். கிளம்பி வந்த அந்த தரிசனத்துக்காக,
0: தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு உள்ளவங்க அந்த தரிசனத்துல பயணிக்கிறத போல மற்றவங்களால என்ன செய்ய முடியாது,
1: பயணிக்க முடியாது
0: முடியாது. சில இடங்கள்ல வந்து எங்க ஊழியத்தை என்ன செஞ்சிட்டாங்கன்னா உடைச்சிட்டாங்க அப்படிங்கிற அங்கலாய்ப்பு கவலை எல்லாம் இருக்கும் மனசுல. ஊழியத்தை உடைச்சா உடைச்சிட்டு போறாங்க. சபையை வந்து பத்து துண்டாக்குனா என்ன செஞ்சுட்டு போறாங்க?
1: துண்டாக்கட்டும்,
0: துண்டாக்கிட்டு போறாங்க, விடுங்க. ஆனா தரிசனம் உடையலையா?
1: ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி திரண்ட மந்தைய உலகமே பின்னாடி போகுதுன்ற அளவுக்கு ஒரு திரள் கூட்டம். மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள்
1: சிதறடிக்கப்படும்.
0: துண்டு துண்டா சிதறடிச்சாங்களா?
1: அடிச்சாங்க.
0: ஆனா தரிசனம் உடஞ்சிச்சா?
1: உடையல.
0: சபைய உடைச்சிருந்தோம், தரிசனம் உடையலன்னா சிதறடிக்கப்பட்ட மந்தைய மறுபடியும் கூட்டி சேர்க்க ஆண்டவர் உண்மையுள்ளோர் இருக்கிறார்.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: தரிசனம் உடைஞ்சிடக்கூடாது. தரிசனம் உடைஞ்சிடக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? அந்த ஊழியங்காரன் எதை விட்டுறக்கூடாது, தரிசனத்தை விட்டுறக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் சொன்னது ஒண்ணு, இவர் செய்யறது இன்னொன்னு. அங்க என்ன உடஞ்சிருது?
1: தரிசனம்.
0: தரிசனம் உடஞ்சிருது. சில பேர் தேவன் தந்த பாரத்தை விட்டுட்டு என்னென்னமோ என்னன்னா செய்வாங்க. தேவன் இந்த வல்லமையை தந்தது, வரங்களை தந்தது, கிருபையை தந்தது எதுக்குன்னா, இந்த தரிசனத்தை கொண்டு செல்றதுக்காக தான் இந்த கிருப வரங்கள் என்னன்னா தந்தார். ஆனா இதை பயன்படுத்துறது எல்லாமே எதுக்குன்னா, சொல்லலாமா? நான் தங்கச்சி மடத்துல இருக்கிறோம் நாங்க, பரவாயில்ல. இது என்ன, நம்மள வெளியில இருந்து ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்கல்ல,
1: இருக்கிறாங்கல்ல.
0: அதனால போடுறா, சென்னையில ஒரு சர்ச் ஆரம்பி,
1: பிரான்ச்,
0: கோயம்புத்தூர்ல ஒரு பிரான்ச் என்னன்னா
1: ஆரம்பி
0: அப்படின்னு சொல்லிட்டு, அங்க கூட்டம் இருக்கு, இங்க கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி, நான் பாட்டுல கடையை திறந்த மாதிரி கடையை திறக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து இந்த மிஸ்டேக் நம்ம என்ன செய்யக்கூடாது, செஞ்சிருவே
1: கூடாது.
0: எங்க வச்சிருக்கிறாரோ அங்க இரு.
1: ஆமென். சென்னைக்கு போயிருக்கிறப்போ ஒரு ஐயா ஓடியாந்தாரு. ஐயா, சென்னையில எங்கேயா உங்க கிளஸ் உங்க சபை இருக்கு அப்படின்னாரு. ஐயா, எங்க சென்னை இல்லையா, எங்க சபை ராமேஸ்வரம் தங்கச்சி மடன்ட்டு வந்து
0: மேரிசல்ல ஹோட்டல்ல போட்டிருப்பாங்க, எங்களுக்கு வேறு கிளைகள் இல்லை.
1: இல்லை,
0: அந்த மாதிரி நாங்களும் சொல்றோம், எங்களுக்கு வேறு கிளைகள் இல்லை.
1: இல்லை. ஹல்லேலூயா.
0: அப்ப எப்ப ஒரு விஷன் ஃப்ளரிஷ் ஆகுது அப்படின்னா, எப்ப ஒரு விஷன் வந்து அது அதனுடைய சித்தத்துக்கு நேர பயணிக்குதுன்னா, அந்த மனிதனுக்கு தரிசனம் பெற்ற ஒரு லீடருக்கு அந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு இருந்தா மட்டும் பத்தாது, அந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாட்டை பெற்றவங்களும் அந்த மனுஷனோட இருக்கணும்.
1: எஸ்.
0: ஒவ்வொரு தரிசனத்திலையும் இது போல தரிசனத்தை குறித்த வெளிப்பாடை பெற்ற ஒரு கோர் குரூப்ப, ஒரு ஆக்டிவான ஒரு டீம் கத்தரே தர்றார்.
1: ஆமென்.
0: விஷனுக்குள்ள என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, முட்டினாலும் சரி, மோதினாலும் சரி, இவங்க அவ்வளோ ஈஸியாக சபை என்ன செய்ய மாட்டாங்க. இங்கிருந்து அந்த சபை, அங்கிருந்து இந்த சபை அப்படின்னு சொல்லி அவங்க
1: மாறிக்கிட்டே
0: இருக்க மாட்டாங்க. ஏன் அவங்களால ஒரு விஷனை விட்டு மாற முடியலன்னா, எப்பா இந்த விஷன் எனக்கு கத்தர் எனக்கு இதை குறிச்ச வெளிப்பாட்டு என்ன செஞ்சிருக்கிறாரு,
1: கொடுத்துருக்கிறாரு.
0: இந்த விஷனில் போறப்ப நாலா காலா வட்டத்தில் எல்லாத்தையும் கத்தர் என்ன செய்வார்னா சரி செய்வார் அப்படிங்கிற ஒரு ஜெபத்தோட ஒரு விசுவாசத்தோட அவங்க தொடர்ந்து என்ன செய்வாங்கன்னா டிராவல் ஆவாங்க. காரியங்களும் டிராவல் ஆக டிராவல் ஆக சரியாகும்.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப நமக்கு ஒரு மேன் ஆஃப் காடுக்கு அவனுக்கு தேவன் தந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு இருந்தா மட்டும் போதாது, அந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடை பெற்றவர்களும் அவனோட என்ன செய்யணும், இருக்கணும்.
1: இருக்கணும்.
0: அவங்க தான் நகமும்
1: சதையும்
0: சதையும் போல இருப்பாங்க. நீங்க தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு இல்லாமலேயே ஒரு தரிசனத்துல பயணிக்கிற நபர்களை நம்ப முடியாது. அவங்க தண்ணீர் மேல இலை மேல இருக்கிற தாமரை இலை மேல இருக்கிற ஒரு தண்ணீர் துளிய போல இருப்பாங்க. ஒட்டவே என்னன்னா
1: மாட்டார்கள்,
0: ஒட்டாது. ஆனா என்ன செய்வாங்க, கூட தான் என்னன்னா
1: இருப்பாங்க,
0: இருப்பாங்க. ஆண்டவராக இயேசுவோடு இருந்த ஆண்டோர், ஆண்டோர் செய்த ஊழியத்தின் மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டு அவங்களை ஃபாலோ பண்ண ஒரு பெரிய கூட்டம் இருந்தாங்களா?
1: இருந்தாங்க.
0: யோவான் 12 அதிகாரத்தில் வசனம், அவர் செய்த அற்புதத்தை கண்டு அவருக்கு பின்னாடி எதிர்கொண்டு போனவங்க, 18 வாசிக்கலாமா?
1: அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள்.
0: அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி,
1: நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறதில்லையா?
0: இதோ உலகமே அவனுக்கு
1: பின் சென்று போயிற்றே என்றார்கள். அல்லேலூயா.
0: பின்னாடி போனவங்க என்ன சொல்லிட்டு போனாங்களாம்? 12:12 இருந்து மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று
1: பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு
0: குருத்தோலைகளை பிடித்து கொண்டு
1: அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு,
0: ஓசன்னா,
1: கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள்.
0: வெளிப்பாடு இருந்தா பேசுனா
1: இல்ல?
0: எப்பவுமே ஊழியத்துல நம்மை கொண்டு கத்தர் செய்கிற காரியங்களை கண்டு நம்ம பின்னாடி வர்றாங்க பாருங்களேன், நம்பிரவே கூடாது.
1: எஸ்,
0: இந்த ஊழியம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, இந்த ஊழியம் வெற்றி நடை என்ன செய்கிறது,
1: ஓடுகிறது, ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கு,
0: இந்த ஊழியத்தில் நடக்கிற கிரியைகள் பலமா இருக்கு, இந்த ஊழியக்காரர் வெற்றி பெறுகிறார், கத்தருக்குள்ள வெற்றி சிறக்கிறார், அப்படி நம்ம மூலமா நடக்கிற அற்புதங்கள், நம்மளை கத்தர் பயன்படுத்தி செய்கிற அடையாளங்கள், இந்த சக்சஸ் ரேட்டை பார்த்துட்டு நமக்கு ஒரு மார்க்கை போட்டு, இவருடைய மார்க்கெட் வேல்யூ நல்லா இருக்கு, இவருடைய சக்சஸ் ரேட் வந்து சூப்பர் என்னன்னா
1: இருக்கு
0: அப்படின்னு சொல்லி நம்மளை ஃபாலோ பண்றாங்க பாருங்களேன். உயிரோட ஆண்டவர் எழுப்பின மிரக்களை பார்த்துட்டு நாரி போன ஒரு பாடியை வந்து இப்படி உயிரோட திரும்ப என்ன பண்ணிருக்கிறார்னா
1: எழுப்பி இருக்கிறார்.
0: இது எங்கே நாம கேள்விப்பட்டுறாத அதிசயமா இருக்கேன்னு சொல்லி திரண்டான் ஆண்டவர் பின்னாடி, தாவீதின் குமாரனுக்கு
1: ஓசானா.
0: இது வெளிப்பாட்டின் அடிப்படையில் ஆண்டவரை ஃபாலோ பண்ண கூட்டம் இல்ல, இயேசு குறித்த தனிப்பட்ட வெளிப்பாட்டின் அடிப்படையில் இந்த ஆர்ப்பரிப்பு உண்டாகல. ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்கிறார், நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறார். அவங்க அந்த வெற்றிய மனசுல வச்சுக்கிட்டு ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டான்.
1: ஆமென்.
0: ஜீசஸுக்கு தெரிஞ்சிருச்சு, எப்ப இந்த வெற்றி இல்ல, லாசர உயிரோட எழுப்பின வெற்றி இல்ல, நானே மறிச்சு 3 கழிச்சு மறுபடியும் உயிர்த்தெழுவேன், சிலுவையில வெற்றி சிறக்க போறேன், அந்த வெற்றிக்கு நேரம் நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன், நானே போயிட்டு இருக்கேன், அதான் என்னுடைய வந்த நோக்கம், அதை நிறைவேற்றுகிற பாதையில் நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், போயிட்டு இருக்கேன். இதனால தான் இந்த கூட்டத்தை கண்டு ஆண்டவர் மெய்சில் இருக்கல, பரவசப்படல, துள்ளி என்ன சொன்னா, சுத்தில் இருக்கிறவன்லாம் துள்ளி குதிக்கிறான், இவர் கூலா எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறார், தெரியும்டா டேய், தெரியும்டா, பாரு அடுத்து 2-3 என்ன நடக்க போகுது பாரு, ஒருத்தையும் கூட என்ன செய்ய மாட்டேன்,
1: நிக்க மாட்டேன்,
0: நிக்க மாட்டேன், என்ன என்ன குறிச்ச வெளிப்பாடு இல்லாமலே என்ன நீ ஃபாலோ பண்ற. ஆனா இது நிலைச்சு என்னன்னா நிக்காது, மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குவதற்கு
1: சமம்.
0: மேசியாவை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க, பொலிட்டிக்கல் மெசையாவா அவங்க அவங்க எதிர்பார்த்தாங்க, ரோம சாம்ராஜ்யத்திலிடமிருந்து நம்மை விடுவிக்க வந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் அவங்க ஜீசஸ் என்ன செஞ்சாங்கன்னா பார்த்து இடறிட்டாங்க. அந்தகார லோகாதிபதியின் பிடியில் சிக்கி இருக்கிற உங்களை என்னை விடுவிக்க முடி, மரண பயத்து நின்று நம்மளை விடுவிக்க முடி, மகிமையான உயிர்த்தெழுதலுக்கு நீங்களும் நானும் பங்கடையும்படி நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும்படியாக அவர் நமக்காக பலியாக வந்த ஆட்டுக்குட்டிங்கிற வெளிப்பாடு என்னன்னா இல்ல
1: எஸ்
0: இல்ல ஹல்லேலூயா. அப்ப வெற்றியை கண்டு நம்ம பின்னாடி வருகிற கூட்டம் இல்ல, நம்மளை குறிச்ச வெளிப்பாட்டை பெற்று நம்மோடு இருக்கிறவர்கள் தான் நம்பத்தகுந்த கூட்டாளிகள்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: நம்ம குறிச்ச வெளிப்பாட்டை பெற்று நம்மோடு பயணிக்கிறவர்கள் அவங்கதான் யாரு?
1: நம்பத்தக்க
0: விஷன் பார்ட்னர்ஸ்.
1: எஸ்
0: விஷன் பார்ட்னர்ஸ்.
1: ஹல்லேலூயா.
0: அதனால நீங்க மேல வர்றப்ப நிறைய பேர் உங்களோட வந்து இணைய ஓடி வருவாங்க. மேல வர்றப்ப
1: நிறைய பேர் உங்களோடு ஓடி வந்து இணைய விரும்புவார்கள்.
0: ஆனா நீங்க கீழே இருக்கிறப்பே முளைச்சு ரெண்டெல்லாம் விடுறப்பே உங்களை குறிச்ச வெளிப்பாடை பெற்று நீங்க பெற்ற தரிசனத்தை புரிந்து கொண்டு உங்களோடு கத்தர் கொண்டு வந்து சேர்த்தா இருப்பாருங்க, அவங்கதான் வந்து பணிமனையே.
1: ஆமென்.
0: அவங்கதான் ஹெட்குவார்டர்.
1: எஸ்
0: அவங்கதான் உங்க ஆபீஸ்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: நம்ம வழியா கேள்விப்பட்ட தேவனுடைய திட்டத்தை அப்படியே விசுவாசிச்சு நம்மளோட இருக்கிறாங்க பாருங்களேன். அவங்க மனசுல நமக்கு விரோதமான கேள்விகள் இல்ல, எந்த விதமான ஐயப்பாடு என்னன்னா
1: இல்லை.
0: இல்ல கேள்விகளே இல்ல, கேலியும் இல்ல.
1: எஸ்
0: கேலி கிண்டல் என்னன்னா
1: இல்லை.
0: இவனா நம்மள என்ன செய்ய போறான்,
1: ரட்சிக்க போறான்
0: அப்படிங்கிற கேலியும் இல்ல,
1: கேள்வியும் இல்லை.
0: கேள்விகள் என்னன்னா
1: இல்லை.
0: இல்ல
1: ஹல்லேலூயா.
0: ஒண்ணு சாமுவேல் 10வது அதிகாரத்துல கடைசி சாமுவேல் வந்து சவுல கிங்கா நிறுத்தினப்ப 26வது வசனம், சவுலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான்.
1: ராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்களும் அவனோட கூட போனார்கள்.
0: அப்ப நம்மோடு இருக்கும்படியான ஏவுதல எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கறது இல்ல, சிலருக்கு தான் கொடுக்கிறார்.
1: ஹல்லேலூயா.
0: தரிசனத்துல உங்களோடு இருக்கிற மனுஷங்க தேவன் அவங்க உள்ளத்துல ஏவுனதுனாலதான் கூட இருக்கிறாங்க.
1: எஸ்
0: ஹல்லேலூயா. தேவன் தந்த
1: ஏவுதல்
0: ஏவுதல் ஏவுதல். ஆனாலும் பேலியாலின் மக்கள் இவனா நம்மை
1: ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி
0: அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல்
1: அவனை அசட்டை பண்ணினார்கள்.
0: அவனோ
1: அது கேளாதவன் போல இருந்தான்.
0: கண்டுகிறவே இல்ல. சவுல் வந்து இதெல்லாம் என்ன செய்யல,
1: கண்டுகிறவே இல்ல.
0: ஆனா 1 சாமுவேல் 11ல் யாபேசின் மனுஷருக்கு, கீலேயாத்தில் இருந்த யாபேசின் மனுஷருக்கு தேவையான ஒரு வெற்றிய சவுலனுடைய தலைமையில தேவன் கட்டளையிட்ட பொழுது தேசத்தினுடைய பேச்சு எப்படி மாறுச்சுன்னா 12வது வசனம் வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 11:12.
1: அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி,
0: 11 வாசிப்போம், மறுநாளிலே சவுல் ஜனங்களை 3 படையாக வகுத்து
1: கிழக்கு விழுத்து வரும் ஜாமத்தில்
0: ஆலயத்திற்குள் வந்து
1: வெயில் ஏறும் வரைக்கும்
0: அம்மோனியரை முறியடித்தான்.
1: தப்பினவர்களில் 2 பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடி எல்லாரும் சிதறி போனார்கள்.
0: சும்மா ஒரு மாஸ் விக்டரியை கத்திர என்ன செய்கிறார்,
1: கட்டளையிடுகிறார்.
0: அத கண்ட ஜனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி,
1: சவுலா நமக்கு ராஜாவா இருக்க போகிறவன் என்று சொன்னவர்கள் யார்?
0: அந்த மனுஷரை நாங்கள் கொன்று போடும்படிக்கு
1: ஒப்பு கொடுங்கள் என்றார்கள்.
0: இப்ப ஏன் ஏத்துக்கிறான் சவுல? வெளிப்பாடு பெற்றா ஏத்துக்கிறான்
1: இல்லையே.
0: சவுலுக்கு தேவன் அருளி செய்த வெற்றியை கண்ட உடனே, ஐயோ நம்ம போய் சேர்ந்துக்கணும், இல்லைன்னா நம்மள மாவட்ட செயலாளர் என்ன செய்ய மாட்டாங்களே,
1: தேர்ந்தெடுக்க மாட்டான்.
0: மன்ற செயலாளரா என்ன செய்ய மாட்டாங்களே,
1: ஐயோ
0: நம்ம அமைச்சர் ஆகிறதுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு என்ன செய்யிருக்கனா
1: கிட்டி வந்திருக்கு,
0: கிட்டி வந்திருக்கு அப்படிங்கிற
1: ரீதி இல்ல.
0: அது இல்ல.
1: எஸ்
0: நல்ல ஊழியம் ஷைன் ஆகுது. இப்ப போய் நம்ம என்ன செய்யலாம்?
1: சேர்ந்துக்கலாம்,
0: சேர்ந்துக்கலாம், ஒட்டிக்கலாம் அப்படிங்கிறது இல்ல. அவங்க வெற்றியை பார்த்துதான் சவுலோட சவுல லீடரா ஏத்துக்கிட்டாங்களே ஒழிய, சவுல குறிச்ச பர்சனலான எந்த வெளிப்பாடு அவங்களுக்கு என்னன்னா
1: இல்லை.
0: இல்லை அடிச்சு ஒரு கூலாங்கல்ல ஒரு பெரிய வெற்றி என்ன செய்கிறார் பெறுகிறார். ஆனா ஜானத்தன் வந்து ஏன் டேவிட நேசிச்சார் அப்படின்னா, டேவிட் பெற்ற வெற்றிகள் அது ஒரு வசீகரமான ஒரு செயலா இருந்தாலும் தாவீத குறிச்ச ஒரு வெளிப்பாடு யாருக்கு இருந்துச்சுன்னா
1: யோனத்தானுக்கு,
0: யோனத்தானுக்கு இருந்துச்சு. அதை அருமையா வாசிக்கிறோம் 1 Samuel 23 தகப்பன் வேட்டையாடுறாரு, ஆனா மகன் வந்து தாவீதோட தீவிர ஆதரவாளர்,
1: அவர் மீது வேட்கையாக இருக்கிறார்,
0: தீவிர ஆதரவாளர்,
1: ஆதரவாளர்.
0: அவர் பாருங்க அப்பாவோட இருந்துகிட்டே சஸ்பென்ஸா, அப்பாவுக்கே தெரியாம வசனம் 16 இருந்து வாசிக்கலாம். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து
1: காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய்
0: தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி,
1: நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது,
0: நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர்,
1: அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாய் இருப்பேன்.
0: அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் என்ன செய்திருக்கிறார்?
1: அறிந்திருக்கிறார் என்றான். அல்லேலூயா.
0: இங்க தாவீத குறிச்சு தாவீது பெற்ற வெற்றிகளால கூட வந்து என்ன செய்யல, சேர்ந்துக்கல. தாவீது பெற்ற வெற்றிகளை மனசுல வச்சு அவர் தாவீத அங்கீகரிக்கல. தாவீத குறிச்ச ஒரு பர்சனல் வெளிப்பாடு யாருக்கு இருந்துச்சு? ஜோனத்தனுக்கு இருந்துச்சு. அதனாலதான் தாவீத அங்கீகரிக்கவே அவரால் முடிஞ்சு,
1: சாரி அவர் முடிஞ்சு. அல்லேலூயா.
0: அப்போ உங்க ஊழியத்துல நீங்க பெற்ற வெற்றியை கொண்டாடுறவங்க எங்க பாஸ்டர் மாதிரி என்னன்னா
1: இல்லவே இல்லை.
0: எங்க பாஸ்டர் யார் என்னன்னா தெரியுமா? எங்க பாஸ்டர் மாதிரி இந்த உலகத்திலே யார் என்னன்னா
1: இல்லை.
0: இல்லை அப்படின்னு உங்களை கர்த்தர் வல்லமையா பயன்படுத்துற நாள்ல, வெளியரங்கமா காரியங்கள் நடக்கிற நாட்கள்ல உங்களை ஆகா ஓகோன்னு புகழ்ற ஆட்களை குறிச்சு கவனமா இருங்க. இதே ஆட்கள் தான் ஆரம்பத்துல உங்களை பார்த்து கேள்வி கேட்டவங்க, இதே ஆட்கள் தான் ஆரம்பத்துல உங்களை கேலி பண்ணவங்க.
1: எஸ்,
0: இப்ப மட்டும் என்ன திடீர்னு பயங்கரமா ஒரு எழுச்சி வந்திருக்கு அப்படின்னா, இது வெளிப்பாட்டுனால வந்த எழுச்சி இல்ல,
1: வெற்றி பெற்றதுனால,
0: பெற்ற வெற்றினால வந்த
1: எழுச்சி.
0: எழுச்சி ஜீசஸ் வந்து இதை நம்பவே என்னன்னா
1: இல்ல.
0: ஏண்டா லாசர் உயிரோட நாரி போன ஒரு சடலத்தை நான் மறுபடியும் உயிரோட எழுப்பினதுனால தானே இந்த ஆட்டம் போடுறீங்க எல்லா பேரும். இன்னும் பாரு, இன்னும் இந்த சிலுவைக்கு நான் போறேன், எல்லா பேர்ல நீ தனியா விட்டு நினைச்சிருவே, நீ ஓடிடுவா. ஒருத்தனு கூட என் விஷயம் குறிச்சு என்ன இல்ல, வெளிப்பாடு
1: இல்ல
0: இல்ல. ஆனா வெற்றியை கொண்டாட வந்திருக்கிற,
1: எஸ்,
0: ஆனா வெற்றி இனிமே தான் நான் பெற போறேன்.
1: எஸ், இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை.
0: இனிமே தான் என்ன செய்ய போறேன் நான், வெற்றிய,
1: ரியலான வெற்றியை பெறப்போகிறேன். அல்லேலூயா.
0: தேவனுடைய திட்டத்தை குறிச்ச வெளிப்பாடை பெற்று உங்களோடு இருக்கான் பாருங்க, அவனுக்கு எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் சரி அவனை நீங்க நம்பலாம்.
1: எஸ்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்று ஆரம்ப நாள்ல இருந்து உங்களோட இருக்கிறாங்க பாருங்க, அவன் காசுக்காகவோ பணத்துக்காகவோ எந்த ஒரு இழிவான ஆதாயத்துக்காக உங்களோட என்னன்னா
1: அவன் இல்ல,
0: இல்ல அவன் தரிசனத்துக்காக அவனுடைய உள்ளத்துல தேவன் அவனை ஏவி கத்தரே உள்ள கொண்டு வந்த நபர்கள்.
1: ஆமென். அல்லேலூயா.
0: எங்க ஊழியத்துல எல்லாம் ஆரம்பத்துல எழுப்புதல் தரிசனம், ஊருக்கு வந்த சில மாதங்கள்ல ஒரு எழுப்புதல் ஆண்டவர் கட்டளையிட்டார். எழுப்புதல்னு எங்களுக்கு என்னென்ன அது தெரியல. 2001-2 இல்லையெல்லாம் சபை சிதறடிக்கப்பட்டது. என்னென்னமோ விதமான காரியங்கள் பேசப்பட்டது. இப்ப ஜே ஜேன்னு இருந்த இடம் வெறிச்சோடிச்சு. டெய்லி நூற்றுக்கணக்கான பேர் வந்து ஆராதிச்சு வார்த்தையை கேட்ட இடத்துல நான் புல்பிட்டு நின்று பிரசங்கமே பண்ண முடியல. நான் என்ன பேசினாலும் திரிக்கப்படுற மாதிரியான ஒரு டிசெப்ஷன் உள்ள வந்துருச்சு. அந்த சூழ்நிலையில நான் பேசாம நான் இருந்துட்டேன். எதுவுமே நம்ம புல்பிட்டு ஏறல. ஜே ஜேன்னு இருந்த இடத்துல இதே வளாகத்துல தான்
1: அப்பதான் 40 நாட்கள்
0: அப்பதான் தம்பிமார ஆண்டவர் கொண்டு வந்தார். இவங்க வந்து இவங்க தான் அந்த நாட்கள்ல பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. கத்தரை கொண்டு வந்தார் உள்ளுக்குள்ள வந்துட்டு. அப்ப எனக்கு ஆண்டவர் சொன்னது, நீ யார்ட்டையும் போய் தண்ணில விளக்க என்னன்னா கொடுக்காத. நீ பாட்டுல அமைதியா இரு. உன்னை குறிச்ச வெளிப்பாடை நான் யாருக்கு நான் தர்றனோ அவங்க என்ன செய்வாங்கன்னா உன் கூட என்னென்ன இருப்பாங்க. இன்னைக்கு சபையில இருக்கிற முக்கியஸ்தர்கள் மூப்பர்கள் இவங்கெல்லாம் அந்த நாட்கள்ல நான் போய் வீடு வீடா போய் உட்காந்து தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதீங்கன்னு கெஞ்சி கூத்தாடினதுனால என்னை பாக்குறப்ப உங்களுக்கு பாவமா இல்லையா பரதாமா இல்லையா என்னை கைவிட்டுறாதீங்க அப்படின்னு அவங்க காலில் கையில போய் விழுந்ததுனால என் கூட இருக்கிறவங்க
1: இல்லையா.
0: ஆண்டவர் அவங்களோட இடைப்பட்டு இல்ல இல்ல நீங்க இந்த விஷன்ல இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அவங்களோட கத்து பிரத்யட்சமா பேசினதுனாலதான் அவங்க எங்களோட இருக்க தீர்மானிச்சாங்க.
1: ஆமென்.
0: அதன் பிறகு நாட்கள் செல்ல செல்லதான் எது ரியல் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க அப்படி குவைட்டா செட்டில் ஆயிட்டாங்க. ஒரு சிலரோட சொல்லுவாங்க, அந்த நேரத்துல நீங்க எடுத்த முடிவு எங்களுக்கு ஒருத்தருக்கு என்னன்னா புரியல, ஆனா ஆண்டவர் எங்களை உங்களோட என்ன செஞ்சாருன்னா இருக்க வச்சாரு. இப்ப எங்களுக்கு என்ன செய்யுதுன்னா புரியுது அப்படின்னு லேட்டரா வந்து அவங்க கன்ஃபர்ஸ் பண்ணாங்க.
1: சிலர் சொன்னாங்க, அப்போ சிலர் 7:38 சீனாயின் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே அப்படின்னு ஆண்டவர் பேசினார். பிரதர், வேற எந்த கேள்வியும் நாங்க கேட்கல. ஆண்டவர் சொன்னாரு, ஜீவ வாக்கியங்கள் பெற்றவன் இவன்.
0: இன்னைக்கு இவ்வளவு ஜீவ வாக்கியங்களை ஆண்டவர் ரிலீஸ் பண்றத நீங்க எல்லாம் கேட்டு நீங்க சந்தோஷப்படுறீங்க பலப்படுறீங்க. அப்ப மீடியாவும் கிடையாது, லைவும் இல்ல,
1: நாங்க கேசட்ல மட்டும்,
0: கேசட்டும் இல்ல, கேமராவும் இல்ல. ஆனா அப்பமே ஒரு மனுஷனுக்கு கொடுத்த வெளிப்பாடு, ஜீவ வாக்கியங்களை பெற்றவன்
1: இவனே
0: இவனே
1: இவனே
0: இவனே. என்ன செய்யறேன்னு தெரியாம நான் வந்து குழம்பி போயிருந்தப்ப இந்த வசனத்தை தான் எனக்கு ஆண்டவர் காட்டினார். எப்பவும் சர்ச்சில் ஒரு முக்கியஸ்தர். இத்தனை ஆண்டுகளை எங்களோட
1: பயணிக்கிறாங்க.
0: வெற்றியை கொண்டாடி நாம பெறுகிற வெற்றியை கண்டு இல்ல, அப்படி வெற்றியை நாம பெற்று நம்ம ஊழியம் ஃப்ரூட்ஃபுல்லா இருந்தாலும் அந்த வெற்றிக்காக நம்மளோட கனெக்ட் ஆகிறவங்களும் இருக்கிறாங்க. நம்மளை குறிச்ச வெளிப்பாட்டை மனசுல வச்சு நம்மளோட கனெக்ட் ஆகிறவங்களும் என்ன செய்யறாங்க
1: இருக்கிறார்கள்.
0: இந்த ரெண்டையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கைரோஸ் மொமெண்ட் வர்றப்ப நம்முடைய தரிசனத்தை குறித்த வெளிப்பாடை பெற்ற நபர்களை ஆண்டவர் விஷனுக்குள்ள என்ன செய்வார்னா கொண்டு வருவார். அவங்க நம்ம மூலமா தேவன் செய்கிற கிரியைகளுக்காக நம்மளை நேசிக்கிறவங்க இல்ல. அப்கோர்ஸ் உள்ள வந்ததே நம்மளை கொண்டு தேவன் செய்கிற கிரியைகளால ஆசீர்வதிக்கப்பட்டுதான் உள்ள வந்தாங்க. ஆனா வந்தவங்களுக்கு விஷனை குறிச்ச வெளிப்பாடு வர்றப்ப அவங்க விஷன்ல ஒருத்தர் என்ன செஞ்சாங்கன்னா மாறிடுறாங்க.
1: ஹல்லேலூயா.
0: அவங்க மனசுல ஐயப்பாடு இல்ல, அவங்க மனசுல இருக்கிறது எல்லாமே வெளிப்பாடு.
1: எஸ்.
0: ஐயப்பாடோட உங்களோட இருக்கிறவங்க எத்தனை நாளைக்கு நிப்பாங்கன்னு என்னன்னா தெரியாது. ஆனா வெளிப்பாடோட உங்களோட டிராவல் பண்றவன் ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: இந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற பணியில உங்களோட தோளோடு தோள் கொடுப்பாங்க.
1: Yes.
0: அவங்க ஒரு பெரிய சொத்து, அசெட் மினிஸ்ட்ரிக்கு.
1: ஆமென்.
0: யோவானுடைய சுவிசேஷம் 12வது அதிகாரம் எல்லாரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு சொல்லி லாசரு உயிரோட எழுப்பினதை நினைச்சு கொண்டாடி ஆண்டவர் பின்னாடி போனா அந்த மரியா லாசரோட சகோதரி, அவ எதுக்காக ஆண்டவரை செலிப்ரேட் பண்றா பாருங்களேன். 3வது வசனம், அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில்
1: ஒரு ராத்தல் கொண்டு வந்து
0: அதை இயேசுவின் பாதங்களில் பூசி
1: தன் தலை மயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள்.
0: அந்த வீடு முழுவதும்
1: தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது.
0: அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும்
1: அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து
0: இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று
1: தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன?
0: அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல்
1: அவன் திருடனானபடியினாலும்
0: பணப்பையை வைத்துக் கொண்டு
1: அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான்.
0: அப்பொழுது இயேசு,
1: இவளை விட்டுவிடு,
0: என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தார்.
1: தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். முந்திக்கிட்டா,
0: மற்ற சுவிசேஷங்கள் அப்படித்தான் இருக்கு. அவன் என்ன செஞ்சுக்கிட்டா? முந்திக்கிட்டான்.
1: அல்லேலூயா.
0: ஜீசஸ் யாருன்னு அவருக்கு என்ன செஞ்சிருச்சுன்னா

0: ஆகாவதை செய்யல.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஆண்டவர் சொன்னார், இவள் செய்த இந்த செயல், இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அப்பொழுது இவள் செய்ததும் என்ன செய்யப்படும்?
1: சொல்லப்படும்.
0: அமேசிங்ல.
1: ஆமென்.
0: ஒரு கூட்டம் உலகமே எதுக்கு கொண்டாடுது அப்படின்னா, லாசரு என்ன செஞ்சிட்டார்னா எழுப்பிட்டார். ஆனா லாசர் வீட்டுல இருந்த லாசரோட சகோதரி எதுக்காக தலையில ஊத்துறா அப்படின்னா, அவர்
1: தான்.
0: அப்போ அவர் யாருங்கிற வெளிப்பாடு இருந்ததுனாலதான் அவ கணக்கே பார்க்கல, ஆசை குறிச்சு என்ன செய்யல,
1: கணக்கே பார்க்கல.
0: அதனாலதான் அந்த வெளிப்பாடு உள்ளவங்க ஒரு தரிசனத்துக்கு செய்யறப்ப என்ன பாக்குறது இல்ல,
1: கணக்கே
0: பாக்குறது இல்ல. சில பேர் இருக்கான் தரித்திரத்தை குறிச்சு ரொம்ப அக்கறை இருக்கும், ஆனா தரிசனத்தை குறிச்சு ஒரு அக்கறை என்னன்னா இருக்கு. எப்ப பாருங்க,
1: தரித்திரருங்க.
0: தரிசனத்துக்கு கொஞ்சம் கூட விதைக்க மாட்டான்.
1: எஸ்,
0: ஆனா அவருக்கு என்னன்னா எப்பவுமே அக்கறை யாரு மேல, என்ன
1: தரித்திரர்
0: மேலதான் அக்கறை. அதை தவறுன்னு சொல்லல, தரிசனத்தை குறிச்ச எந்த புரிதலும் இல்லாம தருத்தர் சொல்லிட்டு அதை நீங்க ரொம்ப நீங்க வேல்யூ பண்றப்ப விஷனை குறிச்ச வெளிப்பாடு உங்களுக்கு சுத்தமா வேணா
1: இல்லை.
0: சபைகள் இருக்கிறாங்க இன்னைக்கு அப்படி.
1: எஸ்,
0: தரிசனத்துக்கு விதைக்கும்படி கத்தர் காரியத்தை கொடுக்கறப்ப இதே இதுக்கு அங்கவே நம்ம என்ன செய்யணும்,
1: விதைக்கணும்.
0: நம்மளே கையில வச்சுட்டு பத்து ஏழைகளுக்கு என்ன செய்யலாம்னா
1: கொடுக்கலாமே
0: அப்படின்னு சொல்லி ஒரே தர்மகர்த்தாவை என்ன செய்வாங்கன்னா மாறிடுவாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு என்ன இல்ல
1: தரிசனம்,
0: இது எதுக்கு இந்த காசு போய் இங்க என்னன்னா
1: கொடுக்கணும்.
0: ஆனா விஷனோட வேல்யூ தெரிஞ்சவங்க கருத்துறதுக்கு ஒரு பக்கம் செஞ்சாலும் தரிசனத்துக்கு செய்ய வேண்டியத ஏராளமா
1: தாராளமா
0: செஞ்ச அந்த விஷனை வந்து அப்படி தாங்குவாங்க பாருங்களேன்.
1: எஸ்,
0: என்னையா இவ்வளவு பெரிய தொகையை தூக்கி நீங்க இந்த விஷனுக்கு செய்யறீங்களே அப்படின்னா, அவங்க சும்மா செய்யல. ஒரு 5000 ரூபாய் பணத்தை கொடுக்கறதுக்கு 1008 யோசனை வர்றப்ப லட்சக்கணக்கான பணங்களை கோடி கணக்கில் ஒரு தரிசனத்துக்கு சிலர் அள்ளி இறைக்கிறாங்கன்னா, அந்த விஷனை குறித்து அவங்களுக்கு பர்சனலான ஒரு வெளிப்பாடு இருக்கிறதுனால இவ்வளவு பெரிய தயால இருதயத்தை கத்துற அவங்களுக்கு தந்திருக்கிறேன்.
1: ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
0: தரிசனத்தை குறித்த வெளிப்பாடை பெற்ற 2-3 பேர் போதும், எவ்வளவு பெரிய காரியத்தையும் சர்வசாதாரணமாக செஞ்சு முடிச்சுட்டு அவங்க வீட்டில் என்ன செய்வாங்கன்னா போயிட்டே இருப்பாங்க.
1: எஸ், அங்கே சென்னைக்கு போனோம். அங்கே வைஸ் நெட்டில் வந்து வைஸ் சேர்மனாக இருக்கிற ஒரு அருமையான பாஸ்டர் ஏப்ரஹாம் அவர்கள், அவங்க வழக்கமாக நம்ம ஒரு சபைக்கு பிரசங்கியாளரை கூப்பிட்டா பிரசங்கியாளரை தான் ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்துவாங்க. ஆனால் வித்தியாசமாக செஞ்சாங்க. எங்கள் ரெண்டு பேரையும் உட்கார வச்சு சபை மக்களை அப்ரிஷியேட் பண்ணி, ஐயா நாங்கள் எங்கள் சபை மக்களும் உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம், இவங்க பார்க்கறதுக்கு சாதாரணமானவங்க தான், ஆனால் இந்த சபையிலேருந்து 200 ஊழியக்காரரை கர்த்தர் எழுப்பி பல இடங்களுக்கு அனுப்பிட்டாரு, இவங்க சாதாரண வேலை செஞ்சாலும் தரிசனம் அப்படின்னு வரும்போது அப்படியே மனதில் ஏவப்பட்டு அப்படியே விதைச்சிக்கிட்டே இருப்பாங்க, இவங்க ஒரு விசேஷமானவங்கன்னு எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு போயிருக்கிறோம், எந்த பாஸ்டரும் இப்படி தங்க மக்களை அறிமுகப்படுத்தி நாங்கள் பார்த்ததே இல்லை, கேட்டதும் இல்லை.
0: அப்போ ஒரு தரிசனம் பெற்ற ஒரு தலைவனோட சபையாரா இருந்தா கூட அந்த தரிசனத்தை புரிஞ்சுக்கிட்டா தான் அவனுக்கு துணை செய்ய முடியும். அந்த ஊருக்கு போயிருந்தான் பாஸ்டர், எல்லாரும் உங்களை குறிச்சுதான் என்ன
1: செய்யறாங்க
0: பேசுறாங்க, என்ன
1: செய்யறாங்கன்னா
0: எங்களுக்கு ரொம்ப பெருமை என்னன்னா
1: இருக்கு,
0: நம்பாதீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆட்கள். அப்போ இவங்க வந்து நம்மள ஏத்துக்கிறோம்னா கத்தர் நம்மள என்ன செய்யணும்,
1: பயன்படுத்தணும். அவர் ஆஹா ஓஹோன்னு சொல்லணும்.
0: ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த ஒரு சம்பவம் எனக்கு திடீர்னு ஆவி என்ன நினைப்பு விட்டுறாரு, நான் சொல்றேன் சடனா எனக்கு ஃபிளாஷ் ஆகுது. எங்களை வந்து ஒரு ஊழியர் வந்து ஒரு ஊர்ல ஊழியத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. அவர் வந்து நான் வர்றேன்னு சொன்ன உடனே

0: அவருக்கு அந்த ஊழியத்துக்கு போறதுக்கு முந்தின நாளில் வந்து சிக் ஆயிட்டார். இதெல்லாம் எங்கள் ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் நடந்தது. அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ். அப்போ சொன்னார், அண்ணே என்னைய இன்வைட் பண்ணியிருந்தாங்க, ஆனால் எனக்கு சடனாக இந்த மாதிரி சிக் ஆயிடுச்சு. இப்போ அவங்க யாரையாவது நீங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க, நாங்கள் வேற எங்கே போகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் எனக்கு நீங்கள் தான் ஞாபகத்தில் வர்றீங்க, தயவு செஞ்சு என் சார்பாக நீங்கள் என்ன செய்யுங்கன்னா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். சரி நானும் சுடவும், சரிண்ணே நீங்கள் சொல்லிடுங்க நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுடவும் போகிறோம். அப்போல்லாம் கார்லாம் கிடையாது, பஸ்ஸில் தான் நாங்கள்
1: ஏழு மணிக்கு
0: ஏறுறோம். அப்போ ஃபோன் வருது அவர்கிட்டருந்து, இந்த மாதிரி பஸ் ஏறிட்டீங்களா? ஏறியாச்சு. காலைல எத்தனை மணிக்கு நீங்கள் ஊருக்கு வந்து சேரும்? எப்படியும் ஒரு 4:35 உங்கள் ஊருக்கு பஸ் வந்துடும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். சொன்னோடனே நான் பஸ்ஸில் இருக்கிறேன், 10 மணிக்கு. அவர் அந்த நபர் என்னை பார்த்து கேட்குறாரு, அப்போன்னா நீங்கள் தங்குறதுக்கு நான் ரூம் போடணுமோ அப்படின்னு கேட்டார். எனக்கு அந்த ஒரு கேள்வியிலேயே
1: ஒட்டுமொத்த
0: அவருடைய இருதயம் மொத்தமும் தெரிஞ்சிருச்சு. என்னடா நம்ம இவ்வளோ நைட்லாம் ட்ராவல் பண்ணி ஒரு ஊரில் ஊழியத்துக்காக நம்ம போய் இறங்குறோம், அப்போ நீங்கள் தங்க வைக்கிறதுக்கு நான் இடம் வைக்கணுமோன்னு சொல்லி கேட்டால், நேராக நான் 5 மணிக்கு இறங்கி நான் 10 மணிக்கு புல்பிட்டுக்கு டைரெக்டாக போக முடியும்? அப்போ இடையில நான் எங்கே போயிருப்பேன்? அப்போ நானும் இவ தான் பேசிக்கிட்டேன். அந்த ஆரம்பமே என்னன்னா சரியில்லை. அப்போ எனக்கு உடனே ஃப்ளாஷ் ஆச்சு, இல்லை அந்த ஊரில் எங்களுக்கு தெரிஞ்ச நபர் இருந்தாங்க. இல்லை பாஸ்டர், அங்கே வந்து எங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்காங்க, நாங்கள் நீங்கள் தேவையில்லாமல் செலவெல்லாம் செய்ய வேண்டாம், நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொல்லி முடிச்சுட்டு நாங்கள் போகிறோம். அந்த சம்மந்தப்பட்ட ஃபேமிலிக்கு நாங்கள் ஃபோன் பண்ணோம், அவங்க வந்து நம்மளை கூட்டிகிட்டு வந்தாங்க.
1: காலையில் காரில் வந்து
0: எங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டில் எங்களை ஸ்டே பண்ண வச்சுட்டாங்க.
1: அப்பெல்லாம் சுடு தண்ணி போட்டு ரெடியா வச்சிருக்காங்க.
0: அங்க போய் நாங்க இருந்த பின்னாடி நான் எதிர்பார்த்தேன், நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம், ஊருக்கு வந்துட்டோம். ஸோ இந்த பாஸ்டர் வந்து நம்மளை ஃபோன் பண்ணி என்ன செய்வார்னா, வந்துட்டீங்களா, எங்க இருக்கீங்க, வைப்பீங்க அப்படின்னு கேட்பாருன்னு நாங்க என்ன செஞ்சோம்னா எதிர்பார்த்தோம். ஆனா அவரு எந்த ஃபோன் என்னன்னா
1: வரவே இல்லை.
0: எனக்கு மைண்ட் வந்து அப்படி கொடை ஆரம்பிக்குது, என்னடா நாம வந்து நாம இந்த மாதிரி சொன்னாங்கன்னு வந்திருக்கிறோம், இவங்க என்னென்ன வந்திருக்கிறியா, என்ன பண்ணுற, எங்கே தங்கி இருக்கிற, எங்கே இருக்கிற, எதுவுமே நம்மளை என்ன செய்யலைன்னா
1: விசாரிக்கவே இல்லை.
0: சரி பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் நேரத்தில் நம்மளை கால் பண்ணுவாருன்னு சொல்லி இருந்தா 6:30, 6:30, 7:30, 7:30, 8 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் சூடாட்ட சொன்னேன், செய்தியும் ஓட மாட்டேன்னு, ஒன்றும் தயாரிப்பே பண்ண முடியல. இது எதுக்கு இந்த கசப்பு உள்ள வச்சுக்கிட்டு இருக்கனால தான் நமக்கு வந்து வண்டி ஓடலை, அதனால நம்மளே ஃபோன் அடிச்சிடும் சொல்லிட்டு நாங்களே ஃபோன் அடிக்கணும் அவருக்கு. ஐயா நாங்கள் வந்துட்டோம்யா ஊருக்கு, சந்தோஷம் பாஸ்டர் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டார். எங்கே தங்கி இருக்கீங்க? எல்லாம் உங்கள்
1: ஊரில் தான்
0: தங்கி இருக்கிறோம். அப்படியா, ஊரில் என்ன எங்கே தங்கி இருக்கிறீங்க? இந்த மாதிரி இந்த தெருவில், அந்த தெருவில்லையா அப்படின்னா, ஆமாம் அந்த தெருவில் தான் தங்கி இருக்கேன். எத்தனை நம்பர் வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டு, எங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு, இத்தனை நம்பர் வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறப்ப, நானும் அந்த வீதியில் தான் இருக்கிறேன் அப்படின்னாரு. இத்தனை நம்பர் வீடுன்னா அந்த வீட்டுக்கு ஏற்ற வீடு தான் நான் அப்படிங்கிறார். நான் ஃபோனில் இந்த மாடியில் நிற்கிறேன்,
1: அவர் ஃபோனில்
0: அந்த மாடியில் இருந்துட்டு ஹாய்
1: அப்படின்னு.
0: இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியல,
1: மறக்கவே இல்லை,
0: ஏன்டவரே அந்த வீட்டுக்கு ஏத்தாப்புல எங்களை கொண்டு உட்கார வச்சிங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பேசி முடிச்சோன்னு மனசுக்கு எனக்கு ஒரு ஆறுதல் ஆயிடுச்சு. சரி அடுத்த எதிர்பார்ப்பு எகிருது. சரி நம்ம வந்து வீட்டுக்கு எழுத்த வீட்டுல என்ன செய்யறோம்,
1: இருக்கிறோம்.
0: அவர் இந்நேரம் ஓடோடி வந்து நம்மளை
1: அன்போடு
0: வரவேற்று நம்மளை விசாரிச்சு பாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் பாருங்க. அவர் வர என்னன்னா
1: இல்லை,
0: திரும்பவும் கசப்பு என்னன்னா தலைக்கு ஏறுது சிவு சிவுன்னு. ஐயோ இந்த கசப்பை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, ஊழியத்தை
1: செய்ய முடியாது.
0: அதனால நானும் ஜூனாவை என்ன செய்யறோம்னா, இறங்கி நம்மளே வீட்டுக்கு போவோம் சொல்லிட்டு, அந்த ஏத்து வீடு தானு சொல்லிட்டு நானும் இதுதான் அந்த வீட்டுக்குள்ள போய் ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன். பரிதாம அப்படியான எங்களை ஹாலில் உட்கார வச்சாங்க. அப்புறம் அவர் வந்தார், அவங்க ஒய்ஃபு தான் முதல்ல வந்தாங்களா, ஒய்ஃப் வந்தாங்க, வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவர் வந்தார், வந்து என்னென்னமோ ஆகா ஓகோன்னு அவர் மினிஸ்ட்ரியை குறித்து பேசுகிறாரு. எங்கே இருக்கிறீங்க, எப்படி வந்தீங்க, என்ன செஞ்சீங்க, ஒரு வார்த்தை என்ன செய்யலைன்னா
1: கேட்கல. எங்கள் ஊரே சரி,
0: அதோட சரியா மீட்டிங் வந்துடுறோம்னு சொல்லிட்டு எழுந்து தான் நிற்கிறேன் பாருங்க. அவர் பாட்டில் ஒரு ரூம் போயிட்டார். பரிதாமா நாங்கள் ஹாலில் நின்றுட்டு
1: ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரம் டைமு
0: கேட்டார். வெரி குட். அவர் கேட்குறாரு, நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 hours ட்ராவல் பண்ணி போயிருக்கோம். கேட்குறாரு, இவர் ஆராதிப்பாரா, பாடுவாரா அவர் அப்படின்னு கேட்டார். யார் என்ன யூதாவை பார்த்து, ஆமையா அவர் பாட்டெலாம் என்ன செய்வார், நான் பாடுவார். ஸோ ஒரு மணி நேரம் உங்களுக்கு டைம் தரேன். அவர் ஒரு கால் மணி நேரம் வர்ஷிப் பண்ணுவார். நீங்கள் கொஞ்சம் நேரம் செய்தி என்னென்னா எடுக்கணும்னு கமாண்ட் வருது.
1: மற்றது நாங்கள் பார்த்துக்குறோம்யா.
0: அதோட நான் சொன்னேன், ஜோடா வகையாக மாட்டிக்கிட்டோம், அதனால ஒழுக்கமாக போய் ஊழியத்தை முடிச்சு நம்ம மாட்டில் என்ன செஞ்சிருவோம்,
1: டக்குன்னு வந்துடுவோம்,
0: ஊர் பக்கம் ஓடிடுவோம். இனிமே இந்த ஸ்டெப்னியா மட்டும் எங்கேயுமே என்ன
1: போகக்கூடாது,
0: வரக்கூடாதுன்னு
1: தெரியாது, உங்க இடத்துக்கு போகக்கூடாது. நம்ம
0: நம்மளை குறிச்ச வெளிப்பாடு இல்லாம நம்மளை அழைக்கிற அழைப்புதலுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, எஸ் சொல்லவே கூடாதுங்கிற ஒரு தீர்மானத்தை அங்கதான் என்னன்னா எடுத்துக்கிட்டோம். அதன் பிறகு மீட்டிங்க்கு நாங்க போனோம். போய்
1: ஹால் முழுக்க நிரம்பி இருந்தது மக்கள் கூட்டம்.
0: அப்ப நான் சொன்னேன், ஜூடா நீங்க கால் மணி நேரம் எடுத்து அதுக்கப்புறம் போறதெல்லாம் சரியில்லை, நான் ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரெஷ்ஷா வேர்டுக்கு என்ன செஞ்சிடறேன் போயிடுறேன். அதன் பிறகு நாம ஃபைனலா வந்து கன்க்ளூஷன்ல நம்ம வர்ஷிப்போட நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்க பேசி வச்சுட்டு நான் வந்து செய்திய எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஒய்நாட் செய்தியா, என்ன ஒய்நாட் செய்தி, ஒய்நாட் மெசேஜ நான் எடுத்து பாதி செய்தி போறதுக்குள்ளேயே டேக் ஆஃப் ஆயிடுச்சு. செய்தியை நான் என்ன செய்ய முடியலன்னா
1: முடிக்கவே முடியல.
0: நான் சொல்ல வந்த செய்தியை சொல்றதுக்கு பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஆவியானவர் அனைவரும் மேலும் இறங்கினாருங்கிறது லிட்டரலா அங்க மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு.
1: அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்.
0: தொடுமென் கண்களை சாங்க வந்து யூதா எடுத்து வர்ஷிப் பண்றாரு, பிரேயர் வருது, ஹெவியான ஒரு அவுட் பூரிங் அங்கே வந்து அங்கங்க உருள்றாங்க. முக்கியமா பின்னாடி இருந்த பாஸ்டரமாவை உருட்டி கொண்டாந்து கத்தர் முன்னாடி போட்டார்,
1: பீட்ல போட்டார்,
0: ஆஸ்ட்ரமாவை உருட்டி எடுத்துட்டார். ஆண்டவர் வல்லமை தாங்க முடியாம சுருண்டாங்க அந்த அம்மா.
1: எஸ்.
0: அப்ப நான் ஒரு மணி எனக்கு டைம் வந்து அவர் கொடுத்த நேரம் முடிஞ்ச உடனே நான் அந்த ஃப்ளோல நான் பாஸ்டரை பார்த்து, பாஸ்டர் நான் வந்து ஓகேன்னு சொன்னேன். அவர் பயந்து போய் நோ நோ நோ நோ அப்படின்னு சொல்லிச்சு. இல்லையா எனக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி கையில் கொடுத்துட்டு நாங்கள் செஷன்லாம் முடிச்சு நாங்கள் பேசிட்டு இருக்கிறப்ப அதுக்கு பிறகு எங்களை பார்க்குற பார்வை என்னன்னா
1: மாறி போச்சு.
0: எங்களிடத்துல பேசுற விதமே என்னன்னா
1: மாறி போச்சு.
0: அப்போதான் அந்த பாஸ்டர்மா சொன்னாங்க, காலையில எங்க வீட்டுக்கு நீங்க வந்திருந்தப்ப நீங்க இப்படி இல்லையே அப்படின்னா, காலையில என் வீட்டுக்கு வந்திருந்தப்ப நீங்க
1: இப்படி இல்லையே,
0: அப்ப நாங்க இப்படி இருந்தா தான் நம்புவீங்களா எங்களை நீங்க.
1: அதுக்கு பாஸ்டமாவ கத்தர் உருட்ட வேண்டி இருக்கிறது, நாங்க என்ன சேர்த்து
0: அவ்வளவுதான் அந்த ஒரு செஷன் தான். அதுக்கப்புறம் அவங்க எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. அப்ப நம்மள பயன்படுத்துறத பார்த்துட்டு தான் என்ன செய்யறாங்கன்னா
1: அங்கீகரிக்கிறார்கள்.
0: இப்படி எல்லாம் மெனிசி வரும்னு நினைச்சா நீங்க எல்லாம் ஒட்டிட்டு இருந்தீங்க
1: இல்லீங்களா? என்ன
0: வெளிப்பாடு இருந்துச்சு,
1: வெளிப்பாடு
0: இந்த விஷனோட போய் இணைஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு
1: வெளிப்பாடு,
0: வெளிப்பாடை தந்தாரு. அந்த வெளிப்பாட்டோட பிள்ளைங்க எங்களோட சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா பயணிச்சாங்க.
1: எஸ்.
0: இன்னைக்கு கத்தர் பயன்படுத்துறாருங்கிறதுக்காக அவங்க மதிக்கல, அன்னைக்கு எப்படி மதிச்சாங்களோ அப்படிதான் இன்னைக்கு மதிக்கிறாங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: சோ தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு இல்லாம நம்மை கொண்டு கத்தர் செய்கிற காரியங்களை கண்டு கழிகுறுந்து பரவசப்பட்டு ஆகா ஓகோன்னு மார்க் போட்டு உங்க பின்னாடி திரளுகிற ஒரு படையை கண்டு ஏமாந்து விடாதிருப்பீர்களாக.
1: எஸ்.
0: சிலரை தான் கத்தர் தர்றாரு விஷனுக்காக. ஆவியோட போய் ஒரு கூட்டம் சேர்ந்துக்கிருச்சே, துரத்தப்பட்ட ஆவியோட போய் சேர்ந்தவன்லாம் இன்னமும் தாவித குறிச்ச வெளிப்பாடு இருந்ததுனாலயா போய் ஓட்டிக்கிட்டான்
1: இல்லையே?
0: வாசிக்கலாமா? ஒண்ணு சாமுவேல் வசனம் 18 இல்ல 21 22 பாருங்க. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அத்துல்லாம் என்னும் கெபிக்கு போனான்.
1: அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள்,
0: கடன்பட்டவர்கள்,
1: முறுமுறுக்கிறவர்கள்
0: யாவரும்
1: அவனோடே கூடி கொண்டார்கள்.
0: அவன் அவர்களுக்கு
1: தலைவனான
0: இந்த பிரகாரமாக
1: ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள்.
0: இவனுக்கெல்லாம் தாவீதை குறிச்ச வெளிப்பாடு இருந்தா போய் ஓட்டிக்கிட்டான்
1: இல்லையே.
0: அவன் அவனுக்கு தனிப்பட்ட பாதிப்பு, சவுலால பாதிக்கப்பட்டவன், கடனால பாதிக்கப்பட்டவன்,
1: சொந்தங்களால முறுமுறுக்கப்பட்டு வந்தவன்.
0: தாவீது குறிச்ச வெளிப்பாடு இருந்ததுனால எவனும் போய் தாவீதோட ஓட்டிக்கல,
1: அவங்களா கூடிக்கிட்டாங்க,
0: அவங்களா போய்
1: அவனோட கூடி கொண்டார்கள்.
0: கடைசியில இந்த டீமை தான் ஆண்டவர் நடத்தி.
1: அதனாலதான்
0: மிக ரிலேபிளான ஆட்களே இல்லை. இந்த 400 பேரும் யாரும் இல்லை,
1: நம்பத்தகுந்த நபர்கள் அல்ல.
0: தாவீதுக்கு தாவீது மூலமா ஆதான் இருந்தா தான் ஆகா ஓகன்னு சொல்லுவான். ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா முதல்ல கல் எடுத்துருவான். யார கொல்றதுக்கு?
1: தாவீது கொல்றதுக்கே.
0: சிக்லாக்ல அந்த வேலை நடந்துச்சு பாருங்க. அமலேக்கர் வந்து கொள்ளையடிச்சிட்டு போன பின்னாடி பெஞ்சாதி பிள்ளைகள் எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே தாவீது குண்டான நெருக்கத்தை குறிச்சு 1 சாமியல் 30:6 தாவீது மிகவும்
1: நெருக்கப்பட்டான்.
0: சகல ஜனங்களும்
1: தங்கள் குமாரத்திகளை நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள்.
0: தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே
1: தன்னை திடப்படுத்தி கொண்டான்.
0: என்ன வந்தவன் எல்லாம் தாவீது குறிச்ச வெளிப்பாட பெற்று வரல, கடனாயி போச்சு, சிக்கலாயி போச்சு, ஊரை விட்டு ஓடி போக முடியாது. இவரோட ஒட்டிக்கிட்டு என்ன செய்யலாம் நம்ம? வெளிப்பாடு இருந்தவன் இப்படி செஞ்சிருப்பானா?
1: செஞ்சிருக்க மாட்டான்.
0: கொல்லணுங்கிற முடிவு எடுத்திருப்பானா?
1: எடுத்திருக்க மாட்டான்.
0: அதனால வெளிப்பாடு இல்லாம உங்களோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் என்ன செய்யாதீங்கன்னா நம்பாதீங்க. எப்ப கையில கல் எடுப்பாங்கன்னு என்ன செய்யாது?
1: தெரியாது.
0: ஒரு சின்ன நெருக்கடி வராத வரைக்கும் தான் உங்க பின்னாடி இருப்பாங்க. ஏதாவது ஒரு தரிசனத்தை நிமித்தம் ஒரு பிரஷர் வந்துருச்சுன்னு சொன்னா இந்த மந்தையை நம்பவே நம்மளால முடியாது. கடைசியில தாவீது வெற்றி பெற்ற உடனே எல்லா பேரும் கல் எடுத்தவனே என்ன சொல்றான்? இது தாவீதின்
1: கொள்ளை.
0: கொள்ளை
1: கொள்ளை
0: கொள்ளையடிச்சவங்கள தாவீத கத்தர் வச்சு கொள்ளையடிச்ச பின்னாடி 20 வசனத்துல சொல்றானுங்க, ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்துக் கொண்டான்,
1: அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி
0: இது தாவீதின்
1: கொள்ளை என்றார்கள்.
0: அவது கூலா பாத்துக்கிட்டார். தெரியும்டா உங்க லட்சணம் எல்லாமே என்னன்னா?
1: தெரியும்டா
0: தெரியும்டா. ஆனாலும் உங்களை தாண்டா என் கையில கத்து நினைச்சிருக்கிறாருனா?
1: கொடுத்திருக்கிறாரு.
0: உங்களை வச்சு என்ன என்ன செய்யறாருனா?
1: உருவாக்கிட்டாரு.
0: உருவாக்குறாரு. புரியாதவங்க ஏன் விஷன்ல வச்சிருக்கிறார்னா தலைவனை உருவாக்குறதுக்கு தான் இந்த 4 பேர் வச்சிருக்கிற. தந்தையர்கள் சொல்லுவாங்க, அந்த 4 பேருக்கு நன்றி. அப்படி
1: நன்றி. உலகத்துல இருக்கிற 6 பேரு எனக்கு தெரியாதுரா. யாரெல்லாம் கஷ்டம் கொடுக்கறாங்களோ உருவாக்குறாங்களோ அந்த 4 பேரு பேரு மனப்பாடமா வச்சு ஜெபிக்கிறேன்.
0: இத்தனை பேர் நம்மள பாராட்டுறாங்க, இத்தனை பேர் பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி நம்மள எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க. அவங்க பேர்லாம் நமக்கு ஞாபகம் இல்ல பாரு. யாரு நமக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க, யாரு நமக்கு முள்ளா குத்துறாங்களோ அவங்க பேரை தான் எழுதி வச்சு நான் தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்றேன். ஆண்டவர், அந்த 4 பேருக்கு
1: நன்றி.
0: ஏன் அவங்கள வச்சிருக்கிறாருனா நம்மள ஷார்பன் பண்றதுக்கு.
1: எஸ்,
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: நம்மள
1: ஷார்பன்
0: கூர்மையாக்குறதுக்காக அந்த அறத்தை கத்தர் உள்ள என்ன செஞ்சிருக்கிறார்னா
1: வச்சிருக்கிறார்.
0: அதனால நீங்க பெற்ற வெற்றிகளை கொண்டாடி உங்களோ பின்னாடி திரழுகிற ஒரு படையை நம்பாதீங்க. தரிசனத்தை குறிச்ச பர்சனல் வெளிப்பாட்டை பெற்று உங்களோட பேசுறாங்க பாருங்க. அந்த அப்பாயிண்டட் டைம் வர்றப்ப இந்த மாதிரி அமேசிங் ஆன கனெக்ஷன்ஸ் உறவுகளை ஆண்டவரே தர்றார்.
1: ஆமென்.
0: அதை டச் பண்ணலான்னு தான் நான் வந்தேன். டைம் முடிஞ்சிருச்சு. அவங்க நம்மோடு பேசும் பொழுது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கும். என்னையா இதைத்தானையா நான் 20 வருஷமா நான் சபைக்கு என்ன செய்யறேன்,
1: போதித்து வருகிறேன்.
0: இந்த புரிதல் வந்து நான் ஊழியம் செய்யற சபையில என்னன்னா
1: இல்லையே.
0: எப்படி இவ்வளவு அற்புதமா எழுப்புதல் தரிசனத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷனுக்குள்ள கத்தர் உங்களை கொண்டு வர்றாருன்னு அந்த நபர்களை பார்க்கும் பொழுதே எனக்கு பயங்கர ஆச்சரியமாவும் பிரமிப்பாவும் இருக்கும்.
1: எஸ்
0: விஷனை குறிச்ச வெளிப்பாடு உள்ளவங்க தாராளமா செய்வாங்க, கணக்கு பார்க்காம செய்வாங்க தரிசனத்துக்காக. அன்னைக்கு ஒரு தேவ மனுஷரோட நான் பேசிட்டு இருக்கேன், எங்களை ஃபுல்ல லைவ்ல ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபர். அவர் வந்து அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, இப்ப தரிசனத்துக்கு நீங்க வாங்கியிருக்கிற லேண்டை நான் போய் பார்த்தேன், எங்களை பார்க்க வந்திருந்தார். வந்துட்டு அது 4 ஏக்கர் 82 சென்ட். அவர் அதை பார்த்துட்டு என்கிட்ட சொல்றாரு,
1: பிரதர் இது பத்தாது.
0: நான் கொஞ்ச நேரம் பேச விட்டேன்,
1: இது இது பத்தாது. பார்க்கிங்கே உங்களுக்கு 2 ஏக்கர் என்னன்னா வேணுமே,
2: வேணுமே.
1: கார் பார்க்கிங்கே 2 ஏக்கர் என்னன்னா
2: வேணுமே.
1: இது இது இது இது எதுக்கு பத்தம் அது? ஒரு கடகட மடமடன்னு
0: பேசினதை கேட்டுட்டு நான் சொன்னேன், இதைத்தான் நான் வந்து
1: விளங்கிக்கணும்னு மற்றவங்க விளங்கணும்னு எதிர்பார்க்கிறேன். இது ஒருத்தருக்கு என்ன செய்ய மாட்டீங்கன்னா விளங்க மாட்டேங்குது ஐயா.
0: நீங்க சபையில் இருக்கிற எல்லாரும் தலையிலையும் கையை வச்சு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு.
1: அல்லேலூயா.
0: அதாவது எப்பவுமே அந்த பெரிய விஷனை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த விஷனை குறிச்ச வெளிப்பாடு இருக்கிற நபர்கள் மட்டும்தான் உங்களோட எஸ்என்ஜி எனஞ்சி செயல்பட முன் வருவார்கள். நீங்க பேசுற பாஷை அப்படிப்பட்ட நபர்களுக்கு மட்டும்தான் என்னன்னா புரியும், மற்றவங்களுக்கு அது விளங்காத பாஷை. ஆனா வெளிப்பாட்டை பெற்றவர்களுக்கு ஓ இதுதான் இதுதான் தேவன் இப்படிதான் என்ன செய்யறாருன்னா மூவ் ஆகிறாரு. அதனாலதான் விஷன் லேண்டுக்கு நாங்க சொல்றதுன்னா இப்பதான் ஆரம்பிக்குது,
1: இப்பதான் ஆரம்பிக்குது. அல்லேலூயா.
0: எழுப்புதல் மையத்துல இப்பதான் என்ன செய்யுதுன்னா
1: ஆரம்பிக்குது.
0: உங்களுடைய மனதுக்கு ஏற்றபடி நாங்களும் உங்க பின்னாடி வர்றோம் ஆண்டவர்.
1: எஸ் லார்ட்.
0: உங்க மனசுல என்ன விரும்புறீங்களோ அதை நீங்க என்னன்னா
1: செய்யுங்க.
0: இந்த பெரிய காரியத்தை புரிந்து கொள்றவங்க அநேகர் இல்ல, விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர். அல்லேலூயா. நீங்க தனியா தரிசனத்தை தாங்கி நிற்க முடியாதுங்கிறதுனாலதான் அந்த பாரத்தை தாங்கி நிற்க தேவையான ஒரு சின்ன அணியை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா. இதை குறிச்சு நம்ம அடுத்து என்ன செய்யலாம், தியானிக்கலாம்.
1: அவன்
0: இன்னைக்கு செய்தியினுடைய கரு என்னன்னா உங்க வெற்றியை பார்த்துட்டு உங்க பின்னாடி திரளுகிற கூட்டத்தை தயவு செஞ்சு என்ன செய்யாதீங்கன்னா, அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை என்னன்னா செய்யுங்க. ஆனா உங்க தரிசன கூட்டாளிகள் யாருன்னா உங்களுக்கு தேவன் தந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடை பெற்று உங்களோட பயணிக்கிறவங்க தான் தரிசன கூட்டாளி. தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாளுக்காக நன்றி ஆண்டவரே. தரிசனம் எங்களுக்கு இருந்தால் மட்டும் போதாது, இந்த தரிசனத்தை குறித்த வெளிப்பாடை பெற்ற தரிசன பங்காளிகளை எங்களுக்கு தருகிறீர். அவங்க தான் எங்களோட பயணிக்கிறாங்க. எங்களை பயன்படுத்துறத கண்டு அவங்க பரவசம் அடையல. இந்த தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு இருக்கிறதுனால அவங்க பாரப்படுறாங்க. அவங்க பரவசப்படுற கூட்டம் இல்லை, அவங்க பாரப்படுற கூட்டம். இந்த காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள விளங்கி கொள்ள எங்களுக்கு கொடுத்த இந்த வெளிப்பாட்டுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, தரிசனத்தை புரிந்து கொண்டவங்க எங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனையை போல மற்றவங்க கொடுக்க முடியாது. அபிகாயில் கொடுத்த ஆலோசனையை மற்றவங்களால கொடுக்க முடியாது தாவீதுக்கு. ஏன்னா அவளுக்கு தாவீது குறிச்ச வெளிச்சம், அந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு இருந்ததுனாலதான் அவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா டேவிடோட பேச முடிஞ்சு அவளால. பரவசம் அடைகிறவங்க கொடுக்க முடியாத ஆலோசனையை எங்களை குறிச்ச வெளிப்பாடை பெற்று எங்க மேல பாரம் உள்ளவங்க கொடுக்க முடியும். அதை தான் நாங்கள் வேல்யூ பண்ணணும். இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த

அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். உங்களையும் உயர்த்துவார். ஓ

0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வேதம் என்ன போதிக்கிறதோ அதை உங்களுக்கு போதித்து வருகிறோம்.
1: Now let us turn to the key verse.
0: இப்போது நம்முடைய முக்கியமான வசனத்துக்கு நாம் செல்வோம்.
1: Revelation chapter 12 verse 11.
0: வெளிப்படுத்தல் 12:11.
1: And they overcame him by the blood of the lamb and by the word of their testimony and they loved not their lives even unto death.
0: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
1: Three elements in the victory over Satan.
0: பிசாசை ஜெயித்த போது அதுல மூன்று அம்சங்கள் அடங்கி இருந்தது.
1: Saints victory over the Satan. In the saints victory over the Satan there were three elements.
0: பரிசுத்தவான்கள் பிசாசை ஜெயித்த போது அதுல மூன்று காரியங்கள் அடங்கி இருந்தது.
1: The blood, the word and their testimony.
0: ரத்தம் பிறகு வசனம் பிறகு அவருடைய சாட்சி.
1: How did it work together?
0: அதை எப்படி மூன்றும் இணைந்து கிரியை செய்தது?
1: They testified about what the word of God says that the blood of Jesus has done for them.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறதோ அதை அவர்கள் சாட்சியை அறிவித்தார்கள்.
1: This is how the blood, the word and the testimony works together.
0: ரத்தம் வசனம் சாட்சி இம்மூன்றும் இப்படி தான் இணைந்து செயல்படுகிறது.
1: The blood and the word never change.
0: ரத்தமும் வசனமும் மாறுவதே கிடையாது.
1: The blood never loses its power.
0: ரத்தம் தன்னுடைய வல்லமையை இழந்து போவதே கிடையாது.
1: The word of God says what it says and for eternally it is true.
0: தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அது நித்திய நித்தியமாய் சத்தியமா இருக்கிறது.
1: So the word and the blood never change.
0: ஆகவே ரத்தமும் வசனமும் மாறுவதே கிடையாது.
1: The only thing that can change in that among those three elements is the testimony our testimony.
0: In the moonrile maarakudiyadhu ondru irukkum endru sonnal adu nammude saatchi dhaan.
1: This is what the problem is.
0: Prachaneye idu dhaan.
1: This is why many people do not have victory over the devil.
0: ஆகவே தான் பல மக்கள் பிசாசின் மீது வெற்றி பெற முடிகிறது இல்லை.
1: The blood of Jesus has been shed.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டு விட்டது.
1: The word of God declares what that blood has done for us.
0: அந்த ரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்பதை தேவனுடைய வசனம் கூறுகிறது.
1: But the believers sometimes are varied in their knowledge about what the blood has done.
0: ஆனால் சில சமயத்தில் விசுவாசிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று போதுமான அளவுக்கு அறிவில்லை.
1: Some don't know anything.
0: சிலருக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கிறது.
1: Some know some.
0: ஒரு சிலருக்கு கொஞ்சம் தெரியும்.
1: Some know a lot but they never testify about what the word says that the blood has done.
0: ஒரு சிலருக்கு நிறைய தெரிந்திருக்கிறது என்றாலும் ரத்தம் என்ன செய்திருக்கிறது வசனம் சொல்லுகிறதோ அதை அவர்கள் சாட்சியாய் சொல்லாது இருக்கிறார்கள்.
1: They don't make it their confession.
0: அதை தங்களுடைய அறிக்கையாக அவர்கள் ஆக்கிக் கொள்வதில்லை.
1: Therefore their faith is not released and power is not released.
0: ஆகவே தங்களுடைய விசுவாசம் வெளிப்படுவதில்லை வல்லமையும் வெளிப்படுவதில்லை.
1: So this is what we are talking about.
0: அதை குறித்து தான் நாம் பேசி வருகிறோம்.
1: You see the Bible says many things about what the blood has done.
0: பாருங்க ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து வேதம் பல காரியங்களை கூறுகிறது.
1: First of all it says we have already talked about 8 things.
0: முதலாம் ஏற்கனவே நாம் 8 காரியங்களை குறித்து பேசி விட்டோம்.
1: The Bible says that it has provided us redemption.
0: வேதம் சொல்கிறது அது நமக்கு மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறது.
1: The Bible says that it has given us forgiveness of sin.
0: பிறகு பாவம் மன்னிப்பை நமக்கு உண்டாக்கி இருக்கிறது.
1: Thirdly the Bible says it has given us clean. Cleansing.
0: மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது நம்மை சுத்திகரித்திருக்கிறது.
1: The blood brings us justification.
0: ரத்தம் நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறது.
1: It brings us sanctification.
0: நம்மை சுத்திகரித்திருக்கிறது.
1: It speaks better things than that of Abel in the presence of God today for us and forever for us.
0: இன்றைக்கும் இன்றென்றைக்கும் தேவனுடைய சமூகத்திலே ஆபேலின் ரத்தத்தை விட மேலானவைகளை நமக்காக இயேசுவின் ரத்தம் பேசுகிறது.
1: Seventhly it has brought us into reconciliation with God.
0: ஏழாவதாக தேவனோடு நம்மை ரத்தம் ஒப்புரவாக்கி இருக்கிறது.
1: This brought reconciliation through the blood we are reconciled.
0: Yesu Christuvin rathathu moolamai nam oppuravaakkapattirukkom.
1: And finally we saw last week that it has given us boldness before God.
0: Kadaisanga kadandha vaaram enna paarthom devunukku unbadhaaga adu namakku dhairiyathai kodukkirathu.
1: Boldness to come before God and approach God.
0: Devune samugathula vara devune anugavadharku namakku dhairiyathai kodukkirathu.
1: We are told to come boldly because the blood has been shed.
0: Ratham sindapattadanaale dhairiyamai vara vendum endru namakku sollapattirukkirathu.
1: Now let me go to the 9th thing that the word of God says about what the blood of Jesus has done.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது திருவசனம் சொல்கிறதோ அதிலே 9வது காரியத்தை நாம் பார்ப்போம்.
1: Ninthly the Bible says that the blood of Jesus, the shed blood, the precious blood of Jesus has given us the ability to live for God.
0: இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட ரத்தம் தேவனுக்கென்று வாழும்படியான ஒரு திராணியை நமக்கு கொடுத்திருக்கிறது என்று வேதம் கூறுகிறது.
1: The ability to live for God.
0: தேவனுக்கென்று வாழக்கூடிய திராணி.
1: The Christian life, the success of your spiritual life depends upon your knowledge of what the blood has done.
0: உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வெற்றியே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்ற அந்த அறிவை பொறுத்து தான் இருக்கிறது.
1: See, this is the most wonderful thing.
0: இதுதான் மிக அற்புதமான ஒரு காரியம்.
1: The Christian life is built by truth.
0: கிறிஸ்துவ விசுவாசம் சத்தியத்தினாலே கட்டப்படுகிறது.
1: Without truth you can never be made strong.
0: சத்தியம் இல்லாமல் நீங்கள் பலனடையவே முடியாது.
1: You will never live the Christian life in the way that you ought to live without truth.
0: சத்தியம் இல்லாமல் கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி வாழப்பட வேண்டுமோ அப்படி உங்களால் வாழ முடியாது.
1: One of the greatest battles that Christian people have is that they get saved and spirit filled and so on. But then they slowly run into a path of backsliding.
0: கிறிஸ்தவர் சந்திக்கிற மிகப்பெரிய போராட்டம் இதுதான். இரட்சிக்கப்படுகிறார்கள், பிறகு ஆவியினால் நிரம்புகிறார்கள், பிறகு கொஞ்சம் கொஞ்சமாய் பின்மாற்றத்துல போய் அப்படியே போய் விடுகிறார்கள்.
1: They lose their excitement for the Lord.
0: கர்த்தருக்கு இருக்கிற அந்த உற்சாகம் போய் விடுகிறது.
1: They face a lot of problems.
0: நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள்.
1: There is no victory over Satan.
0: பிசாசின் மீது வெற்றி இல்லை.
1: There is only a struggle.
0: போராட்டம் தான் உண்டு.
1: The Christian life and victory over sin and devil is a big problem for them.
0: அவர்களை பொறுத்தவரையில கிறிஸ்தவ வாழ்க்கையும் பாவம் பிசாசின் மீது வெற்றி பெறுவது பெரிய போராட்டமா இருக்கிறது.
1: I say that because that is the way that it goes on mostly.
0: இதான் சொல்ல காரணம் என்ன? நிறைய அப்படி தான் இருக்காங்க.
1: Because that is the way I have lived it many years.
0: ஏனென்றால் பல வருடங்களாக நானும் அப்படி தான் வாழ்ந்தேன்.
1: I have found one thing.
0: ஆனால் ஒரு காரியத்தை நான் கண்டுகொண்டேன்.
1: If you come to the truth.
0: சத்தியத்திடம் நீங்கள் வந்தால்.
1: When you get the revelation of the truth.
0: சத்தியத்தை குறித்த வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றுக்கொண்டால்.
1: The truth gives you victory.
0: சத்தியம் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும்.
1: You shall know the truth and the truth shall make you free.
0: சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
1: For the believer there is no better medicine than the truth.
0: விசுவாசிக்கு சத்தியத்தை விட சிறந்த மருந்து எதுவுமே கிடையாது.
1: The word of God.
0: தேவனுடைய வார்த்தை.
1: The truth of God's word.
0: தேவனுடைய வசனத்தின் சத்தியம்
1: brings great personal victory for us.
0: தனிப்பட்ட முறையிலே மாபெரும் வெற்றியை அது நமக்கு கொடுக்கிறது.
1: So tonight I want to talk about how the precious blood of Jesus that was shed for us literally gives us the ability to live our spiritual life for God, to live for God in a greater way.
0: இன்றைக்கு நமக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் எப்படி தேவனுக்கென்று நாம் வாழும்படியாக நமக்கு உதவுகிறது, திராணியை கொடுக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம்.
1: Now you may have never thought about it like that.
0: இதை குறித்து இந்த விதமாக நீங்கள் எண்ணி பார்த்திருக்க மாட்டீர்கள்.
1: In the old days,

0: Nobody told me what is there in the blood.
1: Rathathle enna irukkaranu yaarume enakku solavillai.
0: Why the blood was shed?
1: Yen ratham sindappattadu?
0: What the Bible says about what the blood of Jesus has done.
1: Yesu Kristuvin ratham enna seydirukkaranu vasanam enna solugiradu adai solavillai.
0: We were not taught about that.
1: Adakurithu engalukku bodikappattadu.
0: So the song made us excited because we knew we could feel that there is something in it, but we never really know what was there in it.
1: Paadal engalukku oru elchi koduthadu avar edho irukkun thiriyum ana enna irukkadendru engalukku thiriyavillai.
0: Now let us turn to Hebrews chapter 9.
1: Ippothi Hebrews 9 madhigaramathukku nam solluvom.
0: Let me read to you verse 13 and 14.
1: 13-14 vasanangalai naan ungalukku vasikkattum.
0: Hebrews 9:13-14.
1: Hebrews 9:13-14.
0: For if the blood of bulls and of goats and the ashes of an heifer sprinkling the unclean sanctifieth through the purifying of the flesh.
1: Adu eppadi enil kaalai villattukada ivagalin rathamum தீட்டுப்பட்டவர் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால்.
0: How much more shall the blood of Christ, who through the eternal spirit offered himself without spot to God, purge your conscience from dead works to serve the living God.
1: நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பொழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியையினால் சுத்திகரிப்பதை எவ்வளவு நிச்சயம்.
0: Now it says that the precious blood of Jesus that was shed purges our conscience from dead works, notice, to serve the living God.
1: பாருங்க வசனம் சொல்கிறது கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு மனசாட்சி செத்த கிரியையினால் சுத்திகரிக்கிறது.
0: Now let me clarify something because of our Tamil translation.
1: தமிழ் மொழி பெயர்ப்பு நிமித்தம் ஒரு காரியத்தை உங்களுக்கு விளக்க
0: சொல்ல. And also because of the King James English.
1: King James Englishலும் அது நிமித்தம் உங்களுக்கு விளக்க வரும்.
0: It says the blood enables us to serve the living God.
1: வசனம் என்ன சொல்கிறது ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு ரத்தம் உதவி செய்கிறது.
0: Immediately the Tamil people are thinking that this is a verse for the preachers because they are doing ministry for God.
1: ஊழியக்காரர்கள் தான் தேவனுக்கென்று ஊழியம் செய்றாங்க ஆகவே இது ஊழியக்காரர்களை குறித்து பேசுகிறன்று தமிழ் ஆட்கள் நினைத்துக்
0: கொள்கிறார்கள். Talks about how the blood enables us in ministry, they think.
1: எப்படி ஊழியம் செய்வதற்கு ரத்தம் நமக்கு உதவுகிறது என்று எண்ணிக்கொள்கிறார்கள்.
0: So it is for ministers, they think.
1: ஆகவே இது தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு.
0: Even reading the King James version that gives the idea that to serve the living God is to minister as a minister in some way.
1: King James Bible-ல வாசிக்கும்போது அப்போ ஊழியம் செய்வது என்று சொன்னா தேவனுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஊழியம் செய்வது என்று எண்ணிக்கொள்கிறார்கள்.
0: But actually if you look into the real meaning of the word, it really does not refer to preachers or to ministry of any kind. It is referring to every believer and their ability to live for God in a greater way and serve God in that way, living for God.
1: ஆனா இந்த வசனத்தோட உண்மையான அர்த்தம் என்ன? ஏதோ ஊழியக்காரர்களுக்கும் பிரசங்கிகளுக்கும் மாத்திரம் சொல்லவில்லை, மாறாக ஒவ்வொரு விசுவாசிக்கும் சொல்லுகிறது தேவனை நாம் அந்த விதத்தில் சேவிக்கலாம், அவருக்கு வாழலாம் என்றது சொல்லுகிறது.
0: Because when the veil was rent in two when Jesus died on the cross.
1: இயேசு சிலுவையில் மரித்த போது திரைச்சீலை இரண்டாய் கிழிக்கப்பட்டது.
0: The veil that was hiding the holy place, holy of holies.
1: மகா பரிசுத்த ஸ்தலத்தை மூடிக்கொண்டிருந்த அந்த திரைச்சீலை.
0: This great curtain that forbade everyone else from drawing near to God.
1: தேவனுக்கு அருகிலே யாரும் வர முடியாதபடிக்கு அவளை தடுத்துக்கொண்டிருந்த அந்த திரைச்சீலை.
0: Only once a year the high priest went in.
1: வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் பிரதான ஆசாரியர் அதற்குள்ளாய்
0: சென்றார். Even then he had to exercise great precautions before he went in.
1: அவன் கூட உள்ளே செல்வதற்கு முன்பதாக மிகுந்த எச்சரிக்கையுடன் காரியங்களை செய்ய வேண்டும்.
0: To go in and come out once a year is a great ordeal.
1: வருஷத்துக்கு ஒரு முறை உள்ள போயிட்டு வெளியே வருவது பெரும் போராட்டமாக இருந்தது.
0: And the curtain was closed forbidding men and women to stand outside because here is the holy place, holy of holies, where God dwells. And sinful man cannot approach God.
1: இது மகா பரிசுத்த ஸ்தலம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம். ஆகவே பாவம் நிறைந்த மக்கள் உள்ளே வரக்கூடாது என்று திரைச்சீலை அவர்களை மூடி அவர்களை தடுத்தது.
0: But when the blood of Jesus was shed on the cross.
1: ஆனால் இயேசுவின் ரத்தம் சிலுவையில் சிந்தப்பட்ட போது.
0: Jesus gave his life on the cross.
1: இயேசு சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்த போது.
0: The curtain was miraculously rent from top to bottom.
1: அந்த திரைச்சீலை அற்புதமாக மேலிருந்து கீழாக கிழிந்தது.
0: Now it is absolutely a miracle if you read about that curtain and how thick it was and how difficult it is for any man to just go up and rent it into two.
1: அந்த திரைச்சீலை குறித்து அது எவ்வளவு தடியாக இருக்கும், அது எவ்வளவு உயரமா இருக்கும், மேலிருந்து கீழே கிழிக்கிறது எவ்வளவு கஷ்டம், அதை பற்றி எல்லாம் வாசித்தீங்கன்னா அப்போது உங்களுக்கு தெரியாது எவ்வளவு பெரிய அற்புதம் என்று.
0: Anybody that knows anything about this curtain that was hiding the holy of holies can tell us that it is absolutely a miracle that it was rent into two top to bottom.
1: மகா அந்த திரைச்சீலை பற்றி தெரிந்திருக்கிற யாராலும் சரி அது மேலிருந்து கீழாக கிழிந்து என்று சொன்னால் அது முற்றிலும் அற்புதம் என்று தான் சொல்வார்கள்.
0: Not an ordinary piece of cloth, it is extremely thick and strong.
1: அது சாதாரண ஒரு துணி அல்ல, மிகவும் தடிமனாக இருக்கும், வலுவுள்ளதாக இருக்கும்.
0: And it is a great length, in great length.
1: அது மட்டுமல்ல நீளமும் அதிகமாக இருக்கும் அது.
0: And it's not easy to tear it like that.
1: அதை கிழிப்பது சாதாரண விஷயம் அல்ல.
0: It is God who tore it up.
1: அதை கிழித்தது தேவன்.
0: God opened the way.
1: தேவன் வழியை திறந்து விட்டார்.
0: The author of the book of Hebrews declares that a new

0: and a living way has been made for us.
1: எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார், நமக்கு புதிதும் ஜீவனுமான ஒரு பாதை உண்டாக்கப்பட்டிருக்கிறது.
0: Now, you know, so that men and women can approach God.
1: இப்போது எல்லாரும் தேவனை அணுகலாம்.
0: And a greater thing is that God himself comes and dwells in the hearts of men.
1: அதைவிட பெரிய காரியம், தேவனே வந்து மனிதருடைய உள்ளங்களிலே வாசம் பண்ணுகிறார்.
0: And the more important thing is,
1: அதைவிட அதி முக்கியமானது,
0: Now there are no high priests and priests and so on.
1: இப்போது ஆசாரியனோ பிரதான ஆசாரியனோ போன ஆட்கள் எல்லாம் கிடையாது.
0: There are no middlemen and agents to go to God.
1: இப்போ தேவனை செல்வதற்கு மத்தியஸ்தர்களோ அல்லது தரகர்களோ இல்லவே இல்லை.
0: There is only one mediator, that is Christ.
1: மத்தியஸ்தர் ஒருவர்தான், அவர்தான் கிறிஸ்து.
0: Through offering himself as a sacrifice upon the cross of Calvary.
1: கல்வாரி சிலுவிலே தன்னையே பலியாக செலுத்தினது மூலமாக,
0: through his shed blood,
1: அவருடைய சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாக,
0: he has once and for all opened this new and a living way for us, so that all of us can enter, go in and come out.
1: நாம் எல்லாரும் தேவனுடைய சமூகத்திலே சென்று வெளியே வருவதற்கு ஏற்ற வண்ணமாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை ஒரே தரம் நமக்காக திறந்து வைத்து விட்டார்.
0: No priest now.
1: இப்போ ஆசாரியனே கிடையாது.
0: We are the priests.
1: நாம தான் ஆசாரியர்கள்.
0: You don't look to someone as your priest.
1: இன்னொரு ஆளை நம்முடைய ஆசாரியனாக நாம் பார்ப்பதில்லை.
0: That is why you don't have that kind of priestly ministry that we have in the Old Testament. We don't have it in the New Testament.
1: ஆகவே தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரிய ஊழியம் இருந்தது, அதுபோல இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு கிடையாது.
0: What is a priest?
1: ஆசாரியன் என்றால் யார்?
0: He went in and did some things in the holy place.
1: அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிட்டு அங்கே ஏதோ பண்ணிட்டு இருப்பான்.
0: The holy of holies only once a year the high priest went. We were ministering to the Lord in the worship of God.
1: தேவனை ஆராதிக்கிறதுல ஆசாரியர் எல்லாரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள்.
0: Now everybody joins in the worship of the Lord.
1: இப்போது கர்த்தரை ஆராதிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து கொள்கிறார்கள்.
0: That is why there is nothing up here.
1: ஆகவே தான் இந்த இடத்துல எதுவுமே இல்ல.
0: That is why I am not turning over there.
1: ஆகவே தான் நான் அந்த பக்கம் திரும்பிட்டு இல்ல.
0: That is why there is not a lot of things over here. ஆகவே தான் that we pay much attention to.
1: இந்த பக்கத்துல எதையும் வைக்கல, நாம வெச்சிட்டு அதுல கவனம் செலுத்துறதும் கிடையாது.
0: There is no much decoration here.
1: இந்த பக்கம் அதிக அலங்காரம் எதுவும் கிடையாது.
0: There is nothing going on here.
1: அந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல பாருங்க.
0: We are all priests.
1: நாம் எல்லாரும் ஆசாரியர்.
0: We are all worshiping the Lord.
1: நாம் எல்லாரும் தேவனை ஆராதிக்கிறோம்.
0: We are all drawing into the presence of God.
1: நாம் எல்லாரும் தேவனுடைய சமூகத்திலே வருகிறோம்.
0: New and a living way has enabled all of us to come in and rejoice and praise and enjoy the presence of the living God.
1: அந்த புதியதும் ஜீவனுமான மார்க்கம்தான் எல்லாருமே தேவனுடைய சமூகத்திலே வந்து ஜீவனுள்ள தேவனை நாம் அனுபவிக்கும்படி செய்திருக்கிறது.
0: This is the new covenant, my friend.
1: இதுதான் புதிய உடன்படிக்கை நண்பர்களே.
0: You are not living under Pastor Moses.
1: நீங்க பாஸ்டர் மோசேஸின் தலைமையின் கீழ் வாழல.
0: Now you are living under the great shepherd Jesus.
1: கிடையாது, பெரிய மேய்ப்பனாகிய இயேசுவின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்.
0: He has brought us into the very presence of God.
1: தேவனுடைய சமூகத்திற்கே அவரை கொண்டு வந்து விட்டார்.
0: It is time that the New Testament people are shaken up so that they realize where they are at. They are standing on holy ground in the very presence of God.
1: புதிய ஏற்பாட்டு மக்களை நாம் உலுக்கி விட்டு அவர்கள் எங்கு இருக்கிறார்கள், தேவனுடைய பரிசுத்த பூமியில் நின்று கொண்டிருக்கிற உணர்வு கொடுக்கப்பட வேண்டும்.
0: You are in the very holy of holies.
1: நீங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறீர்கள்.
0: Now next week I'm going to talk about how we live there.
1: அடுத்த வாரம் நாம் எப்படி அங்கே வாழ்கிறோம் என்று நான் பேச போகிறேன்.
0: The Christian life is not about entering into this presence, it is about living there in his presence.
1: கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அவருடைய பிரசன்னத்திலே நுழைவது மட்டுமல்ல, அங்கேயே எப்படி வாழ்வது என்பது.
0: That is such an exciting subject about how we live in the very presence
1: அது மிகவும் பரவசமான ஒரு காரியம் எப்படி நாம் தேவனுடைய சமூகத்திலே வாழ்கிறோம் என்பது
0: But we'll wait for next week for
1: அடுத்த வாரம் வரைக்கும் அதை காத்திருப்போம்
0: Now we are talking about serving the living God
1: ஆனால் இப்போது ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம்
0: The blood of Jesus is the thing that enables us to live for God
1: தேவனுக்காக வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்வது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்தான்
0: How does it help us
1: அது எப்படி நமக்கு உதவுகிறது
0: By the shed blood
1: சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக
0: So that we can live for the living God.
1: ஜீவனுள்ள தேவனுக்காக நாம் வாழ முடியும்.
0: Now living for God and living with God in His presence is two different things.
1: பாருங்க தேவனுக்காக வாழ்வது ஒன்று தேவனோடு கூட தேவனுடைய சமூகத்திலே வாழ்வது அது வேறு.
0: We will keep the second thing later on.
1: இரண்டாவது காரியத்தை பிற்பாடு பார்ப்போம்.
0: Now we'll talk about the living for God and what it means.
1: இப்போ தேவனுக்காக வாழ்வது என்றால் என்ன அதை குறித்து பார்ப்போம்.
0: See living for God starts with the intimacy with God.
1: தேவனுக்காக வாழ்வது தேவனோடு கூட இருக்கிற நெருக்கத்திலே ஆரம்பிக்கிறது
0: You see Christian life
1: அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை
0: is based on your intimacy with God
1: தேவனோடு கூட நீங்கள் எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கிறீர்களோ அதை பொறுத்து இருக்கிறது
0: This is not about some ritual or ceremony
1: இது ஏதோ ஒரு சடங்கோ சம்பிரதாயமோ அது கிடையாது
0: It is not about what I can do for you
1: அல்லது உங்களுக்காக நான் என்ன செய்ய முடியும் அதுவும் கிடையாது
0: Your Christian life is about your personal intimacy with him
1: உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை தனிப்பட்ட முறையிலே நீங்கள் அவரோடு கூட எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கிறீர்களோ அதை பொறுத்து இருக்கிறது
0: This is why it is so important to know what the blood has done
1: ஆகவே தான் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம்
0: You see intimacy is difficult when our conscience forbids us from drawing near to God
1: தேவனுக்கு அருகிலே வர முடியாதபடிக்கு நம்முடைய மனசாட்சி நம்மை தடை செய்யும் போது தேவனுக்கு நெருக்கமா இருப்பது முடியாத காரியம்
0: The blood of Jesus purges our conscience thereby providing that intimacy with God
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது அதன் மூலமாக தேவனிடத்தில் நாம் நெருக்கமாய் வரும்படி செய்கிறது
0: Not just proximity intimacy
1: பாருங்க கிட்ட வருகிறது கிடையாது நெருக்கமாய் இருப்பது
0: proximity is nearness of place but intimacy is a totally different thing
1: பாருங்க கிட்ட வருகிறது வேற மிகவும் நெருக்கமாய் இருக்கிறது அது வேற
0: It is not going near him it is really knowing him and being intimate and close with being close with him
1: அவர் கிட்ட போயிட்டன்றது கிடையாது மாறாக அவரை மிக நெருக்கமாக நன்றாக அறிந்து வைத்திருப்பது
0: Now that intimacy cannot be there when our conscience is not purged
1: நம்முடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்படவில்லை என்றால் அந்த நெருக்கம் இருக்காது
0: This is where the blood of Jesus comes in
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இந்த இடத்துல தான் உதவுகிறது
0: It purges our conscience
1: அதனுடைய மனசாட்சி சுத்திகரிக்கிறது
0: so that we can live for God
1: எதற்காக தேவனுக்கென்று நாம் வாழும்படி
0: Now if our conscience is purged we are drawn to God
1: நம்முடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டது என்றால் நாம் ஆண்டவரிடத்தில் நெருங்கி வருகிறோம்
0: How does that enable us to live for God
1: அது தேவனுக்காக நாம் வாழும்படி எப்படி நமக்கு உதவுகிறது
0: How does intimacy with God enable us to live as spiritual life
1: தேவனோடு நெருக்கமா இருப்பது எப்படி நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு உதவுகிறது
0: Now this is what I want to go into today
1: இதற்குள்ளாக தான் இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன்
0: Turn with me to Ephesians chapter 2
1: திருப்பும் எபேசியர் 2 அதிகாரம்
0: verse 13
1: 13 ஆம் வசனம்
0: But now in Christ Jesus he who sometimes were far off are made nigh by the blood of Jesus
1: முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள்
0: Now he's talking about the Gentiles.
1: இங்கே புறஜாதியாரை குறித்து பவுல்
0: பேசுகிறார். How they were far off.
1: எப்படி அவர்கள் தூரமா இருந்தார்கள்.
0: They didn't know the living God.
1: ஜீவனுள்ள தேவனை அறியாத இருந்தார்கள்.
0: They were far away from God.
1: தேவனை விட்டு வெகு தூரத்தில்
0: இருந்தார்கள். Far away from the knowledge of God.
1: தேவனை அறிய அறிவுக்கு தூரமா இருந்தார்கள்.
0: But now they are near.
1: ஆனால் இப்போது சமீபமாய் வந்து விட்டார்கள்.
0: By the blood of Jesus Christ.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே.
0: Now how does this intimacy bring about a real life, spiritual life?
1: இந்த நெருக்கம் எப்படி நமக்கு நிஜமான ஒரு ஆவிக்குரிய
0: ஆவிக்குரிய
1: வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிறது
0: Turn with me to Psalm chapter 65
1: திருப்போம் சங்கீதம் 65
0: 65th Psalm
1: 65th சங்கீதம்
0: verse 4
1: நான்காம் வசனம்
0: Blessed is the man whom thou choosest and causest to approach unto thee that he may dwell in thy courts we shall be satisfied with the goodness of thy house even of thy holy temple
1: உம்முடைய பிரகாரங்களில் வாசமா இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறான் பாக்கியவான் உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோ
0: Here psalmist gets a glimpse of what happens when a man begins to get intimate with God
1: ஒரு மனிதன் தேவனுக்கு மிக நெருக்கமாய் வரும்போது என்ன நடக்கிறது என்பது குறித்து சங்கீதகாரன் இங்கே
0: கூறுகிறார் talking about the blessedness of being given that privilege of coming close to God
1: தேவனுக்கு மிக நெருக்கமாய் வரும்போது அது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை குறித்து அவன் இங்கே சொல்கிறார்
0: Turn with me to 42 Psalm 42
1: சங்கீதம் 42 க்கு நாம் திரும்புவோம்
0: And verse 2
1: 42
0: The psalmist here says my soul thirsteth for God for the living God when shall I come and appear before God
1: இங்கே சங்கீதகாரன் சொல்கிறான் என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலே ஏ தாகமா இருக்கிறது நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்
0: Psalm 31 is another wonderful passage.
1: 31st சங்கீதம் இன்னொரு அற்புதமான ஒரு சங்கீதம்.
0: Psalm 31 verse 19 and 20.
1: 31st சங்கீதம் 19 20.
0: Oh how great is thy goodness which thou hast laid up for them that fear thee, which thou hast wrought for them that trust in thee before the sons of men.
1: உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கும் முன்பாகவும் உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதா இருக்கிறது.
0: Thou shall hide them in the secret of thy presence from the pride of man. Thou shall keep them secretly in a pavilion from strife of tongues.
1: மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவளை விளக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர்.
0: In the Old Testament times, the intimacy with God was a great thing. It was a thing that they longed for.
1: பழைய ஏற்பாட்டு நாட்களிலே தேவனோடு கூட நெருக்கமா இருப்பதுதான் மிகப்பெரிய விஷயம். அதற்காக தான் அவள் வாஞ்சித்தார்கள்.
0: They said, oh how lovely is thy dwelling place, oh God.
1: சொன்னா என்ன சொன்னால் தேவனே என்னுடைய வாசஸ்தலம் எவ்வளவு அருமையானது.
0: There's a hunger deep inside of my soul.
1: என்னுடைய ஆத்மாவுக்குள்ளே ஆழத்திலே ஒரு தாகம் இருக்கிறது.
0: A single day spent in your presence is better than 1,000 days without you.
1: நீர் இல்லாதிருக்கிற ஆயிரம் நாளை விட உம்முடைய சமூகத்தில் செலவழிக்கிற ஒரு நாள் நல்லது.
0: You see, there was a longing and a hunger and a thirst for intimacy with God.
1: தேவனோடு கூட மிக நெருக்கமா இருக்க வேண்டும் என்ற ஒரு பசி தாகம் வாஞ்சை அங்கே காணப்பட்டது.
0: But that was not an easy thing at that time.
1: ஆனால் அந்த காலத்தில் அது அவ்வளவு சுலபமானது
0: அல்ல. The blood of bulls and goats could not bring about that intimacy.
1: ஆடு மாடுடைய ரத்தம் அந்த நெருக்கத்தை கொண்டு வர முடியவில்லை.
0: Man's sin and sinfulness kept man away from God.
1: மனிதனுடைய பாவம் பாவ தன்மையும் மனிதனை தேவனை விட்டு விலக்கி வைத்திருந்தது.
0: But now the precious blood of Jesus
1: ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம்
0: purged our consciousness
1: நம்முடைய மனசாட்சியை சுத்திகரித்து விட்டது.
0: And opened the living way
1: ஜீவனுள்ள பாதையை திறந்து விட்டது.
0: So that we are all like priests
1: இப்பொழுது நாம் எல்லாரும் ஆசாரியர்களை போல இருக்கிறோம்.
0: We can all go and serve the living God
1: நாம் எல்லாரும் ஜீவனுள்ள தேவனை போய் சேவிக்க முடியும்.
0: All of this Christian life, this nearness to God, this intimacy with God is on the basis of the precious blood that was shed.
1: கிறிஸ்துவ வாழ்க்கையும் தேவனுக்கு மிக நெருக்கமாக இருப்பதும் அனைத்துமே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தை சார்ந்தே இருக்கிறது.
0: Now everything, our whole life flows out of this intimacy.
1: நம்முடைய வாழ்க்கையே இந்த நெருக்கத்திலிருந்து உண்டாகிற விளைவுதான்.
0: The power of this Christian life,
1: இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையின் வல்லமை,
0: our witness and testimony,
1: நாம் சாட்சியா இருக்கிறது, சாட்சி சொல்லுகிறது,
0: everything comes from your personal intimacy with God.
1: அனைத்துமே தேவனோடு கூட நீங்கள் எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கீங்களோ அதிலிருந்து தான் புறப்பட்டு வருகிறது.
0: Your friendship and fellowship with God,
1: தேவனோடு கூட எந்த அளவுக்கு நீங்கள் நட்பாக ஐக்கியம் கொண்டிருக்கிறீர்கள்,
0: that is what brings about that Christian life.
1: அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையை உண்டு பண்ணுகிறது.
0: The joy of the Christian life comes from intimacy with God.
1: கிறிஸ்துவ வாழ்க்கையின் சந்தோஷமே தேவனோடு கூட நெருக்கமா மே அதிலிருந்து தான் வருகிறது.
0: The child of God today enjoys the assurance of God's love.
1: இன்னைக்கு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய அன்பின் அன்பை குறித்த நிச்சயத்தை கொண்டு அதை அனுபவிக்கிறார்.
0: Why?
1: ஏன்?
0: When he comes to God,
1: தேவனுடைய அவர் வரும்போது
0: he realizes that it is not his righteousness.
1: அவருக்கு நன்றாய் தெரிகிறது அது என்னுடைய நீதி அல்ல.
0: It is the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்.
0: Why did Jesus shed his blood?
1: ஏன் இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்தினார்?
0: To bring me near to God.
1: தேவனுக்கு அருகில் என்னை கொண்டு வர முடியும்.
0: To give me intimacy with God.
1: தேவனோடு கூட நெருக்கத்தை எனக்கு உண்டாக்க
0: முடியும். Why did he shed his blood?
1: ஏன் தம்முடைய ரத்தத்தை சிந்தினார்?
0: He shed his blood because he loved me.
1: அவர் என்னில் அன்பு கூர்ந்தார் ஆகவே ரத்தத்தை சிந்தினார்.
0: He desires me.
1: அவர் என்னை விரும்புகிறார்.
0: He cares for me.
1: அவர் என் மீது அக்கறையுள்ளவராக இருக்கிறார்.
0: He loves me.
1: அவர் என்னை நேசிக்கிறார்.
0: The fact that the blood of Jesus was shed for me shows me the very love of God for me.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டதே அதுவே தேவன் எந்த அளவுக்கு எனில் அன்பு கூறுகிறார் என்பதை காண்பிக்கிறது.
0: Any child of God, anyone who understands the precious blood that was shed and why it was shed,
1: சிந்தப்பட்ட ரத்தத்தை குறித்தும் அது ஏன் சிந்தப்பட்டது என்பதை குறித்தும் புரிந்து கொண்டிருக்கிற யாரானாலும் சரி,
0: will understand God's great love.
1: தேவனுடைய மாபெரும் அன்பை அவள் புரிந்து கொள்வார்.
0: When you understand God's great love, you cannot help but worship him.
1: தேவனுடைய மாபெரும் அன்பை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களால் ஆராதிக்காமல் இருக்கவே முடியாது.
0: When you understand God's great love, you cannot help but rejoice in him and in his love.
1: தேவனுடைய மாபெரும் அன்பை நீங்கள் புரிந்து கொண்டால் அவரிலே அவருடைய அன்பிலே நீங்கள் கலிகூறத்தான் முடியும், வேற எதுவும் செய்ய முடியாது.
0: When you understand God's great love, you cannot help but be filled with assurance and joy.
1: தேவனுடைய மாபெரும் அன்பை புரிந்து கொண்டால் பிறகு சந்தோஷமும் நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும்.
0: See, that is what is happening in the, that is what makes the Christian life, the spiritual life strong.
1: பாருங்க, இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையை அவ்வளவு பலமுள்ளதாக மாற்றுகிறது.
0: The blood of Jesus, when we know about it, it brings us great assurance of God's love.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்போது தேவனை குறித்த மிகப்பெரிய நிச்சயத்தை அது நமக்கு உண்டாக்குகிறது.
0: Many people don't draw near to God.
1: அநேக தேவனிடத்திலே வருவதே கிடையாது.
0: Talking about believers.
1: விசுவாசிகள் குறித்து நாம் பேசுறோம்.
0: Don't rejoice in God.
1: தேவனிலே மகிழ்வது கிடையாது.
0: They cannot worship.
1: தேவனை ஆராதிக்க முடியவில்லை.
0: They cannot enjoy God's presence.
1: தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியவில்லை.
0: They cannot get into the things of God.
1: தேவனுடைய காரியங்களுக்குள்ளாய் நுழைய முடியவில்லை.
0: You know, many reasons are there why they can't do it.
1: பல காரணங்கள் இருக்கு ஏன் அப்படி செய்ய முடியவில்லை.
0: Sometimes sin keeps them away.
1: சில சமயத்துல பாவம் அவளை தூரத்துல
0: வைக்கும். And so many other things.
1: இன்னும் பல காரியங்கள் கூட.
0: But one of the reasons.
1: ஆனால் பல காரணங்களில ஒன்று.
0: Is this a lack of knowledge about what the blood of Jesus has done?
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கு என்பது குறித்த போதுமான அறிவு அவளுக்கு இல்லாததுதான்.
0: That is why they cannot rejoice.
1: ஆகவே தான் களி கூற முடியவில்லை.
0: That is why they cannot worship.
1: ஆகவே தான் ஆராதிக்க முடியவில்லை.
0: That is why they just look around and they say, why everybody is crazy like this?
1: அங்கதான் பாருங்க பார்த்துட்டு ஏன் எல்லாரும் இப்படி பைத்தியம் பிடிச்ச
0: மாதிரி. Why are you worshiping like this?
1: ஏன் இப்படி ஆராதிக்கிறீங்க?
0: Why do you sing like this?
1: ஏன் இப்படி பாடுறீங்க?
0: Why do you have to be like this?
1: ஏன் நீங்கலாம் இப்படி இருக்கணும்?
0: You see, they don't understand.
1: பாருங்க புரிந்து கொள்வதில்லை.
0: They can understand, they cannot understand the rejoicing and the joy.
1: ஏன் அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி அதை அவங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை.
0: Because they may be saved.
1: அவங்க ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம்.
0: They may be children of God.
1: தேவனுடைய பிள்ளைகளா இருக்கலாம்.
0: But the thing is, they cannot understand it because you know they have not understood the blood of Jesus and what it has done.
1: ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து அது என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து புரிந்துகொள்ளாதனால இதையெல்லாம் புரிந்துகொள்ள முடியாம
0: இருக்கு. When they understand that,
1: இதெல்லாம் புரிந்துகொள்ளும்போது
0: then they understand God's love.
1: பிறகு தேவனுடைய அன்பை அவர்கள் புரிந்துகொள்கிறார்.
0: God's love brings about joy and rejoicing.
1: தேவனுடைய அன்பு தான் சந்தோஷத்தை மகிழ்ச்சியையும் கொண்டு வருகிறது.
0: They rejoice in God.
1: தேவனிலே களி கூறுகிறார்கள்.
0: They are filled with the peace of God.
1: தேவனுடைய சமாதானத்தினாலே நிறைந்திருக்கிறார்கள்.
0: You see, the blood of Jesus does all these things.
1: பாருங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் இதை எல்லாவற்றையும் செய்கிறது.
0: The blood of Jesus brings them in a close intimacy with God.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தேவனோடு கூட மிக நெருக்கமாய் நம்மை கொண்டு வருகிறது.
0: They delight and in the fellowship with God.
1: தேவனோடு கூட நாம் ஐக்கியப்படுவதிலே அதுல ஒரு சந்தோஷத்தை நமக்கு
0: கொடுக்கும். When you are delighting in fellowship with God, then you are able to hear the still small voice of God.
1: தேவனோடு ஐக்கியப்படுவதிலே நீங்கள் மகிழும்போது அப்பொழுதுதான் தேவனுடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை நாம் கேட்க முடியும்.
0: See, to hear the voice of God,
1: ஆனால் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு
0: then you have to be intimate with him.
1: நீங்கள் அவரோடு கூட நெருக்கமாக இருக்கணும்.
0: With his voice he guides us.
1: அவர் தம்முடைய சத்தம் குரலின் மூலமாய் நம்மை நடத்துகிறார்.
0: He is the shepherd and we are the sheep.
1: அவர்தான் மேய்ப்பன் நாம் எல்லாரும் ஆடுகளாக
0: இருக்கிறோம். He speaks to us.
1: அவர் நம்மோடு பேசுகிறார்.
0: And how do we hear his voice?
1: எப்படி நாம் அவருடைய சத்தத்தை கேட்பது?
0: It is through intimacy we hear his voice.
1: அவரோடு கூட நெருக்கமாக இருக்கும்போது தான் அவருடைய சத்தத்தை கேட்கிறோம்.
0: You see, we are not always guided by visions and dreams and great prophecies and so on.
1: வர நாம் எப்பொழுதே சொப்பனங்கள் தரிசனங்கள் தீர்க்கதரிசனங்கள் இவற்றின் மூலமாய் வழி நடத்தப்படுவது இல்லை.
0: Sometimes we are guided like that.
1: சில சமயத்தில அப்படி நடத்தப்படுகிறோம்.
0: Not always.
1: எப்பொழுதும் கிடையாது.
0: But we are always guided by the voice of God.
1: ஆனால் நாம் எப்பொழுதும் தேவனுடைய சத்தத்தின் மூலமாய் வழி நடத்தப்படுகிறோம்.
0: The voice of God speaking to us.
1: தேவனுடைய சத்தம் நம்மோடு கூட பேசுகிறது.
0: And guiding us and leading us.
1: நம்மை வழி நடத்துகிறது, வழி காட்டுகிறது.
0: So the intimacy brings about all these things.
1: ஆகவே இந்த நெருக்கம் தான் இவை எல்லாவற்றையும் கொண்டு
0: வருகிறது. Intimacy gives assurance of his love.
1: நெருக்கம் அவருடைய அன்பை குறித்த நிச்சயத்தை கொடுக்கிறது.
0: Therefore it brings rejoicing.
1: ஆகவே அது களி கூறுதலை கொடுக்கிறது.
0: It brings peace and joy.
1: சந்தோஷத்தை சமாதானத்தை உண்டாக்குகிறது.
0: It puts the believer in a position to hear God.
1: விசுவாசி தேவனுடைய குரலை கேட்கக்கூடிய ஒரு நிலையிலே அவரை வைக்கிறது.
0: Another thing this intimacy through the blood brings is that the life and character are influenced by intimacy.
1: ரத்தத்து மூலமா வரக்கூடிய இந்த நெருக்கம் இன்னொரு காரியத்தை உண்டாக்குறது. அது என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் அவருடைய நடக்கையும் அதனாலே அதன் மூலமாக ஒரு பாதிப்புக்குள்ளாகிறது.
0: The life and character of the believer is positively influenced.
1: விசுவாசியுடைய வாழ்க்கையின் குணமும் முற்போக்கான விதத்திலே பாதிக்கப்படுகிறது.
0: Now think about that.
1: அதை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்க.
0: The blood of Jesus has been shed.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டு
0: விட்டது. Brings intimacy.
1: அது நெருக்கத்தை உண்டாக்குகிறது.
0: It results ultimately that intimacy results in life and character in the believer.
1: அந்த நெருக்கத்தினுடைய முடிவுதான் என்ன? விசுவாசிக்குள்ளே அது நல்ல ஒரு வாழ்க்கையை நல்ல குணத்தையும் கொண்டு வருகிறது.
0: This is a wonderful thing to think about.
1: இதை பற்றி நினைச்சு பார்த்தா ரொம்ப அற்புதமான
0: காரியம். You become like the person that you are with.
1: ஆகவே நீங்கள் யாரோடு கூட இருக்கிறீர்களோ அவரை போலவே மாறி விடுகிறீர்கள்.
0: Whoever you spend most of your time with, that is what you become like.
1: யாருடன் அதிக நேரத்தை செலவழிக்கிறீர்களோ அவரை போல தான் நீங்களும் மாறுவீர்கள்.
0: You start hanging out with bad company.
1: கெட்ட மோசமான ஆட்களோடு கூட இருந்து பாருங்க.
0: You will be corrupt also.
1: நீங்களும் கெட்டு போய்விடுவீங்க.
0: It's no big news. I mean it is not a great discovery. That is the truth.
1: இது ஒன்றும் பெரிய கண்டுபிடிப்பு கிடையாது. இதுதான் உண்மை.
0: If you hang out with bad people then you become bad.
1: கெட்ட சகவாசம்னா நீங்களும் அப்படி தான் ஆயிடுவீங்க.
0: If you hang out with good people then you become good.
1: நல்ல ஆட்களோட சகவாசம் இருந்தாலும் நல்லவர்களாக இருப்பீர்கள்.
0: We are talking about hanging out with God.
1: நாமோ தேவனோடு கூட இருப்பதை குறித்து பேசுகிறோம்.
0: Intimacy with God.
1: தேவனோடு கூட நெருக்கமாக இருப்பது.
0: Because of the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக.
0: Enjoying his presence.
1: அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறது.
0: That results in life and character.
1: அதன் விளைவு என்ன? நம்முடைய வாழ்க்கையின் குணமும் பாதிக்கப்படுகிறது.
0: So that we live more and more like he lives.
1: இப்பொழுது அவர் எப்படி வாழ்கிறாரோ அது போல இன்னும் அதிகமாய் நாம் வாழ ஆரம்பிக்கிறோம். சுத்தமா இருக்கிறோம்.
0: We do the good thing.
1: நல்ல காரியங்களை செய்கிறோம்.
0: Stay away from bad things.
1: கெட்ட காரியங்களுக்கு விலக்கமா இருக்கிறோம்.
0: Hate evil.
1: தீமையை வெறுக்கிறோம்.
0: Love good.
1: நல்லதை நேசிக்கிறோம்.
0: Why? Because of our time with him, our intimacy with him.
1: காரணம் என்ன? அவரோடு கூட நேரத்தை செலவழிக்கிறோம், நெருக்கமா இருக்கிறோம். அதுதான்.
0: And also when you
1: இருக்கும்.
0: Who is he?
1: யார் அவர்?
0: He is the King of Kings and the Lord of Lords.
1: அவர் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தனுமா இருக்கிறார்.
0: If you are always hanging out with the greatest person,
1: எப்பொழுதே மிகப்பெரிய அவரோடு கூட நீங்கள் இருந்தால் தங்கி இருந்தால்,
0: then you start looking different.
1: பிறகு நீங்களும் கொஞ்சம் வித்தியாசமா தோன்ற ஆரம்பிப்பீர்கள்.
0: That aura of the king gets on you. அந்த ராஜாவினுடைய அந்த நடை உடை பாவனை எல்லாம் உங்களுக்கு வந்துருச்சு. அவருக்கு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒட்டிக்குது. You begin to look like a king.
1: நீங்களும் ஒரு ராஜாவை போல தோன்ற ஆரம்பிக்கிறீர்கள்.
0: I say this because Christians need to look like the king.
1: இதை ஏன் நான் சொல்றேனா கிறிஸ்தவங்க ராஜாக்களை போல இருக்கணும்.
0: Are you there my friend?
1: இருக்கீங்களா நண்பர்களே?
0: Are you kings?
1: நீங்களா ராஜாக்களா?
0: It's very sad that sometimes Christian people you know think that it's very spiritual to look like people that have nothing you know
1: ஒண்ணுமே இல்லாத பரதேசிகளை மாதிரி இருக்குது தோன்றது ரொம்ப ஆவிக்குரிய தன்மைனு விசுவாசிகள் நினைச்சுக்கறாங்க
0: அதான் வரது மாதிரி the height of spirituality is that you have given up everything and you don't have nothing
1: ஆவிக்குரிய வாழ்க்கையின் உச்சகட்டமே என்ன ஒண்ணுமே இல்லாம எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே இருக்குது
0: they think this is the great display of spirituality
1: என்ன நினைக்கறாங்க இப்படி வாழ்ந்தாதான் ஆவிக்குரிய தன்மை
0: don't mix other religions with christianity
1: பாருங்க மற்ற மதங்களை கிறிஸ்தவத்தோட கொண்டு வந்து
0: சேர்த்தாங்க christian life is different
1: கிறிஸ்தவ வாழ்க்கை வித்தியாசமானது
0: this is the living god
1: இவர் ஜீவனுள்ள தேவன்
0: the giver of life
1: ஜீவனை கொடுக்கிறவர்
0: the source of life
1: ஜீவனுக்கு ஆதாரமே இவர்தான்
0: there is no lack in him
1: அவரில் எந்தவிதமான குறைவும் இல்லை
0: he is a god of plenty
1: அவர் நிறைவின் தேவனாக இருக்கிறார்
0: he is a god of abundance
1: அவர் பரிபூரணத்தின் தேவன்
0: he is light and he is life
1: அவர் ஒளியாக இருக்கிறார் அவர்தான் ஜீவன்
0: then when you are intimate with him you begin to exude that life and that light
1: அவரோடு கூட நீங்கள் நெருக்கமா இருக்கும்போது அந்த ஜீவன் அந்த ஒளியை நீங்களும் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறீர்கள்
0: so that's why you know I don't like christian people going around like God going before them and behind them
1: தேவன் அவளுக்கு முன்னாகவும் போனார் பின்னாகவும் வந்தார்
0: all the people of the world did not look at these people and say வர்றாங்க பாருங்க பரதேசிங்க they didn't say that
1: உலக மக்கள் எல்லாம் இவங்களை பார்த்து பரதேசிங்க வர்றாங்க பாருங்கன்னு
0: சொல்லல they didn't say oh here are the paradesis coming
1: oh பரதேசிங்க எல்லாம் வர்றாங்க பாருங்க
0: I was going with a pastor friend of mine
1: என்னுடைய நண்பர் போதகர் அவரோடு கூட நான் போயிட்டு இருந்த
0: ஒருநாள் and you know this is I think I can say that here you know
1: இங்க சொல்லலாம் நினைக்கிறேன்
0: we were going in the car and he was just looking out and there were some people you know religiously going down the road you know
1: car la poiittu thanga oru sila aatkal romba bhaktiyodu poiittu iranga abdi
0: yeah there's some going after some kind of a religious thing
1: edho oru madava karyathai seiya poranga
0: this pastor said the pandarangala paarenga brother they really look like that you know
1: walk avle da irundanga paருங்க
0: no clothes
1: துணி இல்ல
0: no shoes
1: செருப்பு இல்ல
0: just walking down the road
1: சும்மா அப்படி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க
0: oh in the hot sun
1: கடும் வெயில் இல்ல
0: all looking thin and emaciated
1: எல்லாம் ஒல்லிய எலும்புந்தோலுமா
0: walking for miles and miles
1: மைல் கணக்கா நடந்து போறாங்க
0: terrible I mean what a terrible sight
1: பாருங்க பார்க்கவே பயங்கரமா இருக்கு அது
0: what a sad thing
1: என்ன வருத்தமான காரியம் பாருங்க
0: and it really saddens me when believers do that
1: விசுவாசிகள் இப்படி செய்யும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு
0: the people in the wilderness were not going around like that
1: வனாந்தரத்துல இருந்த மக்கள் இப்படி எல்லாம் சுத்திட்டு இல்ல
0: they were not like pandarams and paradesis
1: பண்டாரம் பரதேசிகள மாதிரி கிடையாது அவங்க
0: no
1: கிடையாது
0: when they walked down and came down
1: அவர்கள் போய் வந்தபோதெல்லாம்
0: the nations of the world watched them looked at them and said all these people are coming
1: இந்த உலகத்தின் மக்கள் எல்லாம் அவளை பார்த்து ஐயோ இந்த ஜனங்கள் வருகிறார்கள்.
0: Their God is the living God.
1: அவருடைய தேவன் ஜீவனுள்ள தேவன்.
0: He is too good.
1: அவர் மிகவும் நல்லவர்.
0: He watches over them.
1: அவர்களை பார்த்துக் கொள்கிறார்.
0: He blesses them.
1: அவர்களை ஆசீர்வதிக்கிறார்.
0: He provides for them.
1: அவர் தேவைகளை கொடுக்கிறார்.
0: They eat every day because God gives them food.
1: தேவன் உணவு கொடுக்கிறது தான் அனுதினமும் சாப்பிடுகிறார்கள்.
0: They get water out of the rock.
1: கன்மலையிலிருந்து தண்ணீர் கிடைக்கிறது.
0: Their God is doing miracles for them.
1: அவருடைய தேவன் அவர்களுக்காக அற்புதங்களை செய்கிறார்.
0: Their God is giving victory over every enemy.
1: அவருடைய தேவன் ஒவ்வொரு எதிரி மீதும் வெற்றி கொடுக்கிறார்.
0: Before they ever went near Jericho, there was talk about how these people are coming.
1: Jericho kitta poradhukku munnale eppadi indha aatkal varugiraanga endra pechu engum irundhathu.
0: They were literally threatened by their presence.
1: Elthinmadi ivude prasanna makkalai archuruthiye.
0: They were not weak people walking around.
1: Ivargal belavinam aatkalai suttikondirukkavillai.
0: Rahab, when she met the two spies of Israel, said, "We know that you're going to plunder our city."
1: Rahab andha rendu veevukara sandhitha pothu enna sonnal, "Engude pattanathai neengal kollaida povadhu engalukku theriyum.
0: You're going to take everything."
1: Ellathai eduthukolla povu.
0: God has given it in your hands.
1: தேவனுடைய உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுத்து விட்டார்.
0: She has seen these people and heard about these people and already started believing in their God.
1: இந்த மக்களை அவள் கண்டு விட்டாள், குறித்து கேட்டு விட்டாள், ஏற்கனவே அவருடைய தெய்வத்தையே நம்ப ஆரம்பித்து விட்டாள்.
0: Hello, are you there?
1: இருக்கீங்களா?
0: She has heard about the living God.
1: ஜீவனுள்ள தேவனை குறித்து கேள்விப்பட்டவள்.
0: She has heard about the military victories.
1: அவர்கள் பெற்ற ராணுவ வெற்றிகளை குறித்து கேட்டவள்.
0: She has heard about the wonderful provision from heaven.
1: தேவன் பரலோகத்திலிருந்து அற்புதமாய் பராமரித்தாரே, அதை கேள்விப்பட்டவள்.
0: She has heard about how they walked in health and victory and prosperity.
1: எப்படி அவர்கள் ஆரோக்கியத்தோடு செழிப்போடு கூட நடந்தார்கள் என்று கேள்விப்பட்டாள்.
0: They heard about their abundance.
1: அவருடைய பரிபூரணத்தை குறித்து கேள்விப்பட்டார்கள்.
0: They heard about how their God is wonderful to them.
1: எப்படி அவருடைய தேவன் அதிசயமாய் அவளை நடத்துகிறார் என்று கேள்விப்பட்டார்கள்.
0: Already believed in the living God.
1: ராகாப் ஏற்கனவே ஜீவனுள்ள தேவனை விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டார்.
0: Is the world looking at you like that, my friend?
1: உலகம் இன்றைக்கு உங்களை அப்படியே பார்க்கிறதா நண்பர்களே?
0: Is the world looking at you?
1: உலகம் உங்களை அப்படி பார்க்குதா?
0: Are they looking at you saying, "Oh, here come the people of God"?
1: உங்களை பார்க்கும்போது ஏதோ தேவ ஜனங்கள் வருகிறார்கள்.
0: Here comes a powerful man.
1: இங்கே வல்லமையுள்ளவர் வருகிறார்.
0: Here comes a man that's got it all together.
1: எல்லாவற்றையும் தனக்குள்ளே கொண்டிருக்கிறவர் வருகிறார்.
0: Here is a man that walks in victory.
1: வெற்றியிலே நடக்கிறவர் வருகிறார்.
0: Here is a man that lives in victory.
1: வெற்றியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் வருகிறார்.
0: Is that the way the world perceives you?
1: உலகம் உங்களை குறித்து அப்படிதான் பார்க்கிறதா?
0: That is the kind of believers we need today in the world.
1: அப்படிப்பட்ட விசுவாசிகள் தான் இன்னைக்கு நமக்கு தேவை உலகத்திலே.
0: Not the people that depict weakness and inability.
1: பலவீனத்தையும் இயலாமையையும் சித்தரிக்கிற மக்கள் அல்ல.
0: The people that show forth the glory of their God.
1: தங்களுடைய தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய மக்கள்.
0: How do you show forth the glory of God?
1: எப்படி தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவது?
0: Oh, it is not something that you put on, my friend.
1: ஏதோ இதை நீங்கள் போட்டு தரித்துக் கொள்வதல்ல.
0: It is not something that you hang on your head and feet and all over your body.
1: தலையிலும் காலிலும் சரீரம் முழுவதும் மாட்டி வைத்துக் கொள்ற ஒன்றல்ல இது.
0: You know, it's not just badges to hang on everywhere.
1: அது எல்லாரும் குத்தி குத்தி இது பேட்ஜும் கிடையாது.
0: People are not going to stop and read your badge.
1: மக்கள் உங்களை நிறுத்தி உங்க பேட்ஜ் வாசிக்க போறது
0: கிடையாது. That is not what this is about.
1: இது அதை பற்றியது அல்ல.
0: How do you show forth this glory?
1: எப்படி அவருடைய மகிமையை நீங்கள் காண்பிக்க போகிறீர்கள்?
0: You must stay close to that glory.
1: அந்த மகிமைக்கு மிக அருகில் நீங்கள் வாசம் பண்ண
0: வேண்டும். You must live in that glory.
1: அந்த மகிமையிலே நீங்கள் வாழ வேண்டும்.
0: You must live in his very presence.
1: அவருடைய சமூகத்திலே நீங்கள் வாழ
0: வேண்டும். You must enjoy intimacy with the living God.
1: ஜீவனுள்ள தேவனுடைய நெருக்கத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும்.
0: Out of that intimacy you must flow.
1: அந்த நெருக்கத்திலிருந்து அது புறப்பட்டு வரும்.
0: The joy of the Holy Ghost.
1: பரிசுத்த ஆவியின் சந்தோஷம்.
0: The peace that passeth all understanding.
1: எல்லாவற்றிற்கும் மேலான சமாதானம்.
0: Oh, that must fill your heart and your mind.
1: அது உங்கள் இருதயங்களையும் மனதையும் நிரப்ப வேண்டும்.
0: This must come out to everything that you do.
1: நீங்கள் செய்கிற அனைத்திலும் இது வெளியே வர வேண்டும்.
0: In everything that you put your hand to do, the blessing of the Lord must be seen.
1: நீங்கள் கையிட்டு செய்கிற அனைத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் காணப்பட வேண்டும்.
0: Amen.
1: Amen.
0: How does it happen?
1: அது எப்படி நடக்கும்?
0: Not going giving up everything and wearing a kavi.
1: எல்லாதையும் விட்டுட்டு ஒரு காவிய மாட்டிக்கிறது நடக்காது.
0: No, no, no.
1: கிடையாது.
0: Get with God.
1: தேவனுக்கு நெருக்கமா இருங்கள்.
0: Get close with God.
1: தேவனுக்கு நெருக்கமா இருங்கள்.
0: Get to know God.
1: தேவனை அறிந்து கொள்ளுங்கள்.
0: His intimacy with the king makes you start looking more like the king's king.
1: ராஜாவோடு நெருக்கமா இருந்தால்தான் உங்களே அதிக அதிகமா ராஜாவை போல ஆக்குகிறது.
0: Amen.
1: Amen.
0: Are you there?
1: இருக்கீங்களா?
0: Lift up your hands and say.
1: கரங்களை உயர்த்தி சொல்லுங்க.
0: We are kings and priests.
1: நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம்.
0: We are kings and priests.
1: நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா
0: இருக்கிறோம். Oh my dear friend, we are kings and priests.
1: அருமை நண்பர்களே, நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம்.
0: So the Christian life is not some clothing that you put on or take off. It has nothing to do with that.
1: கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது நாம் மாற்ற துணி எடுக்கிற துணி இதெல்லாம் கிடையாது.
0: I've heard that all my life and I'm sick and tired of that.
1: வாணல்ல இதே கேட்டு கேட்டு சலிச்சு போயிட்டேன்.
0: You know, I rebelled against that.
1: அதுக்கு விரோதமா தான் கலகமே பண்ணேன்.
0: I don't like that.
1: எனக்கு அது பிடிக்கல.
0: Christian life is not that.
1: கிறிஸ்தவ வாழ்க்கை அதல்ல.
0: Christian life is about intimacy with our God.
1: கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்முடைய தேவனோடு நாம் கொண்டிருக்கிற நெருக்கம்.
0: Christian life is not going to church.
1: கிறிஸ்தவ வாழ்க்கை சொன்னா கோயிலுக்கு போறது கிடையாது.
0: It is not going to pilgrim places of pilgrimage.
1: அல்லது புனித ஸ்தலங்களுக்கு போவது கிடையாது.
0: Christian life is not doing some ceremonies and rituals.
1: கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சில சடங்குகள் சம்பிரதாயங்களை செய்கிறது கிடையாது.
0: Even though we do the, so such things.
1: அப்படிப்பட்ட சில காரியங்களை நாம் செய்கிறோம்.
0: We have a marriage ceremony for example.
1: உதாரணத்துக்கு திருமண சடங்கு இருக்கு.
0: Oh, we have the ritual of communion.
1: அல்லது இந்த திருவிருந்தேன ஒரு சடங்கு இருக்கு.
0: See, we do certain things.
1: சில காரியங்களை நாம் செய்கிறோம்.
0: But all with a great meaning.
1: ஆனா இது எல்லாவற்றிலும் பெரிய அர்த்தமடைய இருக்கு.
0: Not a life of rituals and ceremonies.
1: கிறிஸ்தவ வாழ்க்கை வெறும் சடங்குகள் சம்பிரதாயங்கள்
0: கிடையாது. Just going to church and coming.
1: அது சும்மா கோயிலுக்கு போனோமா வந்தோமா அது
0: கிடையாது. Not just giving money to the church.
1: அல்லது சபைக்கு காசு கொடுத்தோமா.
0: It is not just singing some song.
1: அல்லது சில பாடல்களை பாடினோமா.
0: It is not just carrying a membership.
1: அல்லது ஒரு மெம்பரா இருக்கோமா.
0: Christian life is knowing the living God.
1: கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஜீவனுள்ள தேவனை அறிந்திருப்பது.
0: Our God is a living God.
1: நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன்.
0: We were created for him.
1: அவருக்காகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம்.
0: And to live with him and to know him intimately is the purpose of this life.
1: அவரோடு கூட வாழ்வது அவரை மிக நெருக்கமாய் அறிவதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமே.
0: Now this is what the blood of Jesus does.
1: இதேதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்கிறது.
0: It brings an intimacy which otherwise would not be there.
1: அது ஒரு நெருக்கத்தை நமக்கு கொடுக்கிறது. அது இல்லாமலான நெருக்கம் நமக்கு வராது.
0: Amen.
1: Amen.
0: Out of that intimacy, the spiritual strength and power and positive attitude and victory, everything flows out of that intimacy.
1: அந்த நெருக்கத்திலிருந்து தான் ஆவிக்குரிய வல்லமை, பெலன், முற்போக்கான காரியங்கள் அனைத்துமே புறப்பட்டு வருகிறது.
0: Christian life is not about, you know, every time you want something going and getting prayed for that.
1: கிறிஸ்தவ வாழ்க்கை சொன்னா ஒவ்வொரு முறையும் தேவை வரும்போது யார்கிட்டயே போய் ஜெபம் பண்ணிக்கிறது கிடையாது.
0: No, see, we can do that.
1: பாருங்க நாம அப்படி செய்றோம் செய்யலாம்.
0: You know, but the thing is that that's not Christian life. You know, you just you find solace in some person, you know, say, well, if anything happens to me, I'll go to him, he'll pray for me, I'll be all right.
1: ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை சொன்னா என்ன எதுனா ஆச்சுன்னா அவர்கிட்ட போறங்க அவர்கிட்ட போனா தான் ஆறுதல் இருக்கும் அப்படியே வாழ்வது கிடையாது.
0: Christian life is not about that.
1: கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன அது அல்ல.
0: It is about knowing God.
1: தேவனை அறிவதுதான்.
0: And living out of that intimacy.
1: பிறகு அந்த நெருக்கத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வது.
0: What is Christian ministry?
1: கிறிஸ்தவ ஊழியம் என்றால் என்ன?
0: What is the ministry that I do or any other minister does?
1: நான் செய்கிற ஊழியம் என்றால் என்ன? மற்ற ஊழியக்காரர்கள் செய்கிற ஊழியம் என்றால்
0: என்ன? It is not a ministry where we just do certain things because we have learned certain things.
1: ஊழியம் என்று சொன்னா ஏதோ சில காரியங்களை கற்றுக்கொண்டதனால போய் செய்யிறது கிடையாது.
0: One of the greatest thing that the minister has to learn is intimacy with God.
1: ஊழியக்காரன் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய காரியமே கர்த்தருக்கு மிக நெருக்கமாக இருப்பதுதான்.
0: We cannot just preach out of something that we have learned. We have to preach out of an intimate knowledge of God.
1: நாங்கள் ஏதோ கற்றுக்கொண்டிருந்து உங்களுக்கு போதிக்க முடியாது. மாறாக தேவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோமே அதிலிருந்து தான் போதிக்க முடியும்.
0: The things that we learn teaches us about God.
1: நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் தேவனை குறித்து எங்களுக்கு போதிக்கிறது.
0: It makes us intimate with God.
1: தேவனோடு கூட நெருக்கமாக இருக்கும்படி செய்கிறது.
0: Then we out of that intimacy we minister.
1: பிறகு அந்த நெருக்கத்திலிருந்து நாங்கள் ஊழியம் செய்கிறோம்.
0: You see, it is all flowing out of that intimate relationship. பாருங்கவே
1: எல்லாமே தேவனுக்கு மிக நெருக்கமா இருக்கிறோமே அதிலிருந்து புறப்பட்டு வருவது.
0: You see, this is something that we need to understand. பாருங்க
1: இந்த ஒரு காரியத்தை நாம் புரிந்துகொள்ள வேண்டும்.
0: You see, we are called to serve the living God.
1: ஜீவனுள்ள தேவனை சேவிக்கும்படியாக ஊழியம் செய்யும்படியாக நாம்
0: அழைக்கப்பட்டிருக்கிறோம். How are you going to live for God?
1: எப்படி தேவனுக்காக நீங்கள் வாழப் போகிறீர்கள்?
0: You're going to live for God only when you first get intimate with him.
1: தேவனோடு கூட மிக நெருக்கமா இருந்தால்தான் அவருக்காக வாழ முடியும்.
0: That is when Christian life begins.
1: அங்கதான் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது.
0: That is where the power is.
1: அங்கதான் வல்லமை இருக்கிறது.
0: That is where everything is.
1: எல்லாமே அங்கதான் இருக்கிறது.
0: The way you are going to live your spiritual life depends upon that intimacy.
1: உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் எவ்வாறு வாழ போகிறீர்கள் என்பது அந்த நெருக்கத்தை பொறுத்து தான் இருக்கு.
0: And that intimacy depends upon the precious blood.
1: அந்த நெருக்கம் விலையேறப்பட்ட ரத்தத்தை சார்ந்து இருக்கிறது.
0: Now when you are intimate,
1: நீங்கள் நெருக்கமாக இருக்கும்போது
0: with God,
1: தேவனோடு கூட,
0: and know your God,
1: உங்கள் தேவனை நன்றாய் அறிந்து,
0: and walk with him,
1: அவரோடு கூட நடக்கும்போது,
0: and have his attitude,
1: அவருடைய மனப்பான்மை கொண்டிருக்கும்போது,
0: Paul says let this mind be in you,
1: பவுல் சொல்கிறார் கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்கட்டும்,
0: which was in Christ Jesus,
1: கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த சிந்தை,
0: see you become more and more like him,
1: நீங்கள் அதிகமாய் அவரைப் போல மாறுகிறீர்கள்,
0: Paul says in 2 Corinthians 3:18 that as we behold this mirror we are changed into the very image that we are beholding.
1: நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறீர்கள்.
0: Amen.
1: Amen.
0: You are not there to just get blessed.
1: நீங்க மட்டும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படி நீங்கள் இல்ல.
0: Not me and my four.
1: நானோ என் குடும்பம் மட்டும் கிடையாது.
0: No, no, no.
1: கிடையாது.
0: You are there to get intimate with God and to know Him so that you may be a blessing to others.
1: தேவனை அறிந்து அவரோடு கூட எதற்காய் நெருக்கமாக இருக்கீர்கள் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாக.
0: In what way can you be a blessing to others?
1: எந்த விதத்தில் மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும்?
0: One, you become a blessing to others by intercession.
1: முதலாவது மற்றவர்களுக்கு பரிந்து பேசுவதன் மூலம் நீங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம்.
0: See, intercession is not just some mechanical thing, a prayer that you just do.
1: பரிந்து பேசுவது என்பது ஏதோ ஒரு யந்திரத்தன்மையா நீங்க மக்களுக்காக ஏதோ செய்யற ஜெபம் இல்ல.
0: No, no, it's intercession is not like, you know, I'm going to pray 1 2 3 4 for this, you
1: know. பரிந்து பேசுற ஜெபம்னா 1 2 3 4 இருக்குது எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணு அப்படி
0: கிடையாது. Intercession first of all demands that you be in a intimate relationship with God.
1: இந்த பரிந்து பேசுவதற்கு முதலாவது தேவைய நிபந்தனையே நீங்கள் தேவனுக்கு நெருக்கமா இருக்க வேண்டும்.
0: The prayer for the weak and the needy and the sick and the suffering and the persecuted are flowing out of a heart that is intimate with God.
1: பாடுபடுகிற தேவையுள்ள மக்கள் உபத்திரவப்படுகிற மக்கள் மற்ற எல்லா மக்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமே அந்த ஜெபம் தேவனோடு கூட நெருக்கமா இருக்கிறோமே அதிலிருந்து புறப்பட்டு வர வேண்டும்.
0: Intercession never works well when you are not intimate with God.
1: தேவனோடு கூட நீங்கள் நெருக்கமா இல்ல என்று சொன்னால் பரிந்து பேசுகிற ஜெபம் கிரியை செய்யவே செய்யாது.
0: You will never be fruitful in prayer without being intimate with God.
1: தேவனோடு கூட நெருக்கமா இல்ல என்று சொன்னால் பிறகு ஜெபத்தினால அதிக பலன் உண்டாகாது.
0: That is why Jesus said.
1: ஆகவே தான் இயேசு சொன்னார்.
0: If you abide in me.
1: நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால்
0: words abide in you.
1: பிறகு வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால்
0: ask what you will and it will be done unto you.
1: பிறகு நீங்கள் எதை கேட்டாலும் அது உங்களுக்கு செய்யப்படும்.
0: In this way you bear much fruit, he said.
1: இப்படியாக அதிக கனிகளை கொடுப்பீர்கள் என்றார்.
0: Now abide in me.
1: என்னிலே நிலைத்திருங்கள்.
0: How do you bear prayer fruit, prayer answers?
1: எப்படி ஜெபங்களுக்கு பதில்களை நாம் பெற்றுக் கொள்வது?
0: How do you get multiplied answers to prayer?
1: எப்படி ஜெபங்களுக்கு பலன்களை அதிகமதிகமாய் பெறுவது?
0: It is by intimacy with him.
1: தேவனோடு கூட நெருக்கமா இருப்பது மூலமாக.
0: Intercession flows out of intimacy.
1: தேவனோடு கூட நெருக்கமா இருக்கும் போதுதான் பரிந்து பேசுகிற ஜெபம் புறப்பட்டு வரும்.
0: The person who has intimacy with God,
1: தேவனுக்கு மிக நெருக்கமா இருக்கிற ஒருவர்,
0: when he prays,
1: அவர் ஜெபிக்கும்போது,
0: he is able to lay hold on the promises of God.
1: அவர் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுந்தரித்துக் கொள்ள முடிகிறது. அவரால்
0: தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பற்றிக் கொள்கிறார். He just holds on to the promises of God.
1: தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பற்றிக் கொள்கிறார்.
0: He feels so close to it.
1: அதற்கு அவ்வளவு நெருக்கமா இருக்கிறது போல உணர்கிறார்.
0: He believes it.
1: அதை விசுவாசிக்கிறார்.
0: He believes that if God has said it, he will do it.
1: தேவன் சொன்னால் செய்வார் என்று விசுவாசிக்கிறார்.
0: He believes that God never lies.
1: தேவன் பொய் சொல்வது இல்லை என்று விசுவாசிக்கிறார்.
0: He knows his God.
1: தேவனுடைய தேவனை அவர் அறிந்திருக்கிறார்.
0: He knows the promises of God are always good.
1: தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எப்போதும் நிறைவேறும் என்பது அவருக்கு தெரியும்.
0: So this intimacy with God makes that person in intercession lays hold on the place. Hold on the promises of God.
1: ஆகவே தேவனோடு உள்ள நெருக்கம் தான் பரிந்து பேசும்போது தேவனுடைய வாக்குத்தத்தங்களை ஒரு பற்றிக் கொள்ள உதவுகிறது.
0: Amen.
1: Amen.
0: When you're close with God,
1: தேவனுக்கு நெருக்கமா இருக்கும்போது
0: you will always be grabbing the promises of God.
1: எப்பொழுதே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அப்படியே பறித்து கொள்வீர்கள்.
0: You will feel like they are yours.
1: எல்லாம் உங்களுடையது என்பது போல உணர்வீர்கள்.
0: For me,
1: அது எனக்காக தான்.
0: It's for these people that I am praying for.
1: நான் ஜெபிக்கிறேன் இந்த மக்களுக்காக தான் அது.
0: It is for my situation.
1: அது என்னுடைய சூழ்நிலைக்காக தான்.
0: It is God's word for me.
1: இது தேவன் எனக்கு கொடுக்கும் வார்த்தை.
0: Let me claim it.
1: நான் இதை உரிமை பாராட்டட்டும்.
0: Let me stand on it.
1: நான் அதன் மீது நிற்கட்டும்.
0: Let me drive out the devil on the basis of this.
1: இதன் அடிப்படையில் பிசாசை நான் துரத்தட்டும்.
0: And they stand on it and they lay hold of it.
1: அவர்கள் அதை பற்றிக்கொண்டு அதன் மீதே நிற்கிறார்கள்.
0: You see, that is what this intimacy brings.
1: நெருக்கம் இதைதான் கொண்டு வருகிறது.
0: And that intimacy is brought by the blood of Jesus.
1: அந்த நெருக்கம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உண்டாக்கப்படுகிறது.
0: That is why it says that the blood was shed and it purges our conscience and then we serve our living God.
1: ஆகவே தான் சிந்தப்பட்ட இரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. அதன் பிறகு ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நாம்
0: Why does it say it like that?
1: ஏன் அப்படி சொல்லுகிறது?
0: The blood must be shed.
1: இரத்தம் சிந்தப்பட வேண்டும்.
0: The conscience must be cleared.
1: மனசாட்சி சுத்திகரிக்கப்பட வேண்டும்.
0: We must be put in an intimate relationship with God.
1: தேவனோடு கூட மிக நெருக்கமாய் நாம் இருக்க வேண்டும்.
0: Our Christian life and effectiveness and ministry flows out of that intimacy.
1: நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்முடைய ஊழியம், பிறகு நாம் எப்படி நல்ல விதத்தில் இருக்கிறோம், இதெல்லாமே அந்த நெருக்கத்திலிருந்து வரக்கூடியவை.
0: Praise God.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: We are changed by it.
1: நாம் அதனால மாற்றப்படுகிறோம்.
0: The blood brings us to God.
1: இரத்தம் தேவனோடு நம்மை கொண்டு வருகிறது.
0: The blood puts us in intimacy with God.
1: இரத்தம் தேவனோடு கூட நம்மை நெருக்கமாய் வைக்கிறது.
0: And as a result we begin to be changed.
1: அதன் விளைவாக நாம் மாற்றப்படுகிறோம்.
0: We walk like kings.
1: நாம் ராஜாக்களை போல வாழுகிறோம்.
0: We walk as priests.
1: ஆசாரியர்களை போல வாழுகிறோம்.
0: We are able to minister to others.
1: மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய முடிகிறது.
0: We are able to touch the life of others.
1: மற்ற மக்களுடைய வாழ்க்கையை நம்மால் தொட முடிகிறது.
0: It comes out of that knowing God.
1: தேவனை அறிந்து கொள்கிறோமே அதன் விளைவாக இதெல்லாம் உண்டாகிறது.
0: Amen.
1: Amen.
0: Praise God.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: Oh, thank God for the blood of Jesus.
1: Oh, இயேசுவின் இரத்தத்துக்காய் தேவனை ஸ்தோத்திரியுங்க.
0: Without the blood of Jesus, I can never imagine an intimacy with God.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இல்லாமல் தேவனுக்கு நெருக்கமாய் வர முடியும் என்று நான் நினைத்து கூட பார்க்க முடியாது.
0: When that intimacy comes.
1: அந்த நெருக்கம் வரும்போது
0: Nothing can break that.
1: எதுவுமே அதை உடைக்க முடியாது.
0: No situation can break
1: எந்த சூழ்நிலையும் அதை உடைக்க
0: முடியாது. No problem can break
1: எந்த பிரச்சனையும் அதை உடைக்க
0: முடியாது. No difficulty break
1: எந்த கஷ்டமும் அதை உடைக்க
0: முடியாது. Nothing can break that.
1: எதுவும் அதை உடைக்க முடியாது.
0: When that intimacy comes
1: அந்த நெருக்கம் உண்டாகும் போது
0: you know your God and you begin to do great exploits.
1: தேவனை அறிந்து அதற்கேற்றபடி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீர்கள்.
0: That is what we are called for, my friend.
1: அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நண்பர்களே.
0: The blood is to bring you near.
1: இரத்தம் அருகிலே உங்களை கொண்டு வருவதற்கு.
0: The blood is to make you dear to God.
1: தேவனுக்கு உங்களை அருமையானவளாக மாற்றுவதற்காக தான்
0: இரத்தம். The blood was shed to seal your fellowship and relationship with God.
1: தேவனோடு உள்ள உங்களுடைய உறவை ஐக்கியத்தை முத்திரையிடுவதற்காக தான் இரத்தமே.
0: The blood was shed to remove everything that hindered it.
1: அதை தடை செய்த எல்லாவற்றையும் அகற்றுவதற்காக தான் இரத்தம் சிந்தப்பட்டது.
0: The blood was shed to remove everything that stood in the way of that closeness with God.
1: தேவனோடு கூட நெருக்கமா வர முடியாதபடிக்கு தடுத்ததே அதையெல்லாம் அகற்றுவதற்காக தான் இரத்தம் சிந்தப்பட்டது.
0: The blood was shed so that you can come to God and know God and serve God.
1: தேவனை நீங்கள் வரவும் தேவனை அறிந்து கொண்டவரை சேவிக்கவும் தான் இரத்தம் சிந்தப்பட்டது.
0: It was shed so that you can become strong.
1: நாம் பலவான்களாய் மாறும்படியாக அது சிந்தப்பட்டது.
0: Strong by knowing God.
1: தேவனை அறிவதன் மூலமாய் பலவான்கள்.
0: And serving God.
1: பிறகு தேவனை சேவிக்கிறது.
0: Living for God.
1: தேவனுக்காக வாழ்வது.
0: And ministering to others.
1: பிறகு மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வது.
0: It flows out of that.
1: அது எல்லாமே இதிலிருந்து புறப்பட்டு வருகிறது.
0: So the thing that you pay attention to is your intimacy with God.
1: ஆகவே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியதெல்லாம் தேவனோடு கூட நீங்கள் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பது.
0: That comes only through the knowledge of what the blood of Jesus
1: has done. அது எப்படி வருகிறது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறதுன்னு கொள்கிறோமே அந்த அறிவிலிருந்து வருகிறது.
0: Shall we all stand up together?
1: நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம்.
0: Let us all lift up our hands and confess this.
1: நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி இதை அறிக்கை செய்வோம்.
0: Everybody say this with me.
1: எல்லாரும் இதை சேர்ந்து என்னோடு
0: சொல்லுங்க. Lifting up your hands.
1: உங்கள் கரங்களை உயர்த்தி
0: with all your voice.
1: உங்கள்
0: from the bottom of your heart.
1: உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி.
0: Everybody say.
1: எல்லாரும் சொல்லுங்க.
0: I thank God for the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்.
0: The blood that was shed for me.
1: எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம்.
0: On the cross of Calvary.
1: கல்வாரி சிலுவையிலே.
0: Purges my conscience.
1: என்னுடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது.
0: Brings me to God.
1: தேவனிடம் என்னை கொண்டு வருகிறது.
0: Puts me in fellowship with God.
1: தேவனோடு ஐக்கியம் கொள்ள வைக்கிறது.
0: To know God.
1: தேவனை அறிந்து கொள்ள செய்கிறது.
0: To love him.
1: தேவனை நேசிக்க.
0: To enjoy him.
1: அவரை அனுபவிக்க.
0: To appreciate him.
1: அவரை பாராட்ட.
0: To rejoice in him.
1: அவரிலே களிகூர.
0: To have his peace.
1: அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள.
0: To be changed like him.
1: அவரை போலவே மாறும்படியாக.
0: To be conformed to his very image.
1: அவருடைய சாயலுக்கு ஏற்றபடி மாற.
0: Intimacy.
1: நெருக்கம்.
0: Through the blood brings this.
1: இரத்தத்தின் மூலமாய் இதை கொண்டு வருகிறது.
0: And out of that,
1: அதிலிருந்து
0: my life becomes strong.
1: என்னுடைய வாழ்க்கை பலனடைகிறது.
0: I become mighty through God.
1: தேவன் மூலமாக நான் வல்லவனாய் மாறுகிறேன்.
0: I overcome obstacles.
1: நான் தடைகளை மேற்கொள்ளுகிறேன்.
0: I win victories over the devil.
1: பிசாசின் மீது வெற்றி பெறுகிறேன்.
0: I am triumphant over circumstances.
1: சூழ்நிலைகள் மீது நான் ஜெயம் அடைகிறேன்.
0: I am joyful.
1: நான் சந்தோஷமா இருக்கிறேன்.
0: I am happy.
1: நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்.
0: I walk with the king.
1: நான் ராஜாவோடு நடக்கிறேன்.
0: I am a priest and a king.
1: நான் ஆசாரியனும் ராஜாவுமா இருக்கிறேன்.
0: I am blessed.
1: ஆசீர்வதிக்கப்பட்டேன்.
0: I have the abundance of God.
1: தேவனுடைய சம்பூரணம் எனக்கு உண்டு.
0: And the glory of God fills me.
1: தேவனுடைய மகிமை என்னை மூடுகிறது.
0: Praise God.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: Lift up your hands and praise God.
1: கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்க.
0: Thank him for that.
1: அதற்காய் அவரை ஸ்தோத்திரியுங்க.
0: Thank him for what the blood has done.
1: இரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதற்காய் அவரை ஸ்தோத்திரியுங்க.
0: Oh the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்.
0: For what the blood has done.
1: இரத்தம் என்ன செய்திருக்கிறது.
0: Oh the blood that never loses its power.
1: Oh தம்முடைய வல்லமை ஒரு நாளும் இழக்காத இரத்தம்.
0: Let it cleanse you tonight.
1: அது இன்றைக்கு இரவு உங்களை கழுவட்டும்.
0: If you're far away from God.
1: நீங்கள் தேவனை விட்டு தூரமா இருந்தா.
0: Don't keep going far away.
1: தூர போய்கொண்டே இருக்க வேண்டாம்.
0: Come near my friend.
1: தேவனுக்கு அருகிலே வாருங்கள்.
0: Oh let the blood cleanse you.
1: ஓ இரத்தம் உங்களை சுத்திகரிக்கட்டும்.
0: Let it make you whole.
1: அது உங்களை சுத்தமாக்கட்டும்.
0: Let it put you in intimacy with God.
1: தேவனோடு கூட உங்களை நெருக்கமாய் கொண்டு வரட்டும்.
0: Be made whole by the blood.
1: இரத்தத்தினாலே நீங்கள் சுகமாகுங்கள்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Praise you Jesus.
1: ஸ்தோத்திரம் கிரந்த.
0: Thank you Father.
1: நன்றி பிதாவே.
0: Thank you Lord.
1: நன்றி ஆண்டவரே.
0: Thank you Jesus.
1: நன்றி இயேசுவே.
0: You see our whole Christian life depends on the shed blood.
1: பாருங்கள் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை சிந்தப்பட்ட அந்த இரத்தத்திலே தான் இருக்கிறது.
0: Through that we come.
1: அதன் மூலமாக நாம் வருகிறோம்.
0: That we are intimate.
1: அதன் மூலமாக நாம் நெருக்கமாக
0: இருக்கிறோம். That we flow in life.
1: அதன் மூலமாக தான் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எல்லாமே புறப்பட்டு வருகிறது.
0: Amen. Amen. Life flows out of that.
1: ஜீவன் அதிலிருந்து தான் புறப்பட்டு வருகிறது.
0: Oh thank God for the blood.
1: இரத்தத்துக்காக தேவனை
0: ஸ்தோத்திரம். Continue to meditate upon it.
1: தொடர்ந்து இதை தியானம் பண்ணிக்கொண்டிருங்கள்.
0: Next week I'm going to talk about how we live in the holy of holies through the blood.
1: அடுத்த வாரம் எப்படி இரத்தத்தின் மூலமாய் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் வாழ்கிறோம் என்று நான் பேச
0: போறேன். Not entering.
1: வெறும் நுழைவது மட்டுமல்ல.
0: We have talked a lot about.
1: அத பத்தி நிறைய பேசிட்டோம்.
0: Living there.
1: அங்கேயே வாழ்வது.
0: Staying there.
1: அங்கேயே தங்கி இருப்பது.
0: That is our dwelling place.
1: அதுதான் நாம் வாசம் பண்ணுகிற இடம்.
0: Look forward to the next week.
1: அடுத்த வாரத்தை எதிர்பாருங்கள்.
0: Now let us pray.

குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தவரே, ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்புகின்ற தேவனே, இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் எந்த விதமான சுகவீனத்திலே பலவீனத்திலே இருந்தால் அவர்களுக்கு சுகத்தை தருவீராக, அவர்களை சுகப்படுத்துவீராக.

அதிசயங்களை செய்கிறவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். அற்புதங்களை செய்கின்றவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே,

செங்கடலை பிளந்தவரே, உம்முடைய ஜனங்களை நடத்தி சென்றவரே, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கு நன்றி ஆண்டவரே.

தூதர்கள் உண்ணும் உணவாலே எங்களை போஷித்தவரே, உம்மை போல யார் இருக்கிறார்கள் எங்களை நேசித்திட? உம்மை போல யார் இருக்கிறார்கள்

ஆண்டவரே, இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு தந்தீர், உம்முடைய நாமம் தலைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக.

ஆண்டவரே, எங்களை நாங்கள் உம்முடைய பாதத்திலே பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய வேலையை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய சுகத்தை ஆசீர்வதிப்பாராக.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த

0: யோவான் எழுதின சுவிசேஷம் 5:35 யோவான் 5:35
1: அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான்.
0: யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான்.
1: நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற மனதாய் இருந்தீர்கள்.
0: நீங்களும் சில காலம் அவனுடைய வெளிச்சத்திலே கலிகூற மனதாய் இருந்தீர்கள். வெளிச்சத்தோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை பற்றி படித்து கொண்டே வருகிறோம். வெளிச்சம், மகிமை, இவைகள் சபைக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. நாம் இருளின் பிள்ளைகள் அல்ல, இருளின் அதிகாரத்தின் என்று வெளிச்சத்துக்கு வரவழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். அந்தகாரத்தின் அதிகாரத்தின் என்று ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு ஆண்டவர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் இருளின் அதிகாரத்தில் நான் வாழ்ந்த நாட்கள் எனக்கு நன்றாகவே தெரியும். ஒரு நாள் ஆண்டவர் என்னை அந்த இருளிலிருந்து பிரித்து இந்த மகா பெரிய ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு என்னை கொண்டு வந்து என் வாழ்க்கையை மாற்றினதை மறக்க முடியாது. இந்த இடத்தில் வந்திருக்கிறவங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த சாட்சி இருக்கும் என்று நம்புகிறேன். அந்த சாட்சி உனக்கு இல்லையா? நீ இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வராமல் இன்னும் சில பாவ கட்டுகளில் அடிமைத்தனத்துக்குள் இருந்தால் இன்றைக்கும் உன்னை விடுதலையாக்கி உன்னை ரட்சிக்கத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படட்டும். இந்த யோவான் ஸ்நானகன் எப்படி இந்த பிரகாசிக்கிற விளக்காக அவன் மாறினான்? அவன் தாயின் வயிற்றில் இருக்கும்போது அவன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அந்த பிறப்பிலேயே அந்த அபிஷேகம் அவன் மேலே இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நாம் உருவாக்கப்படுறதுக்கு முன்னாலேயே நம்முடைய தேவன் நம்மை அறிவார். உன் தாயின் கற்பத்தில் எலும்பு உருவாகிறதுக்கு முன்னமே, உன் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னமே உன்னை தெரிந்தெடுக்கிற தேவன். நீ வெளிச்சமாக இருக்கத்தான் கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு வரத்தான் நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். இவன் எப்பேற்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன்! இவன் பிறப்பதற்கு முன்னமே, பல ஆண்டுகளுக்கு முன்னமே இவரை பற்றிய தீர்க்க தரிசனம் இருக்கிறது. நான் ஒரு தூதனை அனுப்புவேன், அவன் எலியாவின் ஆவி, அவன் பலமும் உடையவனாக இருப்பான், அவன் பிள்ளைகளுடைய இருதயத்தை தகப்பனிடத்திலும் தகப்பனுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திலும் திருப்புகிற அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பீப்புளை, நல்ல உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்த இவன் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான். உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன், இந்த சந்ததி இருக்குதே, உங்கள் பிள்ளைகள், உங்கள் வரப்போகிற சந்ததி, அதை கர்த்தருக்குள் நடத்தணும். உங்கள் பிள்ளைகளை அப்படியே விட்டுறக்கூடாது. நிச்சயமாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையோடு இணைந்து இசைந்திருக்கணும். நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டித்து கண்டித்து பார்த்துட்டு இது விளங்காது, இது உருப்படாது, இது சரியாக வராது அப்படின்னு விட்டுருவாங்க. நிறைய அப்பா அம்மா பிள்ளைகளோடு பேச மாட்டாங்க, ஏன்னா அவங்க சொல்லி சொல்லி பார்த்து மதிக்கலைன்னு தள்ளிடுவாங்க. இல்லை, உன் பிள்ளைய ஆண்டவரோடு இணைக்கணும், உன்னோட இணைக்கணும். உங்கள் இருதயம் அந்த பிள்ளைகளோடு இணைக்கப்பட்டால் தான் ரொம்ப முக்கியமானது. அது அப்படியே தண்ணி தெளித்து விட்டுறாதீங்க. உங்கள் பிள்ளைகள் நல்ல ஆண்டவருக்குள்ளே வரணும், கைகளை நல்லா உயர்த்தி. ஒரு மாதிரி தான் இருக்கும் இந்த காலத்து பிள்ளைகள், ஆனால் அவங்கள கர்த்தர் மாற்றி அமைப்பார். விசுவாசிக்கணும். அவங்கள பற்றி நல்ல எண்ணம் இருக்கணும். அவங்கள பற்றி தீர்க்க தரிசனம் இருக்கணும். உனக்கு நல்ல ஒரு தீர்க்க தரிசனம் உன் பிள்ளையை பற்றி சொல்லணும். நீ நல்லா இருப்போம், ஆண்டவர் உன்னை கொண்டு வருவார், நிறைவேற்றுவார், அற்புதம் செய்வார், உன்னை ஆண்டவர் மகிமையாக எடுத்து பயன்படுத்துவார். இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அதனால தான் அவன் பிரகாசிக்கிற ஒரு விளக்கு. அவன் வனாந்தரத்தில் போய் இருந்தான், அங்கு ஆண்டவருடைய சத்தமாக இருந்தான் என்பதை பார்க்கிறான். உன் வாழ்க்கையில் நீ வனாந்தரமான இடத்துல இருந்தாலும் நீ பிரகாசிக்க முடியும். வனாந்தரத்தில் அவன் சத்தம் போடும்போது யூதேயா தேசத்தார், எருசலேம் நகரத்தார், இன்னும் யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள மற்ற அநேக ஜனங்கள் ஓடி வந்தார்கள் அவனை பார்க்க. அவன் பிரசங்கம் ஒன்றும் ஆசீர்வாதமான பிரசங்கம் இல்லை. இயேசு கண்ணீரை துடைப்பார், இயேசு ரொம்ப அன்பாக இருக்கிறார், அதெல்லாம் நல்ல பிரசங்கம்தான். ஊடே ஊடே நம்ம அது நமக்கு வேணும். ஏன்னா நம்ம கண்ணீர் இருக்குமோ, ஆறுதல் தேவை. ஆறுதலின் பிரசங்கம் சபைக்கு தேவை தான். ஏன்னா ஆறுதல் இல்லாமல் வருகிற மக்களுக்கு ஆறுதல் கொடுக்கணும். ஆனால் ரொம்ப வருஷமாக உட்கார்ந்து ஒரு மாற்றமும் இல்லாத ஆட்களுக்கு, மனம் திரும்பாத ஆட்களுக்கு எப்படி பிரசங்கம் தேவை? பிரியம் பாம்பு சொல்லுங்கள், பாம்பு குட்டிகளாக உட்கார்ந்துருக்கிறீங்க அப்படின்னு பிரசங்கம் பண்ணணும், ஸ்ட்ராங்காக பேசணும். ஏன்னா நம்மளும் லேஸ்பட்டாளில் பிரசங்கம் கேட்போம், ஆனால் உள்ள விஷம் இருக்கும், பயங்கரமாக விஷம் இருக்கும். எப்போ வெளியே தெரியும், யாராவது நம்மளை பிரச்சனை பண்ணாதான் அந்த விஷம் நம்மளை விட்டு வெளியே வருது. அதனால் விரியம் பாம்பு குட்டிகளை போல் இருக்கக்கூடாது. நீ கனி கொடுக்காவிட்டால் உனக்கு கோடாரி ஆண்டவர் வச்சிருக்கிறார். எங்கே வச்சிருக்கார்? மேலே கிளைகளை வெட்ட கத்திரிக்கோள் வைக்கலை, அவர் கோடாரி வச்சிருக்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரசங்கத்தை பண்ணுறவனை தேடி வர்றாங்க, ஓடி வர்றாங்க. அவங்க எல்லாரும் மனாந்திரத்துக்கு ஓடி வந்து நாங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. காரணம், அவனுக்குள்ள வெளிச்சம் இருந்துச்சு, அவனுக்குள்ள பிரகாசித்த ஒரு மனுஷனாக இருந்தான். இப்படி தான் ஆண்டவர் நம்மையும் பயன்படுத்தணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் சாதாரணமான ஆட்கள் அல்ல, நமக்குள்ள வெளிச்சம் இருக்குது. கர்த்தர் இந்த யோவான் ஸ்நானகனை எடுத்து பயன்படுத்தினான். யோவான் ஸ்நானகன் அவனை பார்த்து இயேசு ஒரு தடவை சொல்கிறார் மற்றவங்கக்கிட்ட, நீங்கள் யாரை பார்க்க போனீங்க மனாந்திரத்தில்? காற்றில் அணையும் அலையும் நான் அலையா, அசையும் நான் அலையா? அதாவிட்ட யாரை பார்க்க நீங்கள் போனீங்க? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையா? ஒரு மனுஷனையும் நான் அலையுமா பார்க்க போனீங்க? இல்லை, தீர்க்கதரிசியை பார்க்க போனீங்க. தீர்க்கதரிசி சாதாரண தீர்க்கதரிசி அல்ல. அவன் தாயின் இந்த ஸ்திரீகளிடத்தில் பிறந்த எல்லாரையும் பார்க்கலாம், அவன் தான் பெரியவனாக இருக்கிறான். அவன் எனக்கு அவன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்த ஆயத்தமாக்க எனக்கு முன்னோடியாய் போனான். இவன் எப்படி அவன் பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான் என்றால், இயேசுக்கும் இவனுக்கும் 6 மாதம்தான் வித்தியாசம். இயேசுவோடு கூட சேர்ந்து வளர்ந்து அந்த தெய்வத்தோடு கூட வளர்ந்து வந்தவன் இந்த யோவான் ஸ்நானகன். உங்கள் வாழ்க்கையிலும் எவ்வளவு இயேசுவோடு கூட இருக்கிறீங்களோ அவ்வளவா நீங்கள் பிரகாசிக்க முடியும், அவ்வளவா நீங்கள் வளர முடியும். எவ்வளவு நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறீங்களோ அவ்வளவாக உங்கள் வாழ்க்கையின் பிரகாசமும் இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. உங்கள் இருதயம் ஒரு நல்ல உள்ளங்கொண்டதாக இருக்கணும், நல்ல எண்ணம் கொண்டதாக இருக்கணும். ஆண்டவரோடு செஞ்சிருக்கிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தேவை. இவன் எப்படி பிரகாசிக்கிற ஒரு விளக்காக மாறினான் என்பதை நாம் படிக்கும்போது, அவனுடைய வாழ்க்கையில் அவன் தைரியமாக ஏரோதுக்கு முன்னால் நிற்கிறான். ஏரோதுக்கு முன்னால் நின்றுக்கிட்டு, ஏரோது ராஜாவே, நீ பெரிய ராஜா, வாழ்க, எனக்கு ஏதாவது நான் ஒட்டக ஆடையைத்தான் தரிச்சிருக்கிறேன், எனக்கு வெட்டுக்கிளி தான் சாப்பாடு இருக்குது, எது சாப்பாடை தரும், ஏதோ கொஞ்சம் பணத்தை தரும்னு கேட்கலை. சொன்னான் ஏரோது ராஜாவே, நீ உன் சகோதரியனுடைய மனைவியை எடுத்து வச்சிருக்கிறப்பாரு, அது சரியில்லைன்னு சொன்னான் பாருங்கள். அதுதான் விளக்கு. கை வைத்து கத்துற துதிப்போம். நல்லா ரெண்டு கை வைத்து ஆமே. பெரிய பணக்காரன் ரெண்டு மனைவியோடு வர்றான்னா பார்த்து சொல்லணும், முதல் மனைவியை நீ ஒழுங்காக வச்சுக்க, ரெண்டாவது மனைவியோடு வாழாத, தள்ளிடுன்னு சொல்லணும், சத்தியம் சொல்லணும். சபைக்குள்ள சத்தியம் சொல்லாமல் இருந்தால் பிரகாசிக்க முடியாது. அவனை கொண்டு சிறையில் போட்டாலும் அவன் சத்தியத்தை சொன்னான். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரே, சபை பரிசுத்தமாக இருக்கணும், மக்கள் பரிசுத்தமாக இருக்கணும், அதனால் நாங்கள் விளக்காக இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும்னா நாங்கள் மாய்மாலம் பண்ணக்கூடாது, வெளிச்சமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒரு சயின்டிஸ்ட்டு டெஸ்ட் பண்ணான் வெளிச்சத்துக்கு எவ்வளோ வளம் இருக்குன்ட்டு. ரெண்டு எலி குட்டிகளை எடுத்தான், ஒரு இருட்டு அறைக்குள்ளே கொண்டு போய் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அந்த எலிக்குட்டியை ஒன்றை தூக்கி உள்ளே போட்டு இருட்டு அறையில் வச்சான். 3 நிமிஷத்தில் அந்த எலி செத்து போச்சு, அந்த எலிக்குட்டி. ஆனால் இன்னொரு பாத்திரத்தை எடுத்து அதே அளவு தண்ணீர் வச்சு இன்னொரு எலிக்குட்டியை போட்டுட்டு மேலே அறையில் ஒரு வெளிச்சம் வர்றாப்புல ஒரு ஓட்டை ஒன்று போட்டு அது மூலமாக வெளிச்சம் வந்துச்சு. அந்த வெளிச்சம் அந்த இடத்துல பட்ட உடனே இந்த எலிக்குட்டி சாகலை. அந்த எலிக்குட்டி 24 மணி நேரம் அந்த தண்ணியில் அங்கும் இங்கும் அசைஞ்சு வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணது. அதை எடுத்து வெளியே விட்ட போது அதுக்கு உயிர் இருந்தது, அது உயிரோடு இருந்தது. அப்போ வெளிச்சத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சான். ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி, இருளில் வாழாதே, இருளின் அதிகாரத்தில் இராத, உனக்கு நித்திய ஜீவன் இருக்காது, நீ பிழைக்க முடியாது, ஆண்டவருக்குள்ளே வந்து பாரு, அவர் உன் வாழ்க்கையை ஆச்சரியமாக நடத்துவார். ஆமென். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை இன்னைக்கு உயிரோடு வைத்திருக்கிற இந்த ஆண்டவருடைய வல்லமையை நீ காணத்தக்கதாக. இந்த ஆண்டவர் வெளிச்சமாக இருக்கிறார், நீ பிரகாசிக்கிற ஒரு ஆளாக இருக்கணும், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை, ஆண்டவர் உன்னை காப்பாராக. இந்த யோவான் ஸ்நானகன் தான் சொன்னால், ஆண்டவராக இயேசு எனக்கு பின்னால் வருகிறார், அவர் என்னிலும் அல்லவர், நான் உங்களுக்கு தண்ணீரில் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். தண்ணீரின் ஞானஸ்தானம் ரொம்ப முக்கியம். தண்ணீரின் ஞானஸ்தானம் ஏன் முக்கியம்? அதுதான் பூமியில் உங்களை பற்றி சாட்சி கொடுக்குது. இந்த பூமியில் 3 சாட்சியை நீங்கள் பெறணும், ரத்தம், ஜலம், ஆவி. இந்த 3 உங்களுக்கு சாட்சி கொடுக்கணும். ரத்தம், இயேசுவின் ரத்தத்தினால் ரட்சிக்கப்படுவது. ஜலம், நீங்கள் தண்ணீருக்குள் இறங்கி உங்கள் வாழ்க்கையில் இயேசு வந்தபோது பழைய மனுஷனை நீங்கள் அடக்கம் பண்ணி புதுசாக மாறுவது. 3வது பரிசுத்த ஆவியானவர். இந்த 3 உங்களுக்கு சாட்சி கொடுக்கணும்னு பைபிளில் சொல்லியிருக்குது. ஆகையினால நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீங்களா? பெறலைன்னா அதை நிச்சயமாக கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும். அடுத்த ஞானஸ்தானம் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம். இந்த ரெண்டும் மூழ்கி இருக்கிற அனுபவம், ஏதோ வெளியில் இருக்கிற அனுபவம் இல்லை. மூழ்கணும், தண்ணிக்குள்ளே மூழ்கணும். சில ஆட்கள் மூழ்க மாட்டாங்க, அப்படியே விரைச்சி போய் நிற்பாங்க. அவன் மூக்கை பிடிச்சி உள்ளே அமுக்கிடணும். பழைய பாவங்கள், பழைய காரியங்கள் எல்லாம் உள்ளே மாறிடணும். சில ஆள் ஞானஸ்தானம் எடுக்காது, தண்ணி நான் போய் செத்துருவேன்னு நினைப்பாங்க. அப்படிலாம் சாக மாட்டீங்க. பாவம்தான் பாவத்தை அடக்கம் பண்ணுற ஒரு அனுபவம். அதை விட்டு வெளியே வந்துட்டா உயிர் தெழுதலின் அனுபவம். அதைப்போல் பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது ஒரு வல்லமை உள்ள அபிஷேகம். உனக்கு பலனை கொடுக்கும். நீ கத்தருக்குள்ளே வளர்றதுக்கு இந்த பலன் வர்றது ரொம்ப அவசியம். அதை நீங்கள் லேசாக விட்டுறக்கூடாது. இந்த ரெண்டும் மிகவும் அவசியமான ஒன்று. இவன் அந்த அக்கினியின் ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆமேன். ஒவ்வொருத்தரும் வெது வெதுப்பாக இருக்கக்கூடாது, குளிராக இருக்கக்கூடாது. இந்த அக்கினி நெருப்பு வர்றதுக்கு முன்னால் எல்லாரும் இறைச்சியெல்லாம் பச்சையாக தான் சாப்பிட்டாங்க. இறைச்சி பச்சையாக சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நாத்தம் தான் அடிக்கும். மீனை பச்சையாக சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஜப்பான்காரன் சாப்பிடுவான், பச்சையாக தான் சாப்பிடுவான் மீன் எல்லாம். அதுக்குன்னு ஒரு மீன் இருக்கும், பச்சையாக சாப்பிடுவோம். நம்ம பச்சையாக சாப்பிட மாட்டோம். நம்ம கபாப் சாப்பிட்ற ஆட்கள் அல்ல. நெருப்பில் சுட்டது எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த காலத்தில் நெருப்பு வர்றதுக்கு முன்னால், அக்கினி வர்றதுக்கு முன்னால் எல்லாம் பச்சையாக சாப்பிட்டான். அக்கினி, இந்த எலக்ட்ரிசிட்டியெல்லாம் வர்றதுக்கு முன்னால் மக்கள் வாழ்ந்த இடம் எங்கே சூடான இடம் இருந்தோ அங்கே தான் வாழ்ந்தாங்க. ஆனால் அந்த குளிர் தேசத்தில் போய் வாழ்ந்ததில்லை. இப்போ எல்லாரும் குளிர் தேசத்தில் வாழ்கிறாங்க அக்கினி இருக்கிறதுனால. இந்த அக்கினி ரொம்ப விசேஷம், வெளிச்சம் ரொம்ப முக்கியம். ஆகினால் இந்த வெளிச்சம்தான் அநேகருக்கு ஜீவனை கொடுக்குது, வெளிச்சம்தான் அநேகரை வாழ வைக்குது, நம்மளை ருசியை சாப்பிட வைக்கிறது இந்த அக்கினி. இந்த அக்கினி நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். நிறைய விசுவாசிகள் குளிர்ந்து போயிட்டாங்க, சோர்ந்து போயிட்டாங்க. சோதனைகள், கஷ்டங்கள் விசுவாசிகளுக்கு ஜாஸ்தி வரும், நிறைய பாடுகள் வரும். உலகத்தில் இருக்கிறவன், அரசியல்வாதிகள், மற்ற உலகத்தில் இருக்கிறவெல்லாம் நல்லா இருப்பான். ஒரு அவனுக்கு ஒரு வியாதி இருக்காது. ஒருத்தன் சொல்கிறான், எனக்கு 82 வயசு ஆகிட்டு, இன்றைக்கும் நல்லா சாப்பிட்றேன், இனிப்பு சாப்பிட்றேன், அது சாப்பிட்றேன், ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன் அதிகமாக அப்படின்னு சொல்கிறான். நல்லா இருக்கிறேன், ஒரு வியாதியும் இல்லை, மொத்தமாக போட போகிறாரு. வேறு ஒன்றும் இல்லை, நீ ஆண்டவருக்குள்ள மாத்திரம் உன்னை பெருமை பாராட்டு. எனக்கு நான் ஒரு ஆஸ்பத்திரிக்குமே போகலை, நான் ஒன்றுமே செய்யலை, எனக்கு ஒன்றுமே வராது நினைக்காது. விசுவாசிகளே, உங்கள் வாழ்க்கையில் பல பாடுகள் வந்தாலும் சோர்வுகள் வந்தாலும் நீங்கள் அனல் உள்ளவங்களாக இருங்க. கை வைத்து நல்ல கை வைத்து அனலாக இருக்கணும். நாக்காளி அனலாக்கிட்டு போயிடாதீங்க, ஆண்டவருடைய ஊழியத்தில் அனலாக இருக்கணும். அல்லேலுயா, நல்லா அல்லேலுயா சொல்லுங்களேன். அல்லேலுயா அனலாக சொல்லுங்களேன். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். அனலாக இருங்கள். வந்து தூங்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க, அனலாக இருங்கள். ஆண்டவருக்குள்ளே அனலாக இருங்க, உற்சாகமாக ஆக்டிவாக இருங்க. அனலாக இருக்கிறதுனா ஆக்டிவாக இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் வயசாகி போச்சுன்னு எல்லாம் எல்லாம் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், இனிமேல் நான் ரிட்டையர்டில் தான் இருக்க போகிறேன்னு மூளையில் ஒதுங்கிடாத. இனிமே தான் நீ அனலாக இருக்கணும். இனிமே தான் ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவார். இனிமே தான் ஆண்டவர் உன்னை எடுத்து ஆசீர்வதித்து விடுதலை ஆக்குவார். ஆமேன். நல்ல கைகளை பேத்தி ஒரு அனல், ஒரு அக்கினி எங்கள் மேலே இருக்கட்டும். ஆண்டவரே, ஒரு அனல் இருக்கட்டும். எங்கள்கிட்ட வர்றவங்க அனலாகட்டும், சோர்ந்து போகக்கூடாது. எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். ஏசாயா 60:1-5 வரைக்கும் இருக்கிற வசனங்கள் மொத்தமாக வாசிக்க வேண்டாம், 1 வாசிங்க.
1: எழும்பி பிரகாசி,
0: எழும்பி நீ பிரகாசி,
1: உன் ஒளி வந்தது,
0: உன் ஒளி வந்தது,
1: கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது,
0: கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிச்சது. எழும்பி பிரகாசின்னு சொல்லப்பட்டிருக்குது. எழும்பணும். உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறது, படுத்துக்கிட்டே இருக்கிறது, எப்படி நீ பிரகாசிக்க முடியும்? ஆண்டவர் உன்னை பிரகாசிக்க பண்ண எழும்ப சொல்றார். எழும்பு, நீ உன் படுக்கையை விட்டு எழும்பு, உன் தூக்கத்தை விட்டு எழும்பு, உன் சோர்வை விட்டு எழும்பு. எலியா சோர்ந்து போயிட்டார். நல்ல மலையில் அக்கினிலாம் இறக்குன ஆள் தான். ஒரு பெண் சொன்ன உன் தலையை எடுத்துருவேன், பயந்து போயிட்டான். நான் ஒரு ஆள் தான் மீதியாக இருக்கிறேன், ஆண்டவரே வைராக்கியமாக இருந்தப்பா என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சூறை செடிக்குள்ளே வந்து படுத்துக்கிட்டான். ஆண்டவர் அவனுக்கு நல்ல ஒரு அனலுள்ள அப்பத்தை வச்சிருக்கிறார், அவனுக்கு தண்ணீரை வச்சிருந்தார். எழும்பு, இப்போ நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்லி அவனை உற்சாகப்படுத்தி விட்டார். அவன் உற்சாகத்தோடு 40 நடந்து போகிறான். திரும்ப அவன் அதே பாதையில் திருப்பி விடுகிறார். உன் மூலியை முடியலை, உனக்கு அக்கினி தேவை என்று சொல்லி அவனுக்கு அனல் உண்டாக்கி விட்டதை நாம் பார்த்தோம். ஆண்டவருடைய வல்லமை உன்னை சந்திப்பதற்கு நீ எழும்பணும். எழும்பு, தூக்கத்தை விட்டு எழுந்துரு. நீ உன் காலத்தை வீணாக்கிறாத, உன் காலத்தை பிரயோஜனப்படுத்தி எழும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எழும்பணும். யாரெல்லாம் ஊழியத்தை விட்டுட்டீங்களோ, யாரெல்லாம் சோர்ந்து போய் போதும் என்று படுத்திருக்கிறீங்களோ, எல்லாரும் மறுபடியும் எழும்பி கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். ஒரு ஆத்மாவையாவது ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்த உங்களை அர்ப்பணிக்கணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாங்க அந்த வசனத்தின் 2 வசனத்தை வாசிங்க.
1: இதோ இருள் பூமியையும்,
0: இருள் பூமியையும்,
1: காரிருள் ஜனங்களையும் மூடி,
0: காரிருள் ஜனங்களையும் மூடி இருக்கும்.
1: ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார்.
0: ஆனாலும் பூமியை மூடட்டும், ஜனங்களை காரிருள் மூடி இருக்கட்டும், ஆனாலும் இதெல்லாம் மூடி இருந்தாலும், ஆனாலும் கர்த்தர் ஓம் மேல என்ன செய்வார்? உதிப்பார்.
1: அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும்.
0: ஓ, அவருடைய மகிமை உன் மேலே காணப்படும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல கை பேத்தி நல்ல கத்துறது. ஆனாலும் கத்தர் உன் மேலே ஒரு கண் வச்சிருக்கிறார். எதுக்குன்னா உன் மேலே மகிமையை வச்சிருக்கிறார், உன் மேலே வெளிச்சம் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ காட், நல்ல கை பேத்தி வெளிச்சம் மகிமை என் மேலே இருக்குது. ஆமேன். சில ஆட்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டால் ஒரு உற்சாகம் இருக்கும். சொல்லுவாங்க, பாஸ்டர் இங்கேயே இருந்துடலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைப்பா, சபை ஆக்சுவலாக மண்டே தான் சபை. அங்கே நீங்கள் இருக்கிற இடத்துல சபை இருக்கணும். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த நாள் தான் ரொம்ப முக்கியமான நாள். இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் ரொம்ப சிலருக்கு முக்கியமான நாளாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பலனை பெற்று வெளிச்சத்தை பெற்று எங்கே வெளிச்சமாக இருக்கணும்? உங்கள் வீட்டுக்குள்ளே வெளிச்சமாக இருக்கணும், உங்கள் வேலை ஸ்தலத்தில் வெளிச்சமாக இருக்கணும். அங்கே தான் நீங்கள் மகிமையாக இருக்கணும், அங்கே தான் உங்களுக்கு அனல் வேணும். நீங்கள் தான் ஊழியக்காரர்கள். யார் ஊழியக்காரர்கள்? யார் ஊழியக்காரர்கள்? யார் சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்கள், நெஞ்சில் அடிச்சு சொல்லணும். நாங்கள் தான் பார்த்தா அப்படி தெரிய மாட்டேங்க, அதான் பிரச்சனை. இந்த ஊழியக்காரர்கள்னா மேடையில் கொண்டு வைக்கணும், மேடையில் இருக்கவங்க தான் ஊழியக்காரங்க அப்படின்னு இல்லை. நீங்கள் எத்தனை தடவை சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. நீங்கள் தான் ஊழியக்காரர்கள், நீங்கள் தான் பிரகாசிக்கணும், நீங்கள் தான் வேலை ஸ்தலத்தில் ஒரு ஆசிரியர் இருந்தால் அந்த ஸ்கூலில் படிக்கிற 1000 பேருக்கு நீ வெளிச்சமாக இருப்பா. எத்தனை பேர் விசுவாசிங்க? நீ நர்ஸாக இருந்தீன்னா நிச்சயமாக ஆஸ்பத்திரியில் வர்றவங்களுக்கெல்லாம் நீ தான் வெளிச்சமாக இருப்பா. அல்லேலூயா. நீ ஊசி போடுறதே வித்தியாசமாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ ஊசி போடுறதே வித்தியாசமாக இருக்கும். ஆமாப்பா, அவன் சொல்லுவான், தான் அப்பா வந்த ஒருத்தன் ஒரு போடு ஊட்டியை அனுப்பி வச்சுட்டாங்க, அவன் போட்ட ஊசி எனக்கு உள்ளே போய் இதாகிட்டு, நீ போடுற ஊசி நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லணும். அதான் உனக்குள்ளே இருக்கிற வெளிச்சம். நீ அப்போ சொல்லணும், இயேசு எனக்குள்ளே இருக்கிறாரியா, அந்த அன்பு தான் உங்களை ஆண்டு தொடுன்னு சொல்லணும். அதான் சாட்சி வெளிச்சம். அல்லேலூயா சொல்லுங்கள். போலீஸ்காரன்னா நீ வித்தியாசமான போலீஸ்காரனாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. கரம் உயர்த்தி கத்துற துதிப்போம். ஐயா, நாங்கள் எத்தனையோ போலீஸ்காரங்களை பார்த்துருக்குறோம், நீங்கள் வித்தியாசமாக இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கணும். அட்வொகேட்னா நீ ஒரு வித்தியாசமான அட்வொகேட்டாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். நல்லா இந்த எல்லா ரெண்டு கை வைத்து இந்த அட்வொகேட்ஸ்களுக்காக நல்ல ஜெபம் பண்ணுங்க. நிறைய அட்வொகேட்ஸ்கள் இருக்கிறாங்க, சாட்சியாக வாழணும், அவங்க நல்லா நடத்தணும், உண்மையான கேஸை எடுத்து சரியானபடி நடத்தி வெற்றியை வாங்கி தரணும். தவறான கேஸை எடுத்து பணம் சம்பாதிக்க எதுவும் செய்யக்கூடாது. விசுவாசிகள்னால் அப்படி தான் இருப்பாங்க. கை வைத்து நல்ல கத்திர தோத்திரமும் விசுவாசிகள்னால் அப்படி தான் இருப்பாங்க. இப்போ இருக்கிறவங்க ரெண்டு பக்கமும் பேசிக்கிடுவாங்க, பேசிக்கிட்டு இன்னத்தையாக மாற்றி விட்டுருவான். ஜாக்கிரதையாக இருக்கணும், சாட்சியாக இருக்கணும். வெளிச்சம் இருக்கா, அந்தகாரம் உனக்குள்ளே இருக்கக்கூடாது. வெளிச்சமாக இரு, ஆண்டவர் உன்னை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அட்வொகேட்ஸ் மாத்திரமல்ல, எல்லாருமே ஊழியக்காரனும் அப்படி தான் இருக்கணும், வெளிச்சமாக தான் இருக்கணும். ஊழியக்காரன் சொல்லிட்டு இப்போ நிறைய ஊழியக்காரன் முந்தி செய்த பாவங்கள்லாம் இப்போ அவங்களுக்கு வெளியே வருது. அந்த மாதிரி ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் வெளிச்சம் இல்லாமல் இருளாக இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. யாராக இருந்தாலும் சரி, வெளிச்சமாயிரு. கை வைத்து பணத்துக்காக பொருளுக்காக ஆண்டவரே, பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கிற ஊழியர்கள் தேவை. ரெண்டு கை வைத்து ஜெபம் பண்ணுவோம். பணத்துக்காக வேலை செய்யக்கூடாது ஆண்டவரே, பொருளுக்காக வேலை செய்யக்கூடாது ஆண்டவரே. வாழ்க்கையில் சுத்தமாக இருக்க, வெளிச்சமாக இருக்க உதவி செய்ய. ஆமென். ஆசரிப்பு கூடாரத்தில் வெளிச்சம் மகிமை வந்தது. 40 அதிகாரம் யாத்திராகமும் 34-38 வரைக்கும் கர்த்தருடைய மகிமை மேகம் ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கிட்டு. 1 சாமுவேல் 4:21 1 சாமுவேல் 4:21 வாசிக்கும் போது நாம் பார்க்குறோம், இக்கபோத் தேவனுடைய ஆலயத்தை விட்டு தேவனுடைய மகிமை போயிட்டு பார்க்குறோம். இந்த மகிமை அனல் மாத்திரம் போயிடக்கூடாது, வெளிச்சம் போயிடக்கூடாது. நிறைய பேர் புதுசாக வரும்போது நல்லா உற்சாகமாக இருப்பாங்க, வர வர வர அனல் போயிடும், வெளிச்சம் போயிடும். காரணம், அவங்க வாழ்க்கையில் பாவங்கள் வந்துடுது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், அவங்க பெட்டியை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எதுக்கு பெட்டியை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க? உடன்படிக்க பெட்டியை. யுத்தத்தில் ஜெயிக்கணும், தோத்துட்டோம், அந்த பெட்டி வந்துட்டா ஜெயித்துடலான்னு சொல்லி நிறைய பேர் இயேசுவின் நாமத்தை, இயேசுவின் மகிமையை தவறாக பயன்படுத்துவாங்க. தங்கள் ஆதாயத்துக்காக பயன்படுத்துகிற ஆட்களாக இருக்கக்கூடாது. பிரச்சனை வந்துட்டுனா அந்த சமூகம் வேணும், மகிமை வேணும். பிரச்சனை போயிட்டுனா அந்த மகிமையை அலட்சியம் பண்ணுகிற ஆட்களை நம்ம பார்க்குறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, மகிமை தான் உங்கள் வாழ்க்கையில் வேணும். ரெண்டாவது, சாலமோன் ஆலயத்தில் தேவ மகிமை. 1 ராஜாக்களின் 8:11 வாசிங்க.
1: மேகத்தை நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்வதற்கு நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று.
0: கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அவன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அந்த மகிமை வந்துட்டு எங்கெல்லாம் ஜெபம் இருக்குதோ அங்கே மகிமை இருக்கும். ஹல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ளே தெய்வ மகிமை இருக்கணும், ஜெபத்துக்கு நேரம் கொடுக்கணும், நல்ல ஆண்டவரோடு இசைஞ்சு இருக்கணும், மகிமை வரும். ஆசரிப்பு கூடாரத்தில் எப்படி மகிமை வந்துச்சுன்னா, மோசே தேவன் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான், ஆண்டவர் சொன்னபடி அவன் வாழ்ந்தான், மகிமை ஆலயத்துக்குள்ளே வந்துச்சு. தேவனுடைய மகிமை ஆலயத்துக்குள்ளே வரணும்னா ஜபம் ஆலயத்துக்குள்ளே இருக்கணும். ஜபம் இல்லாத இடத்துல மகிமை வராது. மூணாவது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே மகிமை இருந்துச்சு. யோவான் 1:14 வாசிங்க.
1: அவர் வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சமாகி,
0: அந்த வார்த்தை மாம்சமாகி,
1: கிருபையினாலும் சத்தியத்தினாலும்,
0: கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய்
1: நமக்குள்ளே வாசம் பண்ணினார்,
0: நமக்குள்ளே வாசம் பண்ணினார்.
1: அவருடைய மகிமையை கண்டோம்,
0: அவருடைய மகிமை. இந்த மகிமை எப்படி வருது, இயேசுவுக்கு எப்படி வந்துச்சு, அவருடைய வாழ்க்கை கிருபையும் சத்தியமும் உடையதா இருந்துச்சு. வெறும் கிருபை மாத்திரம் இல்லை, இன்னைக்கு நிறைய பேர் வெறும் கிருபையை உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், சத்தியத்தை விட்டுட்டான், சத்தியத்தை விசுவாசிக்கிறது இல்லை. சத்தியமும் வேணும், சத்தியமாக வாழ்கிறதுக்கு கிருபையும் வேணும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை சத்தியமாக இருந்துச்சு, உண்மையாக இருந்துச்சு. இயேசுவின் வாழ்க்கை மாய்மாலமாக இல்லை, இயேசுவின் வாழ்க்கை அந்தரங்கத்தில் உண்மையாக இருந்துச்சு. அவனுடைய வாழ்க்கை உண்மையாக இருந்துச்சு, அது சத்தியமாக இருந்துச்சு. அதுக்கு கிருபையும் அவருக்கு உதவி செய்தது, அதுதான் மகிமை. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி இதுதான் தேவை, சத்தியம் இருக்கணும், உண்மையாக இருக்கணும். வாழ்க்கையில் பண விஷயத்தில் உண்மையாக இருக்கிறியா, குடும்ப விஷயத்தில் உண்மையாக இருக்கிறியா, வியாபார விஷயத்தில் உண்மையாக இருக்கிறியா, இதெல்லாம் உண்மையான ஒரு வாழ்க்கை இருக்கணும். அப்படி இருந்தால் உனக்கு சத்தியம் கூட நிற்கும், கிருபை உன் கூட நிற்கும். இந்த சத்தியமாக வாழ்கிறதுக்கு நம்மளால் முடியாது. நம்ம மாம்சத்தில் நிறையா அசுத்தங்கள் இருக்குது, பாவங்கள் இருக்குது. இதை விட்டு விலகணும்னா ஆண்டவருடைய கிருபை தான் நமக்கு உதவி செய்யும். கிருபையை கேட்டுக்கிட்டே இருக்கணும். புருஷன்கிட்ட சண்டை போடுறியா, சண்டை போடாமலே இருக்க முடியல, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற கிருபையை கேளு, ஆண்டவர் உனக்கு அந்த கிருபையை தருவார். அப்படியே கிருபையை கேளு, அப்படி சத்தம் போடணும்னு வரும். ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்டால் அப்படியே உன் வாழ்க்கையில் அமர்ந்துருவா, அது வாழ்க்கையை விட்டு மாறும். மனைவியை அடித்து அடித்து அடித்தே வாழ்கிறியா, கல்யாணம் பண்ணுனதுலேருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிற உன் வாழ்க்கையில், இதெல்லாம் மாறணும். கிருபையை கேளு, சத்தியமாக வாழணும். ஆண்டவர் உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த கிருபையை ஆண்டவர் தருவாராக. இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தரும், கிருபை சத்தியம் மகிமை. சபையில் Ephesians 2:20-22 அப்போஸ்தலர் அஸ்திபாரம், தீர்க்கதரிசிகள் மேலே அஸ்திபாரம் போடப்பட்டு சபை ஆலயமாக எழும்பி வர்றது. அங்கே ஆண்டவருக்கு செலுத்துகிற ஆராதனை மகிமையை கொண்டு வரும். சபைக்குள்ளே எப்படி மகிமை வரும்னா, கர்த்தரை நல்லா ஆராதிக்கணும். ஆராதனைன்னா சும்மா பாட்டு பாடி கொட்டடிக்கிறது இல்லை. நிறைய பேர் ஆராதனைன்னு சொன்னால் பாட்டு பாடி கொட்டடிக்கிற மியூசிக் நல்ல போடுறது. இப்போல்லாம் வெளிச்சம்தான் மொத்தமாக ஆராதனையில் இருக்குது. வெளிச்சம்னா லைட் வெளிச்சம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், இதனால் அங்கே மகிமை வந்துடாது. இப்போ உண்மையான மேகம் வர்றதுக்கு பதிலாக என்ன என்னத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறான், இந்த புகையை பின்னாலிருந்து போட்டுக்கிட்டு இருப்பான். இப்போ அதுதான் மக்கள் இமிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையான மேகம் வரணும், உண்மையான புகை வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை பார்த்துருக்குறீங்களோ தெரியாது. நீங்கள் உண்மையாக கத்துற உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கறது தான் புத்தி உள்ள ஒரு ஆராதனை. இப்போ வர்றவெல்லாம் ஏகப்பட்ட முடியை வளர்த்துக்கிடுறான், ஒரு மாதிரி பேண்ட்டை கிழிச்சு போட்டுக்கிடுறான், வயிற்ற காட்டிக்கிடுறான், எல்லாத்தையும் வச்சு கொட்டு அடிக்கிறான். மகிமை வரும்னு பார்க்குறீங்களா, இருக்கிற மகிமை போயிடும். இப்போ வர்றதெல்லாம் பாருங்கள், இந்த ஆராதனை வீரர்கள் ஒன்று ரெண்டு தான் உருப்படியாக இருக்குது, மற்றதெல்லாம் பேண்ட்டை கிழிச்சு போட்டுக்கிடுது, முடியை வளர்த்து போட்டுக்கிடுது. ஒரு மாதிரி ஸ்டைலில் அவன் கையை காட்டினான்னா அவன் எவ்வளவு அழகாக போடுறான்னு சொல்லி கழுத்து கழுத்தெல்லாம் ஆட்டிக்கிடுவான். இதனால் ஒரு மகிமே வராது. சில ஆள் உண்மையாக கழுத்தை ஆட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் இப்போ மகிமையெல்லாம் வித்தியாசமாக போயிட்டு கை வைத்து உண்மையான மகிமை வரணும். நல்லா கை வைத்து விசில் அடிக்கிற குஞ்சுகள் சர்ச்சுக்குள்ள வந்துட்டு விசில் அடிக்கிறவன் ஒரு ஒரு ஒரு பக்தி, ஒரு வினயம், ஒரு ஆண்டவர் ஆராதிக்கிறது. அவன் ஆடி கூத்து ஆடிக்கிட்டு ஒருத்தனும் ஒருத்தன் பார்த்து சிரித்து கண் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்படிப்பட்டவனெல்லாம் பூமியிலே வைக்கக்கூடாது. அவன் வாழ்க்கையில் உண்மையான ஆராதனை ரெண்டு கை வைத்து ஆண்டவர் என் ஆவி ஆத்மா சரீரத்தை நான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து புத்தி உள்ள ஒரு ஆராதனை செய்ய கிருபை தாரும். சபையெல்லாம் சினிமா ஆட்டக்காரர்கள் தோற்று போயிடுவான். இந்த நாட்களில் அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் மாற்றுவாராக. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கல்யாண வீடுகள்லாம் உண்மையாக கத்தரை ஆராதிக்கிற மக்கள் நடத்துக்கிற கல்யாணமாக இருக்கணும். கல்யாணம் சர்ச்சில் பாஸ்டர்ஸ் இருக்கும்போது நல்லா நடக்குது. ஒன்ஸ் பாஸ்டர் முடிச்சுட்டு போயிட்டாருன்னா பிறகு அது என்னமோ ஒன்று கொண்டு வந்துடுறான். அது என்ன கொண்டு வர்றான்? ஆ, பிஜேயா? அது என்னத்தையோ சொல்கிறான், விளங்க மாட்டேங்க. அந்த மியூசிக்கை கொண்டு வந்து உள்ளே போட்டு அவன் விசுவாசிகள் மாதிரியே இல்லை. இப்போ உள்ள நடக்கிற கல்யாணம்லாம் பார்க்குறேன், அது இந்த கடையிலேயே எல்லாம் கொடுத்துட்றான் போல. அந்த அந்த அந்த அந்த சாரி என்ன கலரில் இருக்குதோ அந்த கலர்லேயே ஜோடிக்கிறதுக்கு ஆட்களுக்கு அவ்வளோ பெருசாக நகையை போட்டு விட்டு அது ஒழுங்காக இருந்துச்சு. இப்போ அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அனுப்பி அது அது பயமும் இல்லை பக்தியும் இல்லாமல் போயிட்டு. இதெல்லாம் பெந்தகோஸ்தே சபைகளில் நடக்குது. மற்ற இடத்துல நடந்தால் கூட பரவாயில்ல. துணிகரமாக நடக்கிறத பார்க்குறோம். கையெல்லாம் என்னத்தை பூசிட்டு வருவாங்களோ தெரியாது. நல்லா இருந்த கையை என்னத்தெல்லாமோ போட்டு அந்த பச்சை குத்தி, ஆண்டவர் சொல்கிற பச்சையெல்லாம் குத்தக்கூடாதுன்னு சொல்கிறான். நெஞ்சில் பச்சையை குத்திட்டு அலைகிற ஆட்கள் இருக்கிறான். இந்த மாதிரி சபைக்குள்ளே வர்ற மக்கள் சரியாக இருக்கணும். கை வைத்து நல்ல கைகளை வைத்து நிறைய கூட்டம் வருது. ஆண்டவர் எழுப்பு அனுப்புகிறார்ல இந்த காரியத்தில் சரியாக இருக்கணும் சபை. ஆண்டவர் கை வைத்து ஆண்டவரே நல்லா எங்கள் பாரம்பரியத்தெல்லாம் விட்டுட்டு பரிசுத்தமாக வாழ உதவி செய்ய. ஆமேன்னு சொல்லுவோம். ஆமே. அதுக்காக நீங்கள் வெள்ளைச்சேலை கட்டிட்டு வாங்க, மூலியாக வாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. டீசெண்டாக வாங்க, நல்லா செய்யுங்க. கல்யாணத்து அன்னைக்கு நல்லா இருக்கிறது நல்லா அன்னைக்காக ஒரு நாள் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் தப்பு ஒன்றும் கிடையாது. சில இடத்துல வரும் ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக போட்டுட்டு வரும். அவனை நம்ப முடியுமா? நீங்கள் உன் வாழ்க்கையில் வெள்ளை போடுறதுக்காக தோத்துறோம், ஆனால் இருதயம் சுத்தமாக இருக்கணும். ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவர் அதை தான் பார்க்குறார். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவாராக. ஏசாயா 60:19-20 பேசுங்க.
1: இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமா இராமலும்,
0: சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமா இராமல்,
1: சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும்,
0: சந்திரன் உனக்கு வெளிச்சத்தால் பிரகாசியாமலும்,
1: கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும்,
0: கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம்,
1: உன் தேவனே உனக்கு மகிமையுமா இருப்பார்,
0: உன் தேவன் உனக்கு மகிமையா இருப்பார். உனக்கு வேற ஒரு வெளிச்சம் தேவையில்லை, கர்த்தரே உனக்கு வெளிச்சமா இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? அவரே உனக்கு நித்திய மகிமையா இருப்பார். இந்த ஆண்டவர் அவ்வளவு உன் மேலே பிரிய வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார். எருசலேம் ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார். ஏசாயா 62:6. அப்போ பகலும் இரவும் ஜாமக்காரன் இருந்தால் சபையிலே ஆண்டவர் மகிமையாய் தீவட்டிய போல உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். சபையை எதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார்? ஒரு பட்டணத்தில் ஒரு சபை இருந்தால் அந்த நீ தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். டிசைபிள்ஸ் வந்து பெரு லோக்கல் சர்ச்சுக்கு அல்ல, உன் தீவட்டி எரியுமானால் நீ பிரகாசிக்கிற விளக்காக இருந்தால் தேசத்துக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னிலிருந்து தேசங்களுக்கு ஜனங்கள் புறப்பட்டு போவார்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி கத்துற தோத்திரம் பண்ணும். ஆண்டவரே தேசத்துக்கு ஆசீர்வாதமாக எங்களை மாற்றுங்க, நாங்கள் பிரகாசிக்கிறா இருக்கணும். அதனால தான் இரவும் பகலும் சபையில் ஜெபம் பண்ணோம். ரெண்டு கைகளை நல்லா உயர்த்தி இந்த சபையை நல்லா கை வைத்துங்க. நல்லா எல்லாரும் கைகளை உயர்த்துங்க எல்லா இடத்துலையும். ஆண்டவரே இந்த சபையை நாங்கள் பிரகாசிக்கிற ஒரு தீவட்டியாக நாங்கள் மாற்றுவோம். 24 மணி நேரம் இரவும் பகலும் ஜாமக்காரன் இந்த இடத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ராத்திரியெல்லாம் ஜெபிக்கணும். ஆண்டவர் மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு 2 மணி நேரம் வந்து நீ ஜெபம் பண்றது ஒப்பு கொடுக்க கூடாதா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா இந்த இடம் ஒரு பிரகாசமா மாறும். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7 அதிகாரம் 16 வசனத்துல 300 பேர் கிதியோனுடைய படையை

0: குனிஞ்சு அவன் தண்ணி தாகத்துக்கு தான் அவன் வந்தானே தவிர யுத்தத்துக்கு வரல. 300 பேரை ஆண்டவர் தெரிஞ்சு எடுத்தார். ஹல்லேலூயா. அவன் கையில் வெறும் பாணியை கொடுத்தார். அந்த வெறும் பாணியை உடைக்க சொன்னார். உனக்குள்ளேயும் ஒரு அக்கினி இருக்குது. ஆமே. உனக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்குது. உன்னை சுற்றிலும் வெறும் பானை தான் இருக்குது. அது உடைக்கப்படும். அப்போ தான் வெளிச்சம் வரும். ஹல்லேலூயா. சொல்லுங்கள். நல்லா கைகளை நல்லா உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றும். நான் வெறும் பானை தான், ஆனால் அதுக்குள்ளே வெளிச்சம் வச்சிருக்கிறீர். ஆண்டவர் மகிமை வைத்திருக்கிறீர். பொக்கிஷத்தை வைத்திருக்கிறீர். ஆமேன். மோசே மாமனார் ஆடுகளை மேய்ச்சிட்டு மனாந்திரத்திலே இருந்தான். அவன் வாழ்க்கை அப்படியே தான் இருந்துச்சு. வாழ்க்கையில் வித்தியாசம் இல்லை. எகிப்தில் இருந்தான், நல்லா அரண்மனையில் ஓடி வந்தான். மாமனார் வீட்டில் இருக்கான். ஆடை மேய்ச்சிட்டு மனாந்திரத்துக்கு போயிட்டு போயிடு. ரொட்டீன் வாழ்க்கை, ரொட்டீன் வாழ்க்கை தான் உனக்கு இருக்குது. டெய்லி சாப்பிட்ற, சமைக்கிற, எல்லாம் விதவிதமாக அந்த டிவியில் என்னென்ன சமைக்கணும்னு சொல்லி சொல்லி கொடுக்குறான். அதை போடுற, எதோ சமைக்கிற, சாப்பிட்ற, வீட்டில் பெருக்கிற, துடைக்கிற, தூங்குற, எழும்புற, குட்டி போடுற, இவ்வளோ தான். வேறு ஒன்றும் இல்லை. ரொட்டீன் வாழ்க்கை தான் உனக்கு. இதை விட ஒரு மேலான வாழ்க்கையை மோசேக்கு வச்சதுக்கு ஒரு வெளிச்சத்தை பார்த்தாமே ரெண்டு கை வைத்து ரொட்டீன் வாழ்க்கையை மாற்றுங்க. அல்ல, ரெண்டு கை வைத்து ரொட்டீனாக இருக்கிற என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. அந்த ரொட்டீனாக இருக்கிற வாழ்க்கையில் நான் உண்மையாக வெளிச்சமாக இருக்கணும். என் வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும். ஒரு வித்தியாசத்தை கொண்டு வா. உன் வாழ்க்கையில் இன்னும் உன் மூலமாக அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் சம்பாதிக்க போகிறார். பாபுலே என்ற ஒரு கர்த்தருடைய தாசன் வந்தார். அவர் ரொட்டீனாக தான் ஊழியம் செய்தார். அவர் ஒரு நாள் 92 செவிட்டுக்காது ஊமையமான ஆட்களை கூட்டிகிட்டு வந்து, பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்து சபைக்குள்ளே வச்சு ஜோமன்னா இருப்பாருங்க. 92 பேருக்கும் காது திறந்துச்சு, வாய் பேசுனா. அந்த ஸ்கூலே மூடிட்டாங்க. கை வைத்து ரெண்டு கைகளை வைத்து, ஆண்டவரே எல்லாரும் கை வைத்து, சபையில் ரொட்டீனாக நாங்கள் வந்துட்டு போகிற ஆட்களாக இருக்கக்கூடாது, ஊழியர்களாக இருக்கக்கூடாது. எங்கள் ஊழியத்தில் அற்புதம் நடக்கணும், அடையாளம் நடக்கணும், வியாதிகள் நீங்கணும், செத்தமாக உயிரோடு கூட எழும்பணும். எத்தனை பேர் விசுவாசிங்கள் செத்த கற்பங்கள் உயிரோடு எழும்பணும். கத்தாவே மக்கள் உயிர் அடையணும். ஒரு பெரிய மாற்றத்தை நீ தரும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த நாட்களில் பெரிய காரியங்களை செய்யும். ஆமென். ஆதியாகமம் அப்போஸ்தலர் 28:3 வாசித்தீங்கன்னா, ஒரு தீ எரிகிற நெருப்பு பக்கத்தில் பவுல் போனான் பாருங்க. போனான், அங்கேருந்து அனல் உரைத்து சத்துரு வெளியே வந்தான். பிசாசு பயங்கரமான பாம்பு வெளியே வந்துட்டு, அந்த பாம்பு அவனை கடித்தாலும் ஒன்றும் செய்யலை. காரணம் அவன் சரியான இடத்துல இருந்தான். கைகளை உயர்த்தி ஆண்டவர் அவனை தப்பூச்சி கொண்டு வந்தார். தப்பான வெளிச்சத்துக்கு போயிடாத. வெளிச்சம் தீ வந்து நல்ல விதத்தில் உனக்கு உதவி செய்யும். உன்னை அழிக்கக்கூடிய உண்டு. அழிக்கக்கூடிய தீக்கு போகாத. அந்நிய அக்கினியை கொண்டு வராத உன் வாழ்க்கையில், அந்நிய வாழ்க்கையை கொண்டு வராத. தப்பான வாழ்க்கை வாழக்கூடாது. சரியான வாழ்க்கை ஆண்டவர் வாழ உதவி செய்வார். கடைசியில் மத்தேயு 24:27 வாசிக்கும் போது, சகரியா 14:7 வாசிங்க. சகரியா 14:7 ஒரு நாள் உண்டு,
1: அது கர்த்தருக்கு தெரிந்தது.
0: அது கர்த்தருக்கு தெரிஞ்ச ஒரு நாள்.
1: அது பகலும் அல்ல, இரவும்
0: அல்ல, இரவும் அல்ல,
1: ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும்.
0: சாயங்காலத்தில் அது வெளிச்சத்தை கொண்டு வரும். இது ஆண்டவருடைய வருகையை பற்றி சொல்லி இருக்கு. ஆண்டவருடைய வருகை மின்னல் அடிக்கிற வேகத்தில் அது வரும், வெளிச்சமா வரும். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அந்த வெளிச்சத்துல நீங்களும் நானும் அந்த வெளிச்சத்தில் நம்ம இருப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வெளிச்சத்தில் நாமும் போவோம். அந்த வெளிச்சம் சீக்கிரமாக வரப்போகுது. ஆண்டவர் வரப்போகிறார் இந்த பூமிக்கு. காரியங்கள் மாறி போகிறது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம எல்லோரும் ஜெபமிடுவோம். எல்லோரும் ஜெபமிடுவோம். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கத்துருவோம். எத்தனை பேருடைய வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கணும் ஐயா? வெளிச்சத்தோடு நான் ஐக்கியமாக இருக்கணும்னு சொல்கிறவங்கெல்லாம் கைகளை உயர்த்தி ஆண்டவரை தோத்திரமானோம். எல்லாரும் வாயை திறந்து தோத்திரமானோம். வெறுமையாக போகக்கூடாது. இன்றைக்கி ஒரு தீர்மானத்தோடு போகணும். ஆண்டவரே என் வாழ்க்கை அனலாக இருக்கணும். ஆண்டவரே வெதுவெதுப்பாக இருக்குது. நான் ஒன்றும் செய்யாமல் சாதிக்காமல் என் வாழ்க்கையில் இருக்கிறேன். என் வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைக்கணும். இந்த நாட்களில் என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவங்க தினந்தோறும் இந்த உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமாக இருக்க ஜெபம் பண்ணுங்க. எங்கெல்லாம் இருள் இருக்குதோ, எங்கெல்லாம் பாவம் இருக்குதோ, அதை அறிக்கை பண்ணிடுங்க. ஐயா, என் வாழ்க்கை இன்னும் ரட்சிக்கப்படலை, இன்னும் நான் மனம் திரும்பலை, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும்.

வீட்டுக்குள்ளே இருள் இருக்குது, என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நான் ரட்சிக்கப்படணும், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்கிறவங்க கைவேத்தி காண்பீங்கள். தைரியமாக எங்கே இருந்தாலும் கைவேத்தி காண் சீக்கிரம், எங்கே இருந்தாலும் புதுசாக வந்தவங்க கைவேத்தி காண்பிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளணும், என் இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் வரணும். கை வைத்தனை நீங்கள் ஒரு நிமிஷம் எழுந்துருங்க, சீக்கிரமாக எழுந்துருங்க, கரம் வைத்த எழுந்துருங்க, பயப்படாதீங்க, நம்ம எழுந்துருங்க, அவங்களுக்கு வர்றதுக்கு இடம் கொடுங்க, உன்னால் வாங்க ஐயா. ஆண்டவர் உங்களை உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார், சமாதானம் தருவார். வாழ்க்கையில் வித்தியாசம் உண்டு, பாவத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க, அவர் உங்கள் இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணுவார், உங்கள் வாழ்க்கை மாறும், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். கைகளில் காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் கொடுக்கறதுக்கு ஜெபம் பண்ணுவோம், இவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறப்பா, இவங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் வரட்டும், ஒரு சமாதானம் வரட்டும், வாழ்வு வரட்டும், கஷ்டங்களை எல்லாம் மாற்றி போடும், வேதனைகளை மாற்றும், அவன் இருதயத்துக்குள்ள ஒரு நல்ல அமைதி வரட்டும், சாந்தம் வரட்டும், அவன் கைட்டு செய்கிற வேலையில் ஆசீர்வாதம் வரட்டும், கடன் தொல்லைகளெல்லாம் மாற்றப்படட்டும், இந்த கடன் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா போராட்ட ஆவிகளையும் மாற்றி அவங்க இருதயத்துக்குள்ள ஒரு நல்ல வாழ்வை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஊழியர்கள் கைக்கு வைத்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, நீ காணிக்கைகளை ஆசீர்வதியும், உங்கள் நாமத்தின் மகிமைக்கென்று கொடுக்கிற காணிக்கை அங்கீகரியும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாலை கூட்டம் விசேஷமானது. ஜெபம் பண்ணி ஒரு ஆத்மாவையாவது சந்தித்து ஃபோன்லேயாவது கூப்பிட்டு அழைத்து நீங்கள் அனுப்பி வையுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார், ஆண்டவருடைய கரம் கூட இருப்பதாக. ஆமென்.

0: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

அருமையான தேவ பிள்ளையே, இனி நீ தீங்கை காண்பதில்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் அது வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நிச்சயமாகவே உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் சத்துரு எழும்பி வருவான், ஆனால் அவன் ஏழு வழியாய் ஓடி போவான். என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அதை செய்து தம்முடைய வல்லமை விளங்கப்படும்.

கலைஞர் சீபுரம் அவர்கிட்ட வந்து AK-47 கன்மேன் கொண்டு போய் அவருக்கு பின்னாடி வந்து அவருக்கு பதவி காலம் அந்த 2 ஆண்டு முடிகிற வரைக்கும் எனக்கு அந்த பணியை நான் செய்துக்கிட்டு இருந்தேன். தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் சேர்ந்து பயிற்சி முடித்து டெல்லியில் வந்து விசேஷ படை அங்கே வந்து உதவி ஜனாதிபதி வீடு மற்றும் திகார் ஜெயில் இப்படியாக நான் ஒரு 4 வருடம் அங்கே பணிபுரிஞ்சேன். 1989 நான் SPF ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்போ தான் வந்து தமிழ்நாட்டில் அந்த AK-47 கொண்டு வராங்க. பரலோகத்தில் இருந்து ஒரு பெரிய ஒரு புக்கு என் முன்னாடி வந்திருந்துச்சு. அந்த புக்கில் வந்து நீ கவலைப்படாத, நான் கிறுக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி எனக்கு ப்ளஸ் பண்ணிட்டு அந்த உருவம் மறைஞ்சிச்சு அப்படின்னு எனக்கிட்ட வந்து ஃபோன் மூலமாக சொல்கிறாங்க. அதனால் அப்பா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, கவலை இல்லை. என்னுடைய போலீஸ் புத்தி எப்படின்னா A1 அக்யூஸ்டை எப்படி டெலிட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் என் மனைவியினுடைய பேச்சையும் தேவன் கொடுத்த தரிசனத்தையும் நான் உதாரண சீனப்படுத்தி உனக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி உதாரண சீனப்படுத்தி தான் நான் பேசினேன்.

0: கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். அநேக பிள்ளைகளை ஆண்டவர் இந்த உலகத்திலே அனுப்பி ரட்சித்து தமக்கென பயன்படுத்தி வருகிறார். இன்றைக்கும் நாம் ஒரு விசேஷித சாட்சியை கேட்கப் போகிறோம். கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் இன்றைக்கும் நம்ம மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தைகள் சாட்சியாக அறிவிப்பார்கள். நிச்சயமாக அது நமக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி சுவாசிக்கிறேன். தொடர்ந்து சாட்சிக்குள்ளாக கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை வழி நடத்தி செல்வாராக. இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சியில் உங்களுடைய சாட்சிகளை அறிவிக்கும்படியாக வந்திருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய சாட்சி இந்த உலகத்துக்கு அறிவிக்க போகிறீங்க. ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் உங்களை ஆண்டவர் ரட்சித்ததை அறிந்து கொள்ளப் போகிறார்கள். அவர்கள் ஆண்டவர் மகிமைப்படுத்தப் போகிறார்கள். அநேகர் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படப் போகிறது. முதலாவதாக உங்கள் சிறு வயதில் நீங்கள் எந்த இடத்தில் பிறந்தீர்கள், வளர்ந்தீர்கள், உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் என்ன அப்படிங்கிறத லைட்டை சொல்லி அடுத்த பகுதிக்கு நேராக நம்ம போவோம். சொல்லுங்கள்.
1: எனது சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் கீழ்குளம் குக்கிராமம். என்னுடைய தகப்பனார் வியாபார ரீதியாக வேலையாட்களை வைத்து வியாபாரம் செய்து மளிகை கடை, விறகு கடை, ஃபர்னிச்சர் கடை, அரசு ரேஷன் கடை, இப்படியாக பல தொழில்களை செய்து எங்களுடைய கிராமத்தில் பொன்னு என்ற பெயர் யாவருக்கும் அறிமுண்டாக கூடிய ஒரு சூழ்நிலையில் எங்களை பெற்றெடுத்தது. நாங்கள் நான்கு சகோதரர்கள், நாங்கள் நான்கு ஆண்கள், ரெண்டு பெண்கள். இந்த சூழலில் நாங்கள் இந்து மார்க்கத்தில் தனியாக கோயில் வைத்து பூஜை பரிகாரங்களை நான் அப்பாவே வழிந்து நடத்தி ஒரு செல்வந்தர் போல் காட்டிக்கொண்ட காலம் உண்டு. அப்படிப்பட்ட நேரத்தில் நாங்கள் நல்ல செல்வந்தர்களான ஒரு சூழ்நிலையில் என்னுடைய சகோதரி சிறுமதி புஷ்பம் மூத்த சகோதரிக்கு திருமணம் விசேஷமாக செய்த காரணத்தினால் என் அப்பா கொஞ்சம் கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டு என்னுடைய தாயார் மனவியாதி பட்டு சாமித்தோப்பு என்ற கோயிலில் என்னுடைய தாயாரை விலங்கு மாட்டி நிறுத்தி வைத்து எங்கள் குடும்பம் சின்னா பின்னமாக சிதறி உற்றார் உறவினர் அனைவரும் கைவிட்டு நாங்கள் நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் என்னுடைய தாயாரை பார்ப்பதற்காக என்னுடைய தகப்பனார் அவருடைய வியாபார தொழிலை எல்லாம் விட்டு அவர்கள் வழிபடுகிற அப்பொழுது அவர்கள் நம்பிக்கொண்டிருந்த உலக வாழ்க்கைக்குள்ள ஒரு காரியமான அந்த கோயிலில் அப்பா அங்கே அம்மாவை கவனித்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழலில் என்னுடைய அண்ணன் இராணுவத்தில் சேர்ந்து விட்டார். இந்த வியாபார தொழில் இனி நமக்கு உதவாது என்று சொல்லி நடராஜன் என்பவர் பெயர் இராணுவத்தில் சேர்ந்து விட்டார். அடுத்த இரண்டாவது அண்ணன் கோபாலன் அவரும் இராணுவத்தில் சேர்ந்து விட்டார். அடுத்ததாக என்னுடைய வயது 12 வயது.

0: யாரும் தந்த முடியாத ஒரு சூழலில் என்னுடைய தம்பியை சித்தி அக்கா வீட்டிலும் என்னுடைய தங்கையை பாட்டி வீட்டிலும் என்னை சித்தி வீட்டிலும் கொண்டு நிறுத்தி அவர்கள் எங்களை என்னுடைய அம்மாவுடைய வியாதி முடியும் வரை அவர்கள் வீட்டிலே நாங்கள் வளர்ந்தோம். பின்பு அந்த வழிபாடில் எந்தவித முன்னேற்றம் இல்லாத காரணத்தினால் திருவனந்தபுரம் மருத்துவமனையில் கொண்டு சென்று அம்மாவுக்கு எலக்ட்ரிக் ஷாக் வைத்து அந்த நோய் மனவியாதியை வந்து தீரும்படியான காரியங்கள் நடந்தது. இப்படிப்பட்ட சூழலில் என்னுடைய சகோதரர் இரண்டாவது சகோதரர் கோபாலன் என்பவர் அவர் இயேசுவை பற்றி இராணுவத்திலிருந்து லீவு விடுமுறையில் வந்து இயேசு பற்றி அங்கு அவர்கள் பயிற்சியில் சொல்லிக் கொடுத்த காரணத்தினால் நாங்கள் லுத்தரன் சபை கீழ்குளம் பறவை லுத்தரன் சபையில் ஞானஸ்தானம் பெற்று நாங்கள் இயேசுவை பழைய வழிபாடுகளை நிறுத்தி இயேசுவை பின்பற்றுகிறோம்.
1: இப்போது சிறு வயதில் நீங்கள் நல்ல ஐஸ்வர்யவான்களாக இருந்திருக்கிறீங்க, பிறகு இந்த சூழ்நிலையில் மொத்தம் எல்லாம் இழந்து போனீங்க, அப்புறம் இவங்க உங்கள் அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சரியாயிட்டா?
0: சரியாகிடுச்சு. வழிபட்ட கோயிலில்
1: சரியாகல. அப்போ நீங்கள் வந்து அந்த தேவர்களுக்கு வழிபட்டீங்களா? உங்கள் பயபக்தியெல்லாம் எப்படி இருந்தது? அந்த தெய்வத்தின் மேல் நம்பிக்கை இருந்ததா சிறு வயதில்?
0: அந்த சிறு வயதில் வந்து எனக்கு அந்த அளவு ஒரு சரியான ஒரு நிலைப்பாடை எடுக்க முடியும் என்னால் முடியவில்லை. ஏதோ நம் ஒரு வழிபாடு போகிறார்கள், ஏதோ ஞானஸ்தானம் எடுத்தார்கள், ஏதோ இயேசு என்று சொல்லுகிறார்கள்.
1: அதில் அதற்கு முன்பதாக நீங்கள் 14 வயது வரைக்கும் அப்படி இருந்தீங்கல்ல, அதுக்கு முன்னால் உங்களுடைய பயபக்தி எப்படி இருந்தது? அந்த தெய்வத்தின் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததா?
0: நிச்சயமா முழுமையான நம்பிக்கை.
1: ஆமாம், எப்படி விடுதலை கிடைக்கும்?
0: ஆமாம், முழுமையான நம்பிக்கை. அதுதான் நாங்கள் அந்த குறி பிடிச்சிட்டு அந்த இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த இதில் தான் முழுமையான நம்பிக்கையில் அவர் செய்வார் என்ற நம்பிக்கையில் தான் என் அம்மாவை வந்து அங்கே அந்த கோயிலில் கொண்டு போய் நிறுத்தி வைக்கிறாரு.
1: அப்போ இனிமேல் விடுதலை கிடைக்காது என்ற சூழ்நிலை எப்படி உங்களுக்கு உருவாச்சு? நீங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கிறீங்க இல்லையா?
0: ஆமாம், அது என தகப்பனுடைய செயல்பாடு. அவருடைய எனக்கு அந்த வயது பக்குவம் இல்லை. தகப்பனாருக்கு வந்து இது முடியாது என்ற ஒரு உணர்வு வந்ததுனால அவர் வந்து இந்த மருத்துவமனை கொண்டு சென்றிருப்பார் என்று
1: நினைக்கிறீங்க. சரி, அங்கே சரியாயிட்டு.
0: சரி,
1: உங்களுடைய படிப்பு காரியங்கள்லாம் எப்படி? இப்படிப்பட்ட அலைச்சல் இருந்திருப்பீங்க, உங்களுடைய படிப்பு காரியங்கள்?
0: இப்படிப்பட்ட சூழலில் எங்களுடைய குடும்ப வருமானம் நலிவடைந்து நிலபுலங்களில் இருந்தாலும் அதனுடைய வருமானங்கள் சரியானபடி இல்லாத காரணத்தினால் நான் படிப்பு காரியங்களுக்கு நாங்கள் சென்று கொண்டிருந்தோம். அம்சி ஹைஸ்கூலில் படித்து 11வது வகுப்பு வரையும் படித்தோம். ஆனால் கடினமான ஒரு சூழல் தான் எனக்கு இருந்தது. அந்த படிப்புக்கெல்லாம் எங்களுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு அந்த நேரத்தில். இருந்தாலும் நாங்கள் கௌரவமாக வாழ்ந்ததுனால யார்கிட்டையும் போய் நாங்கள் எதுவும் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இருந்துச்சு. எங்கள் சொந்த பந்தங்களும் அவ்வளவு வந்து எங்களை அங்கே வாழ்ந்தாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் போயிட்டு அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. பிறகு நீ அண்ணனும் என்னுடைய அண்ணனுக்கு ரெண்டு பேரும் அந்த போலீஸ் இராணுவத்தில் சேர்ந்ததால் எனக்கு இனிமேல் எனக்கு அந்த போலீஸ்ன்ற ஒரு ஆர்வம் எனக்கு வந்துச்சு.
1: எதுவரை படிச்சீங்க? ஆர்வம் வந்தது
0: 11வது வகுப்பில் படிக்கும் போது. 9வது வகுப்புல இருந்தே நாங்கள் சில சேட்டைகள் எல்லாம் செய்வோம்.
1: சரி சரி.
0: ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் விளையாடி சேட்டைகள் எல்லாம் பண்றதுனால அங்கே ஸ்கூல் பீப்புள் லீடர் அது இதுன்னு நான் அப்பவுமே வந்து கொஞ்சம் ஒரு இதில் இருந்து பக்குவப்பட்டு போனதுனால அந்த போலீஸ் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு மனசில் எப்பவுமே போலீஸ்னா ஒரு பெரிய அதிகாரம் இருக்குது அப்படின்ற நான் அந்த ஸ்கூல் பீப்புள் லீடருக்கு எலெக்ஷனு நின்று அப்படி நிற்கும்போது வந்து போலீஸுக்கு ஒரு பெரிய அதிகாரம் இருக்குது. போலீஸ் வந்தால் ஹெட்மாஸ்டர் வந்து வந்து உட்கார வைப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க, எழும்புவாங்க. இந்த ஒரு எண்ணம் எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேரணும் என்று ஆர்வம் வந்துச்சு.
1: சரி, அது போலீஸில் சேர்றதுக்கு உங்களை வழிகாட்டினவங்க யாரும் உண்டுமா?
0: என்னுடைய பெரிய அண்ணன் அவர் போலீஸில் தான் இருந்தார்.
1: சரி, அப்போ ஈஸியாக உங்களுக்கு வேலை கிடச்சிட்டு?
0: ஆமாம், ஈஸியாக.
1: எத்தனை வயசில் நீங்கள் வேலையை ஜாயின்?
0: நான் வேலை வந்து 19 வயசில் சேர்ந்து 20 வயசில் சேர்ந்து 21 வயசு 6வது மாதத்தில் நான் வந்து ட்ரைனிங் போயிட்டேன்.
1: ட்ரைனிங், ஃபஸ்ட்டு இந்த ஏரியா இப்படி

0: நாம் முதல்ல தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் சேர்ந்து பயிற்சி முடித்து டெல்லியில் வந்து விசேஷ படை அங்கே வந்து உதவி ஜனாதிபதி வீடு மற்றும் திகார் ஜெயில் இப்படியாக நான் ஒரு 4 வருடம் அங்கே பணிபுரிந்து
1: சரி
0: அங்கே வேலை செய்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் எல்லாம் கிடைக்கும்.
1: சரி, அப்படி முதல்ல டெல்லி அப்படியெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா நம்ம தமிழ்நாட்டு வந்தீங்களா?
0: அப்புறமா தமிழ்நாட்டுக்கு வந்து அடுத்தது வந்து ஒரு 1985 எனக்கு ஒரு வாய்ப்பு, அதாவது குழுவை சேர்த்து ஒரு வாய்ப்பு, ஒரு 1000 பேருக்கு பயிற்சி பண்றவங்களுக்கு உணவு வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பு. அந்த உணவுக்கு நான் தான் பொறுப்பாளியா இருந்தேன். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சு. அப்ப குழு அமைப்பது எப்படி என்பதை வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பயிற்சி கிடைச்சிச்சு.
1: சரி, இப்ப இயேசுவை நீங்க அறியல, அப்ப சின்ன பருவத்தில் இருந்து உங்களுக்கு ஏதாவது கெட்ட பழக்கங்கள் அப்படி ஏதாவது இருந்ததுண்டா?
0: எல்லா பழக்கமும் எனக்கு உண்டு. நான் வந்து 16 வயதிலே இந்த பணம், கல், அரிஷ்டம், சாராயம் இதெல்லாம் நான் வந்து வெளிப்படையாக தெரியாமல் ரகசியமாக சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சு. பிறகு டிபார்ட்மெண்ட்டை டெல்லியில் போன பிறகு குளிரெல்லாம் இருக்கிறதுனால அங்கே அதை சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சு, சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருந்துச்சு. இப்படியாக குறைவில்லாத ஒரு எந்த இதுலேயும் வந்து நான் தவறுதலான வழிகளை வந்து செய்துக்கிட்டு தான் இருந்தேன்.
1: சரி சரி, இப்போ திருமணம் எப்போ ஆயிட்டு?
0: திருமணம் வந்து எனக்கு 1985 நடந்துச்சு.
1: அப்போ எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க?
0: அப்போ நான் வந்து ஸ்பெஷல் போலீஸில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்.
1: அப்போ வந்து கெட்ட பழங்களும் உடல்ல ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல?
0: இல்லை
1: இல்லை. அப்போ எப்படி அவங்க உங்களை எப்படி விசாரித்து என்ன முறையில் எப்படி பண்ணாங்க?
0: அவங்க வந்து நான் ஒரு எப்பவுமே நல்ல நீட்டாக ட்ரெஸ், இப்போ போடுற சவாரி தான் போடுவேன். எங்கள் குடும்ப பேக்ரவுண்டை வச்சு என்ன அதிகமாக வந்து யோசிக்காம அவங்க வந்து நல்ல ஃபேமிலி, இவங்க அண்ணன் எல்லாம் வேலையில் இருக்காங்க, அப்பா எல்லாம் இருக்காங்க, நிலப்புலன் எல்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு சூழலில் வந்து என்ன அதிகமாக பார்க்காம அவங்க வந்து கல்யாண திருமணம் பண்ணி கொடுத்தாங்க.
1: திருமணம் பண்ண பிறகு இப்படிப்பட்ட கெட்ட பழக்கங்கள் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அப்போ அதில் ஏதாவது உங்களுடைய பிரச்சனைகளோ வேறு சூழ்நிலைகள் வந்ததா?
0: நான் அப்படி கெட்ட பழக்கம் சூழ்நிலை இருந்தாலும் என்னுடைய மனைவிக்கு வந்து நான் வீட்டுக்கு தேவையானதை எல்லாம் செய்கிற ஒரு பழக்கம் இருந்தால பரவாயில்ல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் போயிடுச்சு,
1: பிரச்சனை இல்லாமல் போச்சு. சரி, வேலை ஸ்தலங்களில் ஏதாவது நெருக்கடிகளை அனுபவிச்சிங்களா?
0: வேலை ஸ்தலங்கள்லன்னா நான் என்னுடைய பணி வந்து அடுத்தது நான் 86 பயிற்சி ஆசிரியராக இருந்தேன், போலீஸ் பயிற்சி ஆசிரியர். 89 நான் எஸ்டிஎஃப் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ், அப்போ தான் வந்து தமிழ்நாட்டில் அந்த ஏகே பாடிசவனை கொண்டு வராங்க. அப்போது வந்து பத்மநாபா கொலை வழக்கில், பத்மநாபா கொலையில் வந்து கோடம்பாக்கம் பிரிட்ஜில் ஃபயர் பண்ணதுனால அந்த வெப்பன்ஸை வந்து மிலிட்ரிக்காரங்க வந்து எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த பயிற்சியை நான் பண்ணதுனால என்னை வந்து கலைஞர் சீபன் அவர்கிட்ட வந்து ஏகே பாடிசவன் கண்மேன் கொண்டு போய் அவர்கள் பின்னாடி வந்து அவருக்கு பதவி காலம் அந்த 2 ஆண்டு முடிகிற வரைக்கும் எனக்கு அந்த பணியை நான் செய்துக்கிட்டு இருந்தேன். செய்து அந்த சிறப்பை பெற்று அந்த பணியில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கர்த்தர் என்ன ஆசீர்வாதமும் ஒரு ராஜாக்களுக்கு முன்னாடி கொண்டு போய் என்னை நிறுத்தி விட்டார்.
1: சரி சரி,
0: அது கர்த்தருடைய காரியம்.
1: அப்போ இதுவரைக்கும் ஆண்டவர் நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளலை?
0: இல்லை,
1: கொள்ளலை.
0: இல்லை.
1: சரி, இப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறதற்குரிய முகாந்திரங்கள் வந்திருக்குமே?
0: ஆமாம்,
1: சொல்லுங்க.
0: இப்படிப்பட்ட சூழலில் ஒரு பக்கம் என் மனைவி வந்து ஜபிப்பாங்க, என்னுடைய குடி, என்னுடைய சிகரெட் பழக்கம், என்னுடைய கோபங்கள், இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து என் மனைவி வந்து உபவாசம் இருந்து ஜபிப்பாங்க. அந்த ஜபத்துலேயும் நான் எதுவும் கலந்து கொள்வது கிடையாது. அவங்க சபைக்கு போகிறாங்கன்னா சபை வரைக்கும் நான் கொண்டு போய் விட்டுட்டு டியூட்டிக்கு போயிடுவேன். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இருந்தேன். அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை வரும்போது, எனக்கு சில பிரச்சனை வரும்போது, கோபம் வரும்போது என் வீட்டில் வந்து இயேசு கிறிஸ்துனுடைய போட்டா, கன்னிமரியாளுடைய போட்டா இருந்துச்சு, அதையெல்லாம் உடைச்சிட்டேனே. இப்படிப்பட்ட கோபம், எனக்கு இப்படி ஒரு கஷ்டங்கள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு ஒரு என்ன குடும்பத்தில் எல்லாம் என்ன ஒதுக்கிட்டாங்களே, என்னை வந்து யாருமே எனக்கு உதவி செய்ய வரலையே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற ஒரு வெறுப்பில் நான் வந்து அந்த காரியத்தை எல்லாம் செய்திருக்கேன்.
1: சரி, அப்புறம் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்தது?
0: இப்படியாக நான் ஒரு 2003 எனக்கு வந்து இருதய பலகீனம் வருது. இந்த பலகீனத்தினால வந்து நான் எனக்கு நீ வாய்ப்பு இருக்கா, இனிமேல் நான் வந்து பிழைக்க முடியுமா? இந்த எல்லாரும் இருதயம் வந்து இருக்கும்போது பிழைக்கிறது கஷ்டம், கை கால் விழுந்துடும். இப்படிப்பட்ட சூழலில் வந்து ஏதாவது நம்ம இறந்துட்டால் நம்ம குடும்பம், நம்ம சொந்தங்கள் எல்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க, மனைவி வீட்லேயும் கைவிட்டுட்டாங்க, என்னுடைய தகப்பனார் வீட்லேயும் கைவிட்டுட்டாங்க, யாருமே எனக்கு உதவி இல்லை, இந்த பிள்ளைகளுடைய நிலைமை என்ன, மனைவியினுடைய நிலைமை என்ன, அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும், வெக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும், நான் ஒரு கௌரவமாக வந்து மது அடித்தாலும் ரகசியமாக தான் அடிப்பேன், சிகரெட் பிடிச்சாலும் ரகசியமாக தான் பிடிப்பேன், இப்படிப்பட்ட சில கட்டுப்பாடில் இருந்ததுனால எனக்கு ஒரு வெக்கம், எனக்கு நாளைக்கு எனக்கு பிள்ளைகள் அனாதையாக நிற்குமோ அப்படின்ற ஒரு சூழலில் நான் ரொம்ப பயந்து ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணி ஆஞ்சுவை பார்த்தாங்க. ஆஞ்சுவை பார்க்கும்போது ஒன்று ஹார்ட்டு ஒன்றும் பிரச்சனை, பம்பிங் கம்மியாக இருக்குது, அதுக்கு உங்களான மாத்திரை அவங்க எனக்கு கொடுத்து அதில் நான் மாத்திரை கண்டினியூ பண்ணேன். அந்த கண்டினியூ பண்ண நேரத்தில் வந்து இது ஆண்டவர் தான், இதை ஆண்டவருடைய சூழல் தான் என்னை புடமுடுறார் என்று எனக்கு அப்போ தெரியாது. அப்போ நான் என் பயந்து என்னுடைய உடல்நிலைக்காக நான் அந்த சிகரெட்டை ஃபஸ்ட்டு நிறுத்தினேன். அடுத்தது வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாளாக போன உடனே மதுபானத்தை கொஞ்சம் நிறுத்தினேன். இப்படி மதுபானமாக சிகரெட்டாக இப்படி வாழ்க்கையே ஒரு அதே ஒரு குழப்பத்தில் எனக்கு இருந்தது. எனக்கு குழப்பம் அதே ஒரே குழப்பம்தான், அது தேவையா இது தேவை இதெல்லாம் இல்லாமல் இருக்க குழப்பம் வரும்போது இப்படியே இருக்கும். ஆனாலும் என்கிட்ட ஒரு உறுதித்தன்மை எப்பவுமே இருக்கும், ஒன்று வேண்டான்னா வேண்டாம், வேணும்னா வேணும், அதுக்கப்புறம் நான் அது தொடவே இல்லை. இப்படியாக இருக்கும்போது எனக்கு சிஎஸ்ஐ சர்ச்சில் ஒரு ஊழியம் கிடச்சிச்சு. ஊழியத்துக்கு வந்து என்கிட்ட சொல்லி அந்த கமிட்டியில் வந்து என்னை சேர்த்தாங்க. அப்போ தான் இயேசு கிறிஸ்துவை நான் நேர லேசாக அப்படியே அந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறது போகிறது, அவங்க சிரிக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, அவங்க குடும்பத்தோடு சந்தோஷமாக வர்றது. அப்போ தான் குடும்பம் என்ன, மனைவியோடு எப்படி குடும்பத்தோடு சர்ச்சைக்கு போகணும், பிள்ளைகளோடு எப்படி சர்ச்சைக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்கு கொஞ்சம் இயேசு கிறிஸ்துவ ஊழியத்தில் இருந்த ஆர்வம் தொடங்கிச்சு.
1: இப்போ நீங்கள் இந்த சிகரெட்டு தண்ணி இதெல்லாம் வந்து நிறுத்தினது வந்து இப்படி ஆண்டவர் சொல்லி ஆண்டவர் பயந்து இல்லை
0: அந்த நேரத்தில். எனக்கு என்ன நான் காப்பாற்றுறது தான், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள் வாழலாம், இனி ஏதாவது ஆயிடக்கூடாது, அந்த சூழ்நிலையில நான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துறேன்.
1: சரி சரி,
0: நாளைக்கு ஏதாவது ஒரு ஆயிடம் எல்லாம் பயங்காம ஏப்பா சிகரெட்டு குடிச்சுக்கிறதுனால நீ தண்ணி ஓவர் அடிச்சா மூச்சு திணறி செத்துருவேன், இப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகும்.
1: நீங்க பிறகு அப்போ
0: ஆண்டவரை நான் அது வரைக்கும் சரியா ஏற்றுக்கொள்ளலி.
1: ஆமாம், அதுதான். இப்போ இந்த டைம்ல வந்து என்ன ரங்கில் இருந்தீங்க?
0: அப்போ அந்த நேரத்தில் நான் வந்து அந்த நேரத்தில் D2 அண்ணா சாலை, அதில் வந்து குற்றப்பிரிவில் வந்து ரெண்டு கோடு Grade 1 போலீஸாக இருந்தேன்.
1: சரி சரி. அப்போ அப்படி இருக்கும்போது சரி, நீங்கள் எப்படி போயிட்டுருக்குறீங்க, சிஎஸ்ஐ நைட்டாக போயிட்டுருக்குறீங்க, இப்போ இந்த டைமில் எல்லாம் நீங்கள் டியூட்டியில் இருக்கிறீங்க. அப்போ உங்கள் டியூட்டியில் ஏதாவது நெருக்கடிகள் வந்து அப்படி ஏதாவது வந்ததுண்டா?
0: அப்போ தான் எனக்கு வந்து டியூட்டியில் அந்த நேரத்தில் வந்து நான் சிஎஸ் ஒரு அண்ணா சாலை அண்ணா சமாதி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு ஆக்சிடென்ட் விங்குக்கு நான் போனதில் நான் கொஞ்சம் வெளி விவகாரம் எல்லாம் பார்ப்பேன், கொஞ்சம் வெறும் போலீஸ் மட்டும் இல்லை நட்பு வட்டாரங்களை எல்லாம் கொஞ்சம் பழகி, எனக்கு குடும்பத்தில் எல்லாம் என்ன அது கண்டுக்காததுனால நான் வந்து நட்பு வட்டாரங்களை கொஞ்சம் தேடி போகிறதுனால அவங்க ஏதாவது என்கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க. அதுக்காக போகும்போது ஒரு நண்பர் வந்து எனக்கு அம்சியில் இருந்த மோகன் என்பவர் ஒரு நண்பர், அவர் ஒன்றிய செயலாளர் இருந்தார், அதிமுக ஒன்றிய செயலாளர், காதி கிராஃப்ட் டைரக்டராக இருந்தார். அவர் சொன்னார், எங்கள் ஊரில் ஒருத்தர் வந்து இந்த ஒரு 14 பேருக்கு 50 லட்சம் ரூபாய் வெளிநாட்டுக்கு அனுப்புறேன்னு ஏமாற்றிட்டாங்க. அந்த ஏமாத்தல் வந்து அந்த மக்கள் எல்லாம் என்கிட்ட கேட்குறாங்க, அது நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டால் அந்த காசு லேட்டாகும், நீங்கள் ஏதாவது சார் ஏதாவது நீங்கள் பண்ணி ஏதாவது பண்ணுனா நமக்கும் ஏதாவது பிரயோஜனமாக இருக்கும், அவங்களும் பிரயோஜனமாக இருக்கும், ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டார். நான் அப்போ சரி, அப்போ ஒரு ஆர்வம் அந்த இதில் எல்லாம் இருக்கும்போது சரி நான் அந்த ஃபேமிலி அந்த ஆளை வந்து நான் பேசி பார்க்குறேன்னு சொல்லி அந்த இடத்துக்கு ஒரு டியூட்டியாக கோர்ட்டு டியூட்டியாக போகிறேன். போய் நான் அந்த இடங்களை சொல்ல முடியாது, இயலாது, ஏன்னா அந்த பர்டிகுலராக சொல்லும்போது அந்த இடத்துக்கும் பிரச்சனை வரும், அந்த ஆளையும் சொல்ல வேண்டியிருக்கும். நடந்த உண்மை என்கிட்ட இருக்குது, இதுதான் என்னுடைய ரெக்கார்டு. அந்த இடத்துக்கு நான் போய் கோர்ட்டு வேலையை முடிச்சு அந்த நபர் அந்த ஏமாத்தின நபர் அந்த பணம் வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி ஏமாத்தின நபரை ஃபோன் பண்ணி அவர் அந்த என்னுடைய லாட்ஜ் அந்த லாட்ஜில் நான் அவரை அழைச்சேன். அவர் ஒரு வக்கீலோடு வந்தார். வந்தவுடனே 2000 ருபீஸை என்னுடைய கட்டிலில் போட்டார். எதுக்கு ஐயா இதெல்லாம் கேட்டேன். இல்லையா நீங்கள் போலீஸாக வந்திருக்கிறியா, போலீஸ்காரங்களுக்கு நாங்கள் எங்கள் ஊரில் வந்தால் ஏதாவது செய்வோம், நீங்கள் அவ்வளோ தூரத்தில் இருந்து வந்திருக்கிறியான்னு சொன்னார். வேண்டாம் அந்த ரூபாய் எடுங்க, நான் போலீஸ் டியூட்டி உங்களுக்காக வரல, நான் கோர்ட்டு வேலையை வந்துடுறேன், இதை ஒரு நண்பர் சொன்னதுனால நீங்கள் அந்த காசை கொடுப்பியான்ற ஒரு இதில் நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க உடனே வந்து சொன்னாங்க, நான் வாங்கலை, அவங்க தான் எங்கள்கிட்ட இருந்து எங்கள் ஊரில் உள்ள மக்கள்கிட்ட ஏமாற்றி என்னை தூக்கிட்டு போய் ஊரில் கூட்டிகிட்டு போய் வெறும் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி வச்சுருக்காங்க, அதனால் வந்து அவங்கள்ட்ட இருந்து எனக்கு பணத்தை வாங்கி கொடுங்கன்னு அவங்க சொன்னாங்க. இந்த சூழலில் வந்து ஒரு நபர் மொத்த பணத்தையும் வாங்கி இல்லைன்னு சொல்லும்போது நான் போலீஸ் டியூட்டியாக இருந்தால் அவங்கள ஏதாவது ஃபோர்ஸ் மூலியமாக இது பண்ணலாம், நான் அப்படி செய்ய முடியாது, முடிஞ்சால் எனக்கு ஒரு பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் வரும்போது டியூட்டியில் போய் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் ஒன்றும் இல்லை, நான் ஏதோ வேற ஒரு டியூட்டியில் போகும்போது இந்த விஷயத்த பார்க்கும்போது எங்கள் மேலதிகாரிகள் பிரச்சனை வரணும்னா சரி வாங்கினா கொடுங்க அவங்க வாங்கினா பாருங்கன்னு நான் சொல்லி அதை கட் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன். வந்து என்னுடைய எனக்கு கொடுத்த அந்த மோகன் என்பவரிடம் சொன்னேன், இந்த காசு அவங்க தர்றது மாதிரி இல்லை, நீங்கள் காசு வாங்கின மாதிரி சொல்கிறாங்க, அதனால் நீங்கள் வந்து டிசிபி டிஸ்ட்ரிக்ட் க்ரைம் பிரான்ச்சில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நீங்கள் பார்த்துங்க வேறு வழியே இல்லைன்னு சொன்னேன். அந்த வழியே இல்லைன்னு சொல்லும்போது அவங்க உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அந்த குறிப்பிட்ட நபரை வந்து தேடி போலீஸ் வந்தாங்க. போலீஸ் வந்து அவங்கள வந்தவுடனே அவங்க அப்காண்டி ஆனாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தேகம் உருவாயிடுச்சு. 3 வருடமாக இந்த காசை பற்றி போலீஸ் ஸ்டேஷன் போகலையே அவங்க, இந்த ஆள் வந்த பிறகு தான் அந்த ஆசைகேன்றவங்க போலீஸ் வந்த பிறகு தானே நம்மகிட்ட இந்த மாதிரி போலீஸ் வந்துச்சு, அப்போ இந்த ஆள் தான் அவங்களுக்கு இந்த வழிகாட்டியாக இருந்திருப்பான்னு என்ன என் மேலே வந்து புகார் கொடுக்க அந்த காவல் நிலையத்துக்கு செல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, நான் இந்த 14 பேர் இந்த வழக்கில் அந்த 14 பேர் பணம் கொடுக்க வேண்டும் என்ன முதலியதிரியாகவும் 14 பேர் வந்து 1, 2, 3, 15 பேராக புகார் கொடுக்குறாங்க. இவங்க இந்த லாட்ஜில் தங்கியிருந்து எங்கள் வீட்டில் வந்து எங்களை அடித்து லூட் பண்ணி எங்கள்கிட்ட பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்காங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதை காவல் நிலையத்தில் பெற்றுக்கொள்ளலை, உடனே ஹைகோர்ட்டில் போய் ஹைகோர்ட் டைரக்ஷனில் வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க. இந்த எஃப்ஐஆர் போட்டவுடனே என்ன அரெஸ்ட் பண்ணுறது வராங்க. என்ன அரெஸ்ட் பண்ணி வரும்போது அந்த இடத்துல வந்து தேவன் வந்து எனக்காக ஒரு பாத்திரத்தை அங்கே அமர செய்திருக்கிறாரு. நான் இந்த பயிற்சி காலத்தில் உதவி ஆய்வாளராக இருந்து பயிற்சி கொடுத்த நேரத்தில் பரமசிவன்ற ஒரு ஆய்வாளர் அங்கே இருக்கிறாரு. அப்போ வந்த இன்ஸ்பெக்டர் டீம் வந்த போலீஸ் டீம் அவர் சொல்கிறாரு, இது இவர் அது மாதிரி ஆள் கிடையாது, நான் எனக்கு வாத்தியார் அப்படின்னு அவர்கிட்ட சொன்ன உடனே அவங்க என்ன அரெஸ்ட் பண்ணாமல் பெயில் பெட்டிஷன் போடுங்கன்னு சொல்கிறாங்க. நான் வந்து உடனே லீவ் வாங்கிட்டு உடனே அப்காண்டி ஆகிட்டேன். அப்போ அந்த இடத்துல என்னை கைது செய்யாமலும் அந்த இடத்துல என்னை சஸ்பெண்ட் ஆகாமலும் தேவன் அந்த இடத்துல இடைப்பட்டிருக்கார். அப்பவும் எனக்கு தேவன் தான் செய்கிறாருன்றது தெரியாது, ஆனால் தேவன் அந்த இடத்துல எனக்கு ஒரு ஆள் நியமிச்சிருக்கிறாருன்றது எனக்கு தேவனை அறிஞ்ச பிறகு தான் எனக்கு தெரியுதே தவிர, அந்த நேரமும் நான் மனித வாழ்க்கையில் தான் இருந்தேன், மனிதனுடைய சப்போர்ட்டிங்கில் தான் வாழ்கிறேன்றது தான் நான் யோசித்துக்கிட்டு இருந்தேன்.
1: இதிலெல்லாம் ஆண்டவர் ஜெயத்தை தந்தார்,
0: ஜெயம் வந்து தந்தாருன்னு சொல்கிற விட ஜெயம் வந்து சாதாரண ஜெயம் இல்லை, தரிசனமாகவும் தொடுதலாகவும் வெளிப்படுத்தினார். நாம் வந்து அந்த நேரத்தில் அப்காண்டி பெயில் போட்டு ஹைகோர்ட்டில் பெயில் போட்டுட்டு ஊருக்கு போய் மறைந்து தலைமறைவாயிருக்கேன். அந்த நேரத்தில் பெயில் எனக்கு கிடச்சிச்சு. கிடச்ச உடனே நான் சென்னை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறேன். சென்னை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கும்போது பெயில் கிடைச்சா நம்மளை அரெஸ்ட் பண்ண மாட்டான்ற தைரியத்தில் நான் சென்னை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கேன். விழுப்புரத்தில் வரும்போது என்னுடைய மனைவி வந்து கைபேசியில் என்னுடைய கைபேசிக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறார்கள். நான் நேற்று சபைக்கு சென்றிருந்தேன். சபையில் நான் கண்ணீரோடு இந்த காரியத்திற்காக நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அந்நேரம் பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு புக்கு என் முன்னாடி வந்திருந்துச்சு. அந்த புக்கில் வந்து நீ கவலைப்படாத, நான் கிறுக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி எனக்கு ப்ளஸ் பண்ணிக்கிட்டு அந்த உருவம் மறைஞ்சிச்சு அப்படின்னு எனக்கிட்ட வந்து ஃபோன் மூலமாக சொல்கிறாங்க. அதனால் அப்பா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, கவலை இல்லை. என்னுடைய போலீஸ் புத்தி எப்படின்னா A1 அக்யூஸ்டை எப்படி டெலிட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் என் மனைவியினுடைய பேச்சையும் தேவன் கொடுத்த தரிசனத்தையும் நான் உதாரணசீனப்படுத்தி உனக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி உதாரணசீனப்படுத்தி தான் நான் பேசினேன். நான் எவ்வளோட பேசினேன், என் மனைவி இடத்தோட பேசினா நான் கோவப்படுவேன். இப்படியே நான் வந்து கொண்டிருந்தேன், செங்கல்பட்டு வந்து கொண்டிருந்தேன். செங்கல்பட்டு வந்து வரும்போது என்னை எந்த இன்ஸ்பெக்டர் கைது செய்ய வந்தாரோ அவர் என் கைபேசியில் வராரு. அவர் வந்து எங்கே இருக்கீங்க ஐயா, இந்த மாதிரி நான் பெயில் போய் வாங்கிட்டேன், நான் இப்படி செங்கல்பட்டில் வந்துட்டுருக்கேன் அப்படின்னாரு. இப்போ எங்கிட்ட சொல்கிறாரு, நான் உங்களை அந்த கேஸில் இருந்து எடுத்துட்டேன், டெலிட் பண்ணிட்டேன், சார்ஜ்ஷீட்டில் உங்களை கொண்டு வரல, நீங்கள் அந்த லாட்ஜில் தங்கினது மாதிரி யாராவது கேட்டால் நான் வரல தங்கலைன்னு சொல்லுங்கள், நான் அது மாதிரி சார்ஜ்ஷீட்டை கொண்டுட்டேன், வேறு உள்ள 14 பேருக்கு நான் வாரண்ட் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அன்றைய தினம் அந்த நிமிடம் நான் வந்து இயேசுவை விசுவாசிக்க தொடங்கினேன்.
1: இயேசு ஏற்றுக்கொண்டீங்க, அப்புறம் அடுத்தது நீங்கள் எப்படி சர்ச்சைகள் எப்படி உங்களோட ஆராதனை விவாதங்களை வித்தியாசம் ஆயிற்று, வாழ்க்கை தரங்களை எப்படி மாறுச்சு?
0: நான் இந்த சூழலில் வந்து இந்த சூழலில் ஒரு இயேசுனுடைய ஒரு பெரிய வெறி எனக்கு உருவாயிடுச்சு. இப்படி ஒரு தெய்வம் இருக்கா? ஒரு மனிதனுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்கிற தீர்ப்பை வந்து ஏன் பரம தேவன் அதை எடுத்துட்டாருன்னு அதுக்குன்னு ஒரு தூதர்களை எல்லாம் அனுப்பி அந்த இடத்துல வந்து என்ன அந்த வழக்கிலிருந்து விடுதலை பண்ணி இப்படி எங்கள் இது பண்ணிட்டான்னு ஒரு பெரிய வெறி பக்தன் நான் இயேசு கிறிஸ்து மேலே. அதுக்கு பிறகு நான் வந்து ஊழியத்தின் மேலே ஒரு ஆர்வம் கொண்டு எப்போ எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும், ஊழியம் கிடைக்கும், என்னுடைய பணி நெருக்கடி, என்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் வந்து பிள்ளைகளுடைய திருமண விஷயம் இப்படி எல்லா சூழ்நிலையிலும் என்ன சரியானபடி ஊழியம் என்ன அதிகாரியை வந்து ஒரு நம்பிக்கையானவன் சொல்லி என்ன இன்சார்ஜ் ஆஃபீஸராக வைப்பாங்க FIR போடுறதுக்கு. இதனால் எனக்கு எங்கேயும் நகர முடியாத, இயேசுவை விசுவாசிக்க முடியும், ஒரு சபைக்கு எப்படி போக வர அப்படி தான் முடியுமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை என்ன அதிகாரியை வந்து சபைக்கு அனுப்புவாங்க. ஒரு விசுவாசத்தோடு நாங்கள் இது பண்ணேன். அப்படி வரும்போது எனக்கு அந்த சபையில் வந்து ஒரு தண்ணி ஊழியம் தண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்தாரு. இந்த மக்களுக்கெல்லாம் தண்ணி கொடுக்கணும், அதை வந்து அபிஷேகமான ஒரு சபை, அந்த சபையை வந்து அபிஷேகத்தில் வேர்த்து கொட்டி விடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கார்பரேஷன் தண்ணி சரி இருக்கான்னு, ஏன்னா அந்த சபையில் வந்து முழு பொறுப்பையும் என்ன கொடுத்தாங்க, 1000-2000 பேர் வந்த சபை அது. அப்படி எந்த ஊழியத்தை நான் ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கும் எனக்கு மனைவிக்கும் அது ஒரு திருப்திகரமாக இருந்துச்சு. அதுக்குண்டான காசு ஆண்டவர் வந்து எங்களுக்கு தேவையானதை செய்ய எங்களுக்கு பலன் கொடுத்தார். எங்கள் பிள்ளைகளையும் வந்து படிக்கிறதுக்கு எல்லாம் ஒரு உயர்வை கொடுத்துக்கிட்டே வருகிறார். அதுக்கு பிறகு எனக்கு சில வருமானங்கள் எல்லாம் வர தொடங்கிடுச்சு. அதுக்கு பிறகு எனக்கு வந்து இப்படியே நான் ஒரு அதே சபையில் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து என் தலையில் கை வச்சு ஒரு வைப்ரேஷன், அது வந்து உலகத்தில் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் இன்று வரைக்கும் நான் அது மாதிரி ஒரு சூழ்நிலையை நான் பெற்றுக்கொள்ள, அந்த 5 விரல் எனக்கு தலையில் வந்து பதிஞ்ச நேரத்தில் வந்து இப்படி ஒரு அதிசயமான ஒரு கை, எத்தனையோ பேர் தகப்பன் கை வைக்கலாம், வேறு யாராவது ஜெபம் பண்ணலாம், இப்படியெல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க, எனக்கு அது மாதிரி தெரியலை. இது ஒரு வைப்ரேஷன் மாதிரி ஒரு மாதிரி எனக்கு இருந்துச்சு. அப்போ நான் உணர்ந்தேன், ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டு எனக்கு என்ன அவரே எனக்கு ப்ளஷ் பண்ணுறாரு அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். இன்னும் மேலும் தீவிரமான ஒரு சூழ்நிலையில் என்னை ஆண்டவர் செய்தார். இந்த வழக்கு சம்பந்தமான ரெக்கார்டெல்லாம் எந்தா இருக்குது. இந்த ரெக்கார்டு வந்து நான் எப்பவுமே கொண்டு பத்திரப்படுத்திடுறேன். இது ஒரு பொக்கிஷம், இது பரலோகத்திலிருந்து வந்த பொக்கிஷம். இந்த பொக்கிஷனை நான் எங்கே போனாலும் இதை நான் கையிலே வச்சுக்குவேன். எங்கே போனாலும் என்ன அட்வொகேட் வரலாம், காவல்துறையில் வரலாம். அவங்க சில வேளை சந்தேகமாக கேட்டால் நான் என்னுடைய பெயில் பெட்டிஷன், என்னுடைய கோர்ட்டினுடைய ப்ராசஸ் அத்தனையும் இதில் இருக்குது. நான் என்ன டெலிட் பண்ணது எல்லாமே இருக்குது கேஸில் இருந்த வழக்கு. அப்படியாக ஆண்டவர் அதுக்கப்புறம் நான் விசுவாசிக்க என்னுடைய பழைய காரியங்கள், பழைய பாவங்களை நான் விட என்ன வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு ஏதோ ஒன்று இவனுக்கு ஏதோ ஒரு ஆயிடுச்சோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி. அதாவது இயேசுவில் நான் பைத்தியமானேன், பவுல் சொல்கிறது போல இயேசுவில் நான் பைத்தியமானேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நான் வந்து இயேசுனுடைய எப்பவுமே அவருடைய காரியத்தில் பைபிள் படிக்க தொடங்கினேன். பைபிள் படித்து ஒரு டைம் படித்தேன், ரெண்டு டைம் படித்தேன், மூணு டைம் படித்தேன். இந்த மூணாவது டைம் படிக்கும்போது எனக்கு ஆண்டவர் வந்து இந்த சாட்சிகளை அங்கங்கே பகிர எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த நேரத்தில் வந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம், என் பிள்ளைகள் ஒரு நல்ல அதிகாரிகளாக அதிகாரிக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை எங்களுடைய குடும்பத்தை மேலும் அசுர வளர்ச்சி என்று சொல்லலாம், அப்படிப்பட்ட எல்லாரும் திரும்பி பார்க்குற ஒரு வளர்ச்சியை ஆண்டவர் கொண்டு வந்தார். அதில் வளர்ச்சின்னா இவனா, இவன் இப்படியா, காவல்துறையை சொல்லும்போது ஏதோ லஞ்சம் எங்கேயா கிடச்சிச்சு அப்படின்னு தான் சோதிச்சுப்பாங்க. அந்த வளர்ச்சி கிடையாது. நான் உழைச்சேன், வேறு நான் தொழில் பண்ணேன், பிஸ்னஸ் பண்ணேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு அதெல்லாம் எனக்கு கை கொடுத்துச்சு. சொத்து வாங்கினேன், அது விற்க விற்க எனக்கு அது மூணு மடங்காக பெருகும். 10 லட்சத்துக்கு வாங்கினேன்னா 30 லட்சம் விற்கும், ஒரே வருஷத்தில் விற்கும். இப்படியாக எனக்கு ஆண்டவர் எல்லா காரியங்களையும் உதவி செய்து என்னுடைய காரியங்களை முழுமையாக என்னை உயர்த்தி கொண்டு வந்து எங்கள் குடும்பம் எங்களை எப்படி எங்களை வந்து உதாசீனப்படுத்தினார்களோ அவர்களெல்லாம் திரும்பி பார்ப்பதற்கு ஒரு சூழல் என் மகாராஜா என்னை உருவாக்கி எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து அவருடைய குடும்பத்தில் நாங்கள் ஒரு அடிமைகளாக, இயேசுவுக்கு அடிமைகளாக, அடிமை என்று சொல்வது அன்பின் அடிமை, அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாங்கள் இன்னைக்கு அவரோடு கற்றுண்டவராக, அவரோடு நாங்கள் பிணைக்கப்பட்டவராக, நானும் என்னுடைய குடும்பமும் அவரோடு இணைந்து செயல்பட்டு எந்த சபையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க, எந்த சபையில் ஒரு 10 பேர் எனக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஐயாவினுடைய ஒரு சாட்சி மெசேஜை பார்த்து அதனுடைய தொடர்பு வந்து எப்போ நான் கன்னியாகுமரி போக முடியும், எப்போ நான் கன்னியாகுமரி போடுவோம், ஐயாவோட எப்போ நான் பேச முடியும், எப்போ நான் பேச முடியும், எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு அவர் கொடுப்பார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு வந்தவுடனே நான் அதுக்கு ஆயத்தமே இல்லை, உள்ளபடியே நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வரல. அவங்க சொல்கிறாங்க நீங்கள் சாட்சி இந்த மாதிரி ஒரு சாட்சி நிச்சயமாக நீங்கள் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்ல, ஐயா இல்லை நான் தேவன் சொன்னதை நீங்கள் செய்யுங்க, நான் நேற்றுக்கே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டாங்க. எனக்கு இது ஒரு பொக்கிஷன் அல்லவா, இது ஒரு பெரிய காரியம் இல்லையா. இதை விட விசேஷம் என்னன்னா, இது இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு விசேஷம், என்னுடைய மகனும் மருமகளும் வந்து ஐடியில் சென்னையில் வேலை செய்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அப்பா நான் கனடாவுக்கு நாங்கள் போகிறோம், பிஆர் வந்துச்சுன்றாங்க. கனடாவுக்கு போகிறாங்க, அங்கே போனால் மருமக சொல்கிறா எனக்கு விக்டோரியா மாகாணத்தில் எனக்கு வந்து கவர்மெண்டில் வேலை கிடச்சின்றான். ஏன்னா மகன் வேலை கிடச்சி ஐடியில் வேலை கிடச்சின்றான். அடுத்த வருஷம் திரும்ப பார்த்தா சொல்கிறான், அப்பா நான் 6 கிரவுண்டில் 4 வீடு வாங்கியிருக்கேன், 6 கோடி ரூபாய்க்குன்றான். இது என்ன ஒரு விசேஷமான ஒரு விஷயம், இது எப்படி நடக்கும் சாத்தியமா? கோடியை பார்க்குறதே எட்டி எட்டி பார்க்க முடியாத ஒரு சூழலில் இருந்தவன் 6 கோடி ரூபாய்க்கு என் மகன் வந்து வீடு வாங்கிட்டேன், நான் 3 வீடை வந்து வாடகை கொட்டிருக்கேன்னு சொல்லும்போது ஒரு தகப்பனுக்கு ஒரு பேரான், அந்த தகப்பன் எனக்கு எவ்வளோ தூரம் இதை செய்திருப்பார். அந்த இடத்துல வந்து இந்த கொரோனா சீசனில் என் மகன் வந்து அவன் போகிற சர்ச்சைக்காரங்க அந்த சர்ச்சையை மூடின நேரத்தில் இவங்க வாங்கின இடத்துல தான் டெண்டு போட்டு சபை நடத்தினாங்க. அதான் அவன் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு இருப்பான். இதை விட எனக்கு என்ன பேரானந்தம். இப்போ நான் இயேசுவோடு இருக்கிறது ஒரு பேரானந்தம், இப்போ ஐயாவோட ஐயா வந்து சபையில் வந்து நான் இப்படி ஒரு சாட்சி கொடுக்குறது ஒரு பேரானந்தம். ஒரு அழுக்காக இருந்து, ஒரு கந்தலாக இருந்து, ஒரு குப்பையாக இருந்து, ஒரு புழுவாக இருந்து, தற்கொலை பாடலில் போய், மரணக்கட்டில் போய், எத்தனையோ நேரத்தில் நான் தற்கொலைக்கு போய், எத்தனையோ நேரத்தில் என் வேதனையில் என் வேதனையை சொல்லி, எனக்கு நீ வாழ்வுண்டா, நான் இப்படியே மடிஞ்சு போயிடுவேனா, இப்படியே தோற்று போயிடுவேனா, இப்படியே என் குடும்பம் அழிஞ்சு போயிடுமா, இது என்ன நிர்மூலமான சூழ்நிலை. அப்பன் இயேசு என்னை இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்து என்னை இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு சாட்சியாக நிறுத்திக்கிறான்னா, நான் அவருக்கு என்னுடைய ஜீவன் உள்ள காலம்லாம், என்னுடைய ஜீவன் என்னைக்கு எடுக்கப்பட்டாலும், என்னுடைய உயிர் என்னைக்கு எடுக்கப்பட்டாலும், அவருக்காக நான் எப்பவுமே அவருடைய பைபிளை தூக்கிட்டு நான் ஒவ்வொரு சபையாக போய், ஐயா எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க, ஐயா எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு நான் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கேட்கறது தான் என்னுடைய பணியாக தொடர்றேன்னு தவிர, எனக்கு இந்த உலகத்தில் வேற இனி எந்த ஆசையும் கிடையாது. என் அப்பாவோடு இருக்கணும், இப்படிப்பட்ட ஐயாவோடு சேர்ந்து நாங்கள் ஏதோ பணி செய்யணும், எல்லாம் அவங்க எல்லாம் எப்படி சபை நடத்துறதுன்னு எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு தெரியும். ஏன்னா சென்னை மெட்ரோ மினிஸ்ட்ரி ஃபெலோஷிப்பில் நான் வந்து ஒரு அட்வைசராக இருந்தேன். அதில் 50 சபை ஊழியர்கள் இருந்து அதில் அட்வைசராக இருந்தேன். ஒவ்வொரு சபையும் நடத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கஷ்டப்பாடுபடுறாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து ஒரு இராணுவ கமாண்டரில் லடாக்குக்கு போய் சேவை கொண்டு போகிறது போல அவங்களுடைய பயிற்சி. அந்த லடாக்குக்கு போய் இராணுவத்தை கொண்டு போய் அந்த பனிக்கட்டியில் கொண்டு நிறுத்துறது மாதிரி தான் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் கொண்டு போய் உண்மையான ஊழியக்காரங்க கொண்டு போகிற கஷ்டம். அவர்களுக்கு நான் வந்து உதவியாக இருக்கிறோம், அவருடைய கஷ்டத்தில் நான் பங்கு கொள்ளணும். வெறும் ஊழியம் பார்த்துக்கிட்டு ஐயா சோத்துறோம் ஐயா சோத்துறேன்னு சொல்லிவிட்டு அவங்க கஷ்டத்தை பார்க்காத தான் பிரியாணி சாப்பிட்டுட்டு அவனுக்கு வந்து அவங்களுக்கு வந்து மிச்ச சோறை கொடுக்கறது எனக்கு யோசனை கிடையாது. அவங்களுக்கு நான் உதவியாக இருக்கணும். அது ஒரு சபை இல்லை, எந்த எந்த இடத்துல உண்மையான ஒரு ஊழியங்கள் செய்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து இயேசுக்கு செய்கிற ஒரே காரியம் எனக்கு தான். அந்த ஒரு சூழலில் தான் என்னுடைய இயேசுவால் நான் ஒரு பைத்தியமாக இருக்கிறேன். பவுல் சொல்கிற மாதிரி நான் எப்பவுமே எனக்கு சிந்தனையே எழும்புனா அதுதான் சிந்தனை, நடந்தால் அதுதான் சிந்தனை, தூங்கினா அதுதான் சிந்தனை. நான் ஊழியத்துக்கு உதவிகரமாக இருக்கணும் அந்த சூழலில் தான் நான் இருந்துட்டுருக்கேன்.
1: ரொம்ப நன்றி.
0: ரொம்ப எனக்கு ரொம்ப நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலையும் தேவன்கிட்ட கேட்டு நீங்கள் இந்த ஒரு சபையில் வந்து இவ்வளோ கண்ணியமாக உங்களுடைய ஊழியத்தை பற்றி நான் பார்த்ததில், வாரம் வருகிறவர்களுக்கெல்லாம் உணவு வழங்குறீங்கன்னு, அது உணவு வழங்குறதா நான் சொல்கிறாங்க வாரம், இப்படிப்பட்ட சபைகளில் வருகிற ஆத்துமாக்களை வந்து இணைச்சி அவங்களோட ஒரு ஐக்கியத்தை கொண்டு வர சபையில் நான் இன்னைக்கு இந்த சாட்சியை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு இயேசுப்பாவும் நன்றி. உங்களுக்கும் கோடான கோடி நன்றி.
1: ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் இந்த ரிட்டையர்ட் ஆகும்போது எந்த ரேங்கில் இருந்தீங்கன்னு மட்டும் சொல்லிட்டு முடிச்சிருக்கோம்.
0: ரிட்டையர்ட் ஆகும்போது நான் சப் இன்ஸ்பெக்டர் ரேங்க் தான் இருந்தேன். சப் இன்ஸ்பெக்டராக 10 வருட காலமாக சப் இன்ஸ்பெக்டராக இருந்தேன். காவல்துறையில் நான் 7 பிரிவில் வேலை செய்தேன். 7 பிரிவில் என்னென்னா, தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸு, அடுத்தது வந்து டெல்லி சிறப்பு படையில் டெல்லியில் சிறப்பாக அங்கே ஜெயில் டூட்டி, உதவி ஜனாதிபதி வீடு அங்கேயெல்லாம் வேலை செய்துக்கிட்டு இருந்தேன். அடுத்தது வந்து பயிற்சி ஆசிரியராக இருந்தேன். அடுத்தது வந்து நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள்ட்ட 2 வருஷம் இருந்தேன். அடுத்தது வந்து சட்டம் ஒழுங்கு பிரிவில், அடுத்தது வந்து ஆர்மடு போலீஸில் வந்தேன். அங்கே எஸ்எம் சித்திக்கு, ராஜீவ்காந்தி கொலை அவ கொலையை பார்த்த அந்த எஸ்எம் சித்திக்கு கண்மேனாக இருந்தேன். அடுத்தது வந்து லா அண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு பிரிவுக்கு வந்தேன். அடுத்தது வந்து குற்றப்பிரிவுக்கு வந்தேன். அடுத்தது போக்குவரத்து பிரிவில் பணிபுரிந்தேன். மீண்டும் இறுதியாக வந்து குற்றப்பிரிவில் பணிபுரிந்து சிறப்பாக பணிபுரிந்து 37 ஆண்டுகள் பணிபுரிந்து நிறைவு பெற்று அதுக்கு பிறகு நான் வந்து ஊழியத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கிறேன்.
1: ஓகே, நன்றி. ஆண்டுடைய பிள்ளைகளே, ஒரு அரசாங்கத்தில் ஒரு உயர் பதவியாகிய சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸாக இருந்து இன்னமாவுடைய விஷயங்கள்லாம் கேட்டீங்க, எங்கெல்லாம் அவங்க பணிபுரிந்தாங்க, என்னெல்லாம் செய்தாங்கன்னு. இவ்வளோ தூரத்துக்கு பணிகளை செய்து அநேக பிரச்சனைகளை, தேவையில்லாத பிரச்சனைகளை சந்தித்து இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சொன்னதை பார்த்தீங்க, கிறிஸ்துவுக்கு பைத்தியம் என்று சொல்லி. அப்போ ஆண்டவருக்காக நான் வாழ வேண்டும், ஆண்டவருக்காக சாக வேண்டும் என்று சொல்லி ஒரு வைராக்கியமான ஒரு உள்ளத்தோடு இந்த சாட்சியை பகிர்ந்து கொண்டதை நீங்கள் கேட்டீர்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு அதிக பலனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது அவங்கள்ட்ட ஒரு காரியத்தை கேட்குறேன், இந்த சாட்சியின் மக்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ண விரும்புங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லலாம்.
0: மக்கள், நம்முடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்தா இருக்கும்போது கிறிஸ்துவால் கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மக்கள் வணங்கா கழுத்தா இருக்கும்போது 400 வருடங்கள் மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தார்கள். ஒரு கூட்டத்தை சேர்த்து அந்த கூட்டத்தினுடைய நடத்தினுடைய கண்காணிப்பாளர்கள் வந்து எவ்வளவு கடினமான சூழலில் வந்து அந்த மோசே, ஆரோன் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் இணைந்து செயல்பட்டு அந்த செயல்பட்டு அவருடைய காலங்கள் முடிந்த பிறகு அந்த மக்கள் வந்து வழிபாடுகளை விட்டு மீண்டுமாய் பழைய வழிபாடுகளுக்கு தொடங்கி ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏதாவது வாய்ப்பு எங்கே கிடைக்கும் என்று நம்பாதபடி என் உயிருள்ள வரைக்கும் ஜீவன் இயேசு கிறிஸ்து இருந்தவர்கள் 11 பேரும் வந்து ஒரு நல்ல இறப்பாக இறக்கவில்லை. வைராக்கியமாக இயேசு கிறிஸ்து இருக்கும்போது நிறைய ஸ்கூல் பிள்ளைகளை போல விளையாடி இருந்தவங்க, இயேசு கிறிஸ்து மரணத்திலையும் அப்படி இருந்தவங்க மீண்டுமாய் அவர் வந்து இறந்த பிறகு அவருடைய விசுவாசத்தையும் அவருடைய ஊழியத்தையும் ஏற்று எந்த தண்டனை வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி சூழலில் இருந்தது போல் நம்முடைய ஜனங்கள், கிறிஸ்தவ ஜனங்கள், ஞானஸ்தானம் பெற்ற ஜனங்கள், ராப்போஜனம் பெற்ற ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவில் ஒரு பைத்தியமாக நீங்கள் இருக்கணுமே தவிர உலக ஆசைக்கு நீங்கள் வழிபட்டு போய் எங்கேயாவது நீங்கள் சிதறண்டு கொலைஞ்சு போயிடாதீங்க. நிச்சயமாக இதுதான் நாம் மக்களுக்கு வருகிற ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற ஜனங்கள் திரும்பவும் வந்து அந்த பழைய வழிபாடுகளுக்கு போய் மன்னிக்க முடியாத ஒரு பாவத்தில் விழாமல் இருப்பதற்காக நீங்கள் முதல்ல கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அதுதான் பணமோ பொருளோ இது ஆண்டவரே உம்மை நான் இன்மையிலும் மேன்மையிலும் நான் உம்மோடு இருப்பேன்ற தைரிய வைராக்கியமாக இருந்து அந்த ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் உதவிகரமாக இருந்து ஒரு நல்ல ஒரு உண்மையும் உத்தவமாக இருந்து வேதத்தை திறந்து பார்த்து ரகசியங்களை அறிந்து அந்த ரகசியத்தின்படி அதை உட்கொண்டு அதை மெல்ல மெல்ல தின்று நம்ம இருதயத்தில் உள்ள பாவ கரைகளை நீக்கி பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்றுதான் நான் கிறிஸ்தவ மக்களுக்கு அன்பாக கேட்டுக்கொள்கிற வார்த்தை.
1: ஓகே, இந்த சாட்சியை கேட்ட ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த வைராக்கியமான சாட்சியை கேட்டீங்க. நீங்களும் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக வாழுங்கள். இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்துங்கள். இப்போ நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் சித்தமான அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.
0: ஹல்லேலூயா.
1: இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியில் வந்து உங்களுடைய ஜீவனோட சாட்சியை பகிர்ந்து கொண்டீர்கள். நெடுந்தூரத்து சென்னையிலிருந்து வந்து இந்த காரியங்களை செய்திகள் கூட பலனை கர்த்தர் உங்களுக்கு தந்துருவார், சுகபலனை தருவாராக, தீர்க்காயசு தருவார், உங்களுடைய ஊழியங்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவாராக. கர்த்தர் சித்தமாக மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.

0: இந்த பாடல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதை போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும்.
1: ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துக்கு வாஞ்சியாக வாருங்கள், தாகத்தோடு வாருங்கள், எதிர்பார்ப்போடு வாருங்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு சீக்கிரமாய் நீங்கள் ஆண்டவரை தேடி வருகிறீர்களோ அவ்வளோ அதிகமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆகவே கர்த்தரை தேடி நாடி ஓடி வரும்பொழுது கர்த்தர் சொல்கிறார், நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். மகிமை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதுமாக அநேகர் கர்த்தருடைய செய்திகளை கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும், படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதின் விளைவாக சில நேரங்களிலே நாம் சில செய்திகளை கண்மலை நீரூற்று பத்திரிகையில் போடுகிறோம். அது இல்லாமல் சில செய்திகளை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக அதை நாங்கள் சிறு புத்தக வடிவிலே அதை போட்டிருக்கிறோம். அதை நீங்கள் தியானிப்பதற்காக, நீங்கள் வசனத்தை வைத்துக்கொண்டு தியானிப்பதற்காக அந்த சத்தியங்கள் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் தியானிப்பதற்காக மாத்திரமல்ல, வேறு யாராவது வாஞ்சையோடு வேதத்தை அறிய வேண்டும் என்று விரும்பினால் அவர்களுக்கு நீங்கள் அதை கொடுத்து உதவி செய்யலாம். அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நிச்சயமாகவே அநேக செய்திகளை அப்படி வெளியிட வேண்டும் என்று ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு வாஞ்சியின்படி அதை நாம் செய்கிறோம். கண்மணிட்டு பத்திரிகை ஒரு குறிப்பிட்ட விலாசத்தை கொடுக்கிறவர்களுக்கு மாத்திரம் அது போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த செய்தி எப்படி என்றால் யாருக்கு வேண்டுமானாலும் விடுதலையோடு கொடுக்கலாம். ஆகவே நீங்கள் இதை வாங்கி ஜெபியுங்கள், படியுங்கள், தியானியுங்கள், மற்றவர்களுக்கு கொடுங்கள். அது இன்னும் அதிகமாக பல ஆயிரக்கணக்கில் வெளியிடும்படி நீங்களும் அதற்காக பிரயாசப்படுங்கள். அதற்கேற்ற காணிக்கைகளை தாராளமாய் கொடுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியத்தை இன்னும் நாம் விரிவாக செய்வதற்கு அது பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வருகிற ஆகஸ்ட் 15 மாலையிலே கிறிஸ்துவில் புதுபலன் கூட்டம் நடக்க இருக்கிறது. வருடந்தோறும் அந்த கூட்டத்தை நாம் கர்த்தர் கொடுத்த வெளிப்பாட்டின்படி நடத்தி கொண்டிருக்கிறோம். எதற்காக என்றால் வருஷத்தின் நடுவிலே என் கிரியைகளை நான் உயிர்ப்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி நாம் வருஷத்தை துவங்கி நாம் கடந்து வரும்பொழுது அந்த ஜனவரி மாதத்தில் இருந்த அந்த உற்சாகம் குன்றி இப்பொழுது வர வர அந்த ஆவிக்குரிய வேகம் குறைந்து காணப்படுகிற காரணம் பலவிதமான சூழ்நிலைகளின் நிமித்தமாக பலனை இழந்து தவிக்கிற நமக்கு இந்த கிறிஸ்துவில் புதுபலன் கூட்டத்தின் மூலமாக நாம் திரும்பவும் உயிர்ப்பிக்கப்படுகிறோம், திரும்பவும் புதுப்பிக்கப்படுகிறோம், திரும்பவும் பலத்தின் மேல் பலனடைந்து நாம் சியோனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, சாத்தானை ஜெயிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபைகளை கொடுக்கிறார். ஆகவே அந்த கூட்டங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அநேக முறை அந்த கூட்டங்களில் நான் கலந்து கொள்ள முடியாமல் போன நாட்கள் உண்டானால் கர்த்தர் ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் அதிலே அந்த ஊழியத்தை செய்ய எனக்கு வாசல்களை திறந்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதற்காக அவரும் ஊக்கமாய் ஜெபியுங்கள். தடைகள் எல்லாம் வராதபடி ஊக்கமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிருபையினாலே சபையின் மூலமாய் நடக்கிற சகல ஊழியங்களுக்காகவும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஊக்கமாய் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு காலையிலே தேவன் நம்மோடு கூட இடைபடும்படியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆவியானவர் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படியாக நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி காணப்படும். இதோ கோடாலியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். செய்தி கேட்கிறோம், ஆனால் கனி கொடுக்கிறோமா? பைபிள் படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆனால் நாம் கனிகள் கொடுக்கிறோமா? மிகுதியான கனிகளை கொடுக்கிறோமா? ஏன் நம்மால் கனிகள் கொடுக்க முடியவில்லை? தேவன் கனி எதிர்பார்த்து திராட்சை தோட்டத்திற்கு வருகிறார். கனி எதிர்பார்த்து உன்னிடத்தில் வருகிறார். புசிக்கிறதுக்கு ஏதாகில உண்டா என்று கேட்கிறார். அப்படி வரும்பொழுது அங்கே கனிகள் இல்லை என்று பார்த்து அவர் வருத்தம் அடைகிறார். ஏன் நம்மால் கனி கொடுக்க முடியவில்லை? அருமையானவர்களே, ஒரே ரகசியம், ஞாயிற்றுக்கிழமை தோறும் கொடுக்கப்படுகிற இந்த சத்தியத்தை மாத்திரம் யார் தியானித்து அதை மாத்திரம் அறிக்கை செய்து அதை உங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுகிறீர்களோ நீங்கள் கனி கொடுப்பீர்கள். இந்த செய்தியை கேட்டுவிட்டு இதை ஒரு பக்கம் தூக்கி தூரம் போட்டுவிட்டு உங்கள் இஷ்டமாக ஏதாவது பிரசங்கத்தை கேட்கறது, ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு ஆவியானவர் பேசுகிறாருன்னு வஞ்சிக்கப்படாதீர்கள். தினமும் நாம் வேதத்தை படிக்கணும், ஜெபிக்கணும். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான விலையேற பெற்ற சத்தியங்கள், வெளிப்பாடுகள், இதை நாம் வருடம் முழுவதும் தியானிக்கலாம். நாம் கொடுக்கிறதான இந்த சத்தியம் சும்மா ஒரு கதை படிச்சுட்டு போகிற மாதிரி இல்லை. இதை வருஷம் முழுவதும் தியானிக்கக்கூடிய அவ்வளவு ஆழம் அதில் அடங்கி இருக்கிறது. தியானிக்க தியானிக்க அது வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட வசனங்களை தான் உங்களுக்கு வேதத்திலிருந்து நாங்கள் எடுத்து கொடுக்கிறோம். சும்மா ஏதோ ஒரு வசனத்தை சொல்லிட்டு போல, ஒவ்வொரு வசனமும் தோண்டி எடுக்கப்பட்ட அந்த புதையல்களைப் போல உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே அந்த புதையலை போன்ற அந்த வார்த்தைகளை நீங்கள் சும்மா தூக்கி போட்டிங்கன்னா அது பறவைகள் வந்து பொறுக்கி எடுத்துகிட்டு போயிடும். அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட வேண்டும் என்று இடம் கொடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தர் கொடுக்கிறதான செய்திக்காக நாம் அதிக ஜபத்தோடு காத்திருந்து உங்களோட ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ அதை கேட்டு வீட்டில் போய் அதை வைத்து ஜெபியுங்கள், அதை வைத்து துதியுங்கள், அதை குறித்து பேசுங்கள், அதையே அறிக்கை செய்யுங்கள். நீங்கள் எப்பொழுதும் அதை அறிக்கை செய்யும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகவே அப்படி கேட்கிற செய்தியின் மூலமாக தேவன் உங்களை பலப்படுத்துவாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாரத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுத்ததான அந்த மேலான சத்தியங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலேயும் கூட தேவனாகிய கர்த்தர் நாம் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் கர்த்தருக்கு பிரியமான, கர்த்தர் விரும்புகிறதான காரியங்களை நாம் செய்யக்கூடிய பாத்திரமாய் இருக்கும்படியாக, தோட்டக்காரன் செடியை நட்டு நீர் பாய்ச்சி கற்களை எடுத்து போட்டு வேலி அடைத்து இரவும் பகலும் அதை பாதுகாக்கிற ஒரே காரணம் கனி இருக்குமா, கனி இருக்குமா என்று கனி தேடி வருகிறான். அப்படி கனி தேடி வரும்பொழுது கனி இல்லை என்றால் உன்னை பார்த்து அவன் ஏமாற்றம் அடைகிறான். ஒரு பலனற்ற ஒரு விசுவாசி தன்மேல் பெய்கிற மழையை அடிக்கடி குடித்துவிட்டு பலன் கூடாதிருக்கிற ஒரு நிலமாக நீ காணப்படாதே. நீ பலன் கொடுக்க வேண்டும். என்ன பலன் கொடுக்கிறீர்கள் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆவியானவர்களுக்கு வெளிப்படுத்துகிறதான காரியம் என்னவென்று கேட்டால், நாம் நம்ம அழைத்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதான நம்முடைய ஓட்டம், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி போய்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னாலே நடந்து போய்கொண்டே இருக்கிறார். நாம் பின் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு நமக்கு முன்னாலே நடந்து போய்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன்னாலே அவர் கடந்து போகிறார். வழிகளை காண்பிப்பதற்காக கடந்து போகிறார். நம் குழியில் விழாது இருப்பதற்காக அவர் முன்னாலே நடந்து போய் கொண்டிருக்கிறார். நாம் இடறி போடா போகாதபடிக்கு முன்னால் நடந்து போகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அநேக ஆலோசனைகள், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அநேக வழி நடத்து டைரக்ஷன்ஸ் எல்லாமே அவர் கொடுக்கிறார். வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லி அவருடைய குரல் நம்முடைய காதுகளிலே கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அவருடைய குரல் நம்முடைய காதுகளிலே ஒலித்து கொண்டே இருக்கிறது. அவருடைய சத்தம் மெல்லிய சத்தம். அந்த மெல்லிய சத்தம் நம்முடைய காதுகளிலே துணிக்கும் பொழுது, அந்த மெல்லிய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது ஒருபோதும் நாம் வழி தப்பி போவதில்லை. அல்லேலூயா. காணாமல் போனாடு வழி தப்பி போயிற்று, வழி தவறி போய்விட்டது. அருமையானவர்களே, அநேக ஓநாய்கள் காத்து கொண்டிருக்கிறது போல இந்த நாட்களிலே சத்தமானது மிக கேடான ஒரு நிலைமையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. வஞ்சிக்கிற ஓநாய்கள் பெருக ஆரம்பித்து விட்டது. இன்றைக்கு சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் வரைக்கும் எல்லாருமே பாவத்தின் வஞ்சனையினாலே இழுக்கப்பட்டு காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கூட வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகராயிருந்தால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், முன்னாலே போனவர்கள் அநேகர் பொழுது பின்னாலே போய் கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி இருக்கும் பொழுது நாம் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். ஏனோ தானோ என்று கிறிஸ்தவ ஜீவியத்தை செய்யக்கூடாது. கடமைக்காக ஒரு ஜபம், கடமைக்காக ஒரு வேத வாசிப்பு, கடமைக்காக ஒன்றை செய்துவிட்டு போவது அல்ல. நாம் பிரயாசப்பட வேண்டும். நம்முடைய பிரயாசம் மாம்ச பிரகாசமாக இருக்கக்கூடாது, சரீர பிரகாரமான பிரயாசமாக இருக்கக்கூடாது. அது ஆவிக்குரிய பிரகாசமாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, மாம்சத்திற்கு என்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கு என்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆவியிலே படுகிற பிரயாசம்தான் ஆவிக்குரிய பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற புத்திமதி என்னவென்றால், நல்ல விசுவாசியாக இருக்கணும், நல்லா ஜபிக்கணும், நல்லா ஊழியம் செய்யணும், நல்ல சாட்சி சொல்லணும், பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுனால நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதெல்லாம் நிறைவேறுதான் பார்த்தா இல்லை. எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னால் சில பாவத்தை ஜெயிக்க முடியவில்லை, என்னால் சத்ருவை மேற்கொள்ள முடியவில்லை, அடிக்கடி நான் விழுந்து கொண்டிருக்கிறேன், அடிக்கடி பிசாசு என் வாழ்க்கையில் கிரியை செய்கிறான், விசுவாசத்தில் என்னால் முன்னேறி போக முடிவதில்லை, அடிக்கடி நான் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறேன். இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஆம், அறிய வேண்டிய பிரகாரமாய் சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல் போகிறபடியினாலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அப்படிப்பட்டதான தோல்விகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஆவிக்குரிய ஓட்டத்தை ஒழுங்கும் கிரமமாய் ஓடும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, நமக்கு தேவையானது என்னவென்றால், நம்முடைய சிந்தைகளை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய நோக்கங்களை சிதற பண்ணுகிற காரியங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பின்திரும்பி பார்க்கிறது மாத்திரமல்ல, இங்கும் அங்குமாய் நாம் நம்முடைய கண்களை வைத்து தேவையில்லாத சில காரியங்களிலே நம்முடைய கவனத்தை திசை திருப்ப பண்ணுகிற அநேக சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும் பொழுது, இன்றைக்கு அநேகர் பாருங்க, தனக்கடாத வழக்கில் போய் என்ன செய்கிறார்கள், சிக்கிக்கொள்ளுகிறார்கள். தேவையில்லாத காரியங்களிலே அநேகர் போய் சிக்கிக்கொள்ளுகிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவனவன் தான் தான் அழைக்கப்பட்ட அழைப்பை என்ன செய்ய வேண்டுமா, காத்து கொள்ள வேண்டும். உன்னுடைய அழைப்பு என்ன? நீ ஒலிவ மரமாக இருந்தால் ஒலிவ மரத்திற்கேற்ற செழுமை உனக்கு இருக்க வேண்டும். நீ அத்தி மரமாக இருந்தால் அத்தி மரத்திற்கேற்ற கனி உனக்கு இருக்க வேண்டும். நீ திராட்சை செடியாக இருந்தால் திராட்சை பழங்கள் அங்கே இருக்க வேண்டும். உனக்கு தேவன் என்ன அழைப்பை கொடுத்திருக்கிறாரோ அந்த அழைப்பிலே தான் நீ நடக்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு அழைப்பை, ஒரு பொறுப்பையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாளத்து கொடுத்திருக்கிறார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு கொடுக்காததை அவர் கேட்க மாட்டார். உனக்கு எதை கொடுத்தாரோ அதை தான் திருப்பி கேட்பார். அவர் வருகையில் நிச்சயம், மகனே மகளே, நான் உனக்கு இதை கொடுத்தேன், அதிலே நீ உண்மையாக இருந்தாயா? நான் தான் உனக்கு கொடுத்தேன். வேலையாகட்டும், திருமணமாகட்டும், பிள்ளைகளாகட்டும், குடும்பமாகட்டும், எல்லாமே நீ தேடிக்கொண்டது அல்ல, எல்லாமே நான் உனக்கு கொடுத்தது. நான் கொடுத்ததை கொண்டு எனக்கு நீ என்ன செய்தாய்? இன்றைக்கு அநேகர் நன்மை பெறுகிற வரைக்கும் பாருங்க, அநேகர் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய சபையில் வந்து எனக்காக ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி வந்த ஆயிரக்கணக்கான பேர் இங்கே இருக்கிறாங்க. அவங்களாம் இப்போ இல்லை. என்ன, அவங்களுக்கு உயர்வு கிடைச்சிருச்சு, நல்ல வேலை கிடைச்சிருச்சு, நல்ல உயர்ந்த நிலைமையில் போயிட்டாங்க. இனிமேல் இங்கே தேவையில்லை. இனிமேல் அவங்க உலக பிரகாரமாக அவள் தன்னுடைய வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் இன்றைக்கு நடக்கிறதான காரியம். ஏதோ நன்மை வருகிற வரைக்கும், இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை பற்றி கொண்டிருப்போமானால் எல்லா மனிதரை காட்டிலும் நாம் யாராக இருப்போம், பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். இம்மைக்காக அல்ல, இம்மைக்காக அல்ல. ஹல்லேலூயா. நீ எதற்காக அழைக்கப்பட்டாயோ அந்த அழைப்பை, அந்த அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி என்ன செய்ய வேண்டும், தொடர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உன்னுடைய கண்கள் உன்னை வழிநடத்தி செல்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மேலே நீ பதிய வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேறு எதுவுமே தேவையில்லை. இயேசுதான் உனக்கு சாட்சி, இயேசுதான் உனக்கு முன்மாதிரி, இயேசுதான் உனக்கு எல்லாமே. அவரை மாத்திரம் பார்த்தால் போதும். அவர் எப்படி பேசுகிறார், அவர் எப்படி நடக்கிறார், அவர் எப்படி அற்புதம் செய்தார், அவர் எப்படி ஊழியம் செய்தார், அவர் என்னெல்லாம் செய்தாரோ. இப்போ நம்ம பாட கேட்டோம்ல, இயேசு சென்ற பாதை அதில் நீயும் செல்லவே. ஹல்லேலூயா. இயேசு ஒரு அடிப்பார், இயேசு சென்ற பாதை. எல்லாரும் கவனிங்க அந்த பாடின் அடிய. இயேசு சென்ற பாதையில் தான் நம்மளும் போயிட்டு இருக்கோம். ஏன்னா அவர் எப்படி சென்றாரோ அதே பாதையில் நாம் போய்கொண்டிருக்கிறோம்.

அல்லேலூயா. இயேசு சென்ற பாதை, வேற பாதை நமக்கு கிடையாது. இயேசு சென்ற சிலுவை பாதை, ரெண்டு பாதை கிடையாது, ரெண்டு வழி கிடையாது, ஒரே வழிதான். நாம் ஆராதிக்கிற தேவன் ஒன்றான மெய் தேவனாயிருக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஆமேன். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவையும் விசுவாசிப்பதுதான் நித்திய ஜீவனாயிருக்கிறது. ஹாலேலூயா. அருமையான கர்த்தரே, பிள்ளைகளே, இந்த காலவேளையிலேயும் கூட உன்னுடைய சிந்தை, உன்னுடைய மனம், உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய பிரயாசங்கள் எப்படி இருக்கிறது? எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த 22வது ஆண்டு முடிவதற்குள்ளாக நான் ஒரு குறிக்கோள் வைத்திருக்கிறேன், ஒரு காரியத்தை நான் வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், அதற்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மற்ற காரியங்களிலே நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலவிடக்கூடாது. அதில் மாத்திரம்தான் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நீ ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அன்று இதுக்காக நான் அழைக்கப்பட்டேன், இதை நான் நிறைவேற்றப் போகிறேன் என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை சமூகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாகவே அதே பாதையில் கர்த்தர்களை வழி நடத்துவார். ஆகவே இன்றைக்கு பிசாசு என்ன செய்யறான் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு உலக வேலையை கொடுத்துருப்பான், ஏதாவது தொழிலை கொடுத்துருப்பான், ஏதாவது ஒரு ஒரு ஒரு பொறுப்பை கொடுத்துருப்பான். எல்லாருக்கும் குடும்பம் உண்டு, எல்லாம் உண்டு. ஆகவே என்ன செய்வான், ஏதாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுத்து ஜபிக்கிறது அப்புறம் பார்க்கலாம், வசனம் அப்புறம் பார்க்கலாம், முதல்ல இதை செய்யின்னு சொல்லி உன்னை என்ன செய்வான், அதில் நேரத்தை செலவிட வைப்பான். அப்படி செலவிடும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய தாளந்துகளையும் உங்களுடைய நேரங்களையும் வீணாக்கி விடுகிறீர்கள். ஒரே வார்த்தையில் சொல்ல போனால், நமக்கு இருக்கிற ஆயுசு மிக சொற்பமான ஒரு ஆயுசு, ரொம்ப சொற்ப காலம். இந்த வாழ்க்கை போதாது, இந்த வயசு போதாது. நமக்கு நீண்ட ஆயுட்காலம் இருந்தால் மாத்திரம்தான் நம்ம கர்த்தருக்காக நிறைய காரியங்களை செய்ய முடியும். ஆனால் இந்த குறுகிய காலத்தில் தேவன் எதிர்பார்க்குற காரியத்தை நம்ம நிறைவேற்றி முடிக்கணும். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, கண்டதில் நம்முடைய நேரத்தை செலவிடக்கூடாது. ஆகவே ஆண்டவர் சொன்னார் லூக்காளுதின் சுவிசேஷத்தில், மார்த்தாளையும் மரியாளையும் பார்த்து சொல்லும் பொழுது மிக தெளிவாக சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தேவையானது எல்லாம் சொல்லுங்க, தேவையானது ஒன்றே. அல்லேலூயா. இதுவும் வேணும், அதுவும் வேணும், இதுவும் வேணும், அதுவும் வேணும். அல்லேலூயா. ஏதா ஒன்று தான் நீங்கள் பிடிக்கணும், ஒன்றை விட்டுறணும். அல்லேலூயா. ரெண்டும் நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இழக்க வேண்டிய இழப்பு பெருசாக இருக்கும். சின்ன வயசில் இருக்கும் பொழுது படித்த கதை ஞாபகம் வருது. ஆற்றுல மிதந்து போனேன், ஒரு பலாப்பழத்தை பார்த்துட்டு ஒரு குழந்தையை தூக்கி போன தாய் கரையில் குழந்தைய விட்டுட்டு போய் அதை பிடிக்க போனாலாம். கடைசியாக அந்த குழந்தை ஆற்றுல அடிச்சுன்னு போயிட்டு

ஒருவேளை உன் பார்வையில் அற்பமாக இருக்கலாம், மற்றவர்கள் பார்வையில் அற்பமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உனக்கு ஒரு சின்ன காரியத்தை கொடுத்துருந்தா கூட சரி, தேவ பிள்ளையே, அதை நீ அற்பமாய் நினைக்காதே. கர்த்தர் கொடுத்தது, அல்லேலூயா, கர்த்தர் கொடுத்தது. அது சிறியதோ பெரியதோ அது கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா. நீ கர்த்தரை கனம் பண்றியா? தேவையானது ஒன்றே. ஆகவே பெரியமானவனுடைய நம்முடைய நோக்கம், எதிர்பார்ப்பு, நம்முடைய ஓட்டம் எல்லாம் ஒன்றையே சிந்திக்கணும். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. பிரியமானவர்களே, பிலிப்பியர்கள் நிருபத்தில் எடுத்து வாசித்து பாருங்க. ரெண்டாவது அதிகாரத்தில் ரெண்டாவது வசனம், முதல் ரெண்டு வசனங்களை யாராவது எடுத்தவர்கள் படிக்கலாம். பிலிப்பியர் 2:1-2. யாரது ஆறுதலும் உண்டானால், நல்ல கவனிங்க, நீங்கள் ஏக சிந்தை, ஏக அன்புள்ளவர்களாய், இசைந்த ஆத்துமாக்களாய், எல்லாம் சொல்லுங்க, ஒன்றையே சிந்தித்து, எல்லாம் சொல்லுங்க, ஒன்றையே சிந்தித்து, ஒன்றையே சிந்தித்து. ஹல்லேலூயா. என் சந்தோஷத்தை நிறைவாக்கு. நீங்க ஒன்றை சிந்திக்கும் பொழுது ஏக சிந்தை வந்துடுது, ஏக அன்பு வந்துடுது. இசைந்த ஆத்துமாக்களாய், இசைந்த ஆத்துமா, இசைந்த ஆத்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பீயிங் ஒன் அக்கார்ட் ஆஃப் ஒன் மைண்ட், இசைந்த ஆத்துமாக்கள். இன்னைக்கு சில குடும்பத்தில் பாருங்க, கணவனுக்கும் மனைவிக்கும் இசைவு கிடையாது. இவர் ஒன்று சொல்லுவார், அவங்க குடும்பம் பிளவுபட்டு காணப்படுகிறது, பிரிவினை. சபைகள் உடைந்து காணப்படுகிறது, பிரிவினை. ஒன் அக்கார்ட் ஒன் மைண்ட் இல்லை. சமுதாயம் பிளந்து காணப்படுகிறது. பிசாசுனுடைய தந்திரத்தில் மிக முக்கியமான தந்திரம் டிவைடிங் பாலிசி. பிரிச்சுட்டு தான் வேலை பார்ப்பான். சின்ன வயசில் ஒரு கதை சொல்லுவாங்க, 4 மாடுகள் ஒன்று சேர்ந்து மேய்ந்து கொண்டிருக்குமாம். அப்பொழுது சிங்கம் போய் அடிக்க போனால் 4 ஒன்றா சேர்ந்து முட்டை வரும்பொழுது சிங்கம் பயந்து வந்துடுமா. ஒரு நாள் நரி போய் சொல்லிச்சான், நீ இப்படி போய் பண்ணால் பிரயோஜனம் இல்லை, நான் அந்த 4 பேரையும் பிரிச்சிடுறேன். அவங்க தனியாக இருக்கும்போது நீ அவங்கள அட்டாக் பண்ணலாம், ஒன்றா இருக்கும்போது அட்டாக் பண்ண முடியாது, பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நரி போய் 4 பேரையும் பிரிச்சிருச்சு. பிறகு சிங்கம் போய் ஒவ்வொன்றா அடித்து சாப்பிடுச்சான். இன்றைக்கு சாத்தானாகிய நரி குடும்பத்தை பிரித்து, சபையை பிரித்து, பிரிவினையை கொண்டு வந்து, ஐக்கியத்தை உடைத்து, எல்லாத்தையும் பிரிச்சுட்டு, பிறகு அவன் என்ன செய்ய பார்க்கறான், தாக்க பார்க்கறான். ஆனா நீங்க ஒருமுறைப்பட்டு பாருங்க, ஒருமித்து நின்று பாருங்க, உங்களை ஒருவராலும் அசைக்கவே முடியாது. அல்லேலூயா. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்மா, இசைந்த ஆத்மாக்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரே பிரசங்கத்தை நான் என்ன பிரசங்கம் பண்ணணும் அதை தான் நீங்கள் பேசணும். நான் ஒரு பிரசங்கம் பண்ணால் நீங்கள் ஒரு பிரசங்கம் பண்ணக்கூடாது, அதுன பிரசங்க மாதிரி. அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வேறு ஒரு ரூட்டில் போகிறீங்க, நான் ஒரு வேறு ரூட்டில் போயிட்டுருப்பேன். அப்போ இசைந்த ஆத்மாவாக இருக்காது. ஒரே அந்த என்ன சத்தியமோ அதிலே நிற்கணும் எல்லாம். அதுக்காக தான் அதை பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம், அதுக்காக தான் மேகசினில் வெளியிடுறோம். இன்னும் கேட்டிங்கன்னா, சகோதரலைக்கு கூட்டத்தில் நாங்கள் இதை தியானம் பண்ணி எல்லாரையும் அறிக்கை செய்ய வைப்பேன். இப்போ கொஞ்ச நாள் அதை நடக்க முடியல. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இசைந்த ஆத்மா, இசைந்த ஆத்மாவை 2 அல்லது 3 பேர் ஒன்றா கூட்டினா கூட போதும். ஆதி அப்போஸ்தலரின் காலத்தில் நடந்த அதே அற்புதங்கள் இந்த நாட்களிலே நடக்க காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலரின் காலத்தில் என்ன நடந்தது? அப்போஸ்தலருக்கு நிருபம் 2 அதிகாரம் 46 வசனம்.

0: வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே வாசி அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. அல்லேலூயா. இங்கே பெரிய சர்ச்சுக்கு போனாங்க அங்கே போனாங்கலாம் இல்லை. நீ எந்த சர்ச்சுக்கு போறியோ அதெல்லாம் முக்கியம் இல்லை. நீ என்ன உடுத்துறியோ அதெல்லாம் பெருசு இல்லை. ஒருமனமா இருக்கிறீங்களா அதுதான் கேள்வி. நீ ஒருமனம் இல்லாமல், அதாவது எல்லாரும் ஒரே யூனிஃபார்ம் போட்டு வாங்க, எல்லாம் ரெட்டில் வாங்கினா ரெட்டில் நீங்கள் வந்து வாங்கி போட்டு வந்துடுவீங்க, எல்லாம் ஒயிட்டில் வாங்கினா ஒயிட்டில் வந்துடுவீங்க. அதெல்லாம் சுலபம் வெளி வேஷம் போடுறது. ஆனால் எல்லாரும் ஒருமனமாக இருங்கன்னு சொல்லி பாருங்க, அதுதான் கஷ்டம். ஆனால் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் அது இல்லை. எல்லாரும் எப்படி இருந்தாங்க? ஒருமனமாக இருந்தார்கள். அருமையானவர்களே, அங்கே என்ன நடந்தது? அப்போஸ்தலர் 5:12 எடுத்து வாசித்து பாருங்க. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்திலே இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நான் அல்லேலூயா சொல்ல சொல்கிறேன்னா, நாலு பேர் அல்லேலூயா சொல்கிறீங்க, மற்றவங்க அல்லேலூயா சொல்லலை. ஏன்னா அவங்க மைண்டு வேற எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம். வசனத்தை கூட எப்படி கவனித்தாங்க ஆதி அப்போஸ்தலர் காலத்தில்? அப்போஸ்தலர் 8:6 எடுத்து பாருங்க. பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை எப்படி ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். இப்ப வசனம் கூட நீங்க எப்படி கவனிக்கணும்? ஒருமனம் பண்ண. நான் பிரசங்கம் பண்ணும்பொழுது நீங்க வேற ஒரு யோசனையில போகக்கூடாது. அல்லேலூயா. வேற சில பேர் பேசாம தூங்கிடுறீங்க, நிறைய பேர் தூங்குறீங்க, அது உங்க பலவீனம். ஆனா அது பலவீனம் இல்லை, அது பிசாசுடைய தந்திரம். நீ கேட்டா எங்க நீ நல்ல ராஜரீகமா ராஜரீக ஆசாரிய கூட்டமா மாறிடுவீங்களோன்ட்டு தான் உங்களை போட்டு அப்படியே அழுத்தி வச்சிருக்கிறான். இந்த சத்தியத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா மகிமையின் ரூபத்துல காணப்படுவார்கள். யாரெல்லாம் அந்த சத்தியத்தை கீழ்ப்படியில் அவங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, எல்லாமே குன்றி போய் காணப்படும், ஒரு வளர்ச்சி இருக்காது. ஆனால் யாரெல்லாம் அந்த சத்தியத்தில் ஒருமனப்படுறீங்களோ உங்களை ஆண்டவர் உயர்த்தி கொண்டே போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையை தழைக்க பண்ணுவார், செழிப்படைய பண்ணுவார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே எதற்காக நாம் ஒருமனப்படணும் ஒருமனப்படுறோம்னு சொன்னீங்கன்னா, நம்ம எல்லாரும் ஆவியில் ஒருமனப்பட்டால் மாத்திரம்தான் பிரியமானவர்களே சாத்தானுடைய தந்திரங்களை முறியடிக்க முடியும். பிசாசு என்ன செய்யறான்? நீ ஒருமனப்பட வேண்டாம், சபையில் ஒருமனப்படாத, என் கூட ஒருமனமாயிருன்னு வெளியில் கொண்டு போகிறான். அனனியா சப்ரா பற்றி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்போஸ்தலரில். அந்த அனனியா சப்ரா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிலத்தை விற்கிறாங்க, அதை காணிக்கா கொடுன்னு வந்து யாரும் கேட்கல, இவங்களே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கறதே கொடுக்குறாங்க, அதில் திருடிட்டு கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அங்கே கர்த்தருடைய ஊழியக்காரன் மிக தெளிவாய் சொல்றார், நீங்கள் பரிசுத்தாவியானவிடத்தில் பொய் சொல்லும்படி, அதாவது 5:9 யாராவது படிங்க. பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதான் கேள்வி. போதும், இதான் கேள்வி. ஒருமனப்பட்டது நல்லதுக்கு ஒருமனப்பட்டினா, ஊழியம் செய்து ஒருமனப்பட்டினா, சமையல பக்தி விருத்தி உண்டாக ஒருமப்பட்டினா சந்தோஷம். பிரிக்கிறதுக்கு, சபையில் கலகம் உண்டு பண்ணுறதுக்கு, துர்சாட்சி உண்டு பண்ணுறதுக்கு, மற்றவங்களை தவறான பாதையில் வழிநடத்துறதுக்கு இந்த காலத்தில் கணவனும் மனைவியும் ஒன்னா சேர்ந்து செயல்படுறாங்க. இது கடைசி காலம். அனன்யா சப்ராவுடைய முடிவு நமக்கு வரக்கூடாது. கர்த்தர் ஆவியில் ஒருமனப்பட சொல்றாரு. ஒருமனப்பட்டு நீ தேவனுடைய சித்தத்தை செய்ய உன்னை ஒப்புக்கொடு. இது கடைசி காலம். நம்முடைய நோக்கம் எல்லாம் என்ன? நாம் ஆவியில ஒருமனப்படும் பொழுது மாத்திரம்தான் பிரியமானவர்களே நாம் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற. நம்முடைய தரிசனம் என்ன? எபேசியருக்கு நிருபம் 4:11 யாராவது படிங்க. நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். நீ நல்ல கவனிங்க. நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை பற்றி? நம்முடைய பிரசங்கம் பார்த்தீங்களா, இயேசுவை பற்றி தான். இயேசுவை குறித்தே தான் பேசுவோம். இயேசுவை தான் உயர்த்துவோம். இயேசு தான் மகிமைப்படுவார். குமாரனை பற்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது பிதாவாகிய தேவனோடு அவர் ஒருமனப்பட்டு கொண்டிருந்தார். தனியாக அவர் எதுவும் செய்ய மாட்டார். அவரும் பிதாவும் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க. பூமியிலே நமக்கும் ரெண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் அவர்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது அவர்களுக்கு செய்யப்படும். ரெண்டு பேர் ஒருமனப்பட்டா போதும், எந்த அற்புதமும் நடக்கும். ரெண்டே பேர் ஒருமனப்பட்டா போதும். இந்த ஊழியம் கட்டப்பட்டதே ஒருமனப்பாட்டில் தான் கட்டப்பட்டுச்சு. ஒருமனப்பாடு இருக்கிற வரைக்கும் அந்த ஊழியம் வளர்ந்து கொண்டே வந்தது. என்றைக்கு சாத்தான் வந்து புகுந்து பிரிவினைகளையும் கலகங்களையும் கசப்புகளையும் விதைத்தானோ ஊழியத்தினுடைய வளர்ச்சி தடைப்பட்டது. கர்த்தருடைய வருகையில் சபையானது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் கடைசி வரைக்கும் சபையில் ஒருமனப்பாடு இருக்க வேண்டும். ஆவியின் ஒருமை. அந்த 4:3 வாசிங்க, எபேசியர் 4:3 சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு எப்படி இருங்க? ஜாக்கிரதையாயிரு தேவ பிள்ளைய, ஜாக்கிரதையாயிரு. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. நம்முடைய குடும்பத்திலே கணவனும் மனைவியும் இசைந்த ஆத்துமாக்களாய் காணப்படுவார்களானால், சபையிலே விசுவாசிகள் ஒருமனத்தோடு காணப்படுவார்களானால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1 Corinthians 5:10 எடுத்து வாசித்து பாருங்க. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசணும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனது ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்? புத்தி சொல்றேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே உண்மையான சபை. இன்னைக்கு எத்தனையோ சபை வந்துருச்சு, என்னென்னமோ நோக்கத்துக்காக சபை நடத்துறாங்க. ஆதியிலே ஒரு சபை ஆரம்பிக்கப்பட்டது. ஆதி நாட்களில் அப்போஸ்தலர் ஆரம்பிக்கப்பட்ட சபைக்கு பேர் பெந்தேகோஸ்தே சபை. பெந்தேகோஸ்தே என்னும் நாளில் ஒன்னா கூடினாங்க, அது பெந்தேகோஸ்தே சபைன்னு பேர் வந்துருச்சு. எது பெந்தேகோஸ்தே? எது பெந்தேகோஸ்தே? எடுத்து வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர்கள் 2:1 எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 2:1 பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் என்ன செய்தார்கள்? அவ்வளவுதான், அதுதான் பெந்தேகோஸ்தே. எது பெந்தேகோஸ்தே சபை? எந்த சபையானது ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வருகிறார்களோ அதுதான் பெந்தெகோஸ்தே சபை. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அது யாரால முடியும்? சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரையா இருங்க. அல்லேலூயா. ஆவியின் ஒருமை, பரிசுத்தாவினால கிடைக்கிற அந்த ஒருமை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்தாவினால் நமக்கு அந்த ஒருமனப்பாடு கிடைக்க வேண்டுமானால் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் நம்முடைய சிரசிலே ஊற்றப்படுகிறது. எடுத்து வாசிப்போம் சங்கீத புஸ்தகத்தில் 133வது சங்கீதம். எடுத்து வாசிங்க, முதலாவது வசனத்தை யாராவது படிங்க. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. பாருங்க, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை என்னங்க கிடைக்குதுங்க? நன்மை, ஆசீர்வாதம். பிசாசு ஏன் ஒருமனப்பாட்டை கெடுக்கிறான், கசப்பை உண்டு பண்றான், ஏன் உனக்குள்ள சந்தேகத்தை விதைக்கிறான், உனக்குள்ள ஏன் பலவிதமான முரட்டாட்டங்களை கொண்டு வரான்னு கேட்டீங்கன்னா, நீ நன்மையை பெற்றுக்கொள்ள கூடாது. ஹலேலூயா. எந்த ஒரு ஆவிக்குரிய சபை ஒருமனப்பாட்டில் முன்னேறி கொண்டிருக்கிறதோ அந்த சபையத்தில் அற்புதத்தின் மேல் அற்புதம் நடக்கும், விடுதலைகள் உண்டாகும், ஆத்ம ரட்சிப்பு உண்டாகும், சபை வலதுபுறமும் இடம் இடம் கொண்டு பெருகும். அல்லேலூயா. ஒரு தீர்மானம், அதுக்காக தான் சபை முடிஞ்ச பிறகு சகோதரர்களை ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ண சொல்றேன். 4 பேர் ஒன்னா கூடுறாங்க, மற்றவங்களாம் ஓடிடுறாங்க. நீ சகோதர ஐக்கியத்தில் ஒன்னா இருக்கணும், அதான் விசுவாசி. தேவனுடைய சமூகத்தில் ஒன்று சேர்ந்து நீ ஜெபிக்கலன்னா என்ன பிரயோஜனம்? ஒருமனம் வரணும், ஒருமனப்பாட்டோட நீ ஜெபிக்கணும், அப்போதான் கர்த்தர் அந்த இடத்துல கிரியை செய்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அங்கே சங்கீதம் 133 நம்ம என்ன வாசித்தோம் கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்ன வாசித்தோம்? சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இருக்கிறது, அது ஆரோருடைய சரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியில வடிகிற. அல்லேலூயா, அல்லேலூயா. சரசிலே ஊற்றப்பட்டு தாடியில வடிந்து அவனுடைய சரீரம் எல்லாம் வழிந்தோடுகிற என்னது? அது தைலம், கர்த்தருடைய அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நிறைய பேர் பரிசுத்தாவி வரலங்க, ஐயா பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, அப்படி பாஸ்டர் கை வச்ச உடனே டக்கு நான் பரிசுத்தாவி வந்துடும் நினைக்கிறாங்க. இல்லை வேற எங்கன்னா போய் பரிசுத்தாவி பெற்றுன்னு வந்துடலாம், இன்னமும் கடையில் போய் கடலை மிட்டா வாங்கிட்டு வர மாதிரி பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டு நினைக்கிறீங்களா? கிடையாது. நீ ஒருமனப்பட்டு கூடி ஜெபிக்கும் பொழுது, தேவனுடைய சமூகத்தில் நீ காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபல நடைந்து கழுகுகளைப் போல சட்டை அடித்து எழும்புவார்கள். நீ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற அந்த வேளையில் பரிசுத்தாவுடைய அபிஷேகம் உன் சரசின் மேல் ஊற்றப்பட்டு உன்னுடைய தாடியிலேயும் வடிந்து ஓடும். யாருடைய வாழ்க்கையில பரிசுத்தாவுடைய அபிஷேகம் நிரம்பி ஓடிக்கொண்டிருக்கிறதோ, வடிந்து ஓடிக்கொண்டிருக்கிறதோ, பரிசுத்தாவி பெற்றுட்டீங்களா? பெற்றுட்டேன். எவ்வளவு பெற்றிருக்கிறீங்க? அல்லேலூயா. பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் என்பது நிரம்பி வழிகிற அபிஷேகம். என் பாத்திரம் நிரம்பி வழி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஒரு விசுவாசனுடைய வாயில் அந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, அபிஷேகம் நிரம்பி வழிகிறது, ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழிகிறது. ஆனால் தேவ பிள்ளையே, பரிசுத்தாவியில உனக்கு நிரம்பி வழிகிற அனுபவம் இல்லாவிட்டால் எல்லாவற்றிலும் நீ குறைந்துதான் காணப்படுவாய். ஆவியுடைய அபிஷேகம் யாருடைய வாழ்க்கையில நிரம்பி வழிகிறதோ அது நல்ல தைலத்துக்கு அடையாளமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு காலையில ஆவியானவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிற காரியம் உன் சிந்தனைகளை சிதறவிடாது. ரோமருக்கு 15வது அதிகாரம் 5-6 வசனங்களை எடுத்து வாசித்து பாருங்கள். ரோமர் 15:5-6 வசனங்களை என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினாலே மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுடைய மாதிரி. நல்ல கவனிங்க, எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவின் மாதிரி. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படி நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருக்க முடியும். உங்களுக்கு இதான் அவருடைய ஜபம். இன்னைக்கு காலைல சரியா 3 மணிக்கு நான் எழுந்து ஜபிக்கும் பொழுது, ஆண்டவரே என் சபை மக்களுக்கு ஒரு ஏக சிந்தையை தர மாட்டீங்களா? ஒருமனப்பாட்டை கொடுக்க மாட்டீங்களா? அநேகருக்குள்ள ஒருமனை இல்லையே. அவங்கவுங்க நினைச்சது தான் செய்யறாங்க. எல்லாரும் ஒருமனமா இருந்தா இவ்வளவு நல்லா இருக்கும். ஆண்டவரே என்று கதறும் பொழுது கர்த்தர் சொன்னார், ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்ட அபிஷேகம் உங்கள் மேல் ஊற்றப்படும் பொழுது அங்கே ஒருமனம் உண்டாகும் என்று கர்த்தர் சொன்னார். எப்பொழுது அந்த அபிஷேகம் ஊற்றப்படும், எப்பொழுது நீங்கள் ஒருமனப்பட்டு கூடுகிறீர்களோ அங்கே ஊற்றப்படும். ஒன்று சேர்ந்து ஜெபிக்கும் பொழுதெல்லாம், துதிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கி வரும். வேற சிந்தை வராது, மாம்ச சிந்தை வராது, பாவ சிந்தை வராது. ஏக சிந்தை, ஒரே சிந்தை. ஒரே சிந்தையோடு நீங்கள் காணப்படும் பொழுது சாத்தானால் கிட்ட நெருங்க முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் எழுப்பி நிற்போம், நாம் ஜெபம் பண்ணலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் ஆவியானவர் உங்களோடு பேசி கொடுக்கிறார். மகனே, மகளே, உன் குடும்பத்தில் பிரிவினை காணப்படுகிறது, சபையில் பிரிவினைகள் காணப்படுகிறது, உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு கசப்பு காணப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒருமனமாய் உன்னால் வாழ முடியவில்லை, பலவிதமான சண்டைகளும் பலவிதமான கலகங்களும் துரோகங்களும் பகைகளும் விரோதங்களுமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? உனக்கு ஏக சிந்தை இல்லை. இசைந்த ஆத்மாவாயும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கணவனும் மனைவியும் இசைந்த ஆத்மாவாய் இல்லாமல் போனால் அவர்கள் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க முடியாது. ஒரு சபையானது ஏக சிந்தையோடு கூட இருக்க இல்லாவிட்டால் அது ஆவியில் வளர முடியாது. எலியா தீர்க்கதரிசி கேட்ட ஒரே கேள்வி, ஒரே கேள்விதான், நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? இன்றைக்கு கர்த்தர் அதே கேள்வியை உங்ககிட்ட கேட்கிறார். எவ்வளவு நாள் இப்படி 2 மனசுல ஓடிட்டு இருப்பீங்க? ஒரே சிந்தை. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். ஒரே சிந்தை. எனக்கு வேற எண்ணம் கிடையாது, வேற நோக்கம் கிடையாது, ஒரே நோக்கம், என் இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லா கண்களை முடிய ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. கர்த்தருடைய அபிஷேகம் நம்மேல் வந்து இறங்கட்டும். கர்த்தருடைய வல்லமையின் அபிஷேகம் உங்களை தொடட்டும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா.
1: உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும், அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

இன்னல்கள் வேதனைகள் மத்தியில் பவுல் விசுவாச அறிக்கையிட்டு வெற்றி வாழ்வை சுதந்தரிக்கிறார். ரோமையர் 8 அதிகாரம் 30 முதல் 39 வசனங்களை பாடலாய் பாடுவோம்.

கிறிஸ்தவர்கள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 4:12 முதல் 26 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே பவுல் அப்போஸ்தலன் ஆகாரையும் சாராயையும் அடிமைத்தனத்திற்கும் சுயாதீனத்திற்கும் எடுத்துக்காட்டாக கூறினார் என்று கற்றுக்கொண்டோம். மேலும் மேலான எருசலேம் சுயாதீனம் உள்ளவள், அவளே நாம் எல்லாருக்கும் தாயானவள் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 4:27-5:2 வரை கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த பாடத்திலே ஏன் மனிதன் தேவனுடைய கிருபையினால் உண்டான நற்செய்தியை பகைக்கிறவனாக இருக்கிறான், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் நீங்கள் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் முழுமையாக இயேசு கிறிஸ்துவின் மரணமே போதும் என்று விசுவாசிக்கிறீர்களா? ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் எப்படி இச்சிக்கிறது?